அமெரிக்கவும் ஐரோப்பிய ஆணையத்திடம் எரிவாயு குறித்து கேள்வி எழுப்பவும் கூட்டம் நடத்தப்படும் என்று திரு மேக்ரான் கூறினார். G7 தொழில்வள நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தி தேவையற்ற பதற்றத்தை தவிர்க்க அது உதவும் என்றார் அவர். சிங்கப்பூர் கடல்துறையில் அடுத்த தலைமுறை திறனாளர்களை உருவாக்க முயல்கிறது. அதற்கு ஏதுவாக 61 பேருக்கு சுமார் 1.5 மில்லியன் வெள்ளி கல்வி உபகார சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் பேசிய போக்குவரத்து மூத்த துணை அமைச்சர் முரளிப்பிள்ளை, மின்னிலக்க தொழில்நுட்பம், தானியக்கம், பசுமை எரிசக்தி ஆகியவற்றின் மூலம் கடல்துறை மாறி வருவதை சுட்டினார். தரவு விஞ்ஞானிகள், மென்பொருள் பொறியாளர்கள், நீடித்த நிலைத்தன்மை நிபுணர்கள், ஆளில்லா வானூர்தி இயக்குவோர் ஆகியோருக்கும் கடல்துறையில் நல்ல வாய்ப்பு இருப்பதாக அவர் கூறினார். ஏமனின் ஆயுதப்படை ஹவுதி குழுவினர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. கவச வாகன தாக்குதல் மூலம் ஹவுதிகளின் ராணுவ வாகனங்கள் அழிக்கப்படும் காணொளியை ஏமன் ஆயுதப்படை வெளியிட்டுள்ளது. ஈரான் ஆதரவு ஹவுதி குழு ஏமனில் பல்லாண்டு காணாத அளவு நிலப்பரப்பை கைப்பற்றுவதால் மோதல் தீவிரமடைகிறது. ஏமனின் செங்கடல் கரை வழியே முன்னேறும் ஹவுதிகள் உலகளாவிய கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாய் இருக்கின்றனர். சவுதி அரேபியாவின் எண்ணெய் நிலையங்களையும் எண்ணெய் கப்பல்களையும் ஹவுதிகள் தாக்கியிருக்கின்றனர். அதனால் உலக எரிசக்தி சந்தையில் நெருக்கடி அதிகரித்திருக்கிறது. ஏமனில் மோதல் தீவிரமடைந்திருப்பதால் சுமார் 125,000 பேர் இடம்பெயர்ந்துவிட்டனர். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தற்போது கிழக்கு ஏமனின் எண்ணெய் வளம் மிகுந்த பகுதிகளை நோக்கி முன்னேறுவதாக நம்பப்படுகிறது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பள்ளிவாசல் ஒன்றில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஹைபர் பக்துன்குவா மாநிலத்தின் கோஹாத் நகரில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் தாக்குதல் நடத்தப்பட்டது. வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக மக்கள் கூடியிருந்த போது வெடிபொருள் நிரப்பப்பட்ட கார் பள்ளிவாசல் மீது மோதப்பட்டது. பிறகு துப்பாக்கிச் சண்டையும் நடந்திருக்கிறது. 21 பேர் மாண்டனர். அவர்களில் 15 பேர் காவல்துறை அதிகாரிகள். 100க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். பாகிஸ்தான் தலிபான் குழு தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி ஜர்தாரி வெளிநாட்டு ஆதரவு பயங்கரவாதிகளை ஒழிப்பது நாட்டின் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியம் என்று கூறியிருக்கிறார். பள்ளிவாசல் தாக்குதலுக்கு காரணமானோரை சட்டத்தின் முன் நிறுத்தும்படி ஐக்கிய நாட்டு நிறுவனம் வலியுறுத்துகிறது. பாகிஸ்தானின் வடமேற்கே பாதுகாப்பு படையினரையும் காவல்துறையினரையும் குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் அவ்வப்போது தாக்குதல் நடத்துகின்றனர். அவர்கள் ஆப்கானிஸ்தானில் பயிற்சி எடுத்து தாக்குதல் நடத்துவதாக பாகிஸ்தான் சாடுகிறது. கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் பாகிஸ்தானின் உள்நாட்டு விவகாரம் என்று குற்றச்சாட்டை நிராகரித்துவிட்டது ஆப்கானிஸ்தான். பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபெர்டினன்ட் மார்கோஸ் ஜூனியர் நாட்டில் பள்ளிக்கூடங்களின் பாதுகாப்பு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். பிலிப்பீன்ஸில் உள்ள பள்ளிக்கூடங்களில் 3 மாதத்தில் 3வது துப்பாக்கிச்சூடு. மிண்டனாவ் நகரில் ஒரு பள்ளிக்கூட துப்பாக்கிச்சூட்டில் மாணவர்கள் 3 மாண்டனர். முன்னைய துப்பாக்கிச்சூட்டுக்கு பிறகு பாதுகாப்பு நடைமுறைகளில் செய்யப்பட்ட மாற்றங்கள் பற்றி அறிக்கை சமர்ப்பிக்கும்படி தேசிய காவல்துறைக்கு பிலிப்பீன்ஸ் அதிபர் உத்தரவிட்டிருக்கிறார். குறைகளை அடையாளம் கண்டு சீராக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். நேற்று பங்கா தேசிய உயர்நிலைப் பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு பற்றியும் முழுமையான விசாரணை நடத்த திரு மார்கோஸ் உத்தரவிட்டிருக்கிறார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: நீங்கள்
1: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
0: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
1: ரவிஜி
0: சஜினி
2: வணக்கம் சிங்கை,
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
3: என்ன நடந்தது? இந்த பள்ளி பெண்ணின் அறையின் கதவை
4: தட்டினான்.
3: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஓலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
5: குடும்பத்தோட கொண்டாடுங்க.
6: நரச்சானத்தி மொழி மயக்குதையாள, அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
5: ஒலி 968
7: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
6: என்ன

தொடர்ந்து உங்களுக்காக 2000 ஆண்டுகளில் வெளியான மென்மையான பாடல்கள் ஒளியற காத்துக்கொண்டிருக்கின்றன.

0: చెరి పడతలేరు. உங்களுக்காக பாடல்கள் ஒளியற காத்துக்கொண்டு இருக்கின்றன. அதோடு உங்களுடைய கருத்துக்களையும் பகிர நான் காத்துக்கிட்டு இருக்கேங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகி உள்ளன. பிகேஇ நோக்கி செல்லும் SLE ஈஷூனுக்கு பிறகும், துவாசை நோக்கி செல்லும் AYE பனோய் ரோடிற்கு பிறகும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆக்டோ 1 மற்றும் பிவாடி ஆக்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
7: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை

0: உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames. இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: ஒவ்வொரு நாளும் திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நாம வேலை வேலை வேலை வேலை வேலை வேலைன்னு மூழ்கி இருக்கோங்க. சில நாட்கள்ல வேலை அதிகமாக இருக்கலாம், சில நாட்கள்ல வேலை குறைவாக இருக்கலாம், ஆனா இருந்தாலும் வேலை தீரவே மாட்டேங்குதுங்க. அலுவலகத்துல வேலை இருக்கு, வீட்லயும் வேலை இருக்கு. வீட்டு வேலை அப்படின்னு சொல்லும்போது நிறைய நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு வீட்டு வேலையை செஞ்சாலே போதும், நீங்க வார இறுதியில வீட்டு வேலை செய்யவே தேவையில்லை, உங்க வீடு ரொம்ப சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு ரொம்ப களைப்பாயிருக்கும், பசிக்கும், ஓய்வெடுக்கணும்னு தோணும். அந்த நேரத்துல என்னங்க வீட்டு வேலையை செய்யறது? அதனால வார இறுதியில இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நாம நினைப்போம். அந்த நேரத்துல கொஞ்சம் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவோம், கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம் இல்லையா, வார இறுதியில இந்த வேலையை மட்டும் நான் செய்ய போறேன் அப்படின்னு. அந்த மாதிரி என்ன வேலையை நீங்க ஒதுக்கி வைப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ஜோய் லட்ச் அவங்க தகவல் அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வார இறுதியில துணிகளுக்கான வேலை தாங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. துணிகளை துவைக்கணும், அதுக்கப்புறம் அதை டிராயர்ல போடணும், காய வைக்கணும், காய்ந்த பிறகு அது மடிச்சு வைக்கணும். வார இறுதியில நான் ஒரு வாரத்துக்கு போட்ட துணிகள் எல்லாமே அந்த லாண்டரி கூடையில இருக்கும், சலவை கூடையில இருக்கும், அதை எல்லாத்தையும் நான் சுத்தம் செய்யணும். சுத்தம் செய்த பிறகு, சலவை செய்த பிறகு அதை எல்லாத்தையும் நான் இஸ்திரி செய்து அடுத்த வாரத்திற்கு அதை தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தரைகள் எல்லாத்தையும் வேக்யூம் செய்யணும், கழிவறைகளை சுத்தம் செய்யணும். அது மட்டும் இல்ல, செல்ல பிராணிகளுக்கான பொம்மைகள் எல்லாத்தையும் நான் வந்து சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் மேல நம்ம மெத்தை உரைகளை நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஜாய். சரி, இன்னும் பல நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வச்சிருக்காங்க. குறிப்பா நம்ம நேயர் ரேக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னா, வார இறுதியில செலவு வேலை தாங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. நேயர் ஜமுனாவும், வார இறுதியில நான் செலவு வேலையை மட்டும்தான் செய்வேன், குறிப்பா சனிக்கிழமைகள்ல மட்டும்தான் செலவு வேலை நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஜமுனா. நேயர்களை தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். வார இறுதி வரையிலும் நான் இந்த ஒரு வீட்டு வேலையை தள்ளி வைப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன வீட்டு வேலை? 9678 8968 என்று எனக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வச்சிருக்கேன்.

0: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
2: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: ஒவ்வொருவருக்கும் வாரத்துல 7 நாட்கள் இருக்கின்றன. இந்த 7 நாட்கள்ல நம்ம வேலைய நல்லா பங்கு போட்டு பிரிச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கை இன்னும் சுமூகமா இருக்கும், இன்னும் நல்லா சிறப்பா இருக்கும் அப்படின்னு பல நிபுணர்கள் சொல்லி நாம கேட்டிருப்போம். ஆனா இல்ல, இந்த வார இறுதி வரைக்கும் நான் காத்திருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேனா அது என்ன வீட்டு வேலை அப்படின்னு நான் கேட்டுருது. நம்ம நேயர்கள் பலரும் வந்து விதவிதமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பெரும்பாலானோர் சலவை சேர்றதுதான் பெரும்பாடாக இருக்கு சஜினி, அதனாலதான் அதை நான் வார இறுதி வரைக்கும் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. குரல் பதிவுகளும் வந்த வண்ணம் உள்ளன. யார் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டலாம் வாங்க.
4: ஹலோ சஜினி.
3: வணக்கம்.
4: வணக்கம் சஜினி, நான் தான் திருமதி கௌசல்யா கிருஷ்ணமூர்த்தி
3: பேசுறேன்.
4: கேட்ட கேள்விக்கு வந்து வீட்டு பேர் எங்கிறது நிறைய வேலை இருக்கு சஜினி. வீடு பெருக்கிறது, அப்புறம் துணியா துவைக்கிறது, சில வேலைகள்லாம் நாங்க செய்ய மாட்டோம், கடைசியில் தான் செய்வோம், வாரம் இறுதிதான் செய்வோங்க ரஜினி. இப்ப நான் வந்து அமெரிக்கால
5: சும்மா ஸ்வீப் பண்ணதான் முடியும், இல்ல சில இடத்த டைடி பண்ண முடியும், ஃபுல் வெக்யூம் மோப் முடியாது. சோ வாரத்துல ஒரு வாட்டி. அப்புறம் இன்னொன்னு வந்து பிடிக்காத வீட்டு வேலை, எப்போதும் சேர்ற வீட்டு வேலை வந்து எல்லாரும் வீட்லயும் ஒரு சேர் இருக்கும், அந்த சேர்ல வந்து எல்லா துணியும் அப்படியே குவிஞ்சு கிடக்கும். எவ்வளவுதான் நம்ம வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு துவைச்சாலும் அந்த துணி அப்படியே சேர்ந்து இது பண்ணும். சோ அந்த துணியெல்லாம் வாரத்துல ஒரு வாட்டி மடிச்சுக்கிறது பிடிக்காத வீட்டு வேலை. மோப்ப வைக்கும் கூட சமாளிச்சிடலாம், ஆனா அந்த துணி இருக்க துவைச்ச துணியை மடிச்சுக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டம். அதுக்கு ஏஐல ஒரு மிஷின் இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, நன்றி.
3: நன்றி லாத்திகா, ரொம்ப கியூட்டா நகைச்சுவையா அவங்களுடைய வீட்டு வேலைய பத்தி சொல்லியிருந்தாங்க. அவங்க ரொம்ப உண்மையா ஒண்ணு சொல்லியிருந்தாங்க, குறிப்பா அந்த நாற்காலி இருக்கு தெரியுமா, அந்த நாற்காலியில சேர்ற துணிகள் தாங்க. இந்த துணிய கலைக்கிறதுக்கு நாம படுற கஷ்டம் இருக்கு. அப்பப்பா என்னப்பா செய்யறது.

0: யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் சிலம்பாட்டம் திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. இசைஞானி இளையராஜா தல ஷிண்டே அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: MCEA நோக்கி செல்லும் AYE துவாஸ் வெஸ்ட் ரோடிற்கு முன்பு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. AYE நோக்கி செல்லும் CTE பிரெடல் ரோட் எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
6: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
6: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
8: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு
9: விற்பனை விளம்பரம் செயல்பாடுகள் வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
8: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
9: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
8: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
10: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
0: வார இறுதி வரையிலும் நீங்க ஒதுக்கி வைக்கிற ஒரு வீட்டு வேலைன்னா என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். பல நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. பெரும்பாலானோர் சலவை செய்யறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் சிலரோ வந்து கழிவறைகளை சுத்தம் செய்யறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வீட்டை முழுமையா துல்லியமா சுத்தம் செய்யறதும் வார இறுதியில தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது உலக அளவுல நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு இயல்பு அப்படின்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. April 2020 Work, Employment and Society அப்படிங்கிற இதழ்ல ஒரு ஆய்வு வெளியிடப்பட்டது. இந்த ஆய்வுல அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, மக்களின் வீட்டு வேலை பழக்க வழக்கங்களை ஆராய்ஞ்சிருக்காங்க. இதுல இருந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஆண்களும் சரி பெண்களும் சரி வார இறுதி நாட்கள்ல தான் வழக்கமான முக்கிய வீட்டு வேலைகளை செய்ய விரும்புறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்கு ஒரு முக்கிய காரணம், ரொம்ப எளிமையான ஒரு காரணம், நேரம். இப்ப வார நாட்கள்ல நாம வேலைக்கு போறோம், அதுக்கப்புறம் பயணம் செய்யறோம், குடும்ப பொறுப்புகள்னு இப்படி நிறைய இருக்கு. இந்த மாதிரி அன்றாட பணிகள், டெய்லி டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே நமது நேரத்திற்காகவும் கவனத்திற்காகவும் போட்டியிடுறதுனால நமது வீட்டு வேலைகளை செய்வதற்கு நமக்கு நேரம் போதாமல் இருக்கின்றது. அதனால உடனடியாக அவசரம் இல்லாத வேலைகளை நாம வார இறுதிக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு இந்த ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப உங்க வீட்டுல ஒரு ஓரத்துல துணிகள் குவியும் பொழுது நீங்க சோம்பேறி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்கதோ அந்த நேரத்துலதான் நீங்க இதற்கு கவனம் செலுத்துவீங்க அப்படின்னு உங்களுடைய மூளை பகுத்து வைக்கிறது.

0: ஒவ்வொலி 9.68 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 9.68 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 9.68
1: கேட்டாலே பரவசம். 9

0: காலை 8:59 ஆக இன்னும் சில வினாடிகளே உள்ளன. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக புது ரங்கம் ஒன்று இடம்பெறவிருக்கின்றது. அதனை தொடர்ந்து காலை 10 மணிக்கு மேல மாணவி ஒருத்தவங்க என்னோட இணைய காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுங்கன்னா தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. அது மட்டும் இல்லங்க, டிக்டாக் லைவ் வாயிலாகவும் நாங்க உங்களோட இணைய காத்துக்கிட்டு இருக்கோங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: AYEA நோக்கி செல்லும் CTE Red Road Exit அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: பாடல்களும் இடம்பெறும்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். இசைஞான் இளையராஜா இசையமைத்து ஸ்வேதா மோகனோடு பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது டாரதி திரைப்படத்தில இருந்து. தொடர்ந்து உங்களுக்காக புது பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. விறுவிறுப்பான பாடல்களையும் நீங்க கேட்க இருக்கீங்க. இன்ஸ்டாகிராம் இப்படின்னு பல சமூக வலைதளங்கள்ல பிரபலமாகி இருக்கும் ஸ்ரீ சாண்டர் பாடியிருக்கும் இந்த பாடல் உங்களுக்காக ஒலியற இருக்கு. திரைப்படத்தில இருந்தும் விறுவிறுப்பான இந்த பாடலை நீங்க கேட்க இருக்கீங்க. புதுரங்கமும் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கேள்வியை கேட்க போறேங்க. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
2: போக்குவரத்து நிலவரம்
1: AYEA நோக்கி செல்லும் CTE மோல்மெயின் ரோடு எக்ஸிட் அங்கே விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE ஆடம் ரோடு இருக்கு, பிறகு இரண்டாம் தடத்திலும் விபத்து.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
8: புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
9: ஸ்டார்ஹப், we got you.
10: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. உட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டூடியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.

0: ஷான் ரோல்டன் இசையமைத்து சின்மையோடு சேர்ந்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது 29 திரைப்படத்திலிருந்து. அதற்கு முன்பு ஸ்ரீ சாண்டா பாடியிருந்த பாடல நீங்க கேட்டிருந்தீங்க. அன்பில் அவன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது கோவிந்த் வசந்தாவின் இசையில் சின்மயி கோவிந்த் வசந்தா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. புது ரங்கத்திற்கான கேள்வியோட நான் வந்துட்டேங்க. உங்களுடைய பதில்களை 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. கேள்வி இதுதான். சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி 21 விழுக்காட்டு சிங்கப்பூரர்கள் மீண்டும் அதே பயணக்குழுவோடு பயணம் செய்ய விரும்பாததற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணம்? உங்களுடைய பதில்களை எனக்கு அனுப்பி வச்சிருங்க. மீண்டும் உங்களுக்காக அந்த கேள்வி. சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி 21 விழுக்காட்டு சிங்கப்பூரர்கள் மீண்டும் ஒரே பயணக்குழுவோடு பயணம் செய்ய விரும்பாததற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அது என்ன காரணம்?
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது. ரொம்ப கலகலன்னு இருக்கு.
0: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
6: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: மதராசி திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது அனிருத் இசையில் சாய் அபியங்கர் அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. அதற்கு முன்பு அனிருத்தின் இசையில் மேலும் இரண்டு பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்க. வேட்டையன் திரைப்படத்திலிருந்தும் லியோ திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேள்வி கேட்டிருந்தேன், நம்ம நேயர்கள் பதில்கள் சொல்லியிருக்காங்க, அது என்ன பதில்கள் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: நகரத்தை நோக்கி செல்லும் இசிபி பிஐஇக்கு பிறகும் பிஐஇ நோக்கி செல்லும் டிபிஇ கேபிஇக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்து விட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 முதல் இரவு 9 வரை கம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள AGM அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 முதல் இரவு 9 வரை கம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள AGM-இல் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows

0: சமீபத்துல நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின் படி 21 விழுக்காட்டு சிங்கப்பூரர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ஒரு முக்கிய காரணத்தினால நான் மறுபடியும் அதே பயணக்குழுவோட பயணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன்.
1: வணக்கம் சஜினி. 21 விழுக்காட்டினர் பயணத்திற்கு பிறகு பயண செலவை பகிர்ந்து கொள்வதில் பிரச்சனை ஏற்பட்டிருப்பதால் அவ்வாறு கூறியிருக்கின்றனர். அதே குழுவோடு மறுபடியும் பயணம் செய்ய மாட்டேன் என்று கூறியிருக்கின்றனர். நன்றி, வணக்கம். சாமுவேல் ஜெயமணி.
0: சரியான பதில சொல்லிட்டாரு நம்ம சாமுவேல் ஜெயமணி. இதே சரியான பதில மலேசியாவில இருந்து டாக்டர் ஆறு, கார்த்திக், பத்து, அதுக்கப்புறம் ஜெய்யா, மங்களம், புஷ்பா எல்லாரும் சொல்லிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள், கைதட்டுகள். ஆமாம் நேயர்களே, 21 விழுக்காட்டினர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம குழுவாக பயணம் செய்யறோம், பயணம் முடிந்து வந்த பிறகு இந்த பயண செலவுகள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து எத்தனை நபர் வந்து பயணம் செஞ்சாங்களோ அந்த நபர்களுடைய எண்ணிக்கையோட நம்ம வந்து பிரிச்சு நம்ம எல்லாரும் கட்டணத்தை செலுத்தணும். ஆனா அந்த கட்டணத்தை செலுத்தும் பொழுதுதான், அந்த செலவுகளுக்கான கட்டணத்தை செலுத்தும் பொழுதுதான் பிரச்சனையே ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெளிவா துல்லியமா நான் வந்து எத்தனை விழுக்காட்டினர் என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் சொல்றேங்க. இப்ப வாங்க பாடல்களை கேட்டு ரசிக்கலாமா? இது

0: बाय बाय टाटा गुड बाय गया
1: பக்கத்து கிளாஸ் தான்
2: மஜா பண்ணிட்டான்ப்பா
3: உண்மையிலே மாடா

ஜி வி பிரகாஷின் இசையில் யூத் திரைப்படத்துல இருந்து கென் கருணாஸ் பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஜாலியா இருந்த ஒருத்தன் திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜா, அம்ரீஷ், மதிச்சியம் பாலா, வேலு பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. எஸ் தமன் இசையமைத்து பாடியிருந்த பாடலும் உங்களுக்காக ஒலித்தது. இதய முரளி திரைப்படத்துல இருந்து சமீபத்துல யூடியூப் அப்படிங்கிற பயண அட்டை நிறுவனம் ஒரு கணக்கெடுப்பை நடத்திருந்தாங்க. இதுல அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, மூன்று சிங்கப்பூரர்களில் ஒருவர் ஒரு குழு பயணத்திற்கு பிறகு பயண செலவுகளால அவங்க எல்லாரும் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இதனாலேயே 21 விழுக்காட்டினர் மீண்டும் அந்த குழுவோட பயணம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி, பயண செலவுகளுக்கு எதுக்கு எல்லாரும் சண்டை போடுறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கப்புறம் தாங்க தகவலே இருக்கு. 54 விழுக்காட்டினர் ஒரு பயணத்திற்கு பிறகு ஏற்படும் சண்டைக்கு முக்கிய காரணம் பயண செலவுகளை தாமதமா கட்டுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 53 விழுக்காட்டினர் சண்டை வருவதற்கான காரணம் தவறுதலா கல்குலேஷன் செய்வது, தவறதா கணக்கிடுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 49 விழுக்காட்டினர் செலவுகளை சரியான அளவுல அவங்க பிரிக்கல அப்படின்னு சொல்லிருக்காங்க, இதனாலேயே சண்டை வருதுன்னு சொல்லிருக்காங்க. ஒரு ஜோடியா பயணம் செய்யறவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஒரு குழுவா பயணம் செய்யறவங்க குறிப்பிட்டு 6 நபர்களுக்கு மேல் அடங்கிய ஒரு குழுவாக பயணம் செய்யும் பொழுது இவங்களுக்கு இடையே பயண செலவுகள் குறித்து சண்டை சச்சரவு ஏற்படுவது 1.5 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா சஜினி, ஒரு குழுவா பயணம் செஞ்சா பெரிய பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்லைங்க, பிரச்சனை எல்லாம் வராது. நாம எல்லாரும் கலந்துரையாடி மனசு விட்டு பேசினா பிரச்சனை வரவே வராது. பயணம் செய்வதற்கு முன்பு, குறிப்பா ஒரு குழுவாக பயணம் செய்வதற்கு முன்பு, எல்லாரும் ஒன்று கூடி அமர்ந்திருந்து தெளிவா எல்லாத்தையும் பேசி வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே வராதுங்க. யாரு வந்து கணக்கு வழக்க பார்க்க போறா, யாரு வந்து இப்ப அந்த பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கான கணக்கு வழக்க பார்க்க போறா இப்படின்னு பிரிச்சு வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா பிரச்சனை வராது. அது மட்டும் இல்ல, இப்ப நாம எல்லாரும் ஒரு குழுவா பயணம் செய்யறோம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறோம், ஒருத்தர் வந்து 4 தட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாதான் எனக்கு பசி அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொருத்தரும் இல்லைங்க நான் ஒரு சேலட் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செலவை சமமா பிரிக்கணும் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி தருணங்கள்ல பிரச்சனை வரலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாம குழுவா பயணம் செய்யறோமே பிரச்சனையே இல்ல, சாப்பாடு தானே, யாரு சாப்பிட்டா என்ன, எல்லாரும் சமமா பிரிச்சு அந்த கட்டணத்தை செலுத்துறதுல பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னும் சிலரோ, நான் ஒரே ஒரு சேலட் தான் சாப்பிட்டேன், நான் எதுக்கு கூடுதலா பணம் கட்டணும் அப்படின்னு நினைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை பயணம் செய்வதற்கு முன்பு தெளிவா பேசி வச்சுக்கிட்டீங்கன்னா பயணம் செய்த பிறகு பிரச்சனையே இருக்காதுங்க.

0: நேரம் இப்பொழுது காலை 9:56 ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்சம் நேரத்துல காலை 10 மணி செய்திகளை நாம கேட்க போறோங்க. செய்திகளுக்கு பிறகு டிக்டாக் வாயிலாக நான் உங்களோட இணைய இருக்கங்க. என்னோட மாணவியும் இணைய போறாங்க. உங்களுக்காக சேர்ந்து நாங்க ரெண்டு பேரும் நிகழ்ச்சியை படைக்க போறோங்க. யாரு இவங்க தெரிஞ்சுக்கணும்னா டிக்டாக் பக்கமா வாங்க. நாங்க உங்களை அங்க சந்திக்கிறோங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரத்து பொறுத்தவரையிலும் BKE-ஐ நோக்கி செல்லும் SLE Woodlands Avenue 2 பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. நகரத்தை நோக்கி செல்லும் ECP PIE-க்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: வணக்கம். காலை மணி 10. மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்காவும் டென்மார்க்கும் கிரீன்லாந்து பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு இணங்கியிருக்கின்றன. அடுத்த வாரம் ஒப்பந்தம் கையெழுத்தாகும். பாதுகாப்பு உள்ளிட்ட எல்லா தேவைகளுக்கும் ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு நிரந்தர கட்டுப்பாடு வழங்கும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறினார். ஆர்க்டிக் வட அட்லாண்டிக் வட்டாரத்தின் பாதுகாப்பை ஒப்பந்தம் வலுப்படுத்தும் என்று டென்மார்க் பிரதமர் கூறினார். ஆனால் சமூக ஊடக பதிவில் திரு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளவை பற்றி அவர் எதுவும் சொல்லவில்லை. தேசிய பாதுகாப்புக்காக கிரீன்லாந்தை கைப்பற்றப் போவதாக திரு டிரம்ப் பல மாதங்களாக கூறி வந்த நிலையில் ஒப்பந்தம் பற்றி அவர் அறிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்க சில நிறுவனங்களுக்கு தடை விதித்திருக்கிறார். சிஎன்என், எம்எஸ் நவ், பொலிட்டிகோ ஆகிய நிறுவனங்களுக்கான தடை உடனே நடப்புக்கு வருகிறது. அந்த செய்தி நிறுவனங்கள் தம் நிர்வாகம் குறித்து தொடர்ந்து கற்பனையான அல்லது பொய்யான தகவல்களை எழுதி வருவதாக திரு டிரம்ப் சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதற்கான ஆதாரம் எதையும் அவர் தெரிவிக்கவில்லை. செய்தி நிறுவனங்களுக்கு எளிய தடை என்று சொன்ன திரு டிரம்ப் அது எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை விளக்கவில்லை. சம்பந்தப்பட்ட செய்தி நிறுவனங்களின் ஊழியர்கள் வெள்ளை மாளிகைக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்படுமா என்பதும் தெளிவாக தெரியவில்லை. சிஎன்என் செய்தி நிறுவனம் திரு டிரம்ப் அறிவித்துள்ள தடை அமெரிக்க ஊடக சுதந்திரத்தின் மீதான சட்டவிரோத தாக்குதல் என்று சாடியிருக்கிறது. தடை குறித்து அறிவிக்கப்பட்ட சற்று நேரத்திற்கு பிறகும் சிஎன்என், பொலிட்டிகோ ஆகிய நிறுவனங்களின் செய்தியாளர்களை வெள்ளை மாளிகை வளாகத்தில் பார்க்க முடிந்தது. அமெரிக்க துணை அதிபரின் அயோவா பிரச்சாரத்தில் சிஎன்என் செய்தியாளர்களும் சென்றிருக்கின்றனர். செய்தி நிறுவனங்களுக்கான தடைக்காக திரு டிரம்ப் சட்ட ரீதியான சவால்களை சந்திக்கக்கூடும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவுக்கு பொருளாதார நெருக்குதல் கொடுக்கும் மசோதாவில் கையெழுத்திட்டிருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் எரிவாயு வாங்கும் நாடுகளுக்கு தடைகளை விதிக்க அந்த மசோதா வழியமைக்கிறது. அமெரிக்க செனட் சபை அந்த மசோதாவுக்கு வாரத் தொடக்கத்தில் ஒப்புதல் அளித்தது. ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவு எண்ணெய் எரிவாயு இறக்குமதி செய்யும் 5 நாடுகளுக்கு 100 விழுக்காடு வரை வரி விதிக்க மசோதா அனுமதிக்கிறது. அதனால் இந்தியாவும் சீனாவும் கணிசமாக பாதிக்கப்படும். திரு டிரம்ப் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஈரானின் எரிசக்தி ஆயுதத் துறைகளுக்கும் தடைகளை விதிக்க மசோதா வழி செய்கிறது. போக்குவரத்து மூத்த துணையமைச்சர் முரளி பிள்ளை வேகமாக மாறிவரும் கடல் துறையில் நல்ல வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மின்னிலக்க தொழில்நுட்பம், தானியக்கம், பசுமை எரிசக்தி ஆகியவற்றின் மூலம் கடல்துறை உருமாறி வருவதை அவர் சுட்டினார். பாரம்பரிய நிபுணர்களுக்கு மட்டுமல்லாமல் தரவு விஞ்ஞானிகள், மென்பொருள் பொறியாளர்கள், நீடித்த நிலைத்தன்மை நிபுணர்கள், ஆளில்லா வானூர்தி இயக்குவோர் ஆகியோருக்கும் கடல்துறையில் நல்ல வாய்ப்பு இருப்பதாக திரு முரளி பிள்ளை கூறினார். சிங்கப்பூர் கடல்துறையில் அடுத்த தலைமுறை திறனாளர்களை உருவாக்க முயல்கிறது. அதற்கு ஏதுவாக 61 பேருக்கு சுமார் 1.5 மில்லியன் வெள்ளி கல்வி உபகாரச் சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியா தலைநகர் ரியாதின் சில இடங்களில் வெடிப்பு சத்தம் கேட்டிருக்கிறது. இன்று காலை அதிகாரிகள் அங்கு ஆகாய தாக்குதல் எச்சரிக்கை விடுத்தனர். ஆகாய அச்சுறுத்தல் இருப்பதால் மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டது. அரை மணி நேரத்துக்கு பிறகு எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டது. அண்மை காலமாக ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சி குழுவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே மோதல் வலுத்திருக்கிறது. செங்கடல் கரையோரப் பகுதிகளை கைப்பற்றிய ஹவுதி குழு சவுதி அரேபியாவுக்கு எதிராக கடல்வழி முற்றுகையை அறிவித்திருக்கிறது. இதற்கிடையே ஏமனின் ஆயுதப்படை ஹவுதி குழுவினர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. கவச வாகன தாக்குதல் மூலம் ஹவுதிகளின் ராணுவ வாகனங்கள் அழிக்கப்படும் காணொளியை ஏமன் ஆயுதப்படை வெளியிட்டிருக்கிறது. ஈரான் ஆதரவு ஹவுதி குழு ஏமனில் பல்லாண்டு காணாத அளவு நிலப்பரப்பை கைப்பற்றுவதால் மோதல் தீவிரமடைகிறது. ஏமனிலிருந்து சுமார் 125,000 பேர் இடம்பெயர்ந்துவிட்டனர். ஹவுதி குழு கிழக்கு ஏமனின் எண்ணெய் வளமிக்க பகுதிகளை நோக்கி முன்னேறுவதாக தெரிய வந்திருக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பள்ளிவாசல் ஒன்றில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஹைபர் பக்துன்குவா மாநிலத்தின் கோஹாட் நகரில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் தாக்குதல் நடத்தப்பட்டது. வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக மக்கள் கூடியிருந்த வேளையில் வெடிபொருள் நிரப்பப்பட்ட கார் பள்ளிவாசல் மீது மோதப்பட்டது. பிறகு துப்பாக்கிச் சண்டையும் நடந்தது. 21 பேர் மாண்டனர். அவர்களில் 15 பேர் காவல்துறை அதிகாரிகள். 100 அதிகமானோர் காயமடைந்தனர். பாகிஸ்தான் தாலிபான் குழு தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி ஜர்தாரி, வெளிநாட்டு ஆதரவு பயங்கரவாதிகளை ஒழிப்பது நாட்டின் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியம் என்று கூறியிருக்கிறார். பள்ளிவாசல் தாக்குதலுக்கு காரணமானோரை சட்டத்தின் முன் நிறுத்தும்படி ஐக்கிய நாட்டு நிறுவனம் வலியுறுத்தியிருக்கிறது. பாகிஸ்தானின் வடமேற்கே பாதுகாப்பு படையினரையும் காவல்துறையினரையும் குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் அவ்வப்போது தாக்குதல் நடத்துகின்றனர். அவர்கள் ஆப்கானிஸ்தானில் பயிற்சி எடுத்து தாக்குதல் நடத்துவதாக பாகிஸ்தான் சாடுகிறது. கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் பாகிஸ்தானின் உள்நாட்டு விவகாரம் என்று குற்றச்சாட்டை ஆப்கானிஸ்தான் நிராகரித்திருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
2: ராக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ராக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
3: கல்யாண விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும். இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
4: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
5: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங். தொலைபேசி 8183970.
6: இது ஒரு

0: வணக்கம். சமுத்திரம் திரைப்படத்தில் வந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது சமேஷ் முரளி. இசையில் சங்கர் மகாதேவன், ஹரிணி அந்த பாடல வழங்கி இருந்தாங்க. நான் இப்ப ஒலிக்கூடத்துல தனியா இல்லைங்க, என் கூட இணைஞ்சிருக்காங்க அனந்திகா. வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சனிக்கிழமை அன்னைக்கு காலையில என்னோட வந்து இணைஞ்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. எப்படி இருக்கு என்னோட சேர்ந்து நீங்க நிகழ்ச்சியை படிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு லைவ் ஷோ பண்ண போறவங்க கூட, சோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு.
0: நன்றி நன்றி, கண்டிப்பா உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். சரி, இப்ப நீங்க வந்து எந்த பள்ளியில படிக்கிறீங்க, என்ன செய்றீங்க அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் அறிமுகம் செஞ்சிருங்களேன்.
1: நான் வந்து பிடி செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் இப்ப வந்து உயர்நிலை 2 படிக்கிறேன்.
0: உயர்நிலை 2 அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?
1: எனக்கு எல்லா பாடமும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னுடைய ரொம்ப பலமான பாடம் வந்து தமிழாக இருக்கு.
0: தமிழா? தமிழ்ல வந்து உங்களுடைய தமிழ் ஆசிரியருடைய பெயர் என்னன்னு சொல்லுங்களேன்.
1: மேடம் கலே.
0: மேடம் கலே. சரி, மேடம் கலையுடைய வகுப்புல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்னன்னு சொல்லுவீங்க?
1: அவங்க எப்போதும் வந்து பாடத்துல மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. சில தடவை வந்து வாழ்க்கையில வந்து எப்படி பண்புகள் வந்து வழிகாட்டணும், அப்புறம் பள்ளியை விட்டு எவ்வாறு வந்து எங்களுடன் அவங்க வந்து நிறைய பழகுவாங்க.
0: பழகுவாங்க, கதை எல்லாம் சொல்லுவாங்களா?
1: அவங்களுடைய சொந்த கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க.
0: கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம் கலையை நான் கண்டிப்பா சந்திச்சே ஆகணும். மேடம் கலை, நீங்க வந்து ஒலி 968 கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதாவது நீங்க சேர பணி ரொம்ப முக்கியம். தமிழ் மொழிய நீங்க வளர்க்கறீங்க, வாழ வைக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, தொடர்ந்து நாம அனந்திகா கிட்ட பேசலாம். இந்த வாரம் அவங்களுக்கு எப்படி அமைந்தது அப்படிங்கறத பத்தி இன்னும் கொஞ்சம் நேரத்துல நாம பேச போறோங்க. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. சாலையில பயணம் செய்வோருக்கான போக்குவரத்து
2: நிலவரம் போக்குவரத்து நிலவரம்
0: MCEA நோக்கி செல்லும் AYE கிளமெண்டி ரோடிற்கு பிறகு 4 தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. BKEA நோக்கி செல்லும் SLE வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2 பிறகும் விபத்து. துவாசை நோக்கி செல்லும் PIE ஆடம் ரோடிற்கு பிறகும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தாம்சன் ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. 2-3 தடங்களை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.

0: அவங்க சாட்டர்டே சிங்க குட்டி செயல் கண்டு கொண்டேன் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. சாதனா சர்க்கம் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு வித்யாசாகரின் இசையில் கில்லி திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. சுனிதி சௌஹான் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கி இருந்தாங்க. நம்ம சிங்க குட்டி இன்னைக்கு அனந்திகா அப்படிங்கிற சிங்க குட்டி என் பக்கத்துல அமர்ந்திருக்காங்க. வணக்கம் அனந்திகா.
1: வணக்கம்.
0: சரி, நீங்க வந்து என்னோட சேர்ந்து நிகழ்ச்சியை படைக்கிறீங்க. உங்களுடைய சக மாணவர்கள் கிட்ட சொன்னீங்களா நிகழ்ச்சியை படைக்க போறீங்க அப்படின்னு? நண்பர்கள் கிட்ட சொல்லலையா? அப்படின்னா கேட்டுகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கும் இல்லையா? சரி, வார இறுதியில நாம இணைஞ்சிருக்கோம். இப்ப திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் போன வாரம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இந்த வாரம் வந்து ஒன்றும் புதுசா எதுவும் இல்லை. ஏன்னா இறுதி ஆண்டு தேர்வு கொஞ்சம் நெருங்கி கொண்டிருக்குது. அடுத்த வாரமே வந்து இறுதி ஆண்டு தேர்வு தொடங்குறது.
0: அடுத்த வாரம் எப்ப தொடங்குது?
1: வியாழக்கிழமையில தொடங்குது.
0: சரி சரி, வியாழக்கிழமை தொடங்குது. அதுக்கப்புறம் தயாரிப்பு வேலைகள்லாம் ஈடுபட்டுட்டீங்களா?
1: ஆமா, படிப்புல வந்து நேரம் கழிச்சிட்டேன். ஆனா இந்த வாரம் வந்து ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு எனக்கு வந்து நேருச்சு.
0: என்ன சொல்லுங்களேன்.
1: இந்த வாரம் வந்து ஒரு நாள் நான் வந்து பள்ளியில ஸ்டே பேக் பண்ண வேண்டிய நேரம் இருந்துச்சு. ஆனா அதுக்காக வந்து அம்மா வந்து சொன்னாங்க, நானும் உனக்கு வந்து சாப்பாடு தயாரிச்சு கொடுக்குறேன் பள்ளியில வந்து வாங்க.
0: சரி,
1: அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க பரவாயில்ல நான் கொடுக்கறேன். ஆனா நான் வந்து ரொம்ப மூணு கால நின்னு வந்து வேணான். அதனால அவங்க வந்து சரி வேற வழி இன்றி வந்து அவங்க ஓகேன்னு சொன்னாங்க.
0: சரி, பணத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு?
1: பள்ளிக்கு போகும் போது வந்து நான் வந்து சாப்பாட வந்து எந்த சாப்பாடு வாங்கலான்னு தேடிக்கொண்டிருந்தேன். ஆனா நான் கொண்டு வந்த காசுல வந்து எந்த சாப்பாடும் வந்து என்னால வாங்க முடியல.
0: அப்புறம்
1: ஒரு பண்டான் வாங்க முடிஞ்சிச்சு.
0: அம்மா எவ்வளவுதான் கொடுத்தாங்க?
1: அம்மா வந்து ஒரு மூணு வழி கொடுத்தாங்க.
0: நீங்க எவ்வளவு கேட்டீங்க அம்மா கிட்ட?
1: நான் வந்து ஒரு மூணு வழி வேணா, சும்மா ரெண்டு வெள்ளி கொடுத்தாலே போடும்.
0: நீங்க ரெண்டு வெள்ளி கேட்டீங்க, அம்மா உங்களுக்கு கூடுதலா மூணு வெள்ளி கொடுத்துருக்காங்க. மூணு வெள்ளி வச்சு கூட உங்களால சாப்பாடு வாங்க முடியலையா?
1: ஆமா, ஏன்னா வந்து எனக்கு அன்னைக்கு நான் வந்து அவ்வளவு வந்து அசைவம் சாப்பிட வேணான்னு இருந்தேன். அதனால நான் வந்து ஒரு பன் மட்டும் வாங்கினேன். அதுவும் வந்து கொஞ்சம் போதல. அப்போ அந்த நாள்ல இருந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இது எல்லாருக்கும் சூட் பண்ணும். என்னன்னா உங்க அம்மா வந்து ஏதாவது சொல்லும் போது அதை கேட்டுதான் ஆகணும். ஏன்னா அவங்களுடைய இன்ஸ்டிங்ஸ் வந்து எப்போதும் வேலை செய்யும்.
0: ஆமா, அவங்க வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தாய் சொல்லே தட்டாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா வந்து இதை செய்ய அதை செய்யு சொல்லுவாங்க, இல்ல இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து மீறாம தட்டாம இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா சில நேரங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, இத மாதிரி நான் சமைச்சு கொடுக்கறேன், நாம வந்து வீரப்பா வேணாம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா கடைசியில அந்த பாடம் நமக்கு தான் வந்து சேரும். நீங்க இளம் வயதா இருக்கும் பொழுது, இளம் வயதா இருக்கீங்க, உங்களுக்கே இந்த அனுபவம்னா எனக்கு 30 சுச்ச வயசாகுது, எனக்கும் அதே அனுபவம் தான். என்னோட தாயாரும் வந்து நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் வேணாம் வேணாம் பரவாயில்ல, நான் அவ்வளவா சாப்பிட்றது இல்ல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா கடைசியில தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு பேய் பசி பசிக்கும். அந்த பேய் பசியில அடடா இந்த நேரத்துல ஒரு சாப்பாடு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பேன். அம்மா அப்பவே சொன்னாங்களே சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு, அப்ப அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். சரி, இந்த சுவாரஸ்யமான நிகழ்வை தவிர்த்து வேற என்ன நடந்துச்சு?
1: வேற எதுவோ நடக்கல. இது மட்டும்தான் வந்து எனக்கு ஒரு படிப்பினை வந்து தந்துச்சு, வேற எதுவும் இல்ல.
0: சரி, சிசிஏ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து நீங்க எதுல இருக்கீங்க?
1: நான் வந்து நடனத்துல இருக்கேன்.
0: இந்திய நடனம்
1: இல்ல, மாடர்ன் டான்ஸ்.
0: மாடர்ன் நடனம். அப்ப நீங்க வந்து இளையர் விழாவில வந்து சேர்ந்திருப்பீங்க, யூத் ஃபெஸ்டிவல்ல எல்லாம் நடனம் ஆடி இருக்கீங்களா?
1: நான் வந்து இந்த வருஷம் தான் வந்து நான் கண்டு கொண்டேன். ஆனா இந்த வருஷம் வந்து இப்ப இளைய விழா இல்ல, அடுத்த வருஷம் தான் இருக்கு. ஆனா என் பள்ளிக்கூடத்துல தேசிய தின நாள், இன்ன நாள், எனக்கு நாள், அந்த அந்த மாதிரி நிகழ்வுல வந்து நான் கண்டு கொள்வேன்.
0: சரி, உங்களுக்கு நடனம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சரி, ஓகே, தொடர்ந்து நாம அனந்திகா கிட்ட பேசலாம். இன்னைக்கு இந்த வாரம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன படிப்பினை அவங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கறத பத்தி அவங்க நம்மோடு பகிர்ந்துகிட்டாங்க. தொடர்ந்து நாம பேச போறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஒரு கதைய சொல்ல போறாங்க, ஒரு குட்டி ஸ்டோரிய சொல்ல போறாங்க. அந்த கதையை கேட்பதற்கு முன்பு வாங்க அடுத்து நெஞ்சில் துணி விருந்தால் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு மகிழ்வோமா?

0: இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames

0: உங்க சட்டர்டே சிங்க குட்டீஸ் நேயர்களே, இப்ப நான் உங்களுக்காக ஒரு கதையை சொல்ல போறேன். சோ இந்த கதையில வந்து ரவி என்று சிறுவன் ஒன்று சிறுவன் இருக்கான். அவனுக்கு வந்து பிறந்தநாள் பரிசாக அவனுடைய பெற்றோர் அவனுக்காக ஒரு கை தொலைபேசியை கொடுக்கிறாங்க. அதை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா மற்ற மாணவர்கள் போல தனக்கும் ஒரு கை தொலைபேசி இருக்குது, அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால வந்து அவன் அந்த கை தொலைபேசியில வந்து நிறைய வந்து விளையாட்டுகளை வந்து பார்ப்பான், அப்புறம் விளையாடுவான், அப்புறம் இந்த மாதிரி யூடியூப்ல வர ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பான். அப்போது அவன் அதை பார்க்கும் போது வந்து அவன் தன்னுடைய வெளி உலகத்தை பார்க்க மாட்டான். இதனால வந்து அவன் ரொம்ப நேர கட்டுப்பாடு இல்லாம வந்து அந்த கை தொலைபேசிய வந்து யூஸ் பண்ணுவான். இதனால வந்து அவன் வந்து தன்னுடைய தேர்வு நேரத்துல வந்து படிக்காம ஒவ்வொரு இரவும் வந்து உட்காந்து தன்னுடைய கை தொலைபேசிய பயன்படுத்துவான். இதனால அவன் வந்து தன் தேர்வு வந்து ரொம்ப சிறப்பாக செய்யல. அதை பார்த்து அவனுடைய பெற்றோர் வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த கை தொலைபேசிய வந்து தொடர்பு படுப்பதற்கும் வந்து கல்வி அறிவுக்கும் தான் கொடுத்தாங்க. ஆனா அவன் இப்படி வந்து கெட்டதாக வந்து பயன்படுத்தினால அவங்க வந்து ரொம்ப கோபம் அடைந்தாங்க. அதனால வந்து அவங்க அவனுடைய கை தொலைபேசிய வந்து பறிச்சாங்க. நீ வந்து தேர்வுகள் சிறப்பாக செஞ்சாதான் நான் உன்னுடைய கை தொலைபேசிய வந்து கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதை அறிஞ்சு வந்து அவன் ரொம்ப சோகமா இருந்தான். ஆனா அந்த கதையிலிருந்து வந்து அவன் ஒன்னு கட்டுக்கிட்டான். என்ன பழமொழி என்றால், அளவுக்கு மிஞ்சினால் அமுடமும் நஞ்சு என்பது போல் நாங்க ஒன்ன வந்து அளவுக்கு வந்து அளவுக்குள்ள செஞ்சா வந்து அது நமக்கு நன்மைதான் விளைவிக்கும். ஆனா அது அளவுக்கு மிஞ்சி செஞ்சா இல்ல பொருளை அந்த பயன்படுத்தினா வந்து எங்களுக்கு தீமையதான் விளைவிக்கும். சோ இந்த இதுல இருந்து நேர்கள் என்ன கற்றுக்கொள்ளலாம்னா, நாங்க ஏதாவது செய்யும் போது அளவுக்கு அதை வந்து அளவுக்கு தான் செய்யணும். அதை மீறி செய்யக்கூடாது, இல்லைன்னா நாங்க தான் கெட்டு போய்விடுவோம்.
1: வாவ், அற்புதமா சொல்லிருந்தீங்க. அனந்திகாவுக்கு கை தட்டுக்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில பல இடங்கள்ல இது வந்து பொருள்படும். நீங்க வந்து ரொம்ப அற்புதமா வந்து மாணவர்களுக்கு பொருந்துற மாதிரி நீங்க அந்த கதையை சொல்லியிருந்தீங்க. மாணவர்கள் மட்டும் இல்ல, இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த கதை கண்டிப்பா பொருந்தும். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கையெழுக்க தொலைபேசி அப்படிங்கறத நம்மில் பலரும் வந்து அதிகமா பயன்படுத்துறோம். இதனாலேயே நம்மளுடைய தூக்கம் பாதிக்கப்படுது, நம்மளுடைய கவனம் பாதிக்கப்படுது, கையும் வந்து அந்த போனும் கையுமா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது இல்லையா. அப்ப அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இது நமக்கு அமிர்தம் தான், ஆனால் அதை வந்து அந்த கையெழுக்க தொலைபேசி அப்படின்னு சொல்லும் பொழுது அது நமக்கு அமிர்தமா வந்து ஒரு ஒரு வந்த ஒரு கருவி. ஆனா அதை வந்து நம்ம ஓவரா அளவுக்கு மீறி நம்ம பயன்படுத்தினோம்னா
0: அது
1: தீமையதான் விளைவிக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில பல பகுதிகளை வந்து அது பாதிக்கும். சரியா, இந்த அற்புதமான கதைய சொன்னதுக்கு நன்றி அனந்திகா.

0: ரோஜாவை கிள்ளாது திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா மற்றும் குழுவினர் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. நேரம் இப்பொழுது காலை 10:51 ஆகி விட்டது. அனந்திகா, இப்பதான் நீங்க ஒலி கூட்டத்திற்கு வந்தீங்க, இப்பதான் நம்ம கதை பேச ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள நீங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இருந்தாலும் இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அனந்திகா?
1: ரொம்ப புதுசா இருந்துச்சு, அப்புறம் ரொம்ப நினைவு கூர்ந்த ஒரு அனுபவமா இருந்துச்சு.
0: கண்டிப்பா நெஞ்சில் நீங்க ஒரு அனுபவமா இருக்கும் இல்லையா? சரி, இப்ப அடுத்த வாரம் தொடங்க போகுது, வார இறுதி இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு முடிஞ்சிடும், திங்கக்கிழமை வந்துடும், உங்களுக்கு அடுத்த வாரம் தேர்வு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் அடுத்த வாரத்தை வந்து நான் ஒன்றிற்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா, எதற்காக நீங்க வந்து காத்துட்டு இருக்கீங்க?
1: அடுத்த வாரம் வந்து எனக்கு ஒரு நாள் ஹெச்பிஎல் இருக்கு, அதுவும் வந்து வீக்கெண்ட்ஸ்க்கு முன்னாடி இருக்கு, அதனால ஒரு நீளமான வீக்கெண்ட் மாதிரி இருக்கு. அந்த நேரத்தை வச்சு என்னால ஓய்வு எடுக்க முடியும், என் தேர்வுக்கு படிக்க முடியும்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: அடேங்க அப்பா, இந்த வயசுலயே நீங்க லாங் வீக்கெண்ட் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா, வீட்டுல இருந்து நீங்க வந்து பாடங்களை எடுக்க வேண்டிய அந்த நாள் வரும் இல்லையா, ஹெச்பிஎல் அப்படின்னு சொல்லும் பொழுது. அப்ப பள்ளிக்கூடத்துல அவங்க வீட்டு பாடம் எல்லாம் கொடுத்துருவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க டக்கு டக்குன்னு செஞ்சிருவீங்க.
1: ஆமா,
0: முடிச்சிட்டு வார இறுதிய நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. என்ஜாய் பண்ணுவீங்களா?
1: சில நேரத்துல என்ஜாய் பண்ணுவேன், சில நேரத்துல வந்து அவ்வளவா இருக்காது, அதனால படிப்பேன்.
0: வெரி குட், சிறப்பு. உங்களுக்கு பரீட்சை வந்துகிட்டே இருக்கு, கண்டிப்பா நீங்க படிச்சு ஆகணும். சரி, ஆண்டு இறுதி வந்துகிட்டே இருக்கு, ஆண்டு இறுதிக்காக நீங்க என்ன காத்துக்கிட்டு இருக்கீங்க?
1: ஆண்டு இறுதிக்கு வந்து நிறைய மாணவர்கள் விடுமுறைக்கு காத்திருப்பாங்க, எனக்கும்டா, ஏன்னா அந்த நாள வந்து தேர்வு எல்லாம் முடிஞ்சு ஒரு ஃப்ரீயா இருக்கும், ஒரு ஃப்ரீடம் மாதிரி இருக்கும், என்ன வேணாலும் பண்ணலாம், படிக்க தேவையில்லைன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்கும், அது அதுக்காக தான் நான் காத்திருக்கேன்.
0: சரி, விடுமுறைக்கு எங்கேயாச்சும் போறீங்களா?
1: இப்போதைக்கு நாங்க இன்னும் டிசைட் பண்ணல, ஆனா போக வாய்ப்பு இருக்கு.
0: போக வாய்ப்பு இருக்கு, போக வாய்ப்பு இருந்தா எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க? இப்பவே சொல்லிருங்க, அம்மா பாத்துட்டு இருப்பாங்க.
1: நான் வந்து லாஸ் வேகஸ்க்கு போக.
0: வாவ், லாஸ் வேகஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஏன்?
1: ஏன்னா வந்து நான் அந்த கண்ட்ரிய வந்து பார்த்தது இல்ல. அப்புறம்
0: அது ஒரு நகரம், அமெரிக்காவில இருக்கிற ஒரு நகரம், ஒரு இடம் இல்லையா? அந்த நகரத்தை நீங்க பார்த்தது கிடையாது, ஆனா அந்த நகரத்தை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: என் அப்பா வந்து நிறைய தடவை அங்க போவாங்க வேலைக்காக, அப்போ அவங்க போகும்போது நானும் வந்து சுத்தி பாக்கணும்னு ஒரு ஆசை ஏற்படும்.
0: வந்து கதகதையா சொல்லுவாரா?
1: சில தடவை சொல்லுவாங்க, ஏன்னா முக்கியமா வேலைக்கு நான் போறேன். ஆனா அங்க போகணும் ஒரு ஆசை இருக்கு.
0: அப்பா, அனந்திகாவின் அப்பாவி, அப்பா பேரு என்ன?
1: சதீஷ்குமார்.
0: திரு சதீஷ்குமார், திருமதி திருமகள், நீங்க ரெண்டு பேருமே வானொலி கேட்டுட்டு இருப்பீங்க, டிக்டாக் வாயிலாம் இணைஞ்சிருப்பீங்க. லாஸ் வேகஸ் போனோம்னு உங்களுடைய மகள் ரொம்ப ஆசைப்படுறாங்க, இந்த ஆசை நிறைவேறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. சரியா? சரி, இறுதியா நம்ம நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: உங்க ஆதரவுக்கும் அன்பும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது நிச்சயமா வந்து நான் என் நெஞ்சில் இருக்கும். சோ ரொம்ப ரொம்ப நன்றி.
0: ஆமா, டிக்டாக் வாயிலா நம்ம நேயர்கள் எல்லாரும் அனந்திகாவுக்காக 32,000 லைக்ஸ்களை வள்ளி குவிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி நேயர்களே. இந்த மாதிரி நம்ம இளையர்களுக்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு அளிச்சிங்கன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிப்பாக அமையும். தொடர்ந்து வந்து நிகழ்ச்சிகளை வழங்கவும், 9968 படிப்புகள்ல நிகழ்ச்சியில வழங்கவும், உங்களுக்காக தொடர்ந்து தமிழ் பேசவும் அவங்களுக்கு வந்து ஊக்குவிப்பாக இது அமையும். எனவே உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. சரி அனந்திகா, விடைபெறலாமா? சரி நேர்களே, இத்துடன் நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். உங்கள் சாட்டர்டே சிங்க குட்டீஸ்.

0: இது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களைச் சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோர்க்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
1: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: வித்தியாசமான வார இறுதி.
1: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களைச் சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும். விட்டது உங்களுக்காக நண்பகல் 12 மணி வரையிலும் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் சஜினி. கொஞ்ச நேரத்துக்கு முன்பு மாணவி அனந்திகா என்னோடு இணைஞ்சிருந்தாங்க. உங்களுக்காக நிகழ்ச்சியை, அதாவது உங்களுக்காக என்னோடு சேர்ந்து நிகழ்ச்சியை வழங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி மாணவர்கள், நல்லா சிறப்பாக தமிழ் பேசக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா #SS அப்படின்னு பதிவு செய்து 9678898 என்ற எண்ணுக்கு அவங்களுடைய தகவல்களை அனுப்பி வச்சிருங்க. எங்களுடைய சாட்டர்டே சிங்க குட்டீஸ் நிகழ்ச்சியில அவங்களோட சேர்ந்து நிகழ்ச்சியை வழங்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி மாணவர்களை நாம சந்திக்கும் பொழுது தமிழை அவங்க வந்து எப்படி சிறப்பா பேசுறாங்க, தமிழ் மொழிய வளர்க்கும் நமது வருங்கால சந்ததியினருக்கு வந்து நாம ஊக்கம் அளிக்கிறோம், தமிழ் மொழிய நாம வாழ வைக்கிறோம். எனவே உங்களுக்கு யாராச்சும் தெரியும்னா, மாணவர்கள் தெரியும் அப்படின்னு சொன்னா #SS அப்படின்னு பதிவிட்டு 9678898968 என்ற எண்ணுக்கு அவங்களுடைய தகவல்களை அனுப்பி வச்சிருங்க. சரி, இப்ப நீங்க சாலைகள்ல பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான போக்குவரத்து நிலவரம் இதோ.
2: 9 போக்குவரத்து நிலவரம்.
1: SLEA நோக்கி செல்லும் CTE ஊற்றம் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக AYE வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. 3 தடத்தை தவிர்க்கவும். SLEA நோக்கி செல்லும் CTE அங்கோக்கியோ அவென்யூ 1 பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
5: ராக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். ராக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
6: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
1: நிகழ்ச்சியில் சஜினியனோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். 70களில் வெளியான பாடல்களை நீங்க கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சங்கர் கணேசன் இசையில் இதய வீணை திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு TR பாப்பாவின் இசையில் அவசர கல்யாணம் திரைப்படத்தில இருந்தும் பாடலை கேட்டிருந்தீங்க. இந்த 2 பாடல்களையும் TM சவுந்தரராஜன் பீசுசிலா வழங்கியிருந்தாங்க. காலை வேளையில பொன்னந்தி மாலை பொழுது அப்படிங்கிற பாடலை ஒளிபரப்பிருக்கீங்களே அப்படின்னு நேயர் பாலசுப்ரமணியம் குரல் பதிவு ஒன்று அனுப்பி வச்சிருக்காரு. பாடல்ல மாலை பொழுதுன்னு வந்திருந்தாக்கா எந்த அந்த பாடல வந்து மாலை பொழுதுலதான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கா இல்லையா, ஒரு விதி இருக்கா இல்லையா? இல்ல இல்ல, எங்கேயுமே இல்ல. எந்த பாடல எந்த நேரமோ நாம விரும்பி கேட்கலாம். நாம பாடல்களை வந்து கேட்கறதுக்கு ஒரே ஒரு மூடு தாங்க இருக்கணும். எந்நேரமும் எல்லா பாடல்களையும் நாம கேட்டு ரசிக்கணும். அடுத்தவங்களுக்காக சாய்ந்தாடமா சாய்ந்தாடு திரைப்படத்துல இருந்து இசைஞானி இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடலோட வராங்க. அதனை தொடர்ந்து MS விஸ்வநாதனின் இசையில் நேற்று இன்று நாளை திரைப்படத்துல இருந்தும் உங்களுக்காக பாடல் ஒளியர காத்துக்கொண்டிருக்கின்றது. SP பாலசுப்ரமணியம் பாடலோட வர இருக்காரு. தொடர்ந்து 9.68 இணைந்திருங்க, பாடல்களை கேட்டு ரசிங்க.
8: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின்கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
2: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
3: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. வுட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டு ஊழியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
4: வார இறுதி ஒலியில் உல்லாசம்
1: சஜினியனோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். 70களில் வெளியான பாடல்கள் எல்லாத்தையும் நேர்களே நீங்க கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வாட்ஸ்அப் வாயிலாக பலரும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. நீங்க எல்லாரும் சந்தோஷமா பாடல்களை கேட்டு ரசித்தாலே போதும், அது எங்களுக்கு முழு மகிழ்ச்சியை தரும். சரி, சமீபத்துல வந்து இணையதளத்துல, அதாவது சமூக வலைதளத்துல நான் ஒரு காணொலிய பார்த்திருந்தேன். இந்த காணொலிய பார்க்கும் பொழுது மனிதர்களான நாமளும் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறது இல்ல அப்படின்னு நினைக்க தோணுச்சு. அப்படி என்ன காணொளி இப்ப நான் சொல்றேங்க. அதாவது செங்காங் பூங்காவில் சென்ற

அரம் இரண்டு உடும்புகள் கட்டி பிடிச்சி அவங்க ஒருத்தரை வந்து அரவணைக்கிற ஒரு காணொளி வந்து பதிவேடு செய்யப்பட்டது. அதை வந்து இணையத்துல ஒருத்தர் பதிவேற்றம் செஞ்சிருக்காரு. இந்த காணொளியை பார்த்த பிறகு ஆறறிவு இல்லாத விலங்குகளே ஒருத்தரை அரவணைத்து இப்படி கட்டி பிடிச்சி அன்பை வெளிப்படுத்துறாங்க. மனிதர்களான நாம ஏங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்? ஏன் ஒருத்தருக்கு வந்து அன்பையும் ஆதரவையும் தெரிவிக்க கஷ்டப்படுறோம்? ஏன் பொறாம இப்படின்னு பல உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறோம்? ஏன் கோபத்தை வெளிப்படுத்துறோம்? இந்த மாதிரி நம்ம அன்பையும் அரவணைப்பையும் நாம தொடர்ந்து வழங்கிக்கிட்டே வந்தோம்னா இந்த உலகம் அற்புதமான ஒரு நாடாக, இந்த அற்புதமான ஒரு உலகமாக இருக்கும் இல்லையா? அமைதி நிறைந்த ஒரு உலகமாக இருக்கும் இல்லையா? சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தாங்க.

0: தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
1: இதோ வந்துட்டோம்.

0: மாதிரி பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்களோ காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: சொந்தபுல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.
4: இன்றும் இளமையான 70. எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
5: நடக்கும்
4: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: இசை ஞானி இளையராஜாவின் இசையில் நல்லதொரு குடும்பம் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. பி ஜெயச்சந்திரன், டி எல் மகாராஜன், கல்யாணி மேனன், ஜான்சி, பி எஸ் சசிரேகா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு மணிப்பூர் மாமியார் திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. மலேசியா வாசுதேவன், எஸ் பி சைலஜா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இப்ப 70களில் வெளியான பாடல்களை நாம கேட்டுக்கிட்டு வரோங்க. இதற்கிடையே ஒரு நகைச்சுவை காட்சியை நான் உங்களுக்காக ஒளியேற்ற போறேங்க. பூரி சுட தெரியாத ஒரு மனைவிக்கு ஒருவர் பக்குவத்தை வந்து சொல்லித்தராரு. அந்த நகைச்சுவை காட்சி இடம்பெற்ற திரைப்படம் என்ன உங்களுக்கு தெரிந்தால் வாட்ஸ்அப் வாயிலாக எனக்கு இப்ப அனுப்பி வச்சிருங்க.
1: என்ன பலகாரம் செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேங்க.
2: நல்ல வேலையா போச்சு, யோசனையோட நிறுத்து. நீ ஒண்ணு செய்ய இன்னைக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, செய்து வை.
1: பூரி உருளைக்கிழங்க. நான் கூட அதுதாங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன பொருத்தம் வச்சீங்களா?
2: ஐயோ, என்ன நேத்தி மசாலா தோசை செய்தியே? தோசை தான் இருந்தது, மசாலால எவனோ நாவிட்டு போயிட்டான். பூரி எல்லாம் நல்லா செய்யணும். என்ன
1: சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன்.
2: வெரி வெரி குட். இங்க வா சொல்றேன். எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவை போடணும். தெரியுமில்ல? தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு ரெண்டு உப்புகள்ல போட்டு நல்லா பிசையணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
2: அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
2: அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அப்பளா குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
2: அப்புறம் என்ன செய்யணும்?
1: அதுதாங்க எனக்கு தெரியும்.
2: தெரியாது இல்ல? பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து,
1: அதான் எனக்கு தெரியுமே.
2: இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு,
1: அதான் எனக்கு தெரியுமே.
2: அது நிறைய தண்ணிய ஊத்தி,
1: அதான் எனக்கு தெரியுமே.
2: நல்லா குழச்சு,
1: அதான் எனக்கு தெரியுமே.
2: வச்சு வையே, நான் வந்து புதிக்கிறேன்.
1: அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க?
2: என்ன ஏதாவது தெரியலன்னா என்னங்க எதுங்க அடக்க உடக்கமா கேட்கணும். எதமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி? அதான் எனக்கு தெரியுமே. அதான் எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? பெரிய மேதாவி மாதிரி.
0: அறிவாளி திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக அந்த நகைச்சுவை காட்சி ஒளியேறியது. அடுத்த தடவை யாராவது எப்படி செய்யணும்னு கேட்டாங்கன்னா, ஏதாச்சும் இப்படிதான் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமேனு சொல்லி பாருங்க. அடுத்த தடவை நான் நினைக்கிறேன் ரவிஜி கிட்ட நான் இந்த முயற்சி செஞ்சு பார்க்க போறேன் அப்படின்னு. அவர் என்னதான் செய்யறாருன்னு நான் வந்து, ஐயோ கேக்குறதுக்கு எனக்கு சிரிப்பா இருக்கு. சரி சரி வாங்க, என்னோட சேர்ந்து சிரிச்சு நம்ம சனிக்கிழமை ஞாயிறு கிடையாது சனி பொழுத கழிக்கலாங்க.

0: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
1: 70 கேட்க கேட்க ஆனந்தம்,
0: 70களில் வெளியான பாடல்களை கேட்க கேட்க ஆனந்தம். சரியா சொல்லிருக்காரு நமது முகமது ரஃபி. தொடர்ந்து உங்களுக்காக இதய கனி, நிறைக்குடம், எங்கம்மா சமதம் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன. கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் ஒலி 9:68 கேட்டாலே பரவசம்.

கோபுரமும் புகை கோபுரம் அகப்பாடலின் சுமை தாங்குமே, சுமை தாங்கியும் இமை மூ

தளிர்மேனியில் விரல் பட்டதும் குளிர் போனதே, குளிர் போனதும் மழை கூந்தலின் புகை பாடினேன், புகை பாடிய

0: குஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை
0: வணக்கம் சிங்கே. பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.

0: மாலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பீவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பீவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பீவாடி ஆட்டோ 1 மற்றும் பீவாடி ஆட்டோ 3 EVO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பீவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பீவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பீவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள AGM அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள AGM-இல் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
1: நேர்களே, நேரம் இப்பொழுது காலை 11:54 ஆகி விட்டது. 5 மணி நேரம் நிகழ்ச்சியை வழங்கி உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். இந்த சனிப்பொழுது உங்களுக்கு அற்புதமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, வீட்டுல எல்லாரும் இப்ப தடபுடலாம் சமைச்சுக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு லைட்டா மசாலா வாசனை வர்ற மாதிரி, அதாவது அந்த மசாலாவை எண்ணெயில தாளிக்கிற வாசனை வர்ற மாதிரி கற்பனை செய்து உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை நான் திங்கள் அன்று சந்திக்கிறேன். இந்த வார இறுதி உங்களுக்கு நல்ல ஒரு ஓய்வான வார இறுதியாகவும் சிறப்பான ஒரு வார இறுதியாகவும் அமையணும் அப்படிங்கறதா என்னுடைய ஆசை. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.
0: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: வணக்கம் நண்பகல் மணி 12 மீடியா காப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூர் கனடாவிடமிருந்து எரிசக்தி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஆராய்வதாக வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். மத்திய கிழக்கு போரால் இடையூறு நீடிக்கலாம் என்பதால் உணவு எரிபொருளுக்கு சிங்கப்பூர் மாற்று வழிகளை ஆராய்கிறது. படிம எரிபொருள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இரண்டிலும் கனடா ஆற்றல் வாய்ந்த நாடாய் திகழ்வதை டாக்டர் பாலகிருஷ்ணன் சுட்டினார். கனடிய பயணத்தின் நிறைவில் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். சிங்கப்பூர் கத்தாரிடமிருந்து பெருமளவு திரவ எரிவாயுவை பெறுகிறது. ஹொர்மஸ் நீரிணையில் தடங்கள் நீடிப்பதால் அதில் சிக்கல் தொடர்கிறது. பல்வேறு இடங்களிலிருந்து எரிபொருளை பெறுவதால் சிங்கப்பூர் சிரமமின்றி சமாளிக்க முடிவதாக டாக்டர் பாலகிருஷ்ணன் சொன்னார். கனடாவிலிருந்து அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்யும் வழிகளையும் சிங்கப்பூர் ஆராய்கிறது. செயற்கை நுண்ணறிவு, மின்னிலக்க பொருளாதாரம், மின்னிலக்க கட்டண முறை முதலியவற்றின் வாய்ப்புகளிலும் இரண்டு நாடுகளும் கவனம் செலுத்துகின்றன. 3 மாதத்துக்குள் இருதரப்பு உடன்பாடு கையெழுத்திடப்படலாம் என்று டாக்டர் பாலகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். கனடிய வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்தை டாக்டர் பாலகிருஷ்ணன் சந்தித்து பேசினார். பொருளாதார ஒத்துழைப்புக்கான முன்னோடி கூட்டு பிரகடனத்தில் அவர்கள் கையெழுத்திட்டனர். சிங்கப்பூர் காவல்துறை சில நிமிடங்களில் மோசடி இணையதளங்களை முடக்கும் ஆற்றலை பெற்றிருக்கிறது. காவல்துறையின் புதிய இணைய தளபத்திய பிரிவு அதை சாத்தியமாக்குகிறது. மோசடிகளையும் இணைய குற்றங்களையும் முறியடிக்கும் குழுக்கள் 2 மாதமாக ஒரே கூரையின் கீழ் செயல்படுகின்றன. அதிகாரிகள் உடனுக்குடன் தகவல்களை பகிர்ந்து நடவடிக்கை எடுப்பது எளிதாகிறது. இணையதளங்கள், தொலைபேசி எண்கள், சமூக ஊடக விளம்பரங்கள், மின்னிலக்க நாணய கணக்குகள் என்று பல்வேறு அம்சங்களில் கவனம் செலுத்தி மோசடிகளை முறியடிப்பது முக்கியம் என்று காவல்துறை கூறியது. வெளிநாடுகளிலிருந்து செயல்படும் குற்றக்கும்பல்கள் தொடர்ந்து பெரும் சவாலாய் திகழ்வதாக அது சொன்னது. குற்றக்கும்பல்களைச் சேர்ந்தவர்கள் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன உத்திகளை அதிகம் பயன்படுத்துகின்றனர். அதை கண்டறிந்து முறியடிக்க காவல்துறையின் இணைய தளபத்திய பிரிவும் தனது ஆற்றலை மெருகேற்றியிருக்கிறது. சிங்கப்பூரின் தூய்மை பசுமை இயக்கத்தின் நடவடிக்கைகளில் இந்த ஆண்டு 400,000 அதிகமானோர் பங்கேற்றிருக்கின்றனர். பருவநிலை மாற்றத்தை சமாளிக்கும் வழிமுறைகளில் அந்த இயக்கம் கவனம் செலுத்துகிறது. உலக தூய்மை நாளையொட்டி சிங்கப்பூரின் கடற்கரைகள், நீர்நிலைகள், நகர்ப்புற பகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டன. தீவின் பல்வேறு பகுதிகளிலும் அந்த நடவடிக்கையில் 500 இளம் தொண்டூழியர்கள் கலந்து கொண்டனர். வரும் மாதங்களில் இன்னும் பல நடவடிக்கைகளுக்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை விமான நிலையத்திற்கே சென்று வரவேற்க தயாராவதாக தெரிய வந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் ஒருவர் விமான நிலையத்திற்கே சென்று வெளிநாட்டு தலைவரை வரவேற்பது வழக்கத்துக்கு மாறானது. சீன அதிபர் அடுத்த வாரம் அதிகாரத்துவ பயணமாக அமெரிக்கா செல்கிறார். அவருக்கு வெள்ளை மாளிகையில் சடங்குபூர்வ வரவேற்பு அளிக்கப்படும். சீன அதிபருக்கு சிறப்பு இரவு விருந்துக்கும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் உள்ள தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைவர்கள் அதில் கலந்து கொள்வர் என்று வெள்ளை மாளிகையின் ஓர் அதிகாரி கூறினார். வர்த்தகம், அரிய கனிமங்கள், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அமெரிக்க சீன அதிபர்கள் கலந்துரையாடுவர் என்றும் அவர் சொன்னார். அமெரிக்காவும் டென்மார்க்கும் கிரீன்லாந்து பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு இணங்கியிருக்கின்றன. அடுத்த வாரம் ஒப்பந்தம் கையெழுத்தாகும். பாதுகாப்பு உள்ளிட்ட எல்லா தேவைகளுக்கும் ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு நிரந்தர கட்டுப்பாடு வழங்கும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறினார். ஆர்க்டிக் வட அட்லாண்டிக் வட்டாரத்தின் பாதுகாப்பை ஒப்பந்தம் வலுப்படுத்தும் என்று டென்மார்க் பிரதமர் கூறினார். ஆனால் சமூக ஊடக பதிவில் திரு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளவை பற்றி அவர் எதுவும் சொல்லவில்லை. தேசிய பாதுகாப்புக்காக கிரீன்லாந்தை கைப்பற்றப் போவதாக திரு டிரம்ப் தொடர்ந்து பல மாதங்களாக கூறி வந்தார். இந்நிலையில் ஒப்பந்தம் பற்றி அவர் அறிவித்திருக்கிறார். சவுதி அரேபியா தலைநகர் ரியாதின் சில இடங்களில் வெடிப்பு சத்தம் கேட்டிருக்கிறது. இன்று காலை அதிகாரிகள் அங்கு ஆகாய தாக்குதல் எச்சரிக்கை விடுத்தனர். ஆகாய அச்சுறுத்தல் இருப்பதால் மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டது. அரை மணி நேரத்துக்கு பிறகு எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டது. அண்மை காலமாக ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சிக்குழுவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே மோதல் வலுத்திருக்கிறது. செங்கடல் கரையோரப் பகுதிகளை கைப்பற்றிய ஹவுதி குழு சவுதி அரேபியாவுக்கு எதிராக கடல்வெளி முற்றுகையை அறிவித்தது. கூகுள் நிறுவனத்தின் ஜெமினி செயற்கை நுண்ணறிவு 3 நிறுவனங்களை ஊடுருவியிருக்கிறது. இணைய பாதுகாப்பு திறனை சோதிக்கும் போது ஜெமினி மற்ற நிறுவனங்களின் பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்புக்குள் ஊடுருவியதாக தெரிய வந்திருக்கிறது. 2 சம்பவங்களில் இணையத்தில் கிடைத்த தகவலை வைத்து ஜெமினி கடவுச்சொல்லை கண்டுபிடித்தது. மற்றொரு சம்பவத்தில் சரியான கடவுச்சொல்லை கண்டுபிடிக்கும் வரை ஜெமினி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தது. ஜெமினி செயற்கை நுண்ணறிவின் ஊடுருவல் பற்றி முதன்முறை தகவல் வெளிவந்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட 3 நிறுவனங்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. ஏஐ ஏஜென்ட்ஸ் எனும் செயற்கை நுண்ணறிவு செயல்முறை இணையத்தையும் கணினி கட்டமைப்புகளையும் சுயமாக பயன்படுத்துகிறது. அதனால் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுந்திருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு செயல்முறை பொறுப்புடன் இயங்க பயிற்சி அளிப்பது அவசியம் என்று வலியுறுத்தப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களைச் சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோர்க்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
2: ரோக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோ ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: உங்களுக்கு சமைக்க தெரியாதா, அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
5: டேக் ஆனியன், கட் கட் கட் ஸ்மால் பீசஸ், புட் சீன சட்டி, புட் இட் இன் தி அடுப்பு.
4: சுவையாகவும் சுலபமாகவும் சமைக்கணுமா?
6: காய்கறியா நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
4: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா?
7: அரப்பு வந்ததும் பாசம், வந்ததும் பாசம் சேர்த்து எனக்கு.
4: சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
8: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
9: இன்றென்றும் நம் அனைவரின் நினைவுகளிலும் தென்னக கான கோயில் எஸ் ஜானகி.
10: மறைந்தும் வாழும் அந்த கான கோயிலின் பாடல்களை
9: ஒவ்வொரு சனிக்கிழமையும் நண்பகல் 12 மணிக்கு கேட்க மறவாதீர்கள்.

0: வணக்கம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை
2: வணக்கம் சிங்கே.
0: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின்கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோர்க்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
3: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஒலி 968.

0: மாலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பணியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212 96 79.
2: தென்னக கான கோயில் எஸ் ஜானகி.

0: வித்தியாசமான வார இறுதி.
1: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
2: பணம் செய்யும்
3: என்ன மெசேஜ்?
4: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திலிருந்து அன்பான வணக்கங்கள்.
5: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
6: என்ன நடந்தது போய் கேளுங்க.
5: மறைந்தும் வாழ்கிறார்
6: தென்னக காண குயில்
5: எஸ்

0: பண்ண வார இறுதி.
1: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.

0: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
1: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன்டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
2: எனக்கு ஜன்னல்
3: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க.
4: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
3: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
5: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
3: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
4: பஸ் பயணம்.
3: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
4: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
6: மறைந்தும் வாழ்கிறார் ஜானகி.
7: எப்பவுமே பக்கத்துல தானே இருப்போம். நாங்க விட்டு இருந்ததே இல்ல. முழுசா திருடி விட்டேன்.
6: செந்தூர பூவாய் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜானகி.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
2: மறைந்தும் வாழ்கிறார் தென்னக காணக்குயில் எஸ் ஜானகி.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
2: மறைந்தும் வாழ்கிறார் ஜானகி.
3: எப்பவுமே பக்கத்துல தானே இருப்போம், நாங்க விட்டு இருந்ததே இல்ல. முழுசா திருடி விட்டேன்.
2: செந்தூர பூவாய் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எஸ் ஜானகி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இதே டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வடக்கம் தமிழடியில் வளமை போலின்றும் மங்கள வாத்தியாக நாதீஸ்வர தவிதீசை

கேட்டது நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் அதிகாலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் வழமை போல் இன்றும் விநாயகர் துதியாக வீரசங்கர் குழுவினர் பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது வீரசங்கர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக மிசாக் தங்கமணி குழுவினர் பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது மெசாக் தங்கமணி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகளில் இனி தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக ஷீனி முகமட் குழுவினர் பாடியது.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ஸ்ரீனி முகமட் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியில். தொடர்கின்றது காளியம்மன் புகழ் மாலையுடன் சக்தி சண்முராஜா குழுவினர்.

கேட்டது காளியம்மன் புகழ் மாலை சக்தி சண்முராஜா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக ஷாம் ஷீபா குழுவினர் பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஷாம் ஷீபா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழடியின் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிப்பான வணக்கம் தமிழடியிலே இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக. ஏ ஆர் காஜா குழுவினர்

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ஏ ஆர் காஜா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வடக்கம் தமிழலியில் எனே மகாலட்சுமி புகழ் மாலையுடன் நித்யாஸ்ரீ மகாதேவன் குழுவினர்.

கேட்டது மகாலட்சுமி புகழ் மாலையுடன் நித்யாஸ்ரீ மகாதேவன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமலைகளின் நிறைவாக கிருஷ்ண கானமாக ராஜராஜ சோழன் குழுவினர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசீலித்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொழியின் காலை நேர ஒலிபரப்பு. வணக்கம் தமிழொழியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம் தமிழொழியின் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக

0: நற்சிந்தனை நேரம் புலந்து மலர்ந்த புத்தம்புது காலை பொழுதில் வணக்கம் தமிழில் வரும் நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியை கேட்பதற்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு ஆர்வத்தோடு காத்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இது பிரான்சிலிருந்து இரண்டு தசாப்தங்களை கடந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியின் காலை நேர ஒலிபரப்பு. பிரான்சிலே பிரிபோக்ஸ் என்கின்ற டெலிகாம் சேவை ஊடாகவும் பிரான்ஸ் தவிர்ந்த ஏனைய நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேய நெஞ்சங்கள் www.tamilolly.com என்ற இணையதளத்திலும் மற்றும் பியூரோவெட்டு செய்மதி அலவரிசை 29 வகை ஃப்ரீக்குவன்சி 11727 வெற்றிகள் 3-4 நூடாக எமது நிகழ்ச்சியை துல்லியமான டிஜிட்டல் ஒலிநேரத்துடன் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மறந்திருக்கின்ற இன்றைய காலை பொழுது செப்டம்பர் மாதம் 19 2026 சனிக்கிழமை. இன்றைய நாள் மட்டுமல்ல எதிர்வரும் அனைத்து நாட்களும் இனிமையான மகிழ்ச்சியான சிறப்பான நல்ல நாளாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை இந்த வேளையில் உங்களுக்காகவும் வேண்டிக்கொண்டு வணக்கம் தமிழில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நற்சிந்தனைகளை வானிலை கருத்து பெற விரும்பினால் அழைப்பு காலத்துங்கள் எங்களுடைய வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0148 3215 40 மற்றும் வைபர் வாட்ஸ்அப் இலக்கம் கூட இப்பொழுது இருக்கின்றது 0033-65-77-7427 என்கின்ற வைபர் இலக்கத்தினூடாகவும் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கின்றது 0033-68-98-65-529 என்கின்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாகவும் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நற்சிந்தனைகளை வானிலை கருத்து வர முடியும். நிகழ்ச்சியின் முதல் நேராக இணைந்து கொள்ளும் நேரே அன்பு வணக்கம் கூறி வானொலியில் வரவேற்றுக் கொள்கின்றேன். வந்திருக்கின்ற நேர் வணக்கம், அவருக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகளை சொல்லி தொடர்ந்து இணைப்பிலே காத்திருக்கக்கூடிய நேர் வணக்கம்.
1: காலை வணக்கம் சுரேஷ், பொங்கிய ஒரு ராஜா.
0: வணக்கம் ராஜா, முதல் இணைப்பிலே நீங்களா நின்றீங்களா? இல்ல தானே,
1: இல்ல இல்ல, அது யாரு நின்று கட் பண்ணிட்டு
0: போய். நன்றி. உங்களை எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல நலமாக இருக்கின்றோம். உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி. இணைந்து கொள்ளுங்கள்.
1: நாங்களே நலமாக இருக்கோம், நீங்கள் நலமாக இருக்க இதை வேண்டிக்கொண்டு நச்சினை வழங்குகின்றன சுரேஷ். இன்பமே சூழ்க அனைத்து உறவுகளும் முருகப்பெருமான் அவருடைய மாசியோடும் இன்பிட்டு ஆரோக்கிய வாழ்வாக வாழ்க. நம்மை நாமே பாதுகாத்து கொண்டால்தான் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமாக வாழலாம். காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடு இறைச்சிந்தனையோடு இறைவன் தான் அன்றும் இன்றும் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றான் நம்பிக்கையோடும் நம்பிக்கையோடு வைத்துக் கொண்டு இறைவன் தான் நம்பிக்கையோடு வைத்துக் கொண்டு இறைவன் மனத்துமையோடு வழங்கி வழிபட்டு இறைவன் பாதுகாப்போடும் இறையாசியுடனும் வாழ்வோம். அதை வாயும் மனதை இளமையில் மனதை வசப்படுத்த வேண்டும். இறைவனம் முழுமையாக அர்ப்பணித்து விட வேண்டும். இறைவனம் பயபக்தியாகவும் வாழ வேண்டும். இல்லாவிட்டால் வாழ்க்கை போக்கே மாறிவிடும். வாழும் காலம் வரை இறை நம்பிக்கையோடும் தன் நம்பிக்கையோடும் அமைதி பொறுமையோடும் வாழ வேண்டும். இறைவிடம் இறைவன் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு. நம்பிக்கை இல்லாமல் வளர்ச்சி இல்லை. இறைவன் நம்பி வாழ்வது அவசியம். இளமையிலிருந்து முதுமை வரை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் உண்மைகளை சொல்லிவிட வேண்டும். வாழ்க்கை அனுபவத்தை இறைவன் அனுபவத்தை மக்களும் புரிந்துணர்வோடு நலமாக வாழ்வதற்கு பொறுமை எதையும் சாதிக்கலாம். ஆரோக்கிய வாழ்வாகவும் வாழலாம். இறைவிடம் முழுமையாக அர்ப்பணித்து விட்டால் தீய எண்ணங்கள் மனதிலிருந்து அகற்றிப்பட வேண்டும். நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும். இறை நம்பிக்கையோடு வாழும்போது கோபமான அகம்பாவம் சந்தேகம் மனதில் வரவே கூடாது. அன்போடும் பண்போடும் புரிந்துணர்வோடும் கலை கலாச்சாரத்தோடும் வாழ்க்கையினும் வரமுறைக்குள் வாழும் போதும் இறைவன் அனைத்தையும் முழுமையாக அறிந்து இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவன் வாழ வைப்பார் முதுமையிலும். அதை நாம் உணரலாம். இல்லம் நல்லறமாகவும் குடும்பம் ஒரு கோயிலாகவும் இருக்க வேண்டுமென்றால் யாரையும் குறை சொல்லி வாழக்கூடாது. யார் குடும்பத்திலும் தலையிடக்கூடாது. குறை சொல்வது தொழிலாக வைத்துக் கொள்ளவும் கூடாது. நாம் நம் குறைகளை நிறைகளை சரி செய்து கொண்டு நாங்கள் வாழும் போது இறைவன் வழிநடத்தலில் வாழ்க்கை பயணம் தொடரும். இறைவனை முழுமையாக சடைந்து இறையாசியுடன் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நச்சியோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் சுரே.
0: மிக நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. நேரம் காலை பொழுது 8:05 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தமிழொலியில் நற்சிந்தனை நேரம். இங்கே நற்சிந்தனை நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நற்சிந்தனை தருவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கும் நேரே அன்போடு வானொலியில் வரவேற்றுக் கொள்கின்றேன். வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக இணைந்திருக்கக்கூடிய நேரை பார்ப்போம். வந்திருக்கின்ற நேர் வணக்கம்.
2: காலை வணக்கம் சுரேஷ்.
0: ராணி சம்பந்தர் அவர்களை உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம்.
2: ராணி சம்பந்தர் ஜெர்மன்லேருந்து. நலமா இருக்கிறீங்களா?
0: நிச்சயமாக. நீங்கள் எப்படி?
2: நானும் நலமா இருக்கிறேன் நன்றி. நீங்களும் அனைத்து உள்ளங்கள் நலமாக இருக்கவும் இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்சீதையிலிருந்து வாசகம் பிரிவு 8 இறைவசனங்கள் 4-15 வரை. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் எல்லா ஊர்களில் இருந்தும் இயேசுவிடம் கூடி வந்த போது அவர் உவமை வாயிலாக கூறியது. விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைத்த போது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிப்பட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கி விட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்தபின் ஈரம் இல்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கி விட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்னபின் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த உவமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது, இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது. மற்றவர்களுக்கெல்லாம் உவமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பது இல்லை, கேட்டும் புரிந்து கொள்வதும் இல்லை. இந்த உவமையின் பொருள் இதுவே, விதை இறைவாற்றிய வழியோரம் விழுந்த விதைகள். அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்தில் இருந்து எடுத்து விடுகின்றது. பாறை மீது விழுந்த விலைகள் அவ்வார்த்தையை கேட்கும் போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேர் அற்றவர்கள். சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள். முட்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாது இருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும். இது வாழ்வுதரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனைக்கு, இயேசு வாழ்ந்த காலத்தில் ஜூத சமூகத்தில் போதகர்கள் உவமை வழியாகவே போதித்தனர். இதனால் எளிய மக்களும் போதனைகளின் உட்கருத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. இயேசு நற்செய்தியில் சொல்கின்ற உவமையும் விளக்கமும் தெள்ள தெளிவாக நமக்கு புரிய வருகின்றன. இயேசு இறையாட்சி என்னும் விதியை விதைத்தார். அதன் பலன் இன்று வரை உலகிலும் திரு அவையிலும் கிடைத்ததாக இல்லை. உண்மை, நீதி, அன்பு, சமத்துவம், சமாதானம் போன்ற இறையாட்சி விழுமியங்கள் நம் சமூகத்தில் இன்னமும் கட்டி எழுப்பப்படவே இல்லை. ஏனெனில் நமது உள்ளங்கள் இன்னும் பண்பட்டனவாக இல்லை. என்று இறையாட்சி விழுமியங்கள் நிலைநாட்டப்படுகின்றனவோ அன்றுதான் இயேசு விரும்பிய புதிய சமூகம் பூத்துக்குலுங்கும். நன்றி, வணக்கம் சுரேஷ்.
0: மிக நன்றி. உங்கள் நற்சிந்தனைக்கு நன்றி.

0: நேனஞ்சங்களின் உள்ளங்களையும் எல்லவரடியின் தமிழால் உலகங்கு மூங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டி ஆர் டி தமிழொலியின் காலை நேர ஒளிபரப்பாக ஒழித்துக் கொண்டிருப்பது. வணக்கம் தமிழொலி. வணக்கம் தமிழொலியில் நச்சிந்தனர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இங்கே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய நச்சிந்தனாளரை வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். இணைப்பை துண்டித்து தொடர்ந்து பார்க்கலாம் வந்திருக்கக்கூடிய நேர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: மகிழ்வான காலை பொழுதில் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன்.
1: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நிச்சயமாக நலத்தோடு இருக்கிறேன். நீங்கள் நலமாக இருப்பீர்கள்.
1: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி கொண்டு மாணிக்கவாசகரின் திருவாசத்திலிருந்து காருண்ய திறங்கள். நன்றி. ஈசனே நீ அல்லதில்லை இங்கும் அங்கும் என்பதும் பேசினேன் ஒரு வேதம் இன்ன வேத ஏன் நம்பிறான் நீதனேனை ஆண்டு கொண்ட நின்மலா ஓர் நின்னலால் உண்மை சிந்தியாது சிந்தையே உரை. எமது தலைவனே ஆண்டவனே இயத்திலும் பரத்திலும் உண்மை அன்றி யாதும் இல்லை என்பதும் நீ வேறுபாடின்றி யாண்டும் கலந்துள்ளாய் என்பதும் அறிவில்லாத யான் எடுத்துரைத்தேன். உரைத்தல பயன் என்ன? புலையனியனை யாட்கொண்ட மாசற்றவனே ஒளியாதனே ஒப்பற்ற உண்மை அல்லாமல் புரிதொரு கடவுள் உண்டென்பதை எனது மனம் நினைக்க மாட்டாது. சிந்தை செய்கை கேள்வி வாக்கு முந்தையான காலம் இன்னை எய்திடாத மூட்கனேன் வெந்து ஐயா விழுந்திலேன் வெந்து ஐயா விழுந்திலேன் உள்ளம் வெள்ளி விண்டிலேன் எந்த ஆயர் நின்னை இன்னம் எருளுற்று இருப்பனே உரை. நீ என்னை யாட்கொண்ட முன்னாகிய காலத்திலே மனம் வாக்கு செயல் உலக கேள்வி நயமில்லாத அன்புலன்கள் முதலிய தலைகளினாலே உன்னை அடைந்திடாத மூடனில் அக்காலத்திலேயே உடல் தீயில் பொருந்த பெற்று இறந்து புகுந்தேனில்லை. மனம் நானே நான மிகுதியால் இறந்தேனில்லை. என் அப்பனாகிய உன்னை இன்னும் கூட வந்தடையாது அடைய கருதி இங்கிருப்பேனாயின் இது எவ்வளவு பரிதாபம். இரும்பு நெஞ்ச வஞ்சனினை ஆண்டு கொண்ட நின்னை நான் நின்னைத்தால் கருப்பு மட்டு வாய்மறுத்து என்னை கலந்து போகவும் நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்ததுண்டு அது ஆயினும் விருப்பம் உண்டு இங்கண் எங்கண் என்பது என் அதிச்சையே உரை. இரும்பு போல கடுமையான மனமுடைய கல்வனியனை ஆட்கொண்டருளிய நின்னுடைய திருவடியில் எழும் கரும்பு தேன் என்னை விளங்கி உடன் கலந்து செல்லவும் உடனே உடல் விடுவதற்கு நெருப்பிருந்தது. அடியேனும் உணவு கொண்டு உடல் உலகில் இருந்து உண்டு எனினும் நெருப்பில் உடலை நீத்து உன்னை அடையாத நான் என்னிடத்தில் உண்பால் அன்பு உண்டென்று கூறுதல் என் அறியாமையே. நன்றி. என்றுடன் காரண்ய திறங்கள் முடிவிட்டது. நன்றி. தவறு முனகலாம் தந்த நான் உடல் தேடி தந்துணடியாய் செறிந்த பல்லுயிரு நாவுதோரிடும் நலம் கொள்வானிதன் பூவடி முடிமிதை புனைந்து போற்றுவாம். திருச்சி தம்பலம். நன்றி. வணக்கம் கிரேஷ்.
0: நன்றி. உங்கள் சிந்தனைக்கு நன்றி. இங்கு தொடர்ந்து நச்சிந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய நச்சிந்தனாளரை அன்போடு வானொலியில் வரவேற்றுக் கொள்கின்றேன். பாலன் இணைஞ்சிருக்கின்றார் வைஃப்ரோடாக. பாலன் வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கம் சுரேஷ் தம்பி.
0: அன்போடு உங்களையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். பாலன் நலன் தானே?
2: ஓம் நலன் தம்பி. நலமா இருக்கும். நீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா? எல்லோரும்.
0: ஓம் ஓம். எல்லோரும் சூப்பரா இருக்கணும், நல்லா இருக்கணும். நன்றி.
2: நன்றி. நன்றி தம்பி. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கூடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு நமது அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேரா கிடைக்க வேண்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில ஜெய விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு பரிசுத்த வேதாமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில புனித லூக்காடுகிற சுவிசேஷம் 22 அதிகாரம் இறை வார்த்தைகள் 33 44 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோதனம். அதற்கு அவன் ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். இது நேற்று வரை அவர் இயேசு அவனை நோக்கி பேதுருவே இன்றைக்கு சேவல் கூப்பிடுவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதளிப்பாய் என்று
3: உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாயிலும் உங்களுக்கு குறைவாயிருந்ததா என்றார். அவர்கள், ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை என்றார்கள். அதற்கு இயேசு, இப்பொழுதே பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்து கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன், அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் எண்ணத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே இரண்டு பட்டயம் இருக்கிறது என்றார்கள். இயேசு, போதும் என்றார். பின்பு இயேசு புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். இயேசுடைய சீஷரும் இயேசுவோட கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்காற்படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக்கடவது என்று ஜபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி இயேசுவை பலப்படுத்தினான். இயேசு மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார். இயேசுனுடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. நன்றி, வணக்கம் சிரேஷ்டம்பி.

0: நன்றி. அந்த சிந்தனை துளிய தந்தவர் பாலன் அவர்கள், பாலனுக்கு எங்களுடைய நன்றி. வரவேற்றுக் கொள்கின்றேன்.
1: நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய நற்செய்தியின் சிந்தனையாக, சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகின்றவர்கள் பேறு பெற்றோர் என்கின்றார் இயேசு. இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்லும் மைய கருத்து இறை வார்த்தையை பற்றியது. இறை வார்த்தை எல்லோருக்கும் கொடுக்கப்படுகின்றது, ஆனால் அது விளைந்து பலன் அளிப்பது அவரவர் நிலைமை நில உள்ளத்தையும் அதன் தரத்தையும் பொறுத்தது. நல்ல பலன் தர வேண்டுமென்றால் நம் நிலமாகிய உள்ளத்தை நன்கு பக்குவப்படுத்தி பயனளிக்க செய்ய வேண்டும். இன்று சொல்லப்படுகின்ற நாலு வகை நிலங்களும் நாலு வகையான மனிதர்களை குறிக்கின்றது. ஒன்று பாலைந்தம், பாதை நிலம். இவர்கள் பதப்படுத்தப்படாத கட்டாம் தரையாக சருகாக இருப்பவர்கள். மன்னிக்கவும், பதப்படுத்தப்படாத கட்டாந்தரையாக சருகாக இருப்பவர்கள். இவர்கள் மீது இறையருள் இறை வார்த்தை எவ்வளவுதான் பொழியப்பட்டாலும் அது அவர்களை பாதிக்காது. முயற்சியே எடுக்காதவர்கள் இவர்கள். முயற்சியோ லட்சியமோ கொள்கைப்பிடிப்போ இல்லாமல் கால் போன போக்கில் மனதை செலுத்துபவர்கள். அன்று வாழ்க ஒளிகென்று கோஷமிட்டபடி எருசலேம் நகர வழிப்போக்கர்கள் இவர்கள். ரெண்டு பாறை நிலம். இவர்கள் பாறை போன்று இறுகிய உள்ளமும் கடின மனமும் கொண்டவர்கள். இவர்கள் இறை வார்த்தையை ஆர்வமோடு கேட்டு அதன்படி வாழ விரும்புபவர்கள். ஆனால் வேரோட்டமாக அல்ல, மேலோட்டமாக இருப்பார்கள். கடினமாக உழைக்க மாட்டார்கள். குறைவாக வேலை செய்து அதிலே நிறைவு காண துடிப்பார்கள். இவர்களுக்கு உதாரணம் அன்றைய பரிசெய்ய சதுசெய்ய தலைமை குருக்கள். மூன்றாவது புதர் நிலம். இவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள், லட்சியம் உள்ளவர்கள். ஆனால் அந்த லட்சியத்திலே வரும் இன்ப துன்ப சுக துக்கங்களை கண்டவுடன் தளர்ந்து போய் லட்சியத்தை மறந்து விடுவார்கள். இறுதி வரை நிலைத்து நில்லாமல் பாதியிலேயே பயன்பெற துடிப்பவர்கள். உலகிலே முட்டிவிட வேண்டும், பிஞ்சிலே பழுத்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள். இவர்கள் அன்றைய இயேசுவின் சீடர்கள். நான்காவதாக விளை நிலம். இவர்கள் துடிப்புள்ளவர்கள், துணிச்சல்காரர்கள், லட்சிய தாகம் கொண்டவர்கள். பிறர் வாழ தங்கள் இன்ப துன்பங்களை இழக்க தயாராக இருப்பவர்கள். தானும் வாழ்ந்து பிறருக்கும் பயனளிப்பவர்கள். இவர்கள் அன்றைய மனம் திரும்பிய பாவிகள், விபச்சாரிகள், சக்கேயு மகன் மகதலேன் மரியாள் போன்றவர்கள். இவர்களில் நாம் யார்? நாம் எந்த நிலமாக இருக்கின்றோம்? வார்த்தையை கேட்பவர்களாகவா அல்லது கேட்ட வார்த்தையின்படி வாழ்பவர்களாகவா? இறை வார்த்தை இன்று பல இடங்களில் தரப்படுகின்றது. ஊடகங்கள் வழியாக அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் பல வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த இறை வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற நிலமாக எமது உள்ளம் அமைந்திருக்கின்றதா? பண்பட்ட நம் உள்ளத்தின் ஆழத்தில் கடவுளின் வார்த்தை என்னும் விதை புதைந்து கிடக்கின்றது. அதை நாம் உணராமல் இருக்கலாம். ஏன் அந்த விதை இல்லை என்று கூட மறுக்கலாம். ஆனால் இறை வார்த்தை நம்முன் ஓர் ஏக்கத்தை உருவாக்குவதை நம்மால் மறுக்க இயலாது. அந்த வார்த்தை நம் உள்ளத்தில் வேரூன்றி தளிர்விட்டு துளித்து மலர்

0: உங்களிடம் அன்பாக விடைபெறுகிறேன் சுரேஷ். நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி, உங்கள் நற்சிந்தனைகளுக்கு நன்றி. நேரம் காலை பொழுது 8:22 நேர்கள் கேட்டுக்கொண்டு வணக்கம் தமிழில் நச்சிந்தனை நேரம். இங்க தொடர்ந்து நச்சிந்தனைக்காக காத்திருக்கின்ற நச்சிந்தனாளரை வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம், இணைந்திருக்கிறீர்கள், உரையாடலாம். வணக்கம். சரி, அவருடைய இணைப்பை தூண்டித்து விடலாம். தொடர்ந்து இணைந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் விரைவாக இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் வைபர் இலக்கங்கள் கூட இருக்கின்றது. வைபர் இலக்கம் 0365 வாட்ஸ்அப் இலக்கம் 0365 என்கின்ற இலக்கத்தினூடாக இணைந்து கொள்ளலாம். இங்க தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கின்ற நச்சிந்தனையாளர் வணக்கம். வணக்கம், உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வளமையா சொல்வதுதான், உங்களோட வானொலி பட்டியுடைய சத்தத்தை குறைத்து விட்டு சரி இணைந்து கொள்ளுங்கள் இப்பொழுது.
2: நலம்தானே?
1: நிச்சயமாக நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் நலத்தோடு இப்பொழுது நற்சிந்தையை தாருங்கள்.
2: நன்றி, நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களும் இந்துட்டு வளரவனை பிரார்த்தித்துக் கொண்டு வாழ்க்கை ஒழுக்கத்தை சமுதாய ஒழுக்கத்தை அதிகமாக வற்புறுத்துவது இந்து மதம்தான். அதன் பண்பாடுகள் உன்னதமானவை, அதன் சடங்குகள் அர்த்தமுள்ளவை. மங்கள விளக்கு அமங்கல விளக்கு என பிறந்தது இந்துக்களிடம் தான். சில சின்னங்களை மங்களமாகவும் சிலவற்றை அமங்கலமாகவும் அவர்கள் காட்டினார்கள். மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் வீட்டில் அமங்கல வார்த்தை கேட்கக்கூடாது என்றார்கள். பெண்ணுக்கு மங்களம் என்பது தாலி. திருமணத்தில் கட்டப்படும் அந்த தாலியை மரணத்தின் போது தான் கழற்ற வேண்டும். எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது கூட கழட்டக்கூடாது, அவ்வளவு புனிதமானது. ஒரு உத்தமியின் கழுத்தில் உள்ள தாலியை யார் அபகரித்தாலும் அந்த தாலி அவர்கள் குடும்பத்தையே அழித்துவிடும் என்பது இந்துக்கள் நம்பிக்கை. அன்னையும் பிதாவும் முதல் தெய்வம் என்பது இந்துக்கள் சம்பிரதாயம். தாயை பணிந்தவன் கோவிலுக்கு போக வேண்டாம் என்பார்கள். தாய் தந்தையை சுற்றி வந்த கணபதிக்கு தான் சிவருமான் மாம்பழத்தை அளித்தார். உலகத்தை சுற்றி வந்த முருகனுக்கு அல்ல. தாய் தந்தையருக்கு தொண்டு செய்து கொண்டிருந்த ஒரு பக்தன் மாறு வேடத்தில் வந்த இறைவனை கவனிக்கவில்லை என்றும், இறைவன் ஆத்திரமுற்ற போது தன் முதற்கடமை இதுதான் என்று அவன் உறுதியாக கூறினான் என்றும், இறைவனை மனம் மயங்கி அவன் பாதத்தில் விழுந்தான் என்றும் நாம் படிக்கிறோம். அந்த தாய் தந்தையரை மனமாற நேசிக்கும் இவனுக்கும் எதிர்காலம் உண்டு. நம் கண் எதிரிலேயே பலரை பார்க்கிறோம். தாய் தகப்பனுக்கு செய்யும் பாவம் உன் தலையை சுற்றி அடிக்கும். 1000 மனைவிமார்களை விலக்கி வேண்டலாம், அன்னையும் பிதாவும் மறுபடி வர முடியாது. இந்துக்கள் சொன்ன தத்துவம் வேடிக்கை அல்ல, கதையல்ல, வேடிக்கை கதையல்ல. யாருக்கு நீ பாவம் செய்தாலும் அதற்கு தண்டனை உண்டு என்பது மறக்க முடியாத உண்மை. பாவத்தின் அளவே தண்டனையின் அளவு. இறைவன் தீர்ப்புக்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்துக்கள் சொன்னது போல் வேறு யார் சொன்னார்கள்? இறைவா, இந்து சமூகம் உன்னையும் உன் ராஜ்யங்களையும் சரியாக அளந்து வைத்திருப்பதை எண்ணி எண்ணி நான் வியக்கிறேன். சொந்த நிகழ்ச்சியில் இந்த அனுபவத்தை காணாதவரை ஞானமார்க்க உபதேசிகளை நான் கேலி செய்ததுண்டு. ஒவ்வொரு படிக்கட்டிலும் ஒவ்வொரு உண்மையை காண நமது ஞானிகள் அறிவுலகத்தின் சுடரொலிகள் என்றுதான் நான் நம்புகிறேன். இசையின் சுவையை பாடல் அறியப்படுத்துவது போல் தத்துவத்தின் உண்மையை சம்பவங்களை உறுதி செய்கின்றன. இந்து மகா சமுத்திரம் என்ற பெயர் இந்து மதத்திற்கே சரியாக பொருந்தும். அர்த்தம் உள்ள இந்து மதத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசனின் சில வரிகளை தந்துள்ளேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, உங்கள் சிந்தனை துளிக்கு நன்றி. இன்னும் ஒரு நேரம் இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய காத்திருக்கின்றேன். விரைவாக அழைப்பு காலத்துங்கள்.

0: இந்த அழுகி போன மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்கிச்சு இதுகளெல்லாம் வந்து குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க எங்க நான் போய் வேணுங்கிட்டு வரதா?
0: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோரி இருக்கு. எல்லாம் மலிவாகவும் தரமாகவும் கிடைக்கிறாங்க. அங்கே வாங்கினு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வேணிக்கொண்டு வார.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1-42-5-1-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழியின் நச்சந்த நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இணைப்பில் இணைந்திருக்கும் நேரே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
4: வணக்கம் சுரேஷ், நான் ஜெயமந்தி ஜியா நடேசன்.
3: ஏன் நடேசன் மூலையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். நலமா இருக்கிறீங்க தானே?
4: நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு இந்த புது காலத்தின் 24 வாரத்தின் 6 நாள் சனிக்கிழமை கிறிஸ்த நச்சிந்தனர் இறைவார்த்தை பலனிக்க பலன் அளிக்க வேண்டும் என்றால் நாம் அத்தோடு ஒத்துழைக்க வேண்டும் என்பார் திருத்தந்தை 16 பெனடிக்ட். உயிருள்ள ஆற்றல் மிக்க வார்த்தையானது எல்லோருக்கும் ஒரே விதத்தில் தான் போதிக்கப்படுகின்றது. ஆனால் பலன் தருவதில் தான் எத்தனை வித்தியாசம். இறைவார்த்தையின் மீது ஈடுபாடின்மை, அதிகமான உலக நன்கவலைகள், இறைவார்த்தையை கேட்பதும் அதன்படி நடப்பதையும் போன்ற பல்வேறு காரணங்களை பலன் தராமல் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்கின்றோம். மாறாக இறைவார்த்தைக்கு இன்றைக்கு நாம் செவி கொடுக்கின்றோமோ, அதனை ஆழமாக தியானித்து அதன்படி நடப்பவர்களான் இருக்கின்றோமோ, அப்போது நாம் பகை பலந்தவர்களாக இருக்கின்றோம். எனவே கடவுளின் வார்த்தைக்கு தங்களுடைய உள்ளங்களை திறந்து வைப்போம். அதனை இரவும் பகலும் தியானிப்போம். அதனை வாழ்வதற்காக நிச்சயமாக 100 மடங்காக, 60 மடங்காக, 30 மடங்காக பலன் தர முடியும். சிந்தித்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம் சுரேஷ்.
3: மிக நன்றி. உங்கள் நச்சிந்தனைகளுக்கு நன்றி. அந்த நச்சிந்தனை எடுத்து வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தார் யா நடேசன் அவர்கள். ஜெர்மனியிலிருந்து நெஞ்சங்கள் கட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ் ஒலியின் ஒலிபரப்பிலே காலை நேர ஒலிபரப்பாக ஒழித்துக் கொண்டிருப்பது வணக்கம் தமிழொலி. வணக்கம் தமிழொலியின் நச்சிந்தனையை கேட்டீர்கள். இன்றும் நச்சிந்தனைக்காக நிகழ்ச்சிக்காக தயாரித்து நிகழ்ச்சி எடுத்து வந்து வழங்கிய அத்தனை நச்சிந்தனையாளர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். விடைபெற்றுச் செல்வது வணக்கம் தமிழொலியின் நச்சிந்தனை.

0: வீரர்களை வரவேற்கின்றதே ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடும் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 21 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நிலவிய விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1 அல்லது 604-902-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
1: நேரம் இப்பொழுது சரியாக 8:32 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழொலியில் தொடர்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? இன்று செப்டம்பர் 19, 2026 சனிக்கிழமை 12 ராசிகளுக்குரிய பலன் மற்றும் இன்றைய நாளுக்குரிய சிறப்பு பலனோடு இணைந்து சிறப்பிக்கின்றார் இந்தியாவின் புகழ்மூத்த யோதர் ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவர்கள். அன்பு வணக்கம் கூறியவரையும் நிகழ்ச்சிக்காக இந்த பொழுது கலையத்தோடு இணைத்துக் கொள்கின்றேன். முதலில் மேச ராசிக்காரர்களுக்கான பலன்களோடு இணைந்து சிறப்பிக்கின்றார்.
2: மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல ரொம்ப நல்ல நாள், ரொம்பவுமே அற்புதமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளா இருந்த மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா தீர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல யாராவது ஏதோ ஒன்று டக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை பத்தி அப்படியே பல குழப்பங்கள்ல அப்பப்போ இருந்துட்டு இருப்பீங்க. நெவர் எவர் வரி அபவுட் தட். அவங்க ஏதோ சொல்றாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க, சரி விட்டுடுங்கோ. இன்னைக்கு கலை துறையை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. புது ப்ராஜெக்ட்லாம் சைன் பண்ணுவீங்க. வேலையில் இடமாற்றம் பண்ணும்போது 100 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான தினம். எதையும் ஜெயிச்சிருவேங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ள மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். தெய்வான கிரகங்கள் உண்டு, நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பேருக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப டல்லாக இருக்கும். டிபெண்ட்ஸ் தேர் ஹாரோஸ்கோப். திருமண காரியங்கள் கைப்பூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பொண்ணு வீட்டில் சொல்லிட்டாங்க சார், பையன் வீட்டில் சொல்லிட்டாங்க, பட் ரிசல்ட் மட்டும் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு அற்புதமான ரிசல்ட் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். பிசினஸ் பார்ட்னருக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும், நல்ல ஒரு நட்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில விஷயங்களில் குழப்பம் இருந்தால் அது பண்ணாதீங்க. சில விஷயங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா தாராளமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். லைஃப்பில் பலவிதமான பிரச்சனை இருந்துருக்கிறவங்களுக்கு சில காரியங்களில் இன்னைக்கு ஒரு தெய்வ அனுகிரகம் மாதிரி மற்றவர்கள் மூலமாக அந்த காரியங்கள் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆயுள் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் ரொம்ப வயதானவர்கள் கவனமாக பார்த்துக்கணும். சில பெரியவங்க நமக்கு அறிவுரைப்படுத்தினாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுத்துறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் இருக்கும், சிலது சக்சஸ் ஆகும், சிலது சக்சஸ் ஆகாது. நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வேலை வாய்ப்பு கூடி வரும், செல்ஃப் சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் குழப்பம் இருக்கும், சில நேரங்களில் தெளிவாக முடிவெடுப்போம். குழப்பமாக இருக்கும்போது பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப யோசனை, ரொம்ப கவனமாக இரு. சில இதில் தெளிவாக இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இப்போ நீ செயல்படு நிச்சயமாக சக்சஸ் ஆகும். அதைத்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். குழப்பமா இருக்கும்போது எல்லா முடிவையும் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தெளிவா இருக்கும்போது எந்த முடிவும் உங்களுக்கு சாதகமாகறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துல சில நேரங்களில் சில விஷயங்கள் நடந்ததுன்னா கொஞ்சம் அமைதியாக சிந்தித்து முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதுசாக ஏதாவது கற்றுக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு கை கொடுக்கும் அற்புதமான வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு சூப்பரான நாள் இன்றைய தினம். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒரு சில முடிவுகள் எடுக்கும் பொழுது நம்ம வந்து 100க்கு 100 முறை கவனமாக இருக்க வேண்டும். நம்ம யதார்த்தமாக எடுத்துட்டோம்னா அது பின்னாடி நமக்கு மட்டும் இல்லை பிறருக்கும் அது பிரச்சனை வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மற்றவங்ககிட்ட பேசும்போது கவனம் என்பது தேவை. வேலைக்கு எடுக்கும்போது தெரியாமல் எடுத்துட்டோம் சார், இவங்ககிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஐயோ இவ்வளோ காசு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை எடுத்துருக்கவே கூடாது. அதனால பிரச்சனை எப்பவுமே கூட வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா டெய்லி நமக்கு ஒரு ப்ராப்ளம் மாதிரியே கண்ணுக்கு தெரியும். ஸோ எல்லா விஷயத்திலும் ஒரு SOP மாதிரி எல்லாமே ஒரு கரெக்டான சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். BPO ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, IT ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு இடமாற்றங்கள் அமையும், கவலைப்பட வேண்டாம். பட் இன்னைக்கு முடிவு பண்ண வேண்டாம், இன்றைய தினத்துல கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துல கடகராசி நண்பர்களுக்கு சமயோஜித யோசனை கை கொடுக்கும். எல்லாரும் உங்களை பாராட்டும் அளவுக்கு இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா குருவாயூரப்பர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணிட்டு இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். விரும்பினவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடு வரும். இரண்டாவது குழந்தை வரம் எது பார்த்தோம்னா IUI IVF சம்பந்தமான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகளை கடைபிடிப்பீங்க. அதோட மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய மாற்றத்துக்கு பிறர் காரணமாக இருக்கக்கூடிய காரணமாக இன்றைய தினத்தில் அமையக்கூடியதாக இருக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்காங்க, அதே சமயத்தில் கலை சார்ந்த துறைகளில் இருந்துருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு, வெற்றி வழிபாடாக அமையும். கன்னி ராசி நண்பர்களுக்கு தின பலன்கள்ல நல்ல சாதகமான காரியங்கள் நடக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வீட்டுக்கு வாடகைக்கு வரல, குடோனுக்கு வாடகைக்கு வரல, என்னோட கல்யாண மண்டபம் இருக்கு சரியா நடக்கல, என்னோட கடை இருக்கு சரியா ஓடல, இப்படி சொல்லியிருந்தவங்களுக்கு லாபகரமாக முடியறதுக்குள்ளான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. வீடு விற்று பணம் வர்றது, வீடு சம்பந்தமான பணம் வர்றது, ரியல் எஸ்டேட் பண்ணி பணம் வர்றது போன்ற விஷயங்கள்லாம் கைகூடி வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் எடுத்து பண்ணுறதுக்குள்ளான தினமாக கூட இன்றைய தினம் உண்டு. தீர்க்கமான முடிவெடுத்து அதன் மூலமாக செயல்படக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சித்தி அல்லது பெரியமா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. துலா ராசி நண்பர்களுக்கு பெஸ்ட் டே. எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணீங்கனாலும் உங்களுக்கு கச்சிதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மத்தியானத்துக்கு மேலே பேர் புகழ் அந்தஸ்து நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, அவங்க எதனும் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கு. சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கிறவங்களுக்கு, இன்ஃப்ளூயன்ஸராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. ஒரு புது ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்களில் ஏதேனும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்றவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி வழிபாடு, கோபூஜை வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் மன அலைச்சல் மன உளைச்சல்கள்லாம் இருந்துருக்கும். சில நேரம் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சரை பற்றி நிறைய யோசனைகள் மனசில் போயின்னு இருக்கும். இது இப்படி அது இப்படி, அவங்க எப்படி பேசினாங்க, இவங்க எப்படி பேசினாங்க, பல விதமான யோசனைகள் மனசில் போகும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், யூவில் வின். நீங்கள் ஜெயிச்சு வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனையை கான்சன்ட்ரேட் பண்ணுறதா, இனிமேல் வரக்கூடிய நல்லதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதானா நீங்கள் எது சொல்லுவீங்க, நல்ல விஷயத்தை சொல்லுவீங்க அதுதான். ஸோ இனிமேல் வரக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நடந்தது நடந்து முடிந்ததை பற்றி யோசிக்கிறது அதனால் நோ யூஸ். சில நேரங்களில் பல பேர் குத்தி காமிப்பாங்க, அதையும் கடந்து வருவீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. விருச்சிகராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு ஸோ இதையும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிதான். மற்றவா 10 ரூபாய்க்கு வாங்கினா நீங்கள் 15 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய தினத்தில் வரும். வெளிநாடு, வெளியூர், டிக்கெட் புக்கிங், பர்ஸு வாங்கி வச்சதுக்கு உண்டான பணம் கொடுக்கறது, இது போன்ற கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்டுறது, பேங்க்கில் ஏதேனும் பணம் கட்டுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் பல யோசனைகள் மனசில் வரும். இந்த மாதத்துக்குண்டான செலவுகளை பற்றியும் சில யோசனைகள் அப்பப்போ வந்து போகும். பட் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், யூல் கெட் மணி. நீங்கள் அதை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு கைகூடி வரத்துக்குள்ளான வாய்ப்புகள், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மறதி அப்பப்போ இருந்துருக்கும், கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்பாள் வழிபாடு, குருவாயூர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு சிலதில் லாபம், சிலதில் விரயங்கள் இருக்கும். எப்பவுமே வெற்றியாளர்கள் பேச்சத்தான் உலகம் கேட்கும். எப்பவுமே ஒரு சில சறுக்கல்கள் லைஃப்பில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை சில பேர் கிண்டல் கேள்வி பண்ணுவாங்க. லெட் இட் பி, அவங்க அவங்களாக தான் இருந்துருப்பாங்க. நாம் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கணும். எனக்கு ஒரு காலம் வரும், அதில் நான் ஜெயிக்கத்தான் போகிறேங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வாங்க. வெளிநாடு, வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணம், தொழிலில் சில விரயங்கள், சில லாபங்கள் ரெண்டுமே இருக்கும். சில நேரங்களில் சிலத்தில் குறித்த நேரத்தில் வருவாங்க, சில நேரங்கள் சில பேர் லேட் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ், அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுறாங்க. லெட் இட் பி, அவங்க இருந்துட்டு போட்டோம். இன்றைய தினத்தில் சில யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, சொக்கநாதர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில இது யதார்த்தமாக நம்ம சொல்லிவிடுவோம், சில விஷயங்கள் பேச மாட்டோம், மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக அமையக்கூடியதாக இருந்துருக்கும். அப்பா செய்யக்கூடிய தொழிலை எடுத்து பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு தேடி வரக்கூடியதாக இருக்கும். எப்பவுமே நமக்கு ஒரு துணை நிற்பாங்க, நமக்கு ஒரு பெரியவங்க இருக்காங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ள மனசில் ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இதுனா இவங்க, இதுனா இவங்கங்கிறத கரெக்டாக எக்ஸாக்டாக மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம். சில நேரங்களில் ஃபேமிலி ப்ளஸ் பிஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருக்கும், குழப்பங்கள் இருந்துருக்கும், அதுலேருந்து கடந்து வருவீங்க. கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. மீனராசி நேர்களுக்கு, மீனராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினம் பலன்கள் நன்னா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கு. அதே சமயத்தில் படிப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துருக்கும். ஒரு சில விஷயங்கள் யாராவது ஐடியா சொன்னானா ஏற்றுக்க மாட்டேன், உங்களுக்காக தோணும், அதை எடுத்து செயல்படுவேல், அதை சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்கள் ஒரு 20-30% கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும். அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. 70% நல்லா இருக்கிறது, அதை பற்றி யோசிச்சல்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சில மனக்கவலைகள் தீரக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. சமயோஜித யோசனை கை கொடுக்கும். ஏதேனும் ஒரு பொருள் சேர்க்கறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஏதோ ஒரு தொழில் பற்றி ஐடியா வந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுருங்க, பின்னாடி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். யூல் கெட் சக்ஸஸ் ஆன் தட். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதுங்க. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு வருவேல். ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப அமைதியாக போய் ஜெயிப்பாங்க, ஒரு சில ராசிங்க கோவப்பட்டு ஜெயிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும் இல்லையா. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ராசிகளுக்கு எந்த விதமான குணங்களை கொண்டு அவங்க சில காரியங்கள் பண்ண
1: கேட்டது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி விளங்கியவர் மகிழ்ச்சிகிறவர்கள் நேரங்கள் கண்டுகொண்டிருப்பது உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியின் ஒலிபரப்பிலே. வணக்கம் தமிழொலி, வணக்கம் தமிழொலியில் தொடர இருக்கின்றது வாழ்த்துவோர் வாழ்த்துலாம். வாழ்த்துவோர் வாழ்த்துலாம் நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு சென்று வரலாம்.
0: பாரிஸ் லாட்சபலில் யூஇகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ் 16 பாரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.
1: நேரம் சரியாக 8:46. என் நெஞ்சங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தமிழொலி. வணக்கம் தமிழொலியின் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வானொலியில் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். செப்டம்பர் மாதம் 19 2026 சனிக்கிழமை இன்றைய நாளில் உங்கள் இல்லங்களிடம் வரும் பிறந்தநாள், திருமண நாள், திரு கொண்டாட்டங்கள் ஈடுபடுகின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் தமிழில் குடும்பம் சார்பாக இதய நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றோம். இணைஞ்சங்களே, உங்களுடைய வாழ்த்து நிகழ்ச்சிகளை தமிழர்களுடைய அனுசரண நிகழ்ச்சியாக வாழ்நிலைக்கு எடுத்துவீர்களாக இருந்தால் தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்திலும் உங்களுடைய வாழ்த்துக்கள் இடம்பெற்றிருக்கும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமாக rebel.tamilali.com என்ற இணையதளத்திலும், டிஆர்டி தமிழலி என்கின்ற முகநூல் பக்கத்திலும் உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய புகைப்படத்தோடு இலவசமாக பிரசுரிக்கப்படும். வாழ்த்துக்களோடு நீங்கள் இணைந்த சிறப்பிக்க அழைப்பு கலத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 48 32 15 40 மற்றும் வாட்ஸ்அப் வைபர் இலக்கம் இருக்கின்றது. வாட்ஸ்அப் இலக்கம் 0033 68 98 65 529. வைபர் இலக்கம் 0033 65 77 427. எங்களுடைய வலிமையான தொலைபேசி இலக்கம் 01 48 32 15 40. இங்கே நிகழ்ச்சிக்காக வாழ்த்தோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம். இணைப்பை துண்டித்து இங்கு தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய நேரை சந்திப்போம். வணக்கம். அன்பு வணக்கம். நிச்சயமாக நலமாக இருக்கிறோம்.
3: இன்று பிறந்த நாளைக்கான உங்கள் டிஆர்டி நேரான தம்பதிகள் சர்வ பரமேஸ்வரன் தம்பதிகளின் செல்வ புதல்வன் நிரூபன் அவர் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவரை நாங்களும் ஆரோக்கியமாக நல்லா படிச்சு நல்ல வேலையா வரணும் என்று வாழ்த்தி கொண்டு விடபெறுகிறேன். நிரூபண சர்வ பரமேஸ்வரன் தான் மகன்.
1: சரி, மிக நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து வாழ்த்திய உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. நாளை தனது பிறந்த நாளை கொண்டாடும் செல்வன் நிரூபன் அவர்கள் இன்று போல் இன்றுமே இல்ல செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று தமிழடி குடும்பம் சார்பாக இதயம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க தொடர்ந்து வாழ்த்துவதற்காக இருந்திருக்கின்ற வணக்கம்.
4: வணக்கம் கணேஷ், யோசரி குணராஜ கதைக்கிறேன்.
1: அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன்.
4: உங்களுக்கு வணக்கம் கூறுகின்ற பிறந்த நாளை கொண்டாடும் சர்வ பரமேஸ்வரன் செல்வன் மகனுக்கு எங்களுக்கு நிறைந்த பிறந்த நல் வாழ்த்துக்களை கூறுகொண்டு இடம்பெறவிருந்து விட வருகின்றேன்.
1: மிக நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து சிறப்பித்த உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். இங்கு தொடர்ந்து வந்திருக்கின்ற நேர் வணக்கம்.
5: வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம், உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள்.
5: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் செல்வன் நிரூபன் பரமேஸ்வரனுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு இன்னும் சிறப்பாக அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக வாழ வேண்டி வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: மிக நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து வாழ்த்திய உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. இங்க தொடர்ந்து வாழ்த்துவதற்காக இணைந்திருக்கின்ற நேர் வணக்கம். சரி, அவருடைய இணைப்பை தூண்டித்து இங்க தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வைபரோடாக இணைந்திருக்கக்கூடிய நேர் வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் சுரேஷ். நான் மூர்த்தி பிள்ளை.
1: மூர்த்தி, உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன்.
6: வரவேற்பு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சுரேஷ் இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கேன். நிரூபன் என்ன?
1: ஆம், நிரூபன்.
6: நிரூபன் பரமேஸ்வரன் நிரூபனுக்கு என் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர் நோய் நொடி இல்லாம படிச்சும் பட்டம் பெற்று அம்மா அப்பாவுக்கும் நாட்டுக்கும் போட்டது நல்ல பேர் எடுத்து கொடுக்கும். அவரை வாழ்த்தி கொண்டு அடுத்தது என்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும், பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பாக விடவர்களே நன்றி வணக்கம் சுரேஷ்.
1: மிக நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து சிறப்பித்த மூர்த்தி உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. நேரம் காலை 8:50 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தமிழியில் வாழ்த்துவோர் வாழ்த்துறா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துவோர் வாழ்த்துறா நிகழ்ச்சியினோட இங்கே வாழ்த்துவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய மற்றொரு நேர் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். தொடர்ந்து வந்திருக்கின்ற நேர் வணக்கம். சரி, அவருடைய இணைப்பை துண்டித்து விடுவோம். பேச மறுக்கின்றவர்கள் இணைந்து நேரத்தை மின்னக்கடத்தாமல் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய நேர் வணக்கம். பைபரோடாக இணைந்திருக்கிறீங்க. வணக்கம்.
7: வணக்கம் சுரேஷ். இமலிருந்து குங்கு ராஜா.
1: ராஜா, உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன்.
7: இந்து பிறந்த நாளை கொண்டாடும் நிருபன் செல்வத்துக்கு தகவலை சொல்லும் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்தை தாய்க்கு நல்ல பிள்ளையாக கல்வியின் சிறந்து விளங்கி பல பட்டங்கள் பெற்று உருவந்திருவர் பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென எனது குடும்ப சார்பில் வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி வணக்கம் சுரேஷ், மீண்டும் சந்திப்போம்.
1: மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் நடந்து மிக்க நன்றி. இங்கே தொடர்ந்து வாழ்த்துவதற்காக இணைப்பில் எழுந்திருக்கக்கூடிய நேரை சந்திப்போம். வணக்கம்.
8: வணக்கம்.
1: ராஜலிங்கம் உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற நிலம் தானே?
8: இன்று முதல் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வன் நிறுவனுக்கு எங்கள் உணவு சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்து அரைக்கத்துடன் படித்து பலகளும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்வான வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் சுரேஷ், என்னுடன் ஒரு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி வணக்கம்.
1: சரி, மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து சிறப்பித்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள்.
9: நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ்மொழியின் ஒளிபரப்பிலே வணக்கம் தமிழியில் வாழ்த்தூர் வாழ்த்துற நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்தூர் வாழ்த்துற நிகழ்ச்சியோட இன்றைய நாளே தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய செல்வன் நிருபன் அவர்கள் இன்று போல இன்று வேல செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று தமிழ்மொழி குடும்பம் சார்பாக இதே நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கு தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இருந்திருக்கக்கூடிய நேரை சந்திப்போம். வணக்கம்.
10: வணக்கம் சுரேஷ். ராஜினி ஆல்பம் சொல்லுங்களா?
1: நிச்சயமாக நலத்தோடு இருக்கின்றோம். நீங்க நலம் தானே?
10: ஆமாம், நலம். நன்றி. இன்று பிறந்த நாளை காணும் நிருபன் பரமேஸ்வரன் அவரை விளக்கி எங்கள் குடும்பத்தின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி வணக்கம்.
1: மிக்க நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களை கேட்டு மகிழ்வார்கள் நிகழ்ச்சியில் இருந்து சிறப்பித்த உங்களுக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகள். இன்னும் இரண்டு நேர்களோடு வாழ்த்து வாழ்த்த நிகழ்ச்சி நிறைவு செய்ய போகின்றேன். பார்க்கலாம் காத்திருக்கின்ற இருவர்களில் ஒருவர். வணக்கம்.
11: இனிய காலை வணக்கம் சகோதரன் சுரேஷ் அவர்களே, ஜெர்மனியில இருந்து திருமதி சுந்தர்லிங்கம்.
1: அன்பு வணக்கங்கள், மகள்வோடு வரவேற்றுக் கொள்கின்றேன்.
11: நன்றி நன்றி. நீங்களும் இனிய அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் செல்வன் நிருபன் பரமேஸ்வரன் அவர்களுக்கு மது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன் சகோதரன். நன்றி வணக்கம்.
1: மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து சிறப்பித்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இங்கே தொடர்ந்து வாழ்த்துவதற்காக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய காத்திருக்கின்றனர். வணக்கம். அன்பு வணக்கங்கள். அவருடைய இணைப்பு இணையவில்லை.
9: தொல்லைகள் எல்லாம் மர

வாழ்த்தூர் வரதரா நிகழ்ச்சியாக இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய செல்வன் நிருபன் பரமேஸ்வரன் அவர்களுக்கு இது நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து

0: வீடு அம்சமா அமைஞ்சு எடுத்து, ஆனா ஒரே ஒரு குறை, முச்சந்தி வீடா இருக்கு. வாஸ்து சாஸ்திரப்படி அப்படி இருக்கப்படாது. பரிகாரமா ஒரு பிள்ளையார் வச்சாலும் சரியா போயிடும்.
1: நீங்க ரெண்டு பேரும் என் கூட தான் இருக்க போறீங்க. உங்க வீட்டை பாத்துக்கிறீங்க. நீங்க டேட்ஸ்

குறித்த அந்த அழகான பாடலோடு நிறைவு காண்பதென்று வணக்கம் தமிழொலியின் வாழ்த்துவோர் வாழ்த்து நிகழ்ச்சியினூடாக வாழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய செல்வன் நிருபனுக்கு இதயம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கும். இவ்வளவு நேரமும் வணக்கம் தமிழொலியின் நிகழ்ச்சியோடு இணைந்த சிறப்பித்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை செவ்வழியூடாக கேட்டுக்கொண்டிருந்த நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து

0: நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் தமிழொலி கலையத்திலிருந்து சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்று செல்கின்றேன். தொடர்ந்து தமிழொலியின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருங்கள். நன்றி, வணக்கம். நேயர்களே,
1: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்னா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தொடர்ந்து நிலைய அதிபர்கள் சங்கம் உள்ளிட்ட சில தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த 48 மணி நேர அடையாள வேலை நிறுத்தம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தின் மூலம் நீதித்துறையை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முற்படும் அரசாங்கத்தின் முயற்சியை முறியடிக்க இதுவரும் 24ஆம் தேதி பாராளுமன்றத்தை சுற்றியுள்ள அனைத்து பிரதான பாதைகளையும் முற்றுகையிடுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஐக்கிய ஒருங்கிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் அமைப்பாளர் ஆனந்த பாலித அழைப்பு விடுத்திருக்கிறார். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தை மேம்படுத்தும் நோக்கில் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கான சிறப்பு 3 நாள் சுற்றுலா மேம்பாட்டு ஆய்வு பயணம் நேற்று ஆரம்பமாகியிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் புலம்பெயர்வு தகவல் மையம், மிக்ரன்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் திருவண்ணாமலை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் சுதாகரன் அவர்களின் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக ஒன்று கூடல் மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது. நாகப்பட்டினம் மற்றும் காங்கிரசுத்துறை இடையிலான பயணிகள் படகு சேவைக்கான நிதியுதவியை இந்திய அரசாங்கம் மேலும் 1 வருடத்துக்கு நீடித்திருக்கிறது. இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் பிரதி பிரதானியாக டேவிட் மயஸ் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். தனது கைது மற்றும் தடுத்து வைப்பு நடவடிக்கைகளை சவாலுக்கு உட்படுத்தி முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேசலை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு ஒன்றை மீண்டும் தாக்கல் செய்திருக்கிறார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து கல்முனை நட்புட்டி முனையில் உள்ள அனோஜன் சிவராசாவின் வீட்டுக்கு சென்ற முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதுதீன் அவரது குடும்பத்தினரை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். இதன்போது வழக்கின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து தான் நடவடிக்கை எடுப்பதாகவும் ரிஷாத் பதுதீன் உறுதியளித்திருக்கிறார். தொடர்ந்து பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரியாவுக்கு எதிராக நேற்று கையூட்டல் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இல்லை அதிபர்கள் சங்கத்தினால் அந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. திருவண்ணாமலை அன்றாதபுரம் சந்தியில் அமைந்துள்ள மதுபான கடையொன்றில் இருவரால் மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை முயற்சியை அதன் ஊழியர்கள் வெற்றிகரமாக முறியடித்துள்ளார்கள். 11 வயது சிறுவன் ஒருவர் போதைப்பொருள் பயன்படுத்துவது போன்ற காணொளியொன்று சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இலங்கை காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. டெலிகிராம் செயலி மூலம் இணையவழி வணிகத்தில் பெருந்தொகை பணம் சம்பாதிக்கலாம் என ஆசைவார்த்தை கூறி மோசடியில் ஈடுபட்ட 38 வயதுடைய பெண்ணொருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இலங்கை முழுவதும் விபத்துக்கள் அதிகம் நடக்கக்கூடிய மற்றும் ஆபத்தான 712 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக சட்டத்தரணியும் போலீஸ்மா அதிபருமான பிரியந்த வீரசூரிய தெரிவித்திருக்கிறார். அதிவேக வீதியில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் ஆசனப்பட்டி அணிந்துவது இன்று நள்ளிரவு முதல் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அங்குருவாதோட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெதிகமுக கந்த பகுதியில் இன்று நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். இலங்கையின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் மழைவீழ்ச்சி இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இந்திய செய்திகளில், சென்னையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இன்று கட்சியின் முப்பெரும் விழா நடைபெறுகிறது. பிரதமர் மோடியின் 76வது பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் ஆசீர்வாத தீபமேற்ற அழைப்பு விடுத்த பாரதிய ஜனதா கட்சி அரசு ராஜஸ்தானில் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் மாணவர்களையும் அரசு ஊழியர்களையும் ஈடுபடுத்தியதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர்களின் பட்டியல் இன்று வெளியாகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் டெங்கு காய்ச்சலை தடுக்கும் முதல் தடுப்பூசி அடுத்த ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பேர் மற்றும் சின்னத்தை முடக்கிய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர்கள் தேர்தல் ஆணையத்துடன் கைகோர்த்து எதிர்க்கட்சிகளை முடக்கும் உத்தியை பாரதிய ஜனதா தொடர்வதாக சாடியிருக்கிறார்கள். மேற்குவங்க இடைத்தேர்தலில் முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி ஆதரவளித்த சில மணி நேரங்களில் காங்கிரஸ் கட்சியின் நந்திகிராம் தொகுதி வேட்பாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக முதல்வர் விஜயின் வெளிநாட்டு பயணத்தில் ரீல்ஸ் தான் வந்தது, முதலீடு வரவில்லை என்று திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவரை விமர்சித்திருக்கிறார். கர்நாடக மாநிலத்தில் துளு மொழிக்கு இரண்டாவது கூடுதல் நிர்வாக மொழி அந்தஸ்து வழங்கி முதல்வர் டி கே சிவகுமார் தலைமையில் மங்களூரில் நடந்த சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஐஐடி மும்பையில் இரண்டாம் ஆண்டு பொறியியல் படித்து வந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரபிக்கடலில் பாகிஸ்தான் சிறப்பு பொருளாதார மண்டல பகுதிக்குள் இந்திய கடற்படை கப்பல் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் கடற்படை கப்பல் மீது மோதியதாக பாகிஸ்தான் முன்வைத்த குற்றச்சாட்டை இந்தியா நேற்று வலுவாக நிராகரித்திருக்கிறது. அமெரிக்காவில் இந்தியாவைச் சேர்ந்த சீக்கியர் மீது வெள்ளை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் 17 முறை கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தினார். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். திருப்பதி லட்டு பிரசாதம் தயாரிப்பதற்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு பாமாயில் மற்றும் ரசாயனங்கள் கலந்த கலப்பட நெய்யை விநியோகித்த வழக்கில் சுக்ரிதி ஃபுட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் கைலாஸ் சந்த் மங்களாவை அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செய்திருக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரமோற்சவத்தின் நாலாம் நாளான நேற்று கற்பக விருட்ச வாகனத்தில் மலையப்ப சுவாமி 4 மாட வீதியில் வலம் வந்து அருள் பாலித்திருந்தார். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் என்று 114,280 ரூபாவுக்கும் கிராமுக்கு 130 ரூபாய் என்று 14,285 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் ஈரானில் நடத்தப்பட்ட 2 தாக்குதல்களில் குறைந்தது 177 பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவங்களில் அமெரிக்கா போர்க்குற்றங்களை இழைத்திருப்பதாக நம்புவதற்கு நியாயமான காரணங்கள் உள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள். பாலஸ்தீன அதிகார சபை அதிகாரிகளுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்களுக்கும் எதிரான விசா தடைகளை நீடிக்கப் போவதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்க தயாராவதாக தெரிய வந்துள்ளது. அமெரிக்க அதிபர் ஒருவர் விமான நிலையத்துக்கே சென்று வெளிநாட்டு தலைவரை வரவேற்பது வழக்கத்துக்கு மாறானது என்றும் குறிப்பிடப்படுகிறது. உக்ரைனுக்கு ஆதரவளித்து வரும் போலந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் மீது ட்ரோன்கள் அல்லது ராக்கெட்டுகளை பயன்படுத்தி ஹைபிரிட் தாக்குதல் நடத்துவதற்கு ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக போலந்து பிரதமர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவும் டென்மார்க்கும் கிரீன்லாந்தும் பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு இணங்கி இருக்கின்றன. அடுத்த வாரம் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும். பாதுகாப்பு உள்ளிட்ட எல்லா தேவைகளுக்கும் ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு நிரந்தர கட்டுப்பாடு வழங்கும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானின் பள்ளிவாசலில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 4 வயது சிறுவர் உட்பட 21 பேர் இறந்தார்கள். அவர்களில் 15 பேர் காவல்துறை அதிகாரிகள், 100 அதிகமானோர் அங்கு காயமடைந்துள்ளார்கள். வளைகுடா மோதல் காரணமாக எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்திருக்கும் நிலையில் எரிசக்தியை சேமிக்கும் நோக்கில் எடுக்கப்பட்ட தொடர் சிக்கன நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அரச வாகனங்களுக்கான எரிபொருள் குறைப்பு, அரச வாகனங்கள் வாங்குவதற்கும் அதிகாரிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கும் அரச விருந்துகளுக்கும் தடை விதிப்பதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ள மாளிகையில் செய்தி சேகரிக்க சில நிறுவனங்களுக்கு தடை விதித்திருக்கிறார். CNN, MS Now, பொலிட்டிகோ ஆகிய நிறுவனங்களுக்கான தடை உடனே நடப்புக்கு வருகிறது. யமனில் நடைபெறும் உள்நாட்டு மோதலால் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 1,12,000 மக்கள் அந்த நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கை வீட்டுக் காவலில் வைப்பதற்கு தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எதிரிகளின் தாக்குதல்களை சமாளிக்கும் வகையில் விண்வெளியில் ஆயுதங்களை நிலநிறுத்தியிருப்பதாக அமெரிக்கா முதன்முறையாக வெளிப்படையாக தெரிவித்துள்ளது. இதனை சீனா வன்மையாக கண்டித்திருக்கிறது. பிலிப்பைன்ஸ் உயர்நிலை பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மாணவர்கள் 3 இறந்தார்கள். அவர்களில் ஒருவர் தாக்குதலை நடத்திய சந்தேக நபர். 16 வயதான அந்த நபர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்ததாக நம்பப்படுகிறது. சூடான் மக்களின் பாரம்பரியத்தில் மருதாணிக்கு முக்கிய இடம் இருக்கிறது. திருமணங்கள், குடும்ப நிகழ்ச்சிகள், சமய கொண்டாட்டங்களில் மருதாணி பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் தண்ணீர் பற்றாக்குறை, பருவநிலை மாற்றம், 3 ஆண்டுகளாக நீடிக்கும் போர் ஆகியவை அந்த நாட்டு மருதாணி உற்பத்தியில் தடங்களை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. தென்கொரியாவின் மிசலின் நட்சத்திர அங்கீகாரம் பெற்ற ஒரு உணவகத்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சோலில் உள்ள அந்த நிறுவனம் எறும்புகளால் அலங்கரித்த இனிப்பு பண்டத்தை விற்பனை செய்தது. அதற்காக அந்த நிறுவனத்துக்கு சுமார் 10,950 அமெரிக்க டாலர் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உலகின் ஆக சிறந்த விமான நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் சைட்ரெக்ஸ் வேர்ல்ட் ஏர்லைன் விருது விழாவில் 6வது முறையாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அந்த பெருமைக்குரிய விருதை தட்டிச் சென்றிருக்கிறது. பசிபிக் மண்டலத்தின் சிறிய நாடான பிஜியில் HIV பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் தேசிய அவசரநிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. பொலிவியாவில் புதிய பூனை வகை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டின் ஜுங்காஸ் வனத்தில் வாழும் பூனை ஒன்று இதுவரை காணப்படாத ரகத்தை சேர்ந்தது என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். பூமியின் மேற்பரப்பில் சேமிக்கப்படும் நன்னீரின் அளவு கடுமையாக குறைந்து வருவதாக ஐக்கிய நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிங்கப்பூரின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள துவாஸ் சோதனை சாவடி மூலம் 10 கிலோகிராமுக்கு அதிகமான கஞ்சாவை சிங்கப்பூருக்குள் கடத்த முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வீட்டை காவல் காக்கும் தெய்வங்கள் என்று நாய்கள் போற்றப்படுகின்றன. ஆனால் வாளை ஆட்டிக்கொண்டு ஒரு திருடனை வீட்டுக்குள் வரவழைக்க நாயை பார்த்ததுண்டா? அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் அதுதான் நடந்திருக்கிறது. எதிர்காலத்தில் செய்யறிவு நுண்ணறிவு மீது மனிதர்களுக்கு கட்டுப்பாடு இருக்கும் என்பது குறித்த கவலைகள் தற்போது அதிகரித்து வருகின்றன. தற்போது உலகின் 2 சக்தி வாய்ந்த AI கருவிகள் எந்த அறிவுறுத்தல் வழங்கப்படாமலே கணினி அமைப்புகளை அணுகுவதற்காக போலியான மனித விவர குறிப்புகளை உருவாக்கியதாக பிரிட்டன் அரசாங்கம் நடத்திய இணைய தாக்குதல் சோதனையின் போது இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில், 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானின் ஐசி நகோயா நகரில் இன்று அதிகாரபூர்வமாக தொடங்குகின்றன. இலங்கை அணியுடன் நடந்த 2வது T20 போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வென்ற இங்கிலாந்து 2-0 என்று முன்னிலை பெற்றதோடு தொடரையும் கைப்பற்றியிருக்கிறது. சிம்பாபேக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 84 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து தென்னாப்பிரிக்க அணியின் வேக பந்து வீச்சாளர் லுங்கி இங்கிடி காயம் காரணமாக விலகியுள்ளார். மலம் கழித்தவாறு கைராக்ஸ் போட்டியில் கலந்து கொண்ட பெண் தமது வெற்றியை கைவிட முடிவெடுத்திருக்கிறார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் கடந்த வாரம் நடைபெற்ற போட்டியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 31%, இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 25%, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 331 ரூபாய் 11%, இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 99%, 1 சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 402 ரூபாய் 31%, இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 63%, 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 49%, இந்திய பெறுமதியில் 128 ரூபாய் 57%, 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236 ரூபாய் 80%, இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 85%. கேட்டது TRT தமிழொலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற TRT தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் உடத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் உணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 13 rue Caille 75 000 de Paris.
3: Vicky Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: Mélodie et Tordre-Glaque Vicky Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyberondre Napode Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:16, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:16 புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: காலவெளியில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்களும் இணைந்து கொண்டு அழகான பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் இணைப்பில் வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மீரி, நலமா இருக்கீங்களா?
1: நல்ல
0: சௌக்கியமா ஊற்றாமா இருக்கிறோம் மீரி. எங்க ஒரு 3 மாசமா காணையில உங்களை?
1: போன
0: வேணும் சொன்னீங்க, 6 மாசம் இப்ப
1: 3 மாசம்.
0: 1 வருஷம் அப்படி சுகமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள்?
0: நல்லா இருக்கிறோம். உங்களை மாதிரி நல்லா இருக்கிறோம். நீங்களும் அப்படி நல்லா இருக்கணும் என்று இறைவனை எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு
1: எப்பவுமே நீங்களும் நலமாக இருக்க உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: நன்றி.
1: பாடல் சொல்லலாமா?
0: ஓ, நல்லா சொல்லுங்க. ஆசை தீர சொல்லுங்க.
1: நல்லா சொல்லுங்க. அந்த உயிரே படத்துல இருந்து நெஞ்சினிலே அப்படி ஒரு பாட்டு இருக்கு தானே,
0: அந்த பாடல கேட்க போறீங்க?
1: வெயில்
0: உங்களுக்காக அனுப்பி வைக்கின்ற டென்மார்க்கில் அப்படியே கேட்டு மகளுங்கள் மீண்டும் சந்திப்போமா?
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரம். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
1: நன்றி.
0: அவர் மேரி அவர்கள் டென்மார்க்கில் இருந்து இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் வானொலியில் மலர்கின்றது.

0: அடுத்த பாடலையில் விரும்பிய கேட்டிருந்தார்கள் டென்மார்க்கிலிருந்து மேரி அவர்கள். நேரம் சரியாக 9:24 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:24 அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தண்டல். காலை பூந்தண்டல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அந்த உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. நல்லிருந்து பார்த்தியோ? நீங்க நல்லதான்
0: பார்த்தியோ? நீங்க தூங்கவில்லை இன்றைக்கு?
1: நான்
0: எழுப்பிட்டேன். ராஜா பழி வாங்கணும் வந்திருக்கீங்க?
1: பழி வாங்க.
0: நல்ல சுகமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகம். நீங்க நல்ல சுகம்?
0: நல்லா இருக்கணும். என்ன பாடல கேட்க போறீங்க?
1: எனக்கு சுவந்தம்மன் படத்துல சொல்லவா சுகமான கதை சொல்லவா.
0: சொல்லவா சுகமான கதையா சோகமான கதையா?
1: இறைவன்
0: கொடுத்திருக்கிறார் எனக்கு டாஸ் செய்தியில பற்றி அறிமுகப்படுத்தினதே அவர் தான். ரஷ்யாவுடைய பெருமையான ஒரு செய்தி ஸ்தாபனம். அந்த மாதிரி செய்தி அந்த கேட்டுட்டு வந்து உடனே சொல்லுவார். அந்த டாஸ் செய்தி அவர் பெருமையாக கொண்டாடுவார். அந்த டாஸ் செய்திகளை அவ்வளோ அவர் ஞாபக சக்தியான ஒருவர். அந்த மாதிரி ஞாபக கடவுள் வந்து உங்களுக்கு நல்ல சக்தியை கொடுத்துருக்கார்.
1: ராஜானன், நீங்க ஏன் ராஜானன் இந்த பாடல் நீங்க படங்கள் சொல்லுவது குறைவு?
0: நான் சொல்லுவேன், எல்லா படங்களையும் சொல்றேன்.
1: சொல்ற நீங்க சில வழியில விட்டுறீங்க.
0: அப்படியா?
1: ஒரு ரெண்டு கிழமைக்கு புதன் கிழமை பெரும்பாலும் ஒரு படம் கூட நீங்க சொல்லவில்லை.
0: சரசுதி ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம்.

ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியே. அந்த உறவுகளே, ரன்சி மாநகரில் அமைந்திருக்கும் சோழன் பல்பொருள் வாணிபத்திற்கு ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உங்கள் இல்லத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் வாங்கி செல்லலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது வந்து மீன் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மீனை வெட்டி சுத்தம் செய்து கொடுக்கிறார்கள். கிலோ 13.99 விற்பனை செய்கிறார்கள். எங்கும் வாங்க முடியாத நல்ல மீன். அன்பு உறவுகளே, நானும் வாங்கி சாப்பிட்டேன். அந்த ருசியை பார்த்து சொல்லுகின்றேன். நல்ல சூப்பர் விலை மீன் கிடக்குது. பாறை மீன் கிடக்குது, ஊரா மீன் கிடக்குது, ஒட்டி மீன் கிடக்குது. அதை விட விசேஷமான மீன்கள் என்ற பெயர் எனக்கு தெரியாது. நல்ல விசேஷமாக இந்த மீன்கள் எல்லாம் இருக்கின்றது. நீங்கள் வந்து போய் வாங்கலாம். இப்பொழுது எங்களுடைய பார்த்திவன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் சிவந்தமன் திரைப்படம்.

0: ஒலித்த பாடலை பார்த்திபர்கள் விரும்பி கேட்டு நேரம் சரியாக 9:33 ஐக்கியராஜ்யத்தில் 8:33. இந்த பாடலை இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: செல்நகரை எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சாய் இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
0: நேரம் சரியாக 9:34 ஐக்கியராஜ்யத்தில் 8:34. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக உற்சாகமா இருக்கின்றோம் புங்கையூர் ராஜா. என்ன பாடலை கேட்க போறீங்க?
2: திரைப்படம் வந்து பேசும் தெய்வம்.
0: என்ன?
2: பேசும் தெய்வம் திரைப்படம்.
0: திரைப்படம் வந்து பேசும் தெய்வம்.
2: அழகு தெய்வம் இல்ல மெல்ல அறியிருக்கிறோம்.
0: அந்த பாடலை கேக்குறீங்களா?
2: அந்த பாடலை.
0: என்ன காரணம் இந்த பாடலுக்கு? நீங்க வடிவான காரணம் சொல்ல இல்லைன்னா பாடல் இல்ல உங்களுக்கு.
2: பாடல் ஒரு தெய்வம், அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வச்சேன்னா, தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வச்சது, அதனால நாங்க வாழ்ந்துருக்கிறோம்.
0: பாட்டுக்கும் என்ன தொடர்பு? எந்த பாடு வந்து ஒரு குழந்தை பிள்ளையை வச்சு உங்க கற்பனையில வாலி எழுதின பாடல்? நான் தான் சொல்லுவேன். நானே என்ன பள்ளிக்கூடம் போகாதனா போடிச்சு வந்து
2: பள்ளிக்கூடம் போக போயிட்டா
0: உங்கள்ட்ட தெரிஞ்சு ஆசைப்பட்டா நீங்க ஒரு அருமையான கவிஞர் எழுதியிருக்கிறார். வாலிக்குட்டி எழுதினது. இப்ப பாத்தீங்களா சுசிலாண்ட குரல் பாத்தீங்களா? எத்தனை கோடி கொடுத்தாலும் அப்படி ஒரு குரல் கிடைக்காது.
2: நடிக்கிறது வந்து நடிகை வந்து பேருடைய பத்மினியா.
0: பத்மினியோ
2: பேசி
0: வாசிக்கணும். நன்றி உங்களுக்கான பாடல்.
2: நன்றி, வணக்கம் ராஜா. முடிஞ்சதுப்போம்.

அத மலை மகளே. உலகத்தான்

0: இயேசு தெய்வம் திரைப்படத்திலிருந்து எங்களுடைய புங்கையூர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்ட பாடலை கேட்டீர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம். சத்தமா கதையுங்க.
1: என்னம்மா
0: இல்லையே, நீங்க மில்லமா கதாச்சு. நான் உங்க வீட்டுல நித்திர கொள்றார்களா?
1: சத்தம்
0: குறைவு.
1: காலையில
0: உமாகண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல். அந்த பாடல் போல ஒரு பாடல் இல்லை. அதற்கு இசையமைத்தவர் எங்களுடைய விருதுல ராகத்துக்கு இசையமைத்த முதல் முதலாக அவர் இசையமைத்த படம் விருதுல ராகத்தில் டெண்டியோட போட்டு அவருடைய பேர் வரும். அவர் இசையமைத்த பாடல் நான் அடிக்கடி போடுறேன். நான் சோதரி அந்த பாடல் அடிக்க ஒரு பாடல்
1: இல்லை.
0: பூவே பூவே நீ யார் சொல்லி யாருக்காக
1: மலர் நடிகர்
0: தான்
1: எனக்கு பிடிச்சது.
0: தெரியல, நான் பார்க்கல அந்த படம். அவர் நடிச்சு நீங்க அசந்து
1: போனீங்களா?
0: கதாநாயகனுக்குரிய பாவனை அவர் கெடுபடாது.
1: அவரும் வி கே ராமசாமி நாங்கள் கதாநாயகனா பார்த்தது குறைவு. வி கே ராமசாமி நடிகை திரையில இருக்கிற
0: அதுக்கு வந்து உடல் மொழியாலையும் கதைக்கணும் சகோதரம். எல்லாருக்கும் படத்தை கொடுக்குற அந்த டேலண்ட்ல வந்து அது பெரிய ஒரு உடல் மொழி வந்து அது சிவாஜிக்குரிய ஒன்று.
1: உடல் மொழி இல்லாதாலும் இந்த திரையில நிக்கிறார்கள். ஏதோ ஒரு ஏதோ ஒரு திறமை இல்ல.
0: காமெடியா நடிச்சு ஒரு குணசித்திர பாத்திரங்களை நடிச்சு அவர் தலைகட்டி அவர் கதாநாயகன் நடிக்க இல்ல. பிள்ளை
1: நடிக்கவே இல்லை. அவர் அப்படியே ஒரு தோட்டத்தில் நாங்க பார்த்தது இல்லை.
0: அவர் சின்ன வடிவான மனுஷன் பாட்டும் அவருக்கு தானே. அவருக்கும் ஜெயச்சந்திரன் குதிரையில் ரெண்டில் ஒரு ஆளுக்கு நினைக்கிறேன். அந்த பாடல் அந்த படத்துல அவர் ஆரம்பித்தவர். பட்டினப்பிரவேசம் பாலச்சந்திராலும் நல்ல நடிகர். குணசித்திர பாத்திரங்கள் எல்லாம் நல்ல நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர். ஆனால் கதாநாயகனுக்குரிய உடல் மொழி அவருடைய இல்லை.
1: அதே மாதிரி இந்த ஜெமினி சாட் ஒரு பாட்டு அந்த தமிழகத்தை
0: மதுரையில் ஜெமினி வடிவில் சகோதரி
1: வடிவு இல்ல. ஆனா அதே பாட்டை ராஜிக்கு கொடுத்திருந்தா
0: இன்னும் எல்லாத்தையும் ராஜி கொடுக்க பாலச்சந்திர படம் தான். அதையும் பாலச்சந்திர படம்
1: இல்ல அந்த பாட்டுக்கு அப்படி ஒரு ஆள் தான் நல்லா இருக்கும். நல்ல பாட்டு
0: அதுவும் பாலச்சந்திர படம் தான். பூவாதலையா பூவாதலையா
1: படம் மறந்து போனேன்.
0: நன்றி. வாழ்த்துகள் உங்களுக்கு. என்னோட கதைச்சதுக்கு நன்றிகள். உங்களுக்கான பாடலை தருகின்றேன் கேட்டு மாளுங்கள். நன்றி. அவர் சௌத்ரி மீரி அன்டன். நாங்கள் தமிழில் சொன்ன என்றால் அதாவது எங்களுடைய தேதி அன்றன்னு நாங்கள் அடிக்கடி கூப்பிடுவோம். அந்த வகையில் அஞ்சு மணி கேள்வியில் இவருடைய குரலை நீங்கள் அடிக்கடி கேட்பீர்கள். அபிராமி அம்மனுடைய ஆலயத்தினுடைய விளம்பரமாக டென்மார்க் பண்டாபதி ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய புரட்டாதி சனி பகவானின் விரதம் அதாவது 19ஆம் தேதி இன்று முதலாவது சனி ஆரம்பமாகின்றது. செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை தொடங்கி 17 அக்டோபர் மாதம் வரையுள்ள 5 சனிக்கிழமையும் ஆலயத்தில் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் புரட்டாதி சனி விழாக்களும் 3 கால யாக பூஜைகளும் சிறப்பாக அபிஷேகங்களும் நடைபெறும். பிரதி சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் விசேட யாக பூஜைகள் மங்கள வாத்தியங்கள் முழங்க இடம்பெறுகின்றது. அடியார்கள் உங்கள் நோய் புனி சனீஸ்வர பகவானின் தோஷங்கள் அல்லது கிரகங்களுடைய தோஷங்கள் உள்ளவர்கள் ஸ்ரீ மாதாஜி உபாசிய தாயினுடைய திருக்கரங்களால் நீர் எடுத்து கொடுத்து அபிஷேகங்கள் செய்யுங்கள். உங்களிடம் இருக்கின்ற தீய அதாவது பிணி தோஷங்கள் எல்லாம் போய் நீங்கள் நல்ல உல்லாசமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு உறவுகளை அடி அடி என்று அடிக்கிறார்கள். 4 பக்கத்தில் யார் எடுக்கிறது யாரை விடுறது என்று தெரியல. சிவராணி காத்திருந்து கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் 15 நிமிஷம் நிற்கிறீங்க. அப்படியே பொறுமையாக காத்திருங்க. இப்போ அவருடைய பாடலை ஒலிபரப்பி உங்களுடைய பாடலை தருகின்றோம். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய

தர்மதாசன் அவர்களுடைய கவிதை வரி, ஏ ராஜ் அவர்களுடைய இசை. பாடலை பாடுகின்றார்கள் மலேசியா வாசுதேவனோடு இணைந்து எஸ் ஜானகி.

0: ஒலித்த பாடலை திருமதி தேவி ஆண்டன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:51 ஐக்கியராட்சியத்தில் 8:51 இந்த நேரத்தில் வைபரோடாக சிவராணி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம் சிவராணி.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா சிவராணி?
1: ஓம், நாங்கள் நிலமா இருக்கிறோம்.
0: நன்றி.
1: எங்களை போல நீங்களும் அப்போவும் நிலமா இருக்கணும் எல்லாம் இறைவனை வேண்டி.
0: நான்
1: காதல் ரோஜாவை படத்துல இருந்து நினைத்த வரம் கேட்டு படிக்கும் அது இனிய பாட்டு வேறு பாட்டு
0: நினைத்த வரம் கேட்டு படிக்கும் ஒரு பாட்டு அந்த பாட்டை கேட்க போறீங்க. என்ன காரணம்?
1: அந்த பாட்டு கேட்டேன்னு கேட்க காதுக்கு இனிமையா இருந்து என்ன கேட்போம் உங்களோட சேர்ந்து.
0: நினைத்த வரம் கேட்டு கூட மன்னிச்சு போலுங்க. என்ன இருக்கா நீங்க எழுதிய பாட்டு
1: நினைத்தவரம்
0: கேட்டு நினைத்தவரம்
1: கேட்டு இனிக்கும் அந்த பாட்டு வருது போல
0: அந்த பாட்டு.
1: ராய் காதல் ரோஜா என்ற வேற நினைக்கிறேன்.
0: காதல் ரோஜா படத்துலயா?
1: ஓ, காதல் ரோஜா.
0: ஓகே, உங்களுக்கான பாடலை முயற்சி தருகின்றேன் சோதரி. இணைந்து கொண்டு சிறப்பு.
1: நன்றி
0: அம்மா, நன்றி. அவர் சோதரி சிவராணி அவர்கள் இணைந்து கொண்டு அவர் கேட்ட பாடலை தருவதற்கு முதல்
2: ஒரு கவிதை சொல்வாயா?
3: ஹாய் தேவி, சியாஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
4: எத்தனை பேருக்கு?
3: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
4: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரதுக்கு ரெடியா இருக்கிறோம்.
3: ஓ, அப்படி என்ன? சியாஜி இத சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
5: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: ஒலித்தப்பாடலை திருமதி சிவராணி அவர்கள் பெல்ஜியத்திலிருந்து விரும்பிக் கொண்டதால் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மீனா மகேஸ்வரன், நலமா இருக்கீங்களா மீனா? நாங்கள் எல்லோரும் நலமா இருக்கிறோம். கூட மருந்தோட என்ன பாடல் மீனா நேதம்?
1: பாடல்
0: சும்மா சவுந்தரராஜனும் வாணியுமாவும் பாடல் கேளுங்க. நன்றி.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷனா கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மாத்திரையில் உள்ள 1.5 ஏக்கர் காணியை 60 மில்லியன் ரூபாவுக்கு கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கில் தொடர்ச்சியாக நீதிமன்றில் முன்னிலையாக தவறியதால் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குற்றப்பிணவு திணைக்களகத்தின் கோரிக்கைக்கு அமைய அவருக்கு எதிராக இன்டர்போல் நீலநிற அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையில் தற்போதுள்ள நீதித்துறையின் சுதந்திரத்துக்கும் அதன் தன்னாட்சிக்கும் 22வது திருத்த சட்டம் மூலம் மீது பல பாரிய தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கை ஒரு சர்வாதிகார நாடல்ல, மாறாக ஜனநாயக நாடென்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவிக்கிறார். தொடர்ந்து நிலைய அதிபர்கள் சங்கம் உள்ளிட்ட சில தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த 48 மணி நேர அடையாள வேலைநிறுத்தம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தின் மூலம் நீதித்துறையை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முற்படும் அரசாங்கத்தின் முயற்சியை முறியடிக்க இதுவரும் 24ஆம் தேதி பாராளுமன்றத்தை சுற்றியுள்ள அனைத்து பிரதான பாதைகளையும் முற்றுகையிடுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஐக்கிய ஒருங்கிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் அமைப்பாளர் ஆனந்த பாலித அழைப்பு விடுத்திருக்கிறார். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தை மேம்படுத்தும் நோக்கில் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கான சிறப்பு 3 நாள் சுற்றுலா மேம்பாட்டு ஆய்வு பயணம் நேற்று ஆரம்பமாகியிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் புலம்பெயர்வு தகவல் மையம் மிக்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் திருவண்ணாமலை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் சுதாகரன் அவர்களின் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக ஒன்று கூடல் மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது. நாகப்பட்டினம் மற்றும் காங்கிரஸ் துறை இடையிலான பயணிகள் படகு சேவைக்கான நிதியுதவியை இந்திய அரசாங்கம் மேலும் 1 வருடத்துக்கு நீடித்திருக்கிறது. இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் பிரதி பிரதானியாக டேவிட் மயர்ஸ் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். தனது கைது மற்றும் தடுத்து வைப்பு நடவடிக்கைகளை சவாலுக்குட்படுத்தி முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேசலை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இழுத்தாணை மனு ஒன்றை மீண்டும் தாக்கல் செய்திருக்கிறார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து கல்முனை நற்பட்டி முனையில் உள்ள அனோஜன் சிவராசாவின் வீட்டுக்கு சென்ற முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதுதீன் அவரது குடும்பத்தினரை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். இதன்போது வழக்கின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து தான் நடவடிக்கை எடுப்பதாகவும் ரிஷாத் பதுதீன் உறுதியளித்திருக்கிறார். தொடர்ந்து பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரியாவுக்கு எதிராக நேற்று கையூட்டல் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இல்லை அதிபர்கள் சங்கத்தினால் அந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. திருவண்ணாமலை அன்றாதபுரம் சந்தியில் அமைந்துள்ள மதுபான கடையொன்றில் இருவரால் மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை முயற்சியை அதன் ஊழியர்கள் வெற்றிகரமாக முறியடித்துள்ளார்கள். 11 வயது சிறுவன் ஒருவர் போதைப் பொருள் பயன்படுத்துவது போன்ற காணொளியொன்று சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இலங்கை காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. டெலிகிராம் செயலி மூலம் இணையவழி வணிகத்தில் பெருந்தொகை பணம் சம்பாதிக்கலாம் என ஆசைவார்த்தை கூறி மோசடியில் ஈடுபட்ட 38 வயதுடைய பெண்ணொருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இலங்கை முழுவதும் விபத்துக்கள் அதிகம் நடக்கக்கூடிய மற்றும் ஆபத்தான 712 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக சட்டத்தரணியும் போலீஸ்மா அதிபருமான பிரியந்த வீரசூரிய தெரிவித்திருக்கிறார். அதிவேக வீதியில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் ஆசனப்பட்டியை அணிந்தது இன்று நள்ளிரவு முதல் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அங்குருவாதோட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெதிகமுவ கந்த பகுதியில் இன்று நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். இலங்கையின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் மழைவீழ்ச்சி இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இந்திய செய்திகளில், சென்னையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இன்று கட்சியின் முப்பெரும் விழா நடைபெறுகிறது.
பிரதமர் மோடியின் 76வது பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் ஆசீர்வாத தீபமேற்ற அழைப்பு விடுத்த பாரதிய ஜனதா கட்சி அரசு ராஜஸ்தானில் பிறந்த நாள் நிகழ்ச்சியில் மாணவர்களையும் அரசு ஊழியர்களையும் ஈடுபடுத்தியதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர்களின் பட்டியல் இன்று வெளியாகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் டெங்கு காய்ச்சலை தடுக்கும் முதல் தடுப்பூசி அடுத்த ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை முடக்கிய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர்கள் தேர்தல் ஆணையத்துடன் கைகோர்த்து எதிர்க்கட்சிகளை முடக்கும் உத்தியை பாரதிய ஜனதா தொடர்வதாக சாடியிருக்கிறார்கள். மேற்குவங்க இடைத்தேர்தலில் முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி ஆதரவளித்த சில மணி நேரங்களில் காங்கிரஸ் கட்சியின் நந்திகிராம் தொகுதி வேட்பாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக முதல்வர் விஜயின் வெளிநாட்டு பயணத்தில் ரீல்ஸ்தான் வந்தது முதலீடு வரவில்லை என்று திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவரை விமர்சித்திருக்கிறார். கர்நாடக மாநிலத்தில் துளு மொழிக்கு 2வது கூடுதல் நிர்வாக மொழி அந்தஸ்து வழங்கி முதல்வர் டி கே சிவகுமார் தலைமையில் மங்களூரில் நடந்த சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஐஐடி மும்பையில் 2வது ஆண்டு பொறியியல் படித்து வந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மலேசியாவில் ஆராய்ச்சி படிப்பு படிக்கும் மாணவர் பாரதிதாசனுக்கு சமூக நீதித்துறை சார்பில் 23,95,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு கல்விக்காக ஏற்கனவே 12,00,000 ரூபாய் விடுவிக்கப்பட்ட நிலையில் மேலும் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை அருகே நடந்த இரட்டை கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய கோரி சாலமறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் நேற்று கைது செய்தார்கள். நெஸ்டில் நிறுவனம் குழந்தைகளுக்காக தயாரிக்கும் பால்மாவில் தரம் இல்லை என்று இந்திய அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நிறுவனம் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரபிக்கடலில் பாகிஸ்தான் சிறப்பு பொருளாதார மண்டல பகுதிக்குள் இந்திய கடற்படை கப்பல் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் கடற்படை கப்பல் மீது மோதியதாக பாகிஸ்தான் முன்வைத்த குற்றச்சாட்டை இந்தியா நேற்று வலுவாக நிராகரித்திருக்கிறது. அமெரிக்காவில் இந்தியாவைச் சேர்ந்த சீக்கியர் மீது வெள்ளை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் 17 முறை கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தினார். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். திருப்பதி லட்டு பிரசாதம் தயாரிப்பதற்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு பாமாயில் மற்றும் ரசாயனங்கள் கலந்த கலப்பட நெய்யை விநியோகித்த வழக்கில் சுக்ரி ஃபுட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் கைலாஷ் சந்த் மங்களாவை அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செய்திருக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரமோற்சவத்தின் 4வது நாளான நேற்று கற்பக விருட்ச வாகனத்தில் மலையப்ப சுவாமி 4 மாட வீதியில் வலம் வந்து அருள் பாலித்திருந்தார். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் உயர்ந்து 1,14,280 ரூபாவுக்கும் கிராமுக்கு 130 ரூபாய் உயர்ந்து 14,285 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தம் மூத்த மகன் அவருடைய திருமண செலவை ரஷ்ய தொழிலதிபரிடம் திருப்பி கொடுத்து விட்டதாக கூறியிருக்கிறார். ஈரானில் நடத்தப்பட்ட 2 தாக்குதல்களில் குறைந்தது 177 பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவங்களில் அமெரிக்கா போர்க்குற்றங்களை இழைத்திருப்பதாக நம்புவதற்கு நியாயமான காரணங்கள் உள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள். பாலஸ்தீன அதிகார சபை அதிகாரிகளுக்கும் பலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்களுக்கும் எதிரான விசா தடைகளை நீடிக்கப் போவதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்க தயாராவதாக தெரிய வந்துள்ளது. அமெரிக்க அதிபர் ஒருவர் விமான நிலையத்துக்கே சென்று வெளிநாட்டு தலைவரை வரவேற்பது வழக்கத்துக்கு மாறானது என்றும் குறிப்பிடப்படுகிறது. உக்ரைனுக்கு ஆதரவளித்து வரும் போலந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் மீது ட்ரோன்கள் அல்லது ராக்கெட்டுகளை பயன்படுத்தி ஹைபிரிட் தாக்குதல் நடத்துவதற்கு ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக போலந்து பிரதமர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவும் டென்மார்க்கும் கிரீன்லாந்தும் பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு இணங்கி இருக்கின்றன. அடுத்த வாரம் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும். பாதுகாப்பு உள்ளிட்ட எல்லா தேவைகளுக்கும் ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு நிரந்தர கட்டுப்பாடு வழங்கும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார்.
பாகிஸ்தானின் பள்ளிவாசலில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 4 வயது சிறுவர் உட்பட 21 பேர் இறந்தார்கள். அவர்களில் 15 பேர் காவல்துறை அதிகாரிகள், 100க்கும் அதிகமானோர் அங்கு காயமடைந்துள்ளார்கள். வளைகுடா மோதல் காரணமாக எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்திருக்கும் நிலையில் எரிசக்தியை சேமிக்கும் நோக்கில் எடுக்கப்பட்ட தொடர் சிக்கன நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அரச வாகனங்களுக்கான எரிபொருள் குறைப்பு, அரச வாகனங்கள் வாங்குவதற்கும் அதிகாரிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கும் அரச விருந்துகளுக்கும் தடை விதிப்பதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ள மாளிகையில் செய்தி சேகரிக்க சில நிறுவனங்களுக்கு தடை விதித்திருக்கிறார். CNN, MS Now, பொலிட்டிகோ ஆகிய நிறுவனங்களுக்கான தடை உடனே நடப்புக்கு வருகிறது. யமனில் நடைபெறும் உள்நாட்டு மோதலால் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 1,12,000 மக்கள் அந்த நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கை வீட்டு காவலில் வைப்பதற்கு தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எதிரிகளின் தாக்குதல்களை சமாளிக்கும் வகையில் விண்வெளியில் ஆயுதங்களை நிலநிறுத்தியிருப்பதாக அமெரிக்கா முதன்முறையாக வெளிப்படையாக தெரிவித்துள்ளது. இதனை சீனா வன்மையாக கண்டித்திருக்கிறது. பிலிப்பைன்ஸ் உயர்நிலை பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மாணவர்கள் 3 இறந்தார்கள். அவர்களில் ஒருவர் தாக்குதலை நடத்திய சந்தேக நபர், 16 வயதான அந்த நபர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்ததாக நம்பப்படுகிறது. சூடான் மக்களின் பாரம்பரியத்தில் மருதாணிக்கு முக்கிய இடம் இருக்கிறது. திருமணங்கள், குடும்ப நிகழ்ச்சிகள், சமய கொண்டாட்டங்களில் மருதாணி பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் தண்ணீர் பற்றாக்குறை, பருவநிலை மாற்றம், 3 ஆண்டுகளாக நீடிக்கும் போர் ஆகியவை அந்த நாட்டு மருதாணி உற்பத்தியில் தடங்களை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. தென்கொரியாவின் மிசலின் நட்சத்திர அங்கீகாரம் பெற்ற ஒரு உணவகத்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சோலில் உள்ள அந்த நிறுவனம் எறும்புகளால் அலங்கரித்த இனிப்பு பண்டத்தை விற்பனை செய்தது. அதற்காக அந்த நிறுவனத்துக்கு சுமார் 10,950 அமெரிக்க டாலர் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உலகின் ஆக சிறந்த விமான நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் சைட்ரக்ஸ் வேர்ல்ட் ஏர்லைன் விருது விழாவில் 6வது முறையாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அந்த பெருமைக்குரிய விருதை தட்டிச் சென்றிருக்கிறது. பசிபிக் மண்டலத்தின் சிறிய நாடான பிஜியில் HIV பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. பொலிவியாவில் புதிய பூனை வகை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டின் ஜுங்காஸ் வனத்தில் வாழும் பூனை ஒன்று இதுவரை காணப்படாத ரகத்தை சேர்ந்தது என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். பூமியின் மேற்பரப்பில் சேமிக்கப்படும் நன்னீரின் அளவு கடுமையாக குறைந்து வருவதாக ஐக்கிய நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிங்கப்பூரின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள துவாஸ் சோதனை சாவடி மூலம் 10 கிலோகிராமுக்கு அதிகமான கஞ்சாவை சிங்கப்பூருக்குள் கடத்த முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வீட்டை காவல் காக்கும் தெய்வங்கள் என்று நாய்கள் போற்றப்படுகின்றன. ஆனால் வாளை ஆட்டிக்கொண்டு ஒரு திருடனை வீட்டுக்குள் வரவழைக்கும் நாயை பார்த்ததுண்டா? அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் அதுதான் நடந்திருக்கிறது. எதிர்காலத்தில் செய்யறிவு நுண்ணறிவு மீது மனிதர்களுக்கு கட்டுப்பாடு இருக்கும் என்பது குறித்த கவலைகள் தற்போது அதிகரித்து வருகின்றன. தற்போது உலகின் 2 சக்தி வாய்ந்த AI கருவிகள் எந்த அறிவுறுத்தல் வழங்கப்படாமலே கணினி அமைப்புகளை அணுகுவதற்காக போலியான மனித விவர குறிப்புகளை உருவாக்கியதாக பிரிட்டன் அரசாங்கம் நடத்திய இணைய தாக்குதல் சோதனையின் போது இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில், 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானின் ஐசி நகோயா நகரில் இன்று அதிகாரபூர்வமாக தொடங்குகின்றன. இலங்கை அணியுடன் நடந்த 2வது T20 போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வென்ற இங்கிலாந்து 2-0 என்று முன்னிலை பெற்றதோடு தொடரையும் கைப்பற்றியிருக்கிறது. சிம்பாபேக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 84 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து தென்னாப்பிரிக்க அணியின் வேக பந்து வீச்சாளர் லுங்கி இங்கிடி காயம் காரணமாக விலகியுள்ளார். மலம் கழித்தவாறு ஹைராக்ஸ் போட்டியில் கலந்து கொண்ட பெண் தமது வெற்றியை கைவிட முடிவெடுத்திருக்கிறார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் கடந்த வாரம் நடைபெற்ற போட்டியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 31% இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 25% ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 331 ரூபாய் 11% இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 99% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402 ரூபாய் 31% இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 63% ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 49% இந்திய பெறுமதியில் 128 ரூபாய் 57% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236 ரூபாய் 80% இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 85% கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷனா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: நேகே மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: Viti Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 10:22.

0: என்ன
1: பாடல கேட்க போறீங்க?
0: செம்மீனே செம்மீனே
1: என்று சொல்ல பாட்ட கேக்குறீங்க?
0: அந்த பாட்ட கேக்குறேன்.
1: என்ன பாடல், யார் பாடிய பாடல்?
0: பாடல் வந்து ஏ சந்திரனும் சுனந்தா.
1: சுனந்தா பாடிய பாடல்.
0: ஆமா, இப்ப மெதுவா கிடைக்கிறேன்.
1: என்னமா இப்ப மெதுவா கிடைக்கிறேன்?
0: நிகழ்ச்சிக்கு
1: வராம இருக்கிறது.
0: அது என்னடா எடுக்காம விட்டு கேட்டுக்கொண்டிருக்க விட நல்ல மாதிரி இருக்குமா? அப்ப அதை
1: கேட்டுக்கொண்டிருப்பேன். நேர்கள் அடிபட்டு வந்து பாட்டு கேட்கிறாள், வீட்டு கேட்டுலாம் இல்ல.
0: அதுதான் சரியான கஷ்டம்.
1: கஷ்டம் நீங்க தான் சொல்றீங்க. வாழ்க்கையில கஷ்டம் கஷ்டம் ஒரு கஷ்டம் இல்ல.
0: இல்ல எங்களுக்கு டெலிஃபோன் இல்ல, டெலிஃபோன் எல்லாம் போவாரு எல்லாத்தையும் டெலிவரும் அப்படி இல்ல தானே. சில வீட்டை போவோம். அப்ப கேட்டு போட்டு முயற்சி அடிச்சா அப்ப கேட்டா கொஞ்சம்
1: கவலையாக
0: அந்த வகையில.
1: உங்களுக்கு பாடல் வருகின்றது, கேட்டு மாலுங்கள். நன்றி. அவர் சுபாசினி பத்மநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் வீட்டில் இருந்து கேட்கத்தான் ஆசை என்று சொன்னார். அவருக்கான பாடல் கவிஞர் பிரைஸ்வுடன் அவர்களுடைய

0: ஒலித்த பாடலே சுபாசினி பத்மநாதன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். வணக்கம்
1: ராஜன்.
0: வணக்கம் ரஜினி, நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிற இவனை வேண்டிக் கொண்டு
0: நன்றி. நல்ல உற்சாகமாக எப்படி இருக்கிறார் நாகேந்திரர்?
1: நன்றி
0: நன்றி, நல்லா இருக்க சொல்லுங்க.
1: நன்றி.
0: என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: நாம் வந்து நேரம் நல்ல நேரம் நெருங்கி பார்க்கும்.
0: அப்படியே நேரம் நல்ல நேரம் தான் உங்களுக்கு எந்த நாளும் இருக்கு?
1: எல்லா நாளும் எல்லாருக்கும் நேரம் நல்ல நேரம் தான்.
0: ஓ,
1: ஊழாத ஒரு சந்தர்ப்பத்தை சூழ்நிலை பொறுத்து இருக்கு,
0: எங்களுடைய பலவீனத்தை பொறுத்து இருக்கு. நேரம் நல்ல நேரம் நெருங்கி பழகும் நேரம்
1: என்ன?
0: இந்த பாடல் உங்களுக்கு விருப்பம், அடிக்கடி பாடுவீங்களா வீட்டுல இருந்து? நேரம் நல்ல நேரம் நீலா காயுதன் வருது பாட்டு. சொல்லுங்க நீங்க கதை.
1: என்ன நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன்.
0: அப்படியா? என்ன செய்யறா மகள்?
1: மகள் வந்து நாங்க இப்ப ஒரு நூல் வெளியீட்டலாக போறோம்.
0: ஓ,
1: கேவலாண்ட ஜெயந்தி மாலாண்ட இடத்துல ஒரு நூல் வெளியீட்டாக்கு அறிவித்திருந்தார்கள். அப்ப நான் மகள் இவரும் போறோம்.
0: உங்களுக்கு கிட்டவா?
1: எங்களுக்கு அப்படியே 1.5 மணி கிட்ட இருக்கும்.
0: நன்றி. அவர் சகோதரி இணைந்து கொண்டு சிறப்பித்தார் ரஜினி நாகேந்திரம் அவர்கள். அவர் கேட்ட பாடல் இதோ வானொலியில் வலம் வருகின்றது.
2: இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா?
3: அவங்க அப்பா சாகும் போது என்கிட்ட என்ன சொல்லி?
4: இந்த அம்மா, இதுல 15,000 ரூபாய் இருக்கு. படிது, இந்த பணத்தை வச்சு என் மக கல்யாணத்துக்காக வச்சிருந்த இந்த தொகையை உங்ககிட்ட தர்றேன். சீக்கிரத்து கொடு.
3: என்ன செய்ய காத்துட்டு இருக்க? வெளியே போயிருக்கிறேன் தம்பி, வரட்டும், உன்னை பேசிக்கிறேன் பேசி.
5: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் 2 அடமான நிதி நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 20

0: பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ஜெர்மனியில் இருக்கும் ரஜினி நாகேந்திரன் அவர்கள். தனிப்பிரவி திரைப்படத்திலிருந்து கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரியில் கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல். இந்த நேரத்தில் லண்டனிலிருந்து திருமதி புஷ்பதி அவர்கள் இணைந்திருக்கின்றனர். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் திருமதி புஷ்பதி.
1: என்னென்ன
0: ரேடியோல என்ன விஷயங்கள் போகுது
1: அனுப்புவார்கள்
0: கூட ரெக்கார்ட் பண்ணி
1: என்ன
0: சாப்பாடு என்ன சாப்பாடு செய்து சாப்பிட்டீங்க உடலுக்கு
1: ஆரோக்கியம்
0: சாப்பிட வேண்டாம்
1: டீ குடிச்சிட்டு பப்படம் பொரிச்சனா அந்த பப்படத்துல ரெண்டு
0: சாப்பிட்டேன்.
1: டீ குடிக்க முடிஞ்சது
0: மீனாட்சி அம்மன் படம் போட்டு வர்ற படம் நல்ல சூப்பரா படம்.
1: எனக்கு
0: நல்ல வடிவம் கலப்படம் இல்லாம நல்ல வடிவா செய்யறார்கள். இப்ப எல்லாம் கலப்படம் தானே
1: என்ன
0: பாடல கேட்க போறீங்க?
1: என்ன
0: தத்துவத்தோட வரீங்க? ராஜா காவண்டி தத்துவம் பாடுறீங்களா?
1: கழுத்திலிருந்து
0: பாம்பு கேட்டது கரடா சௌக்கியமா அந்த பாடல கேக்குறீங்களா? நல்ல பாடல்
1: கண்ணதாசன்.
0: அந்த குரலை கேட்டு பாருங்க, கவியரசர் கண்ணதாசனுடைய குரல் மாதிரியே டி எம் சவுந்தரராஜன் பாடுறாரு. அப்ப மேடைகள்ல போனா கண்ணதாசன் போனா சொல்லுவாங்களா, அந்த பாடலை நீங்க பாடின பாடலை பாடுங்க, ஐயோ நான் பாடலாத டி எம் சவுந்தரராஜன் பாடினு கண்ணதாசன் தனக்கே உரிய தமாசான கருதி கதையோட சொல்லுவாராம். எல்லாருமே சேர்ந்து உங்களுடைய பாடலை கேட்போம். நன்றி சௌதரி.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி நன்றி. வாழ்த்துகள்.

0: ஒலித்த பாடலை திருமதி புஷ்பதி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: அன்பான இனிய காலை வணக்கம் ராஜா.
0: ஒன்றும் கேட்குது இல்லை சார், நீங்க சொல்றது வாழ்வியா டெலிபோனை காது வச்சு வாயில வச்சு வண்டிவா பேசுங்க.
1: அன்பான இனிய காலை வணக்கம் ராஜா.
0: எப்படி எப்படி இருக்கிறீங்கள்?
1: நாங்கள் நலம். நீங்கள்
0: நல்லா இருக்கிறோம். நன்றி. நலத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு. என்ன பாடல்?
1: கவிஞர் வாலியின் கற்பனை வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க, சி எம் சவுந்தரராஜன் பாட, கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து பல்லவன் பல்லவி பாடத்தில் என்ற பாடல். இந்த பாடலுக்கு மக்கள் திலகம் நன்றாக நடித்து பாடியிருக்கிறார். அதை அவரை தொக்கி போய் பார்த்து கொண்டிருப்பார்கள் சரோதேவி. இந்த நாடு வெறிய போட்டு இந்த கட்டத்தை ஒரு தடவை போட்டு பேஸ்புக்கில் போட்டுக்கிறார். என்னென்றால் சரோதேவி சொல்றதாம் சரி, என்னென்றாலும் செய்து போட்டு போங்க ஒரு நக்கன் மாதிரி. இதில் தான் எழுதியிருக்கிறான். நீங்கள் குடியிருந்த கோயிலோ இல்லையா சக்கரவர்த்தி திருமலகோ படம் பார்த்ததுண்டு, எனக்கும் ஒரு சின்ன கோபம் வந்துருந்து எழுதிவிட்டேன். இலக்கும் கரங்கள் எடுத்து பாருங்கள், 3 நிமிடங்கள் சிவதாண்டவம் ஆடி இருப்பார் எம்ஜிஆர். இந்த மாதிரி ஆடி இருப்பார் சிவதாண்டவம் ஆடைகளை. இப்ப கணக்கு போட்டு பார்த்தேன், 59-60 வயது எம்ஜிஆருக்கு அந்த நேரத்துல.
0: புத்தகம் இல்ல, ஒரு புத்தகம் இல்ல. நன்றி. உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மாளுங்கள். நன்றி.
1: நன்றி. வணக்கம் ராஜா.
0: அவர் விபி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார்.

0: ஒலித்த பாடலை ரீபி அவர்கள் பிரான்சில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 10:50 ஐக்கிய ராஜ்யத்தில் 9:50 இந்த வேளையில் நெப்பில் இணைந்திருக்கும் அன்புரா வணக்கம். நன்றி, அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் பாதைங்களா, வெளியே அடிக்கிறாங்க உங்க வீட்டுல ஏன் அடிக்கிறாங்க இப்படி?
1: என்னம்மா
2: அந்த மாதிரி ஒரு பாட்டுன்னு கேட்டிருக்கீங்க. அது இந்த படத்துல மாதவனும் எங்கட மஞ்சுளா அந்த மகள் நடிச்ச
1: நன்றி
0: வணக்கம் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு. அதுக்கு முதல்ல ஒரு வார்த்தை விளம்பரம் போடுறேன் கேளுங்க, கேட்டுட்டு வீட்டுல ஏதாவது பழுது பாட்டா உடனே அடிங்க.
1: நன்றி வணக்கம்.
3: அப்பா என்ன ஃப்ரிட்ஜ் வாங்க விட்டு மானம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
4: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
5: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782-81-88-14.

0: ஒலித்த பாடலை திருமதி யோகசரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு காலை பொங்கல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேரலுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி வணக்கம். தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளோடு உங்களோடு இணைந்து கொள்ள இருக்கின்றார் கணேஷ் அவர்கள்.
1: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்றுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்றுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்றுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்றுபொண்டி மார்க்கெட்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷனா கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மாத்திரையில் உள்ள 1.5 ஏக்கர் காணியை 60 மில்லியன் ரூபாவுக்கு கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கில் தொடர்ச்சியாக நீதிமன்றில் முன்னிலையாக தவறியதால் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குற்றப்பிணவு திணைக்களகத்தின் கோரிக்கைக்கு அமைய அவருக்கு எதிராக இன்டர்போல் நீலநிற அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையில் தற்போதுள்ள நீதித்துறையின் சுதந்திரத்துக்கும் அதன் தன்னாட்சிக்கும் 22வது திருத்த சட்டம் மூலம் மீது பல பாரிய தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கை ஒரு சர்வாதிகார நாடல்ல, மாறாக ஜனநாயக நாடென்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவிக்கிறார். தொடர்ந்து நிலைய அதிபர்கள் சங்கம் உள்ளிட்ட சில தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த 48 மணி நேர அடையாள வேலைநிறுத்தம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தின் மூலம் நீதித்துறையை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முற்படும் அரசாங்கத்தின் முயற்சியை முறியடிக்க இதுவரும் 24ஆம் தேதி பாராளுமன்றத்தை சுற்றியுள்ள அனைத்து பிரதான பாதைகளையும் முற்றுகையிடுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஐக்கிய ஒருங்கிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் அமைப்பாளர் ஆனந்த பாலித அழைப்பு விடுத்திருக்கிறார். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தை மேம்படுத்தும் நோக்கில் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கான சிறப்பு 3 நாள் சுற்றுலா மேம்பாட்டு ஆய்வு பயணம் நேற்று ஆரம்பமாகியிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் புலம்பெயர்வு தகவல் மையம், மிக்ரென்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் திருவண்ணாமலை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் சுதாகரன் அவர்களின் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக ஒன்றுகூடல் மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது. நாகப்பட்டினம் மற்றும் காங்கிரஸ் துறையிடையிலான பயணிகள் படகு சேவைக்கான நிதியுதவியை இந்திய அரசாங்கம் மேலும் 1 வருடத்துக்கு நீடித்திருக்கிறது. இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் பிரதி பிரதானியாக டேவிட் மயர்ஸ் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். தனது கைது மற்றும் தடுத்து வைப்பு நடவடிக்கைகளை சவாலுக்குட்படுத்தி முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேசலை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இழுத்தானை மனு ஒன்றை மீண்டும் தாக்கல் செய்திருக்கிறார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து கல்முனை நற்பட்டி முனையில் உள்ள அனோஜன் சிவராசாவின் வீட்டுக்கு சென்ற முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதுதீன் அவரது குடும்பத்தினரை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். இதன்போது வழக்கின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து தான் நடவடிக்கை எடுப்பதாகவும் ரிஷாத் பதுதீன் உறுதியளித்திருக்கிறார். தொடர்ந்து பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரியாவுக்கு எதிராக நேற்று கையூட்டல் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இல்லை அதிபர்கள் சங்கத்தினால் அந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. திருவண்ணாமலை அன்றாதபுரம் சந்தியில் அமைந்துள்ள மதுபான கடையொன்றில் இருவரால் மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை முயற்சியை அதன் ஊழியர்கள் வெற்றிகரமாக முறியடித்துள்ளார்கள். 11 வயது சிறுவன் ஒருவர் போதைப்பொருள் பயன்படுத்துவது போன்ற காணொளியொன்று சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இலங்கை காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. டெலிகிராம் செயலி மூலம் இணையவழி வணிகத்தில் பெருந்தொகை பணம் சம்பாதிக்கலாம் என ஆசைவார்த்தை கூறி மோசடியில் ஈடுபட்ட 38 வயதுடைய பெண்ணொருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இலங்கை முழுவதும் விபத்துக்கள் அதிகம் நடக்கக்கூடிய மற்றும் ஆபத்தான 712 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக சட்டத்தரணியும் போலீஸ் மா அதிபருமான பிரியந்த வீரசூரிய தெரிவித்திருக்கிறார். அதிவேக வீதியில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் ஆசனப்பட்டி அணிந்துவது இன்று நள்ளிரவு முதல் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அங்குருவாதோட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெதிகமுக கந்த பகுதியில் இன்று நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். இலங்கையின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் மழைவீழ்ச்சி இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இந்திய செய்திகளில், சென்னையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இன்று கட்சியின் முப்பெரும் விழா நடைபெறுகிறது.
பிரதமர் மோடியின் 76வது பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் ஆசீர்வாத தீபமேற்ற அழைப்பு விடுத்த பாரதிய ஜனதா கட்சி அரசு ராஜஸ்தானில் பிறந்த நாள் நிகழ்ச்சியில் மாணவர்களையும் அரசு ஊழியர்களையும் ஈடுபடுத்தியதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர்களின் பட்டியல் இன்று வெளியாகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் டெங்கு காய்ச்சலை தடுக்கும் முதல் தடுப்பூசி அடுத்த ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பேர் மற்றும் சின்னத்தை முடக்கிய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர்கள் தேர்தல் ஆணையத்துடன் கைகோர்த்து எதிர்க்கட்சிகளை முடக்கும் உத்தியை பாரதிய ஜனதா தொடர்வதாக சாடியிருக்கிறார்கள். மேற்குவங்க இடைத்தேர்தலில் முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி ஆதரவளித்த சில மணி நேரங்களில் காங்கிரஸ் கட்சியின் நந்திகிராம் தொகுதி வேட்பாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக முதல்வர் விஜயின் வெளிநாட்டு பயணத்தில் ரீல்ஸ்தான் வந்தது முதலீடு வரவில்லை என்று திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவரை விமர்சித்திருக்கிறார். கர்நாடக மாநிலத்தில் துளு மொழிக்கு 2வது கூடுதல் நிர்வாக மொழி அந்தஸ்து வழங்கி முதல்வர் டி கே சிவகுமார் தலைமையில் மங்களூரில் நடந்த சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஐஐடி மும்பையில் 2வது ஆண்டு பொறியியல் படித்து வந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மலேசியாவில் ஆராய்ச்சி படிப்பு படிக்கும் மாணவர் பாரதிதாசனுக்கு சமூக நீதித்துறை சார்பில் 23,95,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு கல்விக்காக ஏற்கனவே 12,00,000 ரூபாய் விடுவிக்கப்பட்ட நிலையில் மேலும் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை அருகே நடந்த இரட்டை கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி சாலமறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் நேற்று கைது செய்தார்கள். நெஸ்டில் நிறுவனம் குழந்தைகளுக்காக தயாரிக்கும் பால் மாவில் தரம் இல்லை என்று இந்திய அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நிறுவனம் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரபிக்கடலில் பாகிஸ்தான் சிறப்பு பொருளாதார மண்டல பகுதிக்குள் இந்திய கடற்படை கப்பல் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் கடற்படை கப்பல் மீது மோதியதாக பாகிஸ்தான் முன்வைத்த குற்றச்சாட்டை இந்தியா நேற்று வலுவாக நிராகரித்திருக்கிறது. அமெரிக்காவில் இந்தியாவைச் சேர்ந்த சீக்கியர் மீது வெள்ளை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் 17 முறை கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தினார். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். திருப்பதி லட்டு பிரசாதம் தயாரிப்பதற்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு பாமாயில் மற்றும் ரசாயனங்கள் கலந்த கலப்பட நெய்யை விநியோகித்த வழக்கில் சுக்ரிதி ஃபுட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் கைலாஷ் சந்த் மங்களாவை அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செய்திருக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரமோற்சவத்தின் 4வது நாளான நேற்று கற்பக விருட்ச வாகனத்தில் மலையப்ப சுவாமி 4 மாட வீதியில் வலம் வந்து அருள் பாலித்திருந்தார். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் உயர்ந்து 114,280 ரூபாவுக்கும் கிராமுக்கு 130 ரூபாய் உயர்ந்து 14,285 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தம் மூத்த மகன் அவருடைய திருமண செலவை ரஷ்ய தொழிலதிபரிடம் திருப்பி கொடுத்து விட்டதாக கூறியிருக்கிறார். ஈரானில் நடத்தப்பட்ட 2 தாக்குதல்களில் குறைந்தது 177 பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவங்களில் அமெரிக்கா போர்க்குற்றங்களை இழைத்திருப்பதாக நம்புவதற்கு நியாயமான காரணங்கள் உள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள். பாலஸ்தீன அதிகார சபை அதிகாரிகளுக்கும் பலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்களுக்கும் எதிரான விசா தடைகளை நீடிக்கப் போவதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை விமானநிலையத்துக்கு சென்று வரவேற்க தயாராவதாக தெரிய வந்துள்ளது. அமெரிக்க அதிபர் ஒருவர் விமானநிலையத்துக்கே சென்று வெளிநாட்டு தலைவரை வரவேற்பது வழக்கத்துக்கு மாறானது என்றும் குறிப்பிடப்படுகிறது. உக்ரைனுக்கு ஆதரவளித்து வரும் போலந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் மீது ட்ரோன்கள் அல்லது ராக்கெட்டுகளை பயன்படுத்தி ஹைபிரிட் தாக்குதல் நடத்துவதற்கு ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக போலந்து பிரதமர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவும் டென்மார்க்கும் கிரீன்லாந்தும் பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு இணங்கி இருக்கின்றன. அடுத்த வாரம் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும். பாதுகாப்பு உள்ளிட்ட எல்லா தேவைகளுக்கும் ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு நிரந்தர கட்டுப்பாடு வழங்கும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார்.
பாகிஸ்தானின் பள்ளிவாசலில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 4 வயது சிறுவர் உட்பட 21 பேர் இறந்தார்கள். அவர்களில் 15 பேர் காவல்துறை அதிகாரிகள், 100க்கும் அதிகமானோர் அங்கு காயமடைந்துள்ளார்கள். வளைகுடா மோதல் காரணமாக எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்திருக்கும் நிலையில் எரிசக்தியை சேமிக்கும் நோக்கில் எடுக்கப்பட்ட தொடர் சிக்கன நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அரச வாகனங்களுக்கான எரிபொருள் குறைப்பு, அரச வாகனங்கள் வாங்குவதற்கும் அதிகாரிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கும் அரச விருந்துகளுக்கும் தடை விதிப்பதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ள மாளிகையில் செய்தி சேகரிக்க சில நிறுவனங்களுக்கு தடை விதித்திருக்கிறார். CNN, MS Now, பொலிட்டிகோ ஆகிய நிறுவனங்களுக்கான தடை உடனே நடப்புக்கு வருகிறது. ஜெமனில் நடைபெறும் உள்நாட்டு மோதலால் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 1,12,000 மக்கள் அந்த நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கை வீட்டு காவலில் வைப்பதற்கு தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எதிரிகளின் தாக்குதல்களை சமாளிக்கும் வகையில் விண்வெளியில் ஆயுதங்களை நிலநிறுத்தியிருப்பதாக அமெரிக்கா முதன்முறையாக வெளிப்படையாக தெரிவித்துள்ளது. இதனை சீனா வன்மையாக கண்டித்திருக்கிறது. பிலிப்பைன்ஸ் உயர்நிலை பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மாணவர்கள் 3 இறந்தார்கள். அவர்களில் ஒருவர் தாக்குதலை நடத்திய சந்தேக நபர், 16 வயதான அந்த நபர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்ததாக நம்பப்படுகிறது. சூடான் மக்களின் பாரம்பரியத்தில் மருதாணிக்கு முக்கிய இடம் இருக்கிறது. திருமணங்கள், குடும்ப நிகழ்ச்சிகள், சமய கொண்டாட்டங்களில் மருதாணி பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் தண்ணீர் பற்றாக்குறை, பருவநிலை மாற்றம், 3 ஆண்டுகளாக நீடிக்கும் போர் ஆகியவை அந்த நாட்டு மருதாணி உற்பத்தியில் தடங்களை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. தென்கொரியாவின் மிசலின் நட்சத்திர அங்கீகாரம் பெற்ற ஒரு உணவகத்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சோலில் உள்ள அந்த நிறுவனம் எறும்புகளால் அலங்கரித்த இனிப்பு பண்டத்தை விற்பனை செய்தது. அதற்காக அந்த நிறுவனத்துக்கு சுமார் 10,950 அமெரிக்க டாலர் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உலகின் ஆக சிறந்த விமான நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் சைட்ரக்ஸ் வேர்ல்ட் ஏர்லைன் விருது விழாவில் 6வது முறையாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அந்த பெருமைக்குரிய விருதை தட்டிச் சென்றிருக்கிறது. பசிபிக் மண்டலத்தின் சிறிய நாடான பிஜியில் HIV பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் தேசிய அவசரநிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. பொலிவியாவில் புதிய பூனை வகை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டின் ஜுங்காஸ் வனத்தில் வாழும் பூனை ஒன்று இதுவரை காணப்படாத ரகத்தை சேர்ந்தது என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். பூமியின் மேற்பரப்பில் சேமிக்கப்படும் நன்னீரின் அளவு கடுமையாக குறைந்து வருவதாக ஐக்கிய நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிங்கப்பூரின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள துவாஸ் சோதனை சாவடி மூலம் 10 கிலோகிராமுக்கு அதிகமான கஞ்சாவை சிங்கப்பூருக்குள் கடத்த முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வீட்டை காவல் காக்கும் தெய்வங்கள் என்று நாய்கள் போற்றப்படுகின்றன. ஆனால் வாளை ஆட்டிக்கொண்டு ஒரு திருடனை வீட்டுக்குள் வரவழைக்கும் நாயை பார்த்ததுண்டா? அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் அதுதான் நடந்திருக்கிறது. எதிர்காலத்தில் செய்யறிவு நுண்ணறிவு மீது மனிதர்களுக்கு கட்டுப்பாடு இருக்கும் என்பது குறித்த கவலைகள் தற்போது அதிகரித்து வருகின்றன. தற்போது உலகின் 2 சக்தி வாய்ந்த AI கருவிகள் எந்த அறிவுறுத்தல் வழங்கப்படாமலே கணினி அமைப்புகளை அணுகுவதற்காக போலியான மனித விவர குறிப்புகளை உருவாக்கியதாக பிரிட்டன் அரசாங்கம் நடத்திய இணைய தாக்குதல் சோதனையின் போது இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில், 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானின் ஐசி நகோயா நகரில் இன்று அதிகாரபூர்வமாக தொடங்குகின்றன. இலங்கை அணியுடன் நடந்த 2வது T20 போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வென்ற இங்கிலாந்து 2-0 என்று முன்னிலை பெற்றதோடு தொடரையும் கைப்பற்றியிருக்கிறது. சிம்பாபேக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 84 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து தென்னாப்பிரிக்கா அணியின் வேகப்பந்து வீச்சாளர் லுங்கி இங்கிடி காயம் காரணமாக விலகியுள்ளார். மலம் கழித்தவாறு கைராக்ஸ் போட்டியில் கலந்து கொண்ட பெண் தமது வெற்றியை கைவிட முடிவெடுத்திருக்கிறார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் கடந்த வாரம் நடைபெற்ற போட்டியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 31% இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 25% ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 331 ரூபாய் 11% இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 99% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402 ரூபாய் 31% இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 63% ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 49% இந்திய பெறுமதியில் 128 ரூபாய் 57% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236 ரூபாய் 80% இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 85% கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷனா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க. உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Rélaque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tordre-Sylacum, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele-Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

இதுவரை நேரமும் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைந்திருந்த ஏஎஸ் ராஜாண்ணா அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றிகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடரும் நிகழ்ச்சிகளோடு உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா.

செய்தியாக என் கேள்விக்கு என்ன பதில், அதனைத் தொடர்ந்து மணிக்கூறு தொடர்பில் இடம்பெறும் செய்தி தலைப்புகள், அதனைத் தொடர்ந்து மாத்தி யோசி உங்களுக்காக, அதனைத் தொடர்ந்து எம்மவர் படைப்புகள், அதனைத் தொடர்ந்து பிரதான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது தொடரும் நிகழ்ச்சிகளாக.

என் கேள்விக்கு என்ன பதில்? பிரதி சனிக்கிழமை தோறும் இந்நேரம் 5 கேள்விகள் ஊடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். 5 கேள்விகளில் வழங்கி போகும் முதலாவது கேள்வி சரியா தவறா. மீதி 4 கேள்விகளுக்கும் 4 விடைகள் வீதம் தருகின்றோம். அதில் சரியான விடைகளை தெரிவு செய்து நீங்கள் நாங்கள் தந்திருக்கும் விடை தெரிவுக்குள் மட்டும் சரியான விடைகளை தெரிவு செய்து நீங்கள் எங்களோடு நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 7732 15 48 32 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது 7732 9 51 41 48 47 71. எமது வைபர் இலக்கம் 7732 6 50 07 74 27. எமது வாட்ஸ்அப் இலக்கம் 7732 6 89 86 55 29. சரிமைகளே, நாங்கள் வளமை போல் உங்களுக்காக 5 கேள்விகளில் வருகின்றது. முதலாவது கேள்வி சரியா தவறா. நேர்களே, வருகின்றது முதலாவது கேள்வியாக. உங்களுக்கு தெரியுமா, நோர்வே அதாவது நோர்வே நாடுதான் உலகின் கடைசி நாடு. கூற்று சரியா தவறா? நேர்களே, உங்களுக்கு உலகிலே கடைசி நாடாக நோர்வே நாடுதான் உலகின் கடைசி நாடு. இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வியாக உங்களிடம் நாங்கள் தருகின்றோம். நேர்களே, இந்த இரண்டாவது கேள்வியாக வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் அதிக உயிர் இழப்பு ஏற்படுத்தும் இயற்கை பேரிடம் எது? கேள்விகளை வடிவாக உள்வாங்கி பதுக்களை தாருங்கள் நேர்களே. ஒவ்வொரு ஆண்டும் அதிக உயிரிழப்பு ஏற்படுத்தும் இயற்கை பேரிடம் எது? வாகன விபத்து முதலாவதாக, இரண்டாவதாக புகைப்பிடித்தல், மூன்றாவதாக வெள்ளம்,

ஆண்டும் அதிக உயிர் இழப்பு ஏற்படுத்தும் இயற்கை பேரிடர் இது. விடைத்திரிவாக வந்தது வாகன விபத்து, புகைப்பிடித்தல், வெள்ளம், புயல் காற்று. சரி, மூன்றாவது கேள்வியாக வருகின்றது. ஒலிம்பிக் வளையங்களில், ஒலிம்பிக் வளையங்களில் எத்தனை கண்டங்கள் குறிக்கின்றது? ஒலிம்பிக் வளையங்கள் எத்தனை கண்டங்களை குறிக்கின்றது? விடை தெளிவாக வருகின்றது. 6 கண்டங்கள், 4 கண்டங்கள், 7 கண்டங்கள், 5 கண்டங்கள். மூன்றாவது கேள்வியாக கேட்கப்பட்ட கேள்வி ஆனது ஒலிம்பிக் வளையங்கள் எத்தனை கண்டங்களை குறிக்கின்றது? விடை தெளிவாக வருகின்றது. 6, 4, 7, 5. மூன்றாவது கேள்வியாக உங்களிடம் நாங்கள் கேட்ட கேள்வி ஆனது ஒலிம்பிக் வளையங்கள் எத்தனை கண்டங்களை குறிக்கின்றது? விடை தெளிவாக 6, 4, 7, 5. நான்காவது கேள்வியாக வருகின்றது. மிக அண்மை கணிப்பின்படி இந்தியாவில் அதிக மக்கள் பயன்படுத்தும் சமூக வலைத்தளம், இந்தியாவில் மிக அண்மையில் வெளியான தகவலின்படி இந்தியாவில் அதிக மக்கள் பயன்படுத்தும் சமூக வலைத்தளம் வாட்ஸ்அப் முதலாவதாக, இரண்டாவதாக யூடியூப், மூன்றாவதாக டெலிகிராம், நான்காவதாக லிங் என்ற அப்ளிகேஷன், அதாவது வாட்ஸ்அப் மாதிரி ஒரு அப்ளிகேஷன். இந்தியாவில் மிக அண்மையில் வெளியான தகவலின்படி இந்தியாவில் அதிக மக்கள் பயன்படுத்தும் சமூக வலைத்தளம் வாட்ஸ்அப், யூடியூப், டெலிகிராம், லிங். நிறைவாக வருகின்றது மனித இதயத்தின் சராசரி இடை. மனித இதயத்தின் சராசரி இடை 300 கிராம். விடை தெளிவாக வருகின்றது. முதலாவதாக 8 கிராம், 1 கிலோ 4 கிராம், 70 கிராம். நிறைவாக உங்களிடம் நாங்கள் கேட்ட கேள்வி மனித இதயத்தின் சராசரி இடை 300 கிராம், 8 கிராம், 1 கிலோ 4 கிராம், 70 கிராம். மீண்டும் 5 கேள்விகளும் உங்களுக்காக தருகின்றோம். நேர்களை வடிவாக உள்வாங்கிக்கொள். நோர்வே நாடுதான் உலகில், நோர்வே நாடுதான் கடைசி நாடு, இக்கூற்று சரியா தவறா என நாங்கள் உங்களிடம் முதலாவது கேள்வி தந்திருக்கின்றோம். இரண்டாவதாக ஒவ்வொரு ஆண்டும் அதிக உயிர் இழப்பு ஏற்படுத்தும் இயற்கை பேரிடர் எது? வாகன விபத்து, புகைப்பிடித்தல், வெள்ளம், புயல் காற்று. மூன்றாவதாக கேட்கப்பட்ட கேள்வியானது ஒலிம்பிக் வளையங்கள் எத்தனை கண்டங்களை குறிக்கின்றது? ஒலிம்பிக் வளையங்கள் எத்தனை கண்டங்களை குறிக்கின்றது என மூன்றாவது கேள்வி உங்களிடம் நாங்கள் தந்திருக்கின்றோம். விடை தெளிவாக 6, 4, 7, 5. நான்காவதாக உங்களிடம் நாங்கள் கேட்ட கேள்வியானது மிக அண்மையில் வெளியான ஆய்வறிக்கை தகவலின்படி இந்தியாவில் அதிக மக்கள் பயன்படுத்தும் சமூக வலைத்தளம் வாட்ஸ்அப், யூடியூப், டெலிகிராம், லிங். நிறைவாக மனித இதயத்தின் சராசரி இடையாக விடை தெளிவாக உங்களிடம் நாங்கள் தந்தது 300 கிராம், 8 கிராம், 1 கிலோ 4 கிராம், 70 கிராம். சரி நேகலை, நீங்கள் விடை தெரிவுகள் வரலாம், அதற்காக அழைப்புகளை ஏற்படுத்துங்கள். நாங்கள் காத்திருக்கின்றோம் உங்களை வரவேற்க. கிளைய நேரம் சரியாக

0: பதினோரு மணி 28 நிமிடங்கள், அக்கிய ராஜ்யத்தில் 10 மணி 28 நிமிடங்கள், தாயகத்தில் மாலை 2 மணி 59 நிமிடங்கள். சரி, அந்த வகையில் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள் வாட்ஸ்அப் ஊடாக. வணக்கம் ரமேஷ்.
1: மேல்பகுதியில்
0: கண்டங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் எதை வைத்தது, பூமி சுற்றுவதை வைத்து தான் பார்ப்போம்.
1: ஆகஸ்டோ செப்டம்பர் வரைக்கும் அந்த 24 மணி நேரம் சூரிய வெளிச்சம் தெரியக்கூடிய ஒரு நாடை வந்து பதவியில் இருக்குது. அதாவது சமர் டைம்ல, எனவே நான் அதை வச்சுத்தான் நான் அப்படி ஒரு கணிப்பீடு எடுத்து பார்த்தேன். அதாவது நீங்கள் மேல் கண்டபார்க்கலாம். சரி, ஓகே, நான் சரி என்று சொல்லி
0: பாருங்க. அதுக்கான விளக்கம் நான் நேரம் இருந்தால் உங்களுக்கு
1: எதிர்பார்க்கிறேன்னா.
0: சரி, சரியா தவறா? முதலாவது
1: நான் இதை சரி என்று சொல்றேன்.
0: சரி என்றீங்க, ஓகே.
1: ஒவ்வொரு ஆண்டும் வந்து அதாவது அதிக இயற்கை பேரிடர் என்று சொல்றது வந்து நான் வந்து இது வெள்ளம் என்று
0: சொல்றேன்.
1: ஒலிம்பிக் போட்டி வந்து 5 கண்டங்கள், 4வது விடை. மற்ற இந்தியாவில் வந்து சமூக வலைத்தள பயன்பாடு வந்து அது வந்து 3வது விடை வாட்ஸ்அப் என்று
0: சொல்றேன்.
1: மற்றது மனித இதயத்தினுடைய நிறை வந்து 300 கிராம் சொல்லிப்பாங்க.
0: 300 கிராம். நன்றி சதீஷ், ஆர்வத்தோடு ரமேஷ் ஆர்வத்தோடு நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நன்றி, நன்றி ரமேஷ். அது சுவிஸில் இருந்து ரமேஷ் அவர்கள் இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தார். அவர்களை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
2: வணக்கம் கணேஷ்.
0: வதனா?
2: நான்
0: நல்லா, நீங்க நலமா?
2: சலாம், நன்றி.
0: வேற எப்படி போச்சு?
2: ஒவ்வொரு
0: நாளும் ஒவ்வொரு விதத்துல போகுது. சரி, கல்லோட போன மாதிரி கிடக்கு எங்கயோ. கண்டம் சந்திக்கலாம் போயிட்டு தான் கூறுங்க. என்னது
2: இருக்கும்
0: ஏண்டா வந்து அந்த கண்டத்தை நாங்கள் விளக்கம் சொன்னா உதவி செய்யறதா போகும். சரியா? முதலாவது சரி என்றீங்களா? ஓகே.
2: மற்றது வெள்ளம், வளையங்கள் 5.
0: நான் மட்டும் போய் ஜூட்டி போவதில்
2: எங்களுக்கு தெரியாது. ஒரு 100 கண்டுக்கு மேலே அந்த ஒரு இடத்துல வச்சிருந்தது. நாங்கள் நின்ற இடத்துல தான் அப்போ கூட எல்லாரும்
0: அது வந்து அது ஜாகம் செய்த கல்லில் அந்த லண்டன்ல அந்த கோயில் கட்டப்பட்டது. அங்கே கட்டப்பட்ட அந்த மிச்ச கல்லுகள் இருக்கின்றதானே, அந்த கல்லும் இஞ்சி கட்டப்பட்ட அந்த கல்லுன்ற மிச்சம் தான் அது உங்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது.
2: இன்னொரு ஆட்கள் அதை சொல்லி எங்களை தெரியாது, அதை இருந்ததே தெரியாது.
0: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
3: வணக்கம் கிருஷ்ணா.
0: ரோசாலி நலமா?
3: நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நான் நலமாக இருக்கின்றோம். சரி, குறுங்கோப்ப முதலாவது சரியா தவறானு?
3: முதலாவது தவறு.
0: இரண்டாவது என்ன சொல்ல போறீங்க? வாகன விபத்து, புகைப்பிடித்தல், வெள்ளம், புயல் காற்று.
3: வாகன விபத்து.
0: ஒலிம்பிக் வளையங்கள் எத்தனை கண்டத்தை குறிக்கின்றது? 6, 4, 7, 5
3: 5 கண்டங்களை
0: குறிக்கின்றது. மற்றது என்ன கட்டணும்? உங்களோட இந்தியாவில் அதிகம் மக்கள் பயன்படுத்தப்படும் வாட்ஸ்அப், யூடியூப், டெலிகிராம், லிங்க். டெலிகிராம். மற்றது லிங்க் என்று சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு தானே, அதை எதை சொல்ல போறீங்க? வாட்ஸ்அப். நிறைவாக மனித இதயத்தின் சராசரி இடை 300 கிராம், 8 கிராம், 1 கிலோ 4 300 கிராம்ன்றீங்களா? நன்றி ரோசாலி, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம்.
3: நன்றி வணக்கம்.
0: அது ரோசாலி அவர்கள், ரோசாலி திறந்து வாட்ஸ்அப் ஊடாக ஜியா நடேசன் காத்திருக்கிறீங்க. வணக்கம் ஜியா நடேசன்.
4: வணக்கம்.
0: நலமா?
4: ஓ, நலமா இருக்கிறேன்.
0: வெள்ளப்பெருக்கு,
4: 5 வளையங்கள்,
0: சரோஜினி நலமா? அழைக்கும் பொழுது அவர்களின் தொடர்புகள் துண்டிக்கப்படுகின்றது. சரி, கூறுங்க.
5: முதலாவது தவறு என்று சொல்லி பார்த்தேன்.
0: ஓகே.
5: ரெண்டாவது
0: நன்றி சரோஜினி, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திக்கின்றோம்.
5: நன்றி
0: வணக்கம். அது சரோஜினி அவர்கள், அவர்களை தொடர்ந்து வந்திருப்பதை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம்.
0: கலாராணி நாங்க நலமாக இருக்கின்றோம். வைவரில் ஜெனி நிக்கின்ற, வேறு ஒருதனும் அழைக்காதீங்க. சரி கலாராணி, நீங்க நலம் தானே?
6: முதலாவது வெள்ளம், மூன்றாவது 5,
0: ஓகே,
6: 4வது வாட்ஸ்அப், 5வது 300 கிராம்.
0: 300 கிராம். நன்றி கலாராணி, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம்.
6: நன்றி கணேஷ்.
0: நன்றி. அது கலாராணி அவர்கள், அவர்களை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
7: வணக்கம் கணேஷ்.
0: தேவி.
7: என்ன
0: என்று லீவ் ஆபரேட்டர் செனிக்கி?
7: நன்றி
0: தேவி, இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு நன்றி. நன்றி. அது தேவி அவர்கள், அவர்களை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக நின்றிருப்பார். வணக்கம்.
8: வணக்கம் ராஜினி. அல்வான்ஸ் நிலமோ? நீங்க கலையாத்துல?
0: நாங்கள் மன்னிக்கும், நாங்கள் நிலமாக இருக்கின்றோம் ராஜினி. அல்வன், நீங்க நிலமா?
8: ஆமாம், நலம். நன்றி. உலகம் பாரத்தை குறிக்கொண்டு நான் முதலாவது சரி, ரெண்டாவது வெள்ளப்பெருக்கு,
0: வெள்ளப்பெருக்கு,
8: வெள்ளம் புயல் மற்றது முன்ன வாகனம் என்னோட என்ன சொன்னீங்க?
0: வாகனம் புகைப்பிடித்தல் வெள்ளம் புயல் காற்று.
8: சரி சரி, அப்ப வெள்ளம் சரி அது என்று சொல்றேன், நான் சரி என்று சொல்றேன்.
0: சரி,
8: மூன்றாவது ஐந்து, நான்காவது வாட்ஸ்அப்,
0: இதயத்தின் சராசரி இடை
8: முன்னூறு.
0: அன்றீங்களா? நன்றி ராஜினி அல்போன்ஸ், மீண்டும் சந்திப்போம். நன்றி. அது ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். இப்பொழுது வாட்ஸ்அப்ல நேர்கள் ஒருமட்டால் அழைக்கலாம். தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம் கணேஷ், கிருஷ்ணா நலமா?
0: சித்ரா.
9: ஹலோ
0: சித்ரா, நலம். ஓம், நீங்க நலமா?
9: ஓ, நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
9: நீங்கள நல்ல சுகமா இருக்கலாம். வல்ல முருகப்பெருமான பிரார்த்தித்துக் கொண்டு நான் முதலாவது சாரி, ரெண்டாவது வெள்ளம், மூன்றாவது அஞ்சு, வாட்ஸ்அப் முன்னுறுக்கிறேன்.
0: என்ன ராசி நீங்க?
9: நானா?
0: மகேஷையாட்ட சொல்லி வடிவா வாசிக்க சொல்லுவோம். நன்றி,
9: நன்றி, வணக்கம்.
0: சித்ரா அவர்கள், சித்ரா தொடர்ந்து வைபருடாக சியாமலா வந்திருக்கீங்க. வணக்கம் சியாமலா.
10: வணக்கம் கணேஷ், நலமா இருக்கீங்களா?
0: நலம். நீங்க நலமா?
10: ஓ, நாங்களும் நலம், நன்றி.
0: கூறுங்கள் பாப்பா.
10: முதலாவது சரி,
0: முதலாவது நில்லுங்கள். வாட்ஸ்அப்பில் தயவு செய்து ராஜா அணைந்திருக்கின்றார், குணநாயை நீங்கள் அழைப்பை நிறுத்திக் கொள்ளுங்கள். சரி, நீங்க சொல்லுங்க பாப்பா. முதலாவது
10: சரி, முதலாவது சரி,
0: ஓகே.
10: ரெண்டாவது வெள்ளம், மூன்றாவது அஞ்சு, நாலாவது வாட்ஸ்அப், அஞ்சாவது முன்னூறு.
0: லீவா வேலையா? லீவா வேலையா? என்னண்டு முடிப்பிருக்கோ சில போல, நானுமே பார்க்கணும். ராயனை தான் கேட்கணும். என்ன பார்க்க வலிக்கிறேன். நன்றி, என்ன கொடுத்தாச்சு, நன்றி. அது சியாமலை அவர்கள். சியாமலை தொடர்ந்து தலைப்பு வந்தது. சரி பாப்போம். வணக்கம்.
11: வணக்கம் கணேசன், சதீஷ் பேசுறேன்.
0: சதீஷ் நலமா?
11: ஓ, நான் நலம். நீங்க நலம் தானே?
0: நான் நலமாகவே இருக்கின்றோம்.
11: முதலாவது சரி, இந்த வெள்ளப்பெருக்கு, மூன்றாவது என்ன?
0: மூன்றாவது பூ ஒலிம்பிக் வளையங்கள் வந்து
11: ஐந்து
0: ஐந்து ராஜா நலமா?
12: நலமா இருக்கு, நீங்க எப்படி?
0: நான் நலமாக இருக்கின்றோம். சரி, நீங்க குருங்க பாப்போம்.
12: முதலாவது பிள்ளை,
0: முதலாவது பிள்ளை,
12: இரண்டாவது வெள்ளம், மூணாவது அஞ்சு, நாலாவது வாட்ஸ்அப், அஞ்சாவது 300 கிராம்
0: போடுங்க. போடும். நன்றி புங்கையூர் ராஜா, முடி சந்திப்போம்.
12: நன்றி.
0: சரி, இப்பொழுது நீங்க வாட்ஸ்அப் உலாக அழைக்கலாம். புங்கையூர் ராஜாவின் தொடர்பை துண்டிக்கின்றோம். தொடர்ந்து வைபரில் கமலவணி நினைந்திருக்கேன். கமலவணி நலமா?
13: நாங்கள்
0: நலமாக இருக்கின்றோம். எப்படி போகின்றது தாயகம்? நன்றி.
13: முதலாவது சாரி, இரண்டாவது வெள்ளப்பெருக்கு, மூன்றாவது அஞ்சு, நாலாவது வாட்ஸ்அப், அஞ்சாவது
0: வெளியில போயிடங்க, அப்புறம் பூசி இருக்கிறாங்க, கரைஞ்சுவோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். மீனா? நான் நல்லா. நீங்க நலமா?
13: நல்ல
0: நலம். நீங்க நல்ல நலம் தானே? தூஜூ என்ன ஒவ்வொரு நாளும் நல்ல நலம். ஜெனி பாவம், நாங்களும் போய் ஜாலிதான், வாழ்க்கையே ஜாலிதான். போறோம். காத்திருங்கள், வைபர் ஊடாகவும் வாட்ஸ்அப் ஊடாகவும் தயவு செய்து அழைப்புகளை நிறுத்திக் கொள்ளுங்கள். காரணம், எனியும் சுவாசினியும் இணைந்திருக்கிறார்கள்.
13: சரி,
0: மீனா குருவாகம் கூறுங்க. ரெண்டாவதுக்கு
13: வெள்ளம்,
0: வெள்ளம்
13: ஐந்து வளையம்,
0: ஐந்து வளையம் தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
14: வணக்கம் கணேஷ்.
0: குணநாயகி
14: ஓம்
0: நலமா?
14: அனைவரும்
0: அதை எதிர்பார்க்கிறீங்க.
14: அது வந்து வெள்ளப்பெருக்கு, வெள்ளத்தாலதான். அடுத்தது ஐந்து வளையங்கள், மிக அண்மையில வெளியானப்பட்டது வாட்ஸ்அப். அடுத்தது 300 கிராம் இதயம்.
0: நன்றி குணநாயகி, நாங்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உரையாடுவோம். நன்றி.
14: ஓம் ஓம், நன்றி, வணக்கம்.
0: அது குணநாயகி அவர்கள். சுவாசினி குறுங்க அப்பா வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கீங்க.
15: வணக்கம் கணேஷ், நிலமா இருக்கீங்களா?
0: நான் நல்ல, நீங்க நிலமா?
15: ஓ, நாங்களே நிலமா இருக்கோம், நீங்களும் அப்படியே நிலமா இருக்கணும் வேண்டிக் கொண்டு. முதலாவது சரி, வெள்ளம்
0: ஓகே,
15: அஞ்சு கண்டம் வச்சப் 300 கிராம்.
0: நன்றி சுவாசினி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி. அது சுவாசினி அவர்கள். அவர்களை தொடர்ந்து ஜெனி இணைந்திருக்கின்றார்கள் வைபருடாக. வணக்கம் ஜெனி. ஜெனி, ஜெனி வணக்கம். ஜெனி, உங்களுடைய உங்களை இணைத்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. சரி, சென்று சரி தொடர்ந்து இணைப்ப முயற்சி. ஜெனி வணக்கம்.
16: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் ஜெனி. சரி, இப்பொழுது உரையாடுங்கள்.
16: நலமா இருக்கிறீங்களோ?
0: நான் நலம், நீங்க நலமா?
16: ஆமா, நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி. நீங்க தொடர்ந்து நலமா இருக்க உங்களையும் வாழ்த்தி கொண்டு அன்பான நேர்களையும் நலம் சரித்தவர்களும் நலமா இருக்க வாழ்த்தி கொண்டு. முதலாவது சரி, இரண்டாவது வெள்ளம், மூன்றாவது ஐந்து, நான்காவது வெட்சப், ஐந்தாவது 300 கிராம் கூறி பார்க்கின்றேன்.
0: இணைப்புக்கு வர்றது கஷ்டமா இருக்கிறோம்,
16: ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதலாவது ஆள் வந்து அவர் வந்து கதைக்குள்ள நான் லைனுக்கு வந்தேன்.
0: நீங்க உங்களுடைய பேர் கிட்டத்தட்ட 5 தடவைகள் வந்து வந்து போய் கொண்டிருக்கின்றது.
16: வந்து வந்து நின்று போனேன்.
0: சரி,
16: 40-50 தடவைக்கு மேல. நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி ஜெனி, நன்றி,
16: நன்றி.
0: நேர்களை, இப்பொழுது நீங்கள் வைபர் ஊடாகவும் வாட்ஸ்அப் ஊடாகவும் விரும்பினால் அழைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். பட் வைபரில் இப்பொழுது ஆள் வந்துவிட்டது. தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
17: வணக்கம் ப்ரோ.
0: பாமா, நான் பாமா தான் எதிர்பார்த்தேன். காணையில நீ பாட்டுவோம் ஒன்று
17: பார்த்தேன்.
0: நலமா?
17: ஓ,
0: எப்படி போகுது?
17: நல்லா போகுது. நீங்கள்?
0: நாங்களும் போகுது, நல்லா போகுது. இதுவரைக்கும் போகுது.
17: ஐந்து 500 கிராம்
0: கூடி போச்சு இதயத்தின். சரி, நன்றி பாமா, மீண்டும் சந்திப்போம்.
17: நன்றி,
0: நன்றி, நன்றி. அது பாமா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருப்பார். வணக்கம். வணக்கம். பத்மினி
18: ஊடாக வந்திருப்பார். வணக்கம்.
19: வணக்கம், நம்ம பத்மினி தமிழாந்தன்.
0: நலமா?
19: வணக்கம்.
0: ஓம் கூறுங்கள் பத்மினி. வானொலியின் சத்தத்தை குறைத்து விட்டு. ஓம் கூறுங்கள். சரி, விடைய கூறுங்கள்.
19: முதலாவது சரி, முதலாவது சரி.
0: ஓம்
19: ரெண்டாவது வெள்ளம், மூன்றாவது அஞ்சு, நாலாவது வாட்ஸ்அப், அஞ்சாவது 300 கிராம் என்று கூறிவிட விடுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். சரி நேர்களை, நீங்கள் என்ன உங்களுக்காக நாங்கள் 5 நிமிடங்கள் தருகின்றோம். 5 நிமிடத்தில் அழைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், இல்லால் நாங்கள் அழைப்புகளை நிறுத்திக் கொள்கின்றோம். கலைய நேரம் சரியாக 11:49 அக்கியராஜ்யத்தில் 10:49 தாயகத்தில் 3:19. இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள்.
20: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01-48-18-72-02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
0: சரி, வைவருடாக சரோ அவர்கள் இணைந்திருக்கிறீங்க. வணக்கம் சரோ.
21: வணக்கம் கணேஷ். நலமா இருக்கிறீங்களோ?
0: நான் நலம், நீங்க நலமா?
21: நாங்களே நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களே நலமா இருக்க வேண்டிக் கொண்டு போன லைன் கிடைக்கல, இப்ப கிடைச்சிச்சு.
0: சரி, நீங்க வாங்க, கரெக்டா நாங்க பாத்து கொண்டு இருப்போம்.
21: ஆமா, நானும் முதலாவது சரி என்று சொல்றேன்.
0: ஓகே.
21: ரெண்டாவது வெள்ளம், மூன்றாவது அஞ்சு, நாலாவது வாட்ஸ்அப், அஞ்சாவது 300 கிராம்.
0: நன்றி சரோ, மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி. நேர்களையை தொடரும் நிகழ்ச்சியாக மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள், அதனைத் தொடர்ந்து மாத்தி யோசி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து எம் அவர் படைப்புகள், அதனைத் தொடர்ந்து பிரதான செய்திகள் தொடரும் நிகழ்ச்சிகளாக உங்களுக்காக காத்திருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். கலைய நேரம் சரியாக 11:51, அக்கியராட்சியத்தில் 10:51, தாயகத்தில் 3:21. சரி நேர்களை, நாங்கள் இத்தோடு அழைப்புகளை நிறுத்திக் கொள்கின்றோம். உங்களுக்கான அந்த முதலாவது கேள்விக்கான விளக்கங்களை நாங்கள் தந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். நேர்களே, கேட்கப்பட்ட கேள்வியானது நோர்வே நாடுதான் உலகின் கடைசி நாடு, இக்கூற்று சரியா தவறா? கேள்விக்கான விடை நீங்களே கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். நேர்களே, தமிழ் ஆக்கம் வேற தர வேண்டும்.

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00.
1: சரிமைகளுக்கு முதலாவது கேள்விக்கான விளக்கத்தை உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம், கேளுங்கள்.
2: கடைசி நாடு என்பது உங்களுக்கு தெரியுமா? நார்வே தான் உலகின் கடைசி நாடு என்பது உங்களுக்கு தெரியுமா? மேலும் பூமி முடிவடையும் இடமும் இதுதான். இந்த நாடு வடதுருவத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. பூமி தன் அச்சில் சுழலும் அந்த சிறப்பான இடம்தான் வடதுருவம். இந்த நாடு அதன் இயற்கை அழகிற்கு மட்டுமின்றி கோடைக்காலத்தில் இங்கு நிலவும் 15 முதல் 20 டிகிரி வெப்பநிலைக்காகவும், குளிர்காலத்தில் 18 டிகிரி வரை வெப்பநிலை குறைவதற்கும் பெயர் பெற்றது. இது வடதுருவத்திற்கு அருகில் இருப்பதால் மற்ற நாடுகளைப் போல இங்கு தினமும் பகல் இரவு என்று இருப்பதில்லை. சொல்ல போனால் இங்கு 6 மாதங்கள் பகலாகவும் 6 மாதங்கள் இரவாகவும் இருக்கும். குளிர்காலத்தில் இங்கு சூரியனே கண்ணுக்கு தெரியாது. உலகின் மிக அழகான மற்றும் மிக உயரமான நீர்வீழ்ச்சிகள் சில நார்வேயில் காணப்படுகின்றன. இங்கு ஒரே ஒரு சாலை மட்டுமே உள்ளது. அதற்கு பிறகு கடல் மற்றும் பனிப்பாறைகளை மட்டுமே காண முடியும். எனவே இந்த அற்புதமான இடத்திற்கு பயணம் செய்ய
1: சரி மேகலை, நான் இயன்ற அளவு அதை தமிழாக்கமாக்கி தந்திருக்கின்றோம். அதை முடிந்தவரை கேளுங்கள், தகவல் சரியாக இருக்குமாட்டே நினைக்கின்றேன்.
2: நார்வே தான் உலகின் கடைசி நாடு என்பது உங்களுக்கு தெரியுமா? மேலும் பூமி முடிவடையும் இடமும் இதுதான். இந்த நாடு வடதுருவத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. பூமி தன் அச்சில் சுழலும் அந்த சிறப்பான இடம்தான் வடதுருவம். இந்த நாடு அதன் இயற்கை அழகிற்கு மட்டுமின்றி கோடைக்காலத்தில் இங்கு நிலவும் 15 முதல் 20 டிகிரி வெப்பநிலைக்காகவும், குளிர்காலத்தில் 18 டிகிரி வரை வெப்பநிலை குறைவதற்கும் பெயர் பெற்றது. இது வடதுருவத்திற்கு அருகில் இருப்பதால் மற்ற நாடுகளைப் போல இங்கு தினமும் பகல் இரவு என்று இருப்பதில்லை. சொல்ல போனால் இங்கு 6 மாதங்கள் பகலாகவும் 6 மாதங்கள் இரவாகவும் இருக்கும். குளிர்காலத்தில் இங்கு சூரியனே கண்ணுக்கு தெரியாது. உலகின் மிக அழகான மற்றும் மிக உயரமான நீர்வீழ்ச்சிகள் சில நார்வேயில் காணப்படுகின்றன. இங்கு ஒரே ஒரு சாலை மட்டுமே உள்ளது. அதற்கு பிறகு கடல் மற்றும் பனிப்பாறைகளை மட்டுமே காண முடியும். எனவே இந்த அற்புதமான இடத்திற்கு பயணம் செய்ய நீங்கள் தயாரா?
1: சரி மேகலை, அதன் தமிழாக்கத்தை நான் நேன்றளவு செய்து தந்திருக்கின்றோம், உங்களுக்கும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே முதலாவது கேள்விக்கான கூற்று சரியான கூற்று என்பது உங்களுக்கான பதிலாக வருகின்றது. இரண்டாவதாக நாங்கள் கேட்ட கேள்வியானது, ஒவ்வொரு ஆண்டும் அதிக உயிரிழப்பு ஏற்படுத்தும் இயற்கை பேரிடர் எது என்று கேட்டிருந்தோம். சரியான விடையாக வாகன விபத்து, புகைப்பிடித்தல், வெள்ளம், புயல் காற்று உங்களுக்கு விடை தெளிவாக நாங்கள் தந்திருந்தோம். சரியான விடை தெளிவாக வெள்ளம் அமைகின்றது. மூன்றாவது கேள்வியாக, ஒலிம்பிக் வளையங்களை எத்தனை வளையங்கள் எத்தனை கண்டங்களை குறிக்கின்றது என மூன்றாவது கேள்வியாக கேட்டிருந்தோம். விடை தெரிவாக 6 4 7 5. 5 என்பது சரியான விடை தெரிவு. நீலம், மஞ்சள், கருப்பு, பச்சை, சிவப்பு. நீலம் ஐரோப்பா, மஞ்சள் ஆசியா, கருப்பு ஆப்பிரிக்கா, பச்சை ஒசேனியா, சிவப்பு அமெரிக்கா. இதன் விளக்கமும் நாங்கள் முடிந்தால் தருகின்றோம், நேரம் இருந்தால். இந்தியாவில் அதிக மக்கள் பயன்படுத்தும் சமூக வலைத்தளமாக மிக அண்மையில் வெளியிடப்பட்டது. அதன் கணிப்பின்படி வாட்ஸ்அப், யூடியூப், டெலிகிராம், லிங்க். சரியான விடை தெளிவாக வாட்ஸ்அப் அமைகின்றது. மனித இதயத்தின் சராசரி எடை அதாவது உங்களுடைய நிறைய கேட்டிருக்கின்றோம். அந்த இதயத்தின் 300 கிராம், 8 கிராம், 1 கிலோ, 4 கிராம், 70 கிராம். 300 கிராம் என்பது சரியான விடை. 8 கிராம் என்பது கண்ணின் நிறை. 1.4 கிராம் என்பது மூளையின் நிறை. 70 கிராம் வந்து நாக்கின் நிறையாக கணிப்பிடுகின்றார்கள். இதுதான் இன்றைய 5 கேள்விக்கான விடை தெரிவுகள். இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மணித்தியால செய்திகளோடு காத்திருக்கும் தசன் அண்ணாவுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மாத்தி யோசி நிகழ்ச்சிகள் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்ற நேர்களே, அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா. நன்றி நேர்களே.

0: கலையனிடம் சரியாக பெண்கள் மணி.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மாத்திரையில் உள்ள 1.5 ஏக்கர் காணியை 60 மில்லியன் ரூபாவுக்கு கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கில் தொடர்ச்சியாக நீதிமன்றில் முன்னிலையாக தவறியதால் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குற்றப்பிணவு திணைக்களகத்தின் கோரிக்கைக்கு அமைய அவருக்கு எதிராக இன்டர்போல் நீலநிற அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையில் தற்போதுள்ள நீதித்துறையின் சுதந்திரத்துக்கும் அதன் தன்னாட்சிக்கும் 22வது திருத்த சட்டமூலம் மீது பல பாரிய தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கை ஒரு சர்வாதிகார நாடல்ல, மாறாக ஜனநாயக நாடென்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவிக்கிறார். தொடர்ந்து நிலைய அதிபர்கள் சங்கம் உள்ளிட்ட சில தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த 48 மணி நேர அடையாள வேலைநிறுத்தம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தின் மூலம் நீதித்துறையை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முற்படும் அரசாங்கத்தின் முயற்சியை முறியடிக்க இதுவரும் 24ஆம் தேதி பாராளுமன்றத்தை சுற்றியுள்ள அனைத்து பிரதான பாதைகளையும் முற்றுகையிடுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஐக்கிய ஒருங்கிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் அமைப்பாளர் ஆனந்த பாலித அழைப்பு விடுத்திருக்கிறார். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தை மேம்படுத்தும் நோக்கில் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கான சிறப்பு 3 நாள் சுற்றுலா மேம்பாட்டு ஆய்வு பயணம் நேற்று ஆரம்பமாகியிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் புலம்பெயர்வு தகவல் மையம் மிக்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் திருவண்ணாமலை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் சுதாகரன் அவர்களின் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக ஒன்று கூடல் மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது. நாகப்பட்டினம் மற்றும் காங்கிரஸ் துறை இடையிலான பயணிகள் படகு சேவைக்கான நிதியுதவியை இந்திய அரசாங்கம் மேலும் 1 வருடத்துக்கு நீடித்திருக்கிறது. இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் பிரதி பிரதானியாக டேவிட் மயஸ் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். தனது கைது மற்றும் தடுத்து வைப்பு நடவடிக்கைகளை சவாலுக்குட்படுத்தி முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேசலை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு ஒன்றை மீண்டும் தாக்கல் செய்திருக்கிறார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து கல்முனை நற்பட்டி முனையில் உள்ள அனோஜன் சிவராசாவின் வீட்டுக்கு சென்ற முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதுதீன் அவரது குடும்பத்தினரை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். இதன்போது வழக்கின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து தான் நடவடிக்கை எடுப்பதாகவும் ரிஷாத் பதுதீன் உறுதியளித்திருக்கிறார். தொடர்ந்து பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரியாவுக்கு எதிராக நேற்று கையூட்டல் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இல்லை அதிபர்கள் சங்கத்தினால் அந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. திருவண்ணாமலை அன்றாதபுரம் சந்தியில் அமைந்துள்ள மதுபான கடையொன்றில் இருவரால் மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை முயற்சியை அதன் ஊழியர்கள் வெற்றிகரமாக முறியடித்துள்ளார்கள். 11 வயது சிறுவன் ஒருவர் போதைப் பொருள் பயன்படுத்துவது போன்ற காணொளியொன்று சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இலங்கை காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. டெலிகிராம் செயலி மூலம் இணையவழி வணிகத்தில் பெருந்தொகை பணம் சம்பாதிக்கலாம் என ஆசைவார்த்தை கூறி மோசடியில் ஈடுபட்ட 38 வயதுடைய பெண்ணொருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இலங்கை முழுவதும் விபத்துக்கள் அதிகம் நடக்கக்கூடிய மற்றும் ஆபத்தான 712 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக சட்டத்தரணியும் போலீஸ்மா அதிபருமான பிரியந்த வீரசூரிய தெரிவித்திருக்கிறார். அதிவேக வீதியில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் ஆசனப்பட்டி அணிந்துவது இன்று நள்ளிரவு முதல் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அங்குருவாதோட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெதிகமுவ கந்த பகுதியில் இன்று நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். இலங்கையின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் மழைவீழ்ச்சி இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இந்திய செய்திகளில், சென்னையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இன்று கட்சியின் முப்பெரும் விழா நடைபெறுகிறது. பிரதமர் மோடியின் 76வது பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் ஆசீர்வாத தீபமேற்ற அழைப்பு விடுத்த பாரதிய ஜனதா கட்சி அரசு ராஜஸ்தானில் பிறந்த நாள் நிகழ்ச்சியில் மாணவர்களையும் அரசு ஊழியர்களையும் ஈடுபடுத்தியதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர்களின் பட்டியல் இன்று வெளியாகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் டெங்கு காய்ச்சலை தடுக்கும் முதல் தடுப்பூசி அடுத்த ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை முடக்கிய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர்கள் தேர்தல் ஆணையத்துடன் கைகோர்த்து எதிர்க்கட்சிகளை முடக்கும் உத்தியை பாரதிய ஜனதா தொடர்வதாக சாடியிருக்கிறார்கள். மேற்குவங்க இடைத்தேர்தலில் முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி ஆதரவளித்த சில மணி நேரங்களில் காங்கிரஸ் கட்சியின் நந்திகிராம் தொகுதி வேட்பாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக முதல்வர் விஜயின் வெளிநாட்டு பயணத்தில் ரீல்ஸ்தான் வந்தது முதலீடு வரவில்லை என்று திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவரை விமர்சித்திருக்கிறார். கர்நாடக மாநிலத்தில் துளு மொழிக்கு 2வது கூடுதல் நிர்வாக மொழி அந்தஸ்து வழங்கி முதல்வர் டி கே சிவகுமார் தலைமையில் மங்களூரில் நடந்த சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஐஐடி மும்பையில் 2வது ஆண்டு பொறியியல் படித்து வந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மலேசியாவில் ஆராய்ச்சி படிப்பு படிக்கும் மாணவர் பாரதிதாசனுக்கு சமூக நீதித்துறை சார்பில் 23,95,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு கல்விக்காக ஏற்கனவே 12,00,000 ரூபாய் விடுவிக்கப்பட்ட நிலையில் மேலும் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை அருகே நடந்த இரட்டை கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய கோரி சாலமறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் நேற்று கைது செய்தார்கள். நெஸ்டில் நிறுவனம் குழந்தைகளுக்காக தயாரிக்கும் பால் மாவில் தரம் இல்லை என்று இந்திய அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நிறுவனம் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரபிக்கடலில் பாகிஸ்தான் சிறப்பு பொருளாதார மண்டல பகுதிக்குள் இந்திய கடற்படை கப்பல் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் கடற்படை கப்பல் மீது மோதியதாக பாகிஸ்தான் முன்வைத்த குற்றச்சாட்டை இந்தியா நேற்று வலுவாக நிராகரித்திருக்கிறது. அமெரிக்காவில் இந்தியாவைச் சேர்ந்த சீக்கியர் மீது வெள்ளை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் 17 முறை கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தினார். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். திருப்பதி லட்டு பிரசாதம் தயாரிப்பதற்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு பாம் ஆயில் மற்றும் ரசாயனங்கள் கலந்த கலப்பட நெய்யை விநியோகித்த வழக்கில் சுக்ரிதி ஃபுட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் கைலாஸ் சந்த் மங்களாவை அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செய்திருக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரமோற்சவத்தின் 4வது நாளான நேற்று கற்பக விருட்ச வாகனத்தில் மலையப்ப சுவாமி 4 மாட வீதியில் வலம் வந்து அருள் பாலித்திருந்தார். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் உயர்ந்து 1,14,280 ரூபாவுக்கும் கிராமுக்கு 130 ரூபாய் உயர்ந்து 14,285 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தம் மூத்த மகன் அவருடைய திருமண செலவை ரஷ்ய தொழிலதிபரிடம் திருப்பி கொடுத்து விட்டதாக கூறியிருக்கிறார். ஈரானில் நடத்தப்பட்ட 2 தாக்குதல்களில் குறைந்தது 177 பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவங்களில் அமெரிக்கா போர்க்குற்றங்களை இழைத்திருப்பதாக நம்புவதற்கு நியாயமான காரணங்கள் உள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள். பாலஸ்தீன அதிகார சபை அதிகாரிகளுக்கும் பலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்களுக்கும் எதிரான விசா தடைகளை நீடிக்கப் போவதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்க தயாராவதாக தெரிய வந்துள்ளது. அமெரிக்க அதிபர் ஒருவர் விமான நிலையத்துக்கே சென்று வெளிநாட்டு தலைவரை வரவேற்பது வழக்கத்துக்கு மாறானது என்றும் குறிப்பிடப்படுகிறது. உக்ரைனுக்கு ஆதரவு அளித்து வரும் போலந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் மீது ட்ரோன்கள் அல்லது ராக்கெட்டுகளை பயன்படுத்தி ஹைபிரிட் தாக்குதல் நடத்துவதற்கு ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக போலந்து பிரதமர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவும் டென்மார்க்கும் கிரீன்லாந்தும் பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு இணங்கி இருக்கின்றன. அடுத்த வாரம் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும். பாதுகாப்பு உள்ளிட்ட எல்லா தேவைகளுக்கும் ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு நிரந்தர கட்டுப்பாடு வழங்கும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானின் பள்ளிவாசலில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 4 வயது சிறுவர் உட்பட 21 பேர் இறந்தார்கள். அவர்களில் 15 பேர் காவல்துறை அதிகாரிகள், 100க்கு அதிகமானோர் அங்கு காயமடைந்துள்ளார்கள். வளைகுடா மோதல் காரணமாக எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்திருக்கும் நிலையில் எரிசக்தியை சேமிக்கும் நோக்கில் எடுக்கப்பட்ட தொடர் சிக்கன நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அரச வாகனங்களுக்கான எரிபொருள் குறைப்பு, அரச வாகனங்கள் வாங்குவதற்கும் அதிகாரிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கும் அரச விருந்துகளுக்கும் தடை விதிப்பதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ள மாளிகையில் செய்தி சேகரிக்க சில நிறுவனங்களுக்கு தடை விதித்திருக்கிறார். CNN, MS Now, பொலிட்டிகோ ஆகிய நிறுவனங்களுக்கான தடை உடனே நடப்புக்கு வருகிறது. யமனில் நடைபெறும் உள்நாட்டு மோதலால் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 1,12,000 மக்கள் அந்த நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கை வீட்டுக் காவலில் வைப்பதற்கு தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எதிரிகளின் தாக்குதல்களை சமாளிக்கும் வகையில் விண்வெளியில் ஆயுதங்களை நிலநிறுத்தியிருப்பதாக அமெரிக்கா முதன்முறையாக வெளிப்படையாக தெரிவித்துள்ளது. இதனை சீனா வன்மையாக கண்டித்திருக்கிறது. பிலிப்பைன்ஸ் உயர்நிலை பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மாணவர்கள் 3 இறந்தார்கள். அவர்களில் ஒருவர் தாக்குதலை நடத்திய சந்தேக நபர். 16 வயதான அந்த நபர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு இறந்ததாக நம்பப்படுகிறது. சூடான் மக்களின் பாரம்பரியத்தில் மருதாணிக்கு முக்கிய இடம் இருக்கிறது. திருமணங்கள், குடும்ப நிகழ்ச்சிகள், சமய கொண்டாட்டங்களில் மருதாணி பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் தண்ணீர் பற்றாக்குறை, பருவநிலை மாற்றம், 3 ஆண்டுகளாக நீடிக்கும் போர் ஆகியவை அந்த நாட்டு மருதாணி உற்பத்தியில் தடங்களை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. தென்கொரியாவின் மிசலின் நட்சத்திர அங்கீகாரம் பெற்ற ஒரு உணவகத்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சோலில் உள்ள அந்த நிறுவனம் எறும்புகளால் அலங்கரித்த இனிப்பு பண்டத்தை விற்பனை செய்தது. அதற்காக அந்த நிறுவனத்துக்கு சுமார் 10,950 அமெரிக்க டாலர் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உலகின் ஆக சிறந்த விமான நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் சைட்ரக்ஸ் வேர்ல்ட் ஏர்லைன் விருது விழாவில் 6வது முறையாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அந்த பெருமைக்குரிய விருதை தட்டிச் சென்றிருக்கிறது. பசிபிக் மண்டலத்தின் சிறிய நாடான பிஜியில் HIV பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. பொலிவியாவில் புதிய பூனை வகை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டின் ஜுங்காஸ் வனத்தில் வாழும் பூனை ஒன்று இதுவரை காணப்படாத ரகத்தை சேர்ந்தது என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். பூமியின் மேற்பரப்பில் சேமிக்கப்படும் நன்னீரின் அளவு கடுமையாக குறைந்து வருவதாக ஐக்கிய நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிங்கப்பூரின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள துவாஸ் சோதனை சாவடி மூலம் 10 கிலோகிராமுக்கு அதிகமான கஞ்சாவை சிங்கப்பூருக்குள் கடத்த முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வீட்டை காவல் காக்கும் தெய்வங்கள் என்று நாய்கள் போற்றப்படுகின்றன. ஆனால் வாளை ஆட்டிக்கொண்டு ஒரு திருடனை வீட்டுக்குள் வரவழைக்கும் நாயை பார்த்ததுண்டா? அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் அதுதான் நடந்திருக்கிறது. எதிர்காலத்தில் செய்யறிவு நுண்ணறிவு மீது மனிதர்களுக்கு கட்டுப்பாடு இருக்கும் என்பது குறித்த கவலைகள் தற்போது அதிகரித்து வருகின்றன. தற்போது உலகின் 2 சக்தி வாய்ந்த AI கருவிகள் எந்த அறிவுறுத்தல் வழங்கப்படாமலே கணினி அமைப்புகளை அணுகுவதற்காக போலியான மனித விவர குறிப்புகளை உருவாக்கியதாக பிரிட்டன் அரசாங்கம் நடத்திய இணைய தாக்குதல் சோதனையின் போது இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில், 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானின் ஐசி நகோயா நகரில் இன்று அதிகாரபூர்வமாக தொடங்குகின்றன. இலங்கை அணியுடன் நடந்த 2வது T20 போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வென்ற இங்கிலாந்து 2-0 என்று முன்னிலை பெற்றதோடு தொடரையும் கைப்பற்றியிருக்கிறது. சிம்பாவைக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 84 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளர் லுங்கி இங்கிடி காயம் காரணமாக விலகியுள்ளார். மலம் கழித்தவாறு காய்ராக்ஸ் போட்டியில் கலந்து கொண்ட பெண் தமது வெற்றியை கைவிட முடிவெடுத்திருக்கிறார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் கடந்த வாரம் நடைபெற்ற போட்டியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்ற வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 31% இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 25% ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 331 ரூபாய் 11% இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 99% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402 ரூபாய் 31% இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 63% ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 49% இந்திய பெறுமதியில் 128 ரூபாய் 57% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236 ரூபாய் 80% இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 85% கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: புன்னகை மகாலங்கா தலட்டு கையில தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare Lagonnaise, Sasseville.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: நேர்களே, நாங்கள் இந்த நேரம் உங்களோடு நெருங்குகின்றோம். நீங்கள் நாங்கள் உரையாடும் விடயத்துக்கு எதிர்மறையாக எங்களோடு உரையாட வேண்டும். வேற்றுமொழி சொற்களை முடிந்தவரை தவிர்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களோடு நாங்கள் அன்பான நிபந்தனைகளாக இதை வைத்து நீங்கள் எங்களோடு உரையாடுங்கள். நாங்கள் உங்களை வரவேற்க கலையத்தில் தயாராக காத்திருக்கின்றோம். அதுக்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் இன்னொரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது, 0739 51 48 47 71. எமது வைபர் இலக்கம் 0739 60 50 77 74 27. எமது வாட்ஸ்அப் இலக்கம் 0739 6 89 86 55 29. நேர்களே, தொடரும் நிகழ்ச்சியாக என்பவர் படைப்புகளில் இன்று எங்கள் தீவனின் நினைவு சுமந்த பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து பிரதான செய்திகள் என்று நிகழ்ச்சிகள் இவ்வாறு நகர்ந்து செல்ல காத்திருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க காத்திருக்கும் நேரை வரவேற்றுக் கொள்வதற்கு முன்னர் ராஜினி அல்வோஸ் நலமா?
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். என்ன சட்டிவாணியோட ஆடி வர்றீங்க?
1: இல்ல, அது பண்ணி பாடிட்டு வரோம்.
0: சரி, என்ன ஸ்பெஷல், என்ன ஸ்பெஷலாக சமைக்கிறீங்க?
1: இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன, இந்த சுக்குண்ணி அண்டு வாங்கல், அதுல ஒரு மிளக்கறி
0: சுக்குண்ணி. ஆ, சரி. இல்லடா,
1: அந்த நீளா காய் மாதிரி குறுக்கான்
0: மாதிரி,
1: அதுக்கு அதுல விளக்கறி கோவை வந்துட்டு அது ஈரல் இருந்தது, எனக்கு மாட்டீரல் கறி
0: வைப்பேன்.
1: இது சுகம் மாட்டது, அந்த மீன்கள் அதுகள் எல்லாம் செய்து உடனே அது உடனே வைக்கலாம். அதுதான் கொஞ்சம் கை துப்புற வைக்கணும். நீங்களோட நிகழ்ச்சிக்கும் தருவோம்,
0: சரி,
1: அவசரத்துல நிப்பாடிட்டு வரோம்.
0: சரி, இந்த நேரத்திலும் உங்கள் நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பமைக்க அனைவருக்கும் நான் முதல் கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கான நேரத்தை தயார் செய்யட்டா?
1: ஆமா,
0: நீண்ட நாள்
1: மாத்தி சொல்லுவாங்க.
0: ஆமா, நாங்கள் உரையாடும் விடயத்துக்கு எதிர்மறையாக நீங்க உரையாடுங்க. சும்மாவே அப்படித்தானே உரையாடுறோம் நாங்கள்.
2: என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு,
0: சரி ராஜினி அல்போஸ் நலமாக இருப்பீங்களா என்ற நம்பிக்கையோடு நீங்கள் விடுமுறைக்கு எங்கேயா போனீங்களா?
1: சமைத்துக் கொண்டிருக்கிறேன்.
0: சரி, நாங்கள் அப்படி விடுமுறைக்கு போவதென்றால் நீங்கள் முன்கூட்டியே முடிவு செய்வீங்களா? விடுமுறைக்கு செல்வதை நாங்கள் முடிவு செய்யும் பொழுது மலிவாக டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள், அப்படியா?
1: கேள்வி பதில் வானொலியில் போன போது கணவர் சொன்னார், ஏதோ காகம் இல்லாத நாடு வேறொன்றை நான் சொன்னேன். நான் இதில் கேட்பதால் எனக்கு சரியா தெரிகிறது.
0: சரி, ஆக அவர் சரியா தான் சொல்லியிருப்பார். வேறு நாடு என்று படிக்கிறார், அது எந்த நாடென்று அறிஞ்சு எனக்கும் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக சமைத்து கொண்டிருக்கீங்க?
1: நீங்க கலையாத்துல சுகமா எல்லாரும் இருக்கு? நம்ம இருக்கிறாங்க,
0: நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இன்று எங்கேயா போக போறீங்களா வெளியில?
1: பின் பக்கத்துக்கு நேரம் செல்ல மகளின் இடத்திற்கு போக போகிறேன்.
0: கார் வச்சிருக்கீங்களா?
1: பக்கத்து வீட்டு பெண்மணி எங்கள் வீட்டில் வர இருக்கிறார்.
0: பக்கத்து வீட்டு பெண்மணி ஜெர்மன் நாட்டுக்காரரியா?
1: நேற்று ஒருவர் வந்தார்.

0: வாங்க சொல்றேன். இது வாழைமரம் விருப்பமா வீட்டை வைக்க
1: நீங்க விடுமுறையில் நின்றீர்களா அல்லது தூரம் சென்றீர்களா?
0: நாங்கள் விடுமுறை முடிந்து வேலையும் தொடங்கியா, செப்டம்பர் மாதம் வேலைக்கு வந்தே ஆகும். அப்படித்தானே அங்கேயும் இருக்குமா ஜெயமல்லி? அப்படித்தானே
1: வெள்ளம் எங்கள் வீதியில் ஓடுகிறார்.
0: வெள்ளம் வீதியில் ஓடுகின்றதா?
1: பெருமங்களுக்கு
0: சாம்பார் என்று சொல்லுங்க இல்லாட்டிக்கு, அல்லது என்ன சாம்பாரும் தமிழ் ஒழுங்கான தமிழ் என்று இருக்காது. சச்சிப்டிலாம் நான் மெனி தேட வேண்டும்.
1: இல்லை சொன்னார் ஏதோ அப்போ உங்களை கேள்வி பதில் போய் கொண்டிருந்தது.
0: ஓ
1: அப்போ நோர்வேல அந்த அரவாசி மாதம் கேட்டோன்னு பதில் சொல்லு.
0: ஆ ரைட்டா,
1: இப்படியா அப்படியாண்டோ நீங்கள் இப்படியா படிச்சுதானே ஒட்டினீங்களோ, நாங்கள் படிக்கல நீங்களா படிச்சோன்னா இங்கே வந்தானே இல்லை வரைஞ்சேன் கூடுதலாண்டு.
0: இல்லை உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி செய்யும் போதுதான் நானே சில விஷயங்களை அறிஞ்சு கொள்கின்றேன். தமிழாக்கம் சரியாக வராது சில வேலை இல்லாட்டி பிரச்சனை. நன்றி.
1: இதுக்கு நீங்க 300-350 இருக்குமான்னு தான் வந்தது.
0: நன்றி வணக்கம். சரி, அது ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் நிகழ்ச்சியை ஆரம்பித்து அவர்கள் வெற்றியும் பெற்றிருக்கின்றனர். அவர்களுக்கு எமது சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கிளைய நேரம் சரியாக 12:26, ஐக்கியராஜ்யத்தில் 11:26, தாயகத்தில் மதியம் 3:56. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலியில் மாத்தி யோசி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தமிழ் நிகழ்ச்சிகளில் மாத்தி யோசி. மாத்தி யோசி நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் ஷியாமலா அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம் கணேஷ்.
0: நலமா? நான் நலம். நீங்க நலமா?
1: நான் நல. நன்றி.
0: இன்றைய விடுமுறையா?
1: போட்ட பாட்டுல உங்களோட விடைய புள்ளையா சொல்லுதே.
0: நான் போட்ட பாட்டுலயா? உலகாலகி. நான் உண்மையிலேயே பாட்டு கேட்கல. நான் வேற அலுவலக செய்து கொண்டிருந்தேன். என்ன
1: சொன்னீங்க?
0: இப்ப போட்ட பாடல சொல்றீங்களா? இல்ல அப்ப
1: போட்ட பாடல்ல நீங்க முதல் கேட்ட கேள்வி இந்த விடைய
0: உலக அழகிய. என்ன நான் கேட்கவே இல்லை. நான் என்ன உங்களை பதில் சொல்றேன்?
1: இதயம் 100 கிராம் அடை என்று சொல்லுது.
0: அது சில அவ்வளவு சின்ன வயசுலயே பாத்துட்டா போல இருக்கு. இப்ப நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுறோம் இதயம் பாத்து நாங்க. ஷியாமலா நீங்கள் என்ன ஸ்பெஷல் என்று
1: நேரத்தை எப்படி தயார் செய்தீர்கள்?
0: அது எங்களுடைய கணினி வந்து தயார் செய்யும்.
1: என்ன
0: சமைக்கிறேன்னு சம்பந்தமான பதில்
1: சொல்லிவிட்டீங்களே.
0: காத்திருந்தமைக்கும் நன்றி. கசியாமல மீண்டும் விடைபெறுவோம்.
1: நன்றி.
0: நன்றி. அது ஷியாமலா அவர்கள் நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்திருந்தார். அவர்களுக்கும் எமது சிறப்பான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். கேள்வி நேரம் சரியாக 12:32. அக்கிய ராஜ்யத்தில் 11:32. தாயகத்தில் மாலை 4:02. தொடர்ந்து நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிக்க காத்திருப்பார். வணக்கம்.
2: வணக்கம் கணேஷ்.
0: யோகஸ்ரீ அம்மா நலமா?
2: நலமாக இருக்கிறோம்.
0: எப்படி பொழுது போகின்றது?
2: என்ன நடக்குது? வளமையால சமையல் சாப்பாடு அப்படி வளமையான வேலைகள் நடைபெறுகின்றது.
0: வளமையான நேரோடு போகின்றது. சரி, உங்களுக்கான நேரத்தையும் தயார் செய்யட்டும்.
2: தயார் செய்யுங்கள்.
0: சரிமா கண்ணு சொல்லம்மா கண்ணு. சரி ஜோகஸ்ரீ அம்மா, நீங்க சொல்லுங்க, நீங்க புரட்டாதி சனி விரதமா?
2: வெளியில உரைக்குது, குளிரமா இருக்குது. என்னண்டு வெளியில போறேன்னு யோசிச்சு வந்துக்கிறேன்.
0: வெளியில போகும்போது எதுக்கும் கூட கொண்டு போங்க. மழை வெஞ்சாலும் கூட கொண்டு போற வழக்கம் இருக்கிறதா?
2: இந்த பூங்கண்டுகள் எல்லாம் இனிமேல் குளிர் வந்தால் எல்லாம் பட்டு போகுது.
0: எத்தனை பூக்கண்டு வச்சிருக்கீங்க வீட்டுல?
2: நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மகன் வாரேன்றுதான் சொன்னவன்.
0: ஞாயிற்றுக்கிழமையிலும் தினசரி எத்தனை நேரம் நீங்க சாப்பிடுவீங்க? 3 நேரம் சாப்பிடுவீங்க? சரி, நீங்கள் புரட்டாசி விரதம் என்று ஆரம்பம் என்று தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகளா?
2: என்ன
0: சமைப்பீங்க? வீட்டுல வீட்டுக்கு ஒரு தரம் வீட்டை எத்தனை நேரம் துப்புரவு செய்வீங்க? மதியம் மாலை என்று செய்வீங்களா இல்லது மதியம் மட்டுமா?
2: உடுப்புகளை துவைச்சு தரேன்னு சொல்லினால் மகள் இன்னும் அவளையும் காணையில.
0: நாங்க வெளியில கொடுத்து துவைப்பீங்களா?
2: பாடமாக்கணும் பாடலாம் பாடுறதுக்கு
0: என்ன நீங்க முதலே தயார் படுத்துறீங்களா இல்ல உடனே பாடு பார்த்து படிப்பீங்களா?
2: விடுமுறைக்கு
0: நான் தாயகம் போயிருந்தேன். நீங்க போனீங்களா? எப்ப கடைசியா
2: போனீங்க?
0: தைக்க தெரியுமா?
2: நன்றி.

0: கலை நிறம் சரியாக 12:37 நிமிடங்கள், அக்கிய ராஜ்யத்தில் 11:37 நிமிடங்கள், தாயகத்தில் மாலை 4:07 நிமிடங்கள். இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள். சரி, நான் தொடர்ந்து வந்திருக்கும் நேர இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் கணேஷ், நலமா இருக்கிறீங்களோ?
0: சரோ,
1: ஆமா,
0: நான் நலம். நீங்க நலமா?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: சரி, நீங்கள் என்ன ஸ்பெஷல் ஓட வந்திருக்கீங்க இன்னைக்கு?
1: முதல் வந்து
0: உங்களுடைய மூட்டை மாத்திரத்துக்காக நாங்களும் கதைக்கிறது.
1: எனக்கு குழம்பிபடியல், நான் என்ன சொல்லலாம் வேண்டாம், நான் மனதுல யோசிச்சு கொண்டிருக்கேன், நீங்க இப்படி குழப்பி போடுங்க பாத்தீங்களா?
0: நாங்கள் அப்படி எல்லாம் குழப்ப மாட்டோம். ராஜினி அல்போன்ஸ் தொடர்ந்து யார் வந்து
1: சொல்லுங்க? நிகழ்ச்சி என்ன அப்படித்தானே?
0: ராஜினி அல்போன்ஸ் தொடர்ந்து யார் வந்து சொல்லுங்க?
1: தொடர்ந்து சியாமலாக்கா. அவ எந்த சரியம்மா?
0: சியாமலாக்கா வந்தவா? சியாமலாக்கா என்ன செய்தவா? என்ன காய்ச்சவா?
1: அவ வந்து இது என்னண்டா சம்பந்தம், நீங்க கேக்குறவளுக்கே பதிலும் சொல்லி
0: நினைவு வச்சிருக்கா? மறந்துடணும். சரி சரோ, நீங்க சொல்லுங்க. இந்த புரட்டாசனிக்கு என்னென்ன சமையல் ஸ்பெஷல் வீட்டுல?
1: கடைக்கு போவோம், பொருட்கள் முடிஞ்சதும் போவோம். வெளிக்கிறேன்.
0: போறதுக்கு முன்னமே சமைத்திட்டு போவீங்களா இல்ல வந்து சமைப்பீங்களா?
1: ஆலயத்துக்கு போக வேணும், அதான் ஜோதிச்சு கொண்டிருக்கிறேன்.
0: சரி, நீங்கள் கார் வீட்டில் இருக்கின்றதா இல்ல பொது போக்குவரத்தா?
1: பாடசாலை
0: நாட்டுக்கு வந்த சினேதியா?
1: நல்ல வெயில் இருக்குது வெளியில.
0: வெளியில
1: வெளிய குளிரோட
0: புரட்டாசி அணிதானே சில விழா? அதுக்காகத்தான் கோயிலுக்கு போறதுக்காக. இரவா பகலா போறீங்க? மத்தியானமா?
1: வீட்டுக்கு குளிராக இருக்கிறது.
0: கோயிலுக்கு எப்ப போறீங்க? மத்தியானமா இரவுக்கா? நீங்கள் வீடு வாசல் துப்புரவு செய்யறா? எத்தனை நீங்க செய்வீங்க ஒரு நாளைக்கு?
1: மீன் சாப்பாடு எனக்கு மிகவும் பிடிக்கும்.
0: மீன் சாப்பாடு விருப்பம்? இன்றைக்கு புரட்டாசி, நீ மீன் சமைக்கலாதே? நாளைக்கு சமையல் அப்படின்ற? நாளைக்கு என்ன ஸ்பெஷலா சமைப்பா?
1: சின்ன காணி, அதுக்குள்ள பழங்கள் அழுகி போச்சு, அதை புடுங்க போறேன்.
0: உங்கட வீட்டு பக்கத்துலயா?
1: பிள்ளைகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம்.
0: மதியம் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க நீங்க? 12 மணிக்கு இல்ல 1 மணிக்கு?
1: மனசுக்கு இதமான பாட்டு கேட்பது மிகவும் எனக்கு பிடிக்கும்.
0: அதுக்கு என்ன செய்ய வேணும் நீங்கள்? தெரியாதா? மெத்திய பாக்கீங்களா? பழக்கம் இருக்கா? நீங்க லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா?
1: நான் நாடகம் நடிக்கிறது எனக்கு பிடிக்கும்.
0: ஓ, இதுவரைக்கும் எத்தனை நாடகம் நடித்திருப்பீங்க? சிறப்பான வாழ்த்துக்கள். ஆனா மௌனம் சாதிக்காம உரையாடுங்களா? அந்த தான் நாங்களும் டாக்டர் கண்ட ஜோசிக்க உட அமைக்க வச்சிருக்கிறதுக்கு.
1: என்ன சொல்லுங்க டாக்டர், அதுக்குதான் நாங்களுடனே நீங்கள் அந்த மனதில் வந்து என்ன சொல்லலாமன்றதை வந்து நாங்கள் வந்து
0: முன்கூட்டியே ஜோசிட்டு வாங்க. எழுதி எழுதி வச்சுட்டு வாரீங்களா? இருக்கீல என்ன அனைவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த நேரத்திலும் நிகழ்ச்சியை சிறப்பிப்பு கோணும் என்ற எண்ணத்தோடு வரத்துக்கு நன்றி. மன்னி சந்திப்போம்.
1: நன்றி.
0: நன்றி.

0: நிகழ்ச்சியை சிறப்பிக்க காத்திருப்பார். வணக்கம் யோகஸ்ரீ அம்மா. நிலமா குணநாயி அம்மா நிலமா. உன்னிப்பாக
1: கவனிக்கவில்லை.
0: நாங்கள் குரல் உடனே எடுத்தோடனே டக்கண்டு சிலவுல இதே நினைப்பா இருந்தவன கண்டுபிடிப்போம்.
1: சரி,
0: உங்களுக்கான நேரத்தை பக்கத்துல வதனா கணிக்கிறா. சரி, நேரத்தை தேசைவமே. நன்றி, நேரம் தெரிஞ்சு சொல்லம்மா கண்ணு. சரி குடனா, நீங்க சொல்லுங்க. நேற்று உங்க தங்கச்சி விட்ட போனீங்களா? நேற்றைக்கு இல்ல, முன்தினம், அதுக்கு முதல் நாள். நாங்கள் இப்போ மைனா பாட்டு தான் கேட்போம். நீங்க என்ன பாட்டு கேப்பீங்க?
1: எல்லாம்
0: போகலாமா கோயிலுக்கு? இப்ப
1: நான் உடுப்பு போட்டு கிடக்கு, நிக்க போகுது, கடகரண்டை சுத்த போகுது.
0: எந்த கோயிலுக்கு கேக்குறேன்னு தெரியுதா உங்களுக்கு?
1: உடல்
0: சுத்துக்காகவா நல்லத்துக்காகவா?
1: வெளியில
0: போடுவீங்களா நீங்க? கூட்டிக் கொண்டு இருக்கீங்க. நீங்க அந்த புஷி கோயிலுக்கு போயிருக்கீங்களா? நாராயணன் கோயிலுக்கு
1: இப்பதான் குளிச்சுட்டு வந்து கும்பிட்டுட்டு வீவு சந்தனம் எல்லாம் போட்டு கொண்டு ஹலாதியா இருக்கிறேன்.
0: இந்த புரட்டாசனி விரதமா?
1: சாப்பிடக்கதான் கொஞ்சம் வைக்க
0: போனோம். புரட்டாசனி விரதம் படிக்காவா? அல்லது நித்தம் வைப்பீங்களா காலத்துக்கு? இப்ப காலத்துக்கு புரட்டாசனி என்ற படியா வைக்கிறீங்களா, இல்லாட்டி சும்மாவே ஒவ்வொரு நாளும் வைப்பீங்களா காலத்துக்கு?
1: நேர்ச்சிகளுக்கும் சமூகம் அளிக்க முடியுமோ தெரியவில்லை.
0: சுவிசுக்கு இப்ப குளிரும் இல்ல, அங்க ஏற்கனவே குளிர் நாடு. இப்ப போனீங்கன்னா என்ன குளிரும்? நாட்டுக்கு போனீங்கன்னா
1: தேவைகளை பொறுத்து இப்ப கடைக்கு வலிக்கிட போனோம். பின்னே
0: வாழ்த்துக்கள். இருந்தும் ரோட்டு சொன்னீங்க, பஸ் சொன்னீங்க, சில சில ஆங்கில சொல் வந்துச்சு, என்றாலும் வாழ்த்துக்கள். பரவாயில்ல, அது அன்னண்டாடு வாழ்க்கை வார்த்தையில வர சொல்லுலாம் உங்களுக்கு
1: வந்து
0: முயற்சி செய்யுங்க சொன்னாம்படியே கட்டாயப்படுத்தவில்லை. இருப்பினும் இந்த நேரத்திலும் நீங்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு எனது இதயபூர்வமான நன்றிகள். கூட நான் ஒன்று சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஜி ஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.

0: தொடர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வதனாவை வரவேற்றுக் கொள்கிறேன். வதனா நலமா?
1: நலம். நீங்கள்?
0: நான் நலம். அக்கா என்ன விளையாட்டு எல்லாம் விடுற என்று வேறங்கோ
1: ஒரு நிமிடம் தானே அது வந்து 30 செகண்ட் கிட்ட அந்த என்னமா கண்ணன் அந்த ஜிங்கிள் மாதிரி போறது அது போறத கழிச்சு தான் அதை கைக்குள்ள பண்ணும். நாங்க கம்ப்யூட்டர்ல விடுற வழியா அது ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணுது.
0: நாங்கள்
1: போற நேரங்கள்ல ஒரு தரம் தமிழ் கதைக்கிறாக்கள் நிக்க அந்த பார்த்து ஒரு ஆள் நல்ல ஒரு இளமான ஒரு உட வயசக்கார மாதிரி ஒரு ஆள் ஃபேமிலி நின்றுட்டு நாங்கள் தமிழ் கதைச்சு ஒன்று நிக்கத்தான் அவர் எங்களை தான் முதல் சொன்னதை வந்ததுல சொன்னார் இப்படி அதுல கல் இருக்கு
0: அதை வந்து அவையில் ஜாகம் செய்ய கல்லு அப்படி வச்சிருந்த அந்த கல்லு உங்களுக்கு அந்த புகையில் வந்திருக்கும் இல்லையா கல்லு இல்ல அதுல ஜாகம் செய்ய அதுல மேலே ஏதேன் விரிச்சுவை இருந்த கல்லோ என்ன உதறியில அதுல எல்லாம் கீறி எல்லாம் கிடக்கு அதுல பெயிண்ட் மாதிரி அடிச்சிருந்தது அப்படி இல்ல அதை எடுக்க பின்பக்கத்துல இருந்தது
1: சின்ன நாக்கு இருந்தது. நல்லா இருந்துச்சு. திங்கட்கிழமை? ஆமா ஆமா, திங்கட்கிழமை. நிறைய பேர் வந்திருந்தார்கள் கோயிலுக்கு. அது சதுர்த்தி தானே? உள்ளுக்குள்ள என்னோட வந்து ரெண்டு பேரும் கூட தெரிஞ்சாக்கள்ல நீங்க கவனிக்கல
0: அவையெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்தது. உங்களோட வந்தாக்கள் நாங்கள் இறங்கி கோயிலுக்கு போட்டு அவைக்கு முக்கியம் கோயில் போட்டு அஞ்சரை கண்டு சொன்னதான் நாங்கள் வரைக்கும் ஆறு மணி ஆச்சு. நீங்க புள்ளியார் விழுக்கைக்கு வந்துட்டீங்களா? அப்படித்தான் புள்ளியார் விழுக்கைக்கு வந்துட்டீங்களா? அப்படித்தான் இருந்தது. ஆறு மணி பிறகு விழுக்கப்பட்டதாக்கும் புள்ளியார். ஆமா, வழக்கு போறாங்க. நல்லா பின்ன கிட்டத்தட்ட ஆறே முக்கால் ஆறு ஐம்பது கிட்டத்தான் இருக்கும். எனக்கு ஒரே ஒ
1: இன்னைக்கு அதானே அவ்வளவு பேருக்கு தெரியாமல் இருக்கும், வேற வசதி இல்லாமல் இருக்கும், அதுல பூயேக்குள்ள இது கோயில் எங்கட கோயில் அங்கால பூசியால் ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குது.
0: என்ன வேற வேற நாடுகள் இருந்து கூட இந்த கோயிலுக்கு வருகை தந்திருந்தார்கள். நிறைவு செய்ய போறீங்களோ அழைப்புகளை அழைப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள் நேர்களே. வதனா நேரத்தை தயார் செய்யட்டா?
1: ஆமா.
2: என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு.
0: வதனா நீங்கள் கூறுங்கள். சரி, உங்களுக்கு எப்படி அந்த கோயிலில் நம்பிக்கை வந்தது?
1: பாருங்க வர, நீங்க அந்த சவுண்டே எனக்கு வேற இல்லையே ஒன்றும். அப்ப நான் என்ன தான் கலவு வேலை பண்றேன்.
0: இப்ப வருகின்றதா?
1: இல்ல, அந்த இப்ப வருகிறது இல்ல. நீங்கள் அந்த என்னமா கண்ணு போட்டது வேற.
0: ஆ சரி, சில வழி நான் ஜாலி அமர்த்தப்பட்டு இருந்ததற்கில. சரி, இப்போ தொடர்ந்து போறங்க வரேன். நான் மீண்டும் அந்த கும்பிட்டு டைமுக்காக கூட வரும். சரி, உரையாடுங்கள். வேதனா நீங்கள் எவ்வாறு அந்த கோயிலுக்கு சென்றீர்கள்?
1: நான் இப்ப வெளியில நிக்கிறேன், போட்டது பார்த்து கொண்டு நிக்கிறேன்.
0: உங்களுடைய நண்பர்கள் மூலம் அறிந்தீர்களா எவ்வாறு இந்த கோயில் இருக்கின்ற இதில்?
1: வாழைச்சரியெல்லாம் காஞ்சி கிடக்கு, வெட்டி குவிச்ச கிடக்கு.
0: நீங்கள் அதை அதை துப்புரவு செய்து அதை மூடி கட்டுறீங்களா குளிருக்கு?
1: என்ன
0: செம்பருத்தி சொன்னீங்க? மிளகா செம்பருத்தி என்ன தெரியல, இன்றுதான் கேள்விப்பட்டேன். நான் பாக்கிறேன் கும்பிட்டு
1: அது என்னன்னா மிளகாய் பழம் மாதிரி தான் அதன் பூ இந்த இது இருக்கும்.
0: ஆ ஓகே, மிளகா செம்பருத்தி என்ன சொல்றது?
1: ஆமா.
0: சரி பாக்கின்றோம், சரி தொடர்ந்து உரையாடுங்கள். சரி, நீங்கள் அன்று கோயிலுக்கு வந்த பொழுது சாப்பாடுகள் சாப்பிட்டு இருந்தீங்களாங்க? பதனா நீங்கள் ஒரு இடத்தில் நின்று உரையாடுங்கள், உங்களுடைய தொடர்பு கிளியர் இல்லாமல் இருக்கின்றது.
1: உங்களோட
0: வந்தவர்களா உங்களுடைய சிநேகிகளா கோயில் நடுவாக்கள்?
1: சாப்பாடு போட்டு கொண்டிருக்கிறார், பூ போறோம் சாப்பிட.
0: என்ன சமைச்சா தயாரி ஸ்பெஷலா?
1: பள்ளிக்கூடம்
0: எனக்கு இரண்டு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஒன்று வேலெடுத்தாலை கிடைச்சது. அதுக்கு பிறகு எனது உறவினர் ஒரு ஆள் அங்க அந்த அவன் இனத்துல அந்த இன மக்கள்ல ஒரு ஆள் எனது ஃப்ரெண்டா இருக்கின்றார். அவர் சொல்லியிருந்தார் வா அங்க கோயிலுக்கு என்று சொல்லி. அப்ப அவருடைய ஒரு நாள் போனேன், ரெண்டு நாள் போனேன். ஞாயிறும் திங்கட்கிழமையும் போயிருந்தேன். ஞாயிறும்
1: திங்கட்கிழமை அக்காவை கூட்டி கொண்டு போனாங்க.
0: ஆனா காணில ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்களை கண்ட நான்.
1: ஞாயிற்றுக்கிழமை அக்காவை நேர இங்க கோவிலுக்கு போயிட்டு தான்
0: நன்றி வதனா. மீண்டும் நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நிகழ்ச்சியை ஆரம்பித்திருந்தார் ராஜினி அல்போன்ஸ். அவர்களை தொடர்ந்து சியாமலா, யோகேஸ்வரி அம்மா, சரோ, குருநாயகி, வதனா அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடரும் எம் அவர் படைப்புகளில் இன்று நினைவுகளாக எமது திரிபனின் நினைவுகள் சுமந்த பாடல்களை முடிந்தவரை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். 12 மணி 58 நிமிடங்கள்.

அவரவர் படைப்புகளில் எம்மவர்கள் இயற்றி எம்மவர்கள் இசையமைத்து எம்மவர்கள் பாடிய பாடல் பிரதி சனிக்கிழமை தோறும் இந்நேரத்தில் உங்கள் டி ஆர் டி தமிழ் ஒளியில். நேர்களே, இன்றைய எம்மவர் படைப்புகள் எங்கள் தியாக தீபம் திருமணி நினைவுகள் சுமந்த பாடல்களை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். வருகின்றது முதலாவது பாடலாக.

0: செல் நகரில் எமபர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.
1: நாட்டில் உமது ராணுவம் நிலை பெறும் வரை உமது சுதந்திரத்தை எவரும் உறுதிப்படுத்த முடியாது. அதற்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் நாம் தமிழீழம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். தமிழீழம் என்பது சகல அடக்குமுறைகளையும் உடைத்தறிந்த ஒரு

அரசு லாட்சபிலில் ரூல்கையில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்மவர் படைப்புகள். எம்மவர் படைப்புகளில் இன்று எங்கள் தியாக தீபம் திரிவனின் நினைவுகள் சுமந்தபடி பாடல்களை உங்களுக்காக நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். நேர்களே, ஒலிக்கும் பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றது எம்மவர் படைப்புகள். எம்மவர் படைப்புகளோடு இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் பிரதான செய்திகளோடு காத்திருக்கும் சோபிதா அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா. நன்றி நேர்களே.

எமது நாட்டில் எமது ராணுவம் நிலை பெறும் வரை, எமது நாட்டில் நாம் நிலை பெறும் வரை எமது சுதந்திரத்தை எவரும் உறுதிப்படுத்த முடியாது. அதற்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் நாம் தமிழீழம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்.

0: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
1: NWLULAGA நூலகம்
0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
1: NWLULAGA நூலகம் .com.
0: இணையதளத்தின் வாயிலாக
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவோண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க போங்க போங்க.
6: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
7: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
6: VT Superstore Gala Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
6: Mélodie et Tordobrelke VT Cash and Curry Paris La Chapelle Tordob Tolibisi Lakam Cyber Ondru Napade Cyber Indu Cyber Ele Padanette சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசன்னை வழங்குகின்றார்கள் இலங்கை செய்திகளுக்கு நூலிலகம். இந்திய செய்திக்கு பாரிஸ் லாச்சப்பில் அமைந்திருக்கும் வீட்டி கேஷங்கரி, கல்லில கோணசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் விடிஎஸ் பினான்ஸ், இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர் சுவிசிலிருந்து. தொடரும் இலங்கை செய்திகள். சம்மாந்திரி பிரதேசத்தில் பொது வீதியோரங்களில் மீன் விற்பனை செய்வோரை குறிவைத்து சிறப்பு வர்த்தக சோதனை நடவடிக்கை வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. சம்மாந்துறை பிரதேச சபையின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற இந்த சோதனை நடவடிக்கையில் சிறப்பு அதிரடிப்படை, காவல்துறை உத்தியோகத்தர்கள் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தைச் சேர்ந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதன்போது பொது வீதிகளில் மீன் மற்றும் உணவுப் பொருட்களை விற்பனை செய்வது தொடர்பான விதிமுறைகளை மீறியதாக கூறப்படும் 12 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சட்ட நடவடிக்கைக்கு உள்படுத்தப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தலா 50,000 ரூபாய் பிணை தொகையில் பிணை வழங்கப்பட்டதுடன் குறித்த வழக்கு எதிர்வரும் அக்டோபர் 1 நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. பொது வீதிகளில் உணவுப் பொருட்கள், குறிப்பாக மீன் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் போது உரிய சுகாதார மற்றும் சட்ட விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என அதிகாரிகள் வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். அத்துடன் விதிமுறைகளை தொடர்ச்சியாக மீறி வீதியோரங்களில் மீன் விற்பனை நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்டத்தின் பிரகாரம் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பொதுமக்களின் சுகாதாரம், உணவு பாதுகாப்பு மற்றும் வீதி ஒழுங்கை உறுதிப்படுத்தும் நோக்கில் இவ்வாறான சோதனை நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை அண்டாதபுரம் சந்தியில் அமைந்துள்ள மதுபான கடையொன்றில் இடம்பெற்ற கொள்ளை முயற்சியை அதன் ஊழியர்கள் முறியடித்துள்ளனர். நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 9:45 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இரு கொள்ளையர்கள் பணத்தை திருடி தப்பிச் செல்ல முயன்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஊழியர்களுக்கும் கொள்ளையர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலின் போது பணப்பையுடன் கொள்ளையன் ஒருவனை ஊழியர்கள் பிடிக்க முயன்றனர். இதன்போது மற்ற நபர் துப்பாக்கிச்சூடு நடத்திய போதிலும் இலக்கு தவறியதை அடுத்து இருவரும் மோட்டார் சைக்கிளில் அண்டாதபுரம் வீதி வழியாக தப்பிச் சென்றனர். சம்பவம் தொடர்பில் உடனடியாக செயல்பட்ட காவல்துறையினர் திடீர் தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்து மிகுந்தபுர பகுதியிலுள்ள விடுதி ஒன்றில் வைத்து இரு சந்தேக நபர்களையும் கைது செய்தனர். கைதான இருவரும் உப்புவழி காவல்துறை நிலையத்தில் கடமையாற்றும் காவல்துறை அதிகாரி ஒருவரும் சிவில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒருவரும் என தெரிய வந்துள்ளதுடன் இவர்கள் சம்பவத்தின் போது மது போதையில் இருந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக தீவிர விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தறையில் உள்ள 1.5 ஏக்கர் காணியை 60 மில்லியன் ரூபாவிற்கு கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கில் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தின் முன்னிலையாக தவறியதால் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கோரிக்கைக்கு அமைய அவருக்கு எதிராக இன்டர்போல் நீல நிற அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. வெளிநாடுகளில் வசிக்கும் முன்னாள் அரசியல்வாதிகள் உள்பட தேடப்படும் நபர்களின் அடையாளம், இருப்பிடம் மற்றும் செயல்பாடுகளை கண்டறிந்து அவர்களை இலங்கைக்கு கொண்டு வருவதற்காக சர்வதேச சட்ட அமலாக்க வழிமுறைகளை அரசாங்கம் பயன்படுத்தி வருகின்றது. சந்தேக நபர் ஒருவர் இருக்கும் நாடு அல்லது முகவரி தொடர்பில் தகவல்கள் அறியப்பட்டுள்ள சந்தர்ப்பங்களில் அவரை பற்றிய மேலதிக தகவல்களை திரட்டுவதற்காகவே இந்த நீல நிற அறிவித்தல் வெளியிடப்படுவதாகவும் எவ்வித அரசியல் தராதரமும் பாராது குற்றங்கள் மற்றும் ஊழல் வழக்குகளுடன் தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் தற்போதுள்ள நீதித்துறையின் சுதந்திரத்துக்கும் அதன் தன்னாட்சிக்கும் 22வது திருத்தச் சட்டம் மூலம் மீது பல பாரிய தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டு வருகின்றன. நமது நாடு ஒரு சர்வாதிகார நாடல்ல, மாறாக ஜனநாயக நாடாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சாயிப் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். ஜனநாயக நாட்டின் மிக முக்கியமான ஜனநாயக கோட்பாடுகள் அரசாங்க முறையின் 3 தூண்களான சட்டமாக்கம், நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றின் அடிப்படையில் தான் பாதுகாக்கப்படுகின்றன.
இங்கு இந்த மூன்று தூண்களுக்கும் அதிகார பகிர்வு இருப்பதுடன் அவற்றுக்கென தனித்துவமான அதிகாரங்கள் மத்தியிலான தடைகள் மற்றும் சமன்பாடுகளும் அமைந்து காணப்படுகின்றன. இந்த தடைகள் மற்றும் சமன்பாடுகள் ஊடாகவே இந்த அதிகாரம் சமப்படுத்தப்படுகின்றது. இன்று இந்த எண்ணாயத்துக்கு பாரிய மரண அடி கொடுக்கப்பட்டுள்ளது. நிறைவேற்று அதிகார தூணின் ஜனாதிபதியும் பெரும்பான்மை பலம் கொண்ட சட்டவாக்கமும் நாட்டின் நீதித்துறை அதிகாரத்தை கட்டுப்படுத்துகின்றன. கனம் நீதிமன்றத்தை நிறைவேற்று அதிகாரத்தின் அடிமையாக்கி நீதித்துறையின் சுதந்திரத்தை அப்பட்டமாக மீறி 220 லட்சம் மக்கள் கனம் நீதிமன்றம் மற்றும் நீதிபதிகள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை இல்லாமலாக்கும் கீழ்த்தரமான முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. இதன் விளைவாகவே வந்த ஒன்றாகவே 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை குறிப்பிட முடியும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது மக்களின் இறைமையை பலப்படுத்தி பாதுகாப்பதே ஆகும். அரசியலமைப்பின் 3, 4, 83, 107 பிரிவுகளை பார்க்கும் போது 22வது அரசியலமைப்பு திருத்தமானது சர்வஜன வாக்கெடுப்பு இன்றி நிறைவேற்றப்படுமாயின் அது மக்களின் இறையாண்மையையும் அவர்களினது வாக்களிக்கும் உரிமையை மீறும் செயலாகும். உயிர்த்தாயுத தாக்குதலுக்கு தீர்வு வழங்குவதை, ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு தண்டனை வழங்குவது போன்ற கோஷங்களை முன்னிறுத்தி கனம் நீதிமன்றத்தின் சுதந்திரத்தை இல்லாது செய்து நாட்டில் தனிக்கட்சி ஆட்சி ஸ்தாபிக்கவே தற்போதைய அரசாங்கம் முயல்கின்றது. அவ்வாறான சூழலில் மக்கள் விடுதலை முன்னணி தவிர வேறு எவருக்கும் அரசியல் சுதந்திரமோ பேச்சுரிமையோ ஒன்று கூடும் சுதந்திரமோ இல்லாது போய் ஏபிபி அரசாங்கத்தின் நிரந்தர அடிமைகளாக மாறுகின்ற உள்நாட்டு அடிமைத்துவ யுகத்தை நோக்கி செல்வதற்கான நடவடிக்கைகளையே அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. 22வது திருத்த சட்டத்துக்கு பதிலாக வேறு விடயங்களை செய்ய முடியாத என ஜனாதிபதியிடம் கேள்வி எழுப்புகின்றோம். வறுமை அதிகரித்து வாழ்க்கை செலவு உயர்ந்து நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் குறைந்துள்ள இத்தகையதொரு தருணத்தில் 2027 IMF ஒப்பந்தம் நிறைவுக்கு வரவுள்ள நிலையில் இவற்றுக்கான தீர்வாகத்தான் 22வது திருத்த சட்டம் அமைந்துள்ளதா என கேள்வி எழுப்புகின்றேன். ஆனப்படியால் இந்த அரசாங்கத்தின் தனிக்கட்சி ஆட்சியை நோக்கிய எண்ணாகிய விரோத போக்கை தோற்கடிக்க இதுவரும் 24ஆம் தேதி காலை பொழுதுவ சந்தியில் ஒன்றிணையுமாறு மக்களிடம் கோரிக்கை விடுக்கிறேன் என்றார். நாங்கள் கற்பனையில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் கைவினை பொருட்களை புத்தாக்கமாக வடிவமைத்துள்ளீர்கள். இவ்வாறான புத்தாக்க சிந்தனையாளர்கள் எமது வடக்கு மாகாணத்தில் இருப்பதை இட்டு நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம் என வடக்கு மாகாண ஆளுநர் நவீதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் பாரம்பரிய கைவினை கலைகளையும் கைவினையர்களின் ஆற்றல்களையும் வெளிக்கொணர்ந்து அவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாகாண கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விருது வழங்கும் விழா 2026 வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது. வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களம், யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதரகம் மற்றும் புடவை கைத்தொழில் திணைக்களம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நவீதநாயகன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். கண்காட்சியை பார்வையிட்ட ஆளுநர் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பல்வேறு கைவினை பொருட்களை நேரில் பார்வையிட்டதுடன் அவற்றை உருவாக்கிய கைவினைஞர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் படைப்பாக்க முயற்சிகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார். தமது பிரதம விருந்தினர் உரையில் மேலும் கருத்து தெரிவித்த ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் தான் இதற்கு இன்னும் முன்னரும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த கண்காட்சிகளை பார்வையிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். ஒவ்வொரு முறையும் எமது மக்கள் புத்தாக்க சிந்தனையுடன் வித்தியாசமான முறையில் பொருட்களை உருவாக்கி காட்சிப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சுகாதார சேவையின் நடைமுறை சவால்கள், மருத்துவமனைகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் மாகாண சுகாதாரத்துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த முக்கிய கலந்துரையாடல் இன்று சனிக்கிழமை காலை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் வைத்த நளிந்த கேதிச மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நவீதநாயகன் தலைமையிலான மாகாண உயர் அதிகாரிகளுக்கு இடையே இக்கலந்துரையாடல் இடம்பெற்றது. இலங்கையின் ஏனைய மாகாண சபைகளுடன் ஒப்பிடுகையில் வடக்கு மாகாண சபையே அதிகளவான மருத்துவமனைகளை நிர்வகித்து வருகிறது.
மாவட்ட பொது மருத்துவமனைகளும் மாகாண சபையின் கீழ் இயங்கி வருவதால் இங்கு அதிகளவான மூலதன மற்றும் பராமரிப்பு நிதி ஒதுக்கீடு அவசியமாகின்றது. நிதி ஆணைக்குழுவினால் ஒதுக்கப்படும் பராமரிப்பு நிதி போதுமானதாக இல்லாத நிலையில் அதிக அளவிலான மருத்துவமனைகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை பராமரிப்பது மாகாண சுகாதாரத்துறைக்கு பெரும் நிதி சுமையை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனைகளுக்கு தனித்தனியாக நிதி ஒதுக்கப்படாமல் மாகாண சுகாதார திணைக்களத்துக்கு ஒட்டுமொத்தமாக நிதி வழங்கப்படுவதால் நிர்வாக ரீதியாக ஏற்படும் நடைமுறை சிக்கல்கள் குறித்தும் அமைச்சருக்கு விளக்கப்பட்டது. கொள்முதல் மற்றும் முன்னுரிமைப்படுத்தல், மருத்துவமனைகளின் தேவைகளை முறைப்படி வரிசைப்படுத்தி முன்னுரிமை அடிப்படையில் நிதி வழங்குதல் மற்றும் கொள்முதல் நடவடிக்கைகளில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் குறித்தும் விரைவாக ஆராயப்பட்டது. இக்கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், ஆளுநரின் செயலாளர், மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர், பிரதி பிரதம செயலாளர், பிரதி பிரதம செயலாளர், ஆளுநரின் பிரத்யேக செயலாளர் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர் உள்ளிட்ட பல உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் உள்ளிட்ட சில தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த 48 மணி நேர அடையாள வேலைநிறுத்தம் நேற்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளது. எனினும் ரயில்வே பொது முகாமையாளரை அவரது பதவியில் இருந்து நீக்குவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறினால் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில் நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரட்ன எச்சரித்துள்ளார். எவ்வாறாயினும் ரயில் தொழிற்சங்கங்களின் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைமுறையில் இருந்த போதிலும் வழமை போல ரயில் சேவைகளை முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தின் மூலம் நீதித்துறையை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முற்படும் அரசாங்கத்தின் முயற்சியை முறியடிக்க எதிர்வரும் 24ஆம் தேதி பாராளுமன்றத்தை சுற்றியுள்ள அனைத்து பிரதான பாதைகளையும் முற்றுகையிடுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஐக்கிய ஒருங்கிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் அமைப்பாளர் ஆனந்த பாலிதா அழைப்பு விடுத்துள்ளார். இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்காத எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் பாராளுமன்றத்துக்குள் செல்ல விடாமல் தடுப்பதே செப்டம்பர் 24ஆம் தேதி நடக்கவுள்ள போராட்டத்தின் பிரதான நோக்கமாகும். இதற்காக சட்டத்தரணிகள் சங்கம், 54 தொழிற்சங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் திரண்டு வர வேண்டும். நாட்டில் பாதாள உலக குற்றங்களும் போதைப்பொருள் புழக்கமும் பாடசாலைகள் வரை ஊடுருவியுள்ள நிலையில் சாதாரண பொதுமக்களுக்கான சிவில் பாதுகாப்பு முற்றாக சீர்குலைந்துள்ளது. அண்மையில் மரிய குடும்பத்தைச் சேர்ந்த இரு அப்பாவி சிறுவர்கள் இரவில் உறங்கிக் கொண்டிருந்த போது கொடூரமாக கொல்லப்பட்ட போதிலும் அரசாங்கம் அது குறித்து எவ்வித அனுதாபமும் தெரிவிக்கவில்லை. பாதாள உலகத்தையும் குற்றங்களையும் ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று குற்ற செயல்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். மேலும் எரிபொருள் சூத்திரத்தை சரியாக நடைமுறைப்படுத்தாமல் கனிம எண்ணெய் கூட்டு தாமனம் 27 பில்லியன் ரூபாவை இலாபமாக ஈட்டியுள்ள போதிலும் புதிய எரிபொருள் சேமிப்பு தொட்டிகளை உருவாக்காமல் திருகோணமலை தொட்டிகளையும் வெளிநாடுகளுக்கு வழங்கிவிட்டு மீண்டும் சட்டவிரோதமான முறையில் எரிபொருள் விலையை உயர்த்த அரசாங்கம் ஆயத்தமாகி வருகின்றது என்றார். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தை மேம்படுத்தும் நோக்கில் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கான சிறப்பு 3 நாள் சுற்றுலா மேம்பாட்டு ஆய்வு பயணம் நேற்று ஆரம்பமானது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சகம் இதனை ஏற்பாடு செய்துள்ளது. கொழும்பில் இருந்து புறப்பட்ட ராஜதந்திரி குழுவினர் பாசிக்குடாவை சென்றடைந்துள்ளனர். பாசிக்குடா கடற்கரை பகுதியை பார்வையிடும் ராஜதந்திரிகள் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான உற்பத்தியாளர்களின் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியிலும் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த 3 நாள் சுற்றுப்பயணத்தின் போது வெளிநாட்டு ராஜதந்திரிகள் கிழக்கு மாகாண அரசியல் தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளை சந்தித்து எதிர்கால முதலீடுகள் மற்றும் பிராந்திய வளர்ச்சி வாய்ப்புகள் குறித்து விவாதிக்க உள்ளனர். 2ஆம் நாள் பயணமான இன்று ஏராவூர் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம், சேருவீல பௌத்த விகாரை மற்றும் திருகோணமலை கோணேஸ்வரர் இந்து கோவில் ஆகியவற்றுக்கு பிரதிநிதிகள் குழு செல்ல உள்ளது. 3 நாள் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து கொண்டு ராஜதந்திரிகள் குழு நாளை கொழும்பு திரும்ப உள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் புலம்பெயர்வு தகவல் மையம் திட்டத்தின்
முன்னேற்றம் மற்றும் எதிர்கால செயல்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் திருகோணமலை மாவட்ட மேலதி அரசாங்க அதிபர் எஸ் சுதாகரன் அவர்களின் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக ஒன்று கூடல் மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. 2025-26 காலப்பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டம் சர்வதேச புலம்பெயர்வு கொள்கை அபிவிருத்தி மையமான ICMBD வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு மற்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பான, சட்டபூர்வமான மற்றும் ஒழுங்குமுறையான புலம்பெயர்வு தொடர்பான தகவல் மற்றும் வழிகாட்டல்களை வழங்குதல், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் சமூக மட்ட ஆதரவு பொறிமுறைகளை வலுப்படுத்தல் ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும். இக்கலந்துரையாடலில் சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் முதலாவது செயலாளர் திருமதி ஆண்ட்ரோ கேன்சட், ICMBD ஒருங்கிணைப்பாளர் திரு சமீர் சாலி, சுமித்ரா கவுன்சிலர், ICMBD கிழக்கு மாகாண வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் தூதரக விவகார பிரிவு அதிகாரி மற்றும் திருகோணமலை மாவட்ட வேலைவாய்ப்பு அபிவிருத்தி அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை எதிர்பார்க்கும் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் குறிப்பாக ஜப்பானிய மற்றும் கொரிய மொழி பயிற்சிகளை வழங்கும் வெளிநாட்டு மொழி பயிற்சி தொடர்பான முன்மொழிவும் கலந்துரையாடப்பட்டது. திருகோணமலை மாவட்டத்தில் பாதுகாப்பான புலம்பெயர்வு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, மோசடி தடுப்பு, தகவல் மற்றும் வழிகாட்டல் சேவைகள் ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை தொடர்ந்து மேம்படுத்துவதற்கு இந்த கலந்துரையாடலில் முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. திருகோணமலை ஆண்டாசபுரம் சந்தியில் அமைந்துள்ள மதுபான கடையொன்றில் இடம்பெற்ற கொள்ளை முயற்சியை அதன் ஊழியர்கள் முறியடித்துள்ளனர். நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 9:45 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இரு கொள்ளையர்கள் பணத்தை திருடி தப்பிச் செல்ல முயன்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஊழியர்களுக்கும் கொள்ளையர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலின் போது பணப்பையுடன் கொள்ளையன் ஒருவனை ஊழியர்கள் பிடிக்க முயன்றனர். இதன்போது மற்ற நபர் துப்பாக்கிச்சூடு நடத்திய போதிலும் இலக்கு தவறியதை அடுத்து இருவரும் மோட்டார் சைக்கிளில் அண்டாசபுரம் வீதி வழியாக தப்பிச் சென்றனர். சம்பவம் தொடர்பில் உடனடியாக செயல்பட்ட காவல்துறையினர் திடீர் தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்து மிகுந்தபுர பகுதியிலுள்ள விடுதியொன்றில் வைத்து இரு சந்தேக நபர்களையும் கைது செய்தனர். கைதான இருவரும் உப்புவழி காவல்துறை நிலையத்தில் கடமையாற்றும் காவல்துறை அதிகாரி ஒருவரும் சிவில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒருவரும் என தெரிய வந்துள்ளதுடன் இவர்கள் சம்பவத்தின் போது மது போதையில் இருந்துள்ளமே தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலித தீவிர விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். நாகப்பட்டினம் மற்றும் காங்கசுந்தரைக்கு இடையிலான பயணிகள் படகு சேவைக்கான நிதியுதவியை இந்திய அரசாங்கம் மேலும் ஒருவரிடத்துக்கு நீடித்துள்ளது. 2024 ஆகஸ்ட் மாதம் படகு சேவை மீள ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இந்திய அரசாங்கம் தொடர்ந்து 3வது ஆண்டாக இந்த நிதியுதவியை வழங்குகின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதிலும் மக்கள் தொடர்புகளை வலுப்படுத்துவதிலும் இந்தியாவின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை இந்த நீடிப்பு வெளிப்படுத்துகின்றது. இந்த நிதியுதவி வியாபிலிட்டி கேப் பவுண்டிங் எனப்படும் செயல் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றது. இதன் மூலம் ஆண்டுதோறும் சுமார் 300 மில்லியன் இலங்கை ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. பயணிகளுக்கு சேவை கட்டணத்தை மலிவாக வைத்திருப்பதுடன் படகு சேவையின் தொடர்ச்சியான செயல்பாடு மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக முக்கியமான தளவாட மற்றும் செயல்பாட்டு செலவுகளை ஈடு செய்யும் வகையில் கடந்த ஆண்டை போன்ற நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த உதவி வழங்கப்படுகின்றது. இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் பிரதானியாக டேவிட் மாயர்ஸ் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். இந்த தகவலை கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. டேவிட் மாயர்ஸ் வடக்கு மசிடோனியாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் தனது மிக அண்மைய பணிக்காலத்தில் தூதரக பதில் பிரதி பிரித்தானியாகவும் அரசியல் பொருளாதார பிரிவின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். அமெரிக்க ராஜதந்திர சேவையில் இணைவதற்கு முன்னர் டேவிட் மாயர்ஸ் ஏகபோக எதிர்ப்பு சட்டம் தொடர்பான வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார். வாஷிங்டன் டிசியில் உள்ள அமெரிக்க நீதித்துறையின் ஆன்டிட்ரஸ்ட் டிவிஷன் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் உள்ள ஆஸ்திரேலியன் காம்படிஷன் அண்ட் கஸ்டமர் கமிஷன் மற்றும் பல்வேறு தனியார் சட்ட நிறுவனங்களிலும் அவர் பணியாற்றியுள்ளார்.
அமெரிக்க ராஜதந்திரையில் இணைந்த பின்னர் சீனாவின் குவாஷோ, கம்போடியாவின் புனோம் பென், வியட்நாமின் கோசிம்பென் நகரம் மற்றும் ரஷ்யாவின் மோஸ்கோ உள்ளிட்ட இடங்களில் அவர் பணியாற்றியுள்ளார். டேவிட் மயர்ஸ் திருமணமானவர் என்பதுடன் அவருக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளனர். இந்த நிலையில் இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் பிரதானியான டேவிட் மயர்ஸை வரவேற்கிறோம் என்றும், ஆசியாவிலும் அதற்கு அப்பாலும் பரந்த ராஜதந்திர அனுபவத்தை கொண்டே டேவிட் மயர்ஸ் அமெரிக்கா இலங்கை பங்காண்மையை மேலும் மேம்படுத்துவதற்காக தூதுவர் எரிக் மயர் மற்றும் அமெரிக்க தூதரக குழுவினருடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாகவும் தூதரகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளுக்கான கட்டணங்கள் அடங்கிய பட்டியல் ஒன்று சமூக ஊடகங்களில் பரவி வரும் நிலையில், அது தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபை முக்கிய தெளிவுபடுத்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பகிரப்படும் அந்த அறிவித்தல் அதிகாரப்பூர்வமானது அல்ல என்றும், அதில் குறிப்பிடப்பட்டுள்ள கட்டணங்கள் அனைத்தும் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கட்டணங்கள் என பொதுமக்கள் கருத வேண்டாம் என்றும் அதிகார சபை எச்சரித்துள்ளது. முழுமையான இரத்த பரிசோதனை ₹400, டெங்கு NCI ஆன்டிஜென் பரிசோதனை ₹1,800, கோவிட்-19 PCR பரிசோதனை ₹6,500, கோவிட்-19 விரைவு ஆன்டிஜென் பரிசோதனை ₹2,000, இவை தவிர்த்து பரப்பப்படும் அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ள FVS, RVS, HVHIC, லிபிட் ப்ரொஃபைல், LFT, RFT, UFR, CRB, CT, MRI, அல்ட்ராசவுண்ட், மெமோகிராம் மற்றும் டெகா உள்ளிட்ட பிற பரிசோதனைகளுக்கான கட்டணங்கள் அதிகார சபையின் உத்தரவுகளின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கட்டணங்கள் அல்ல என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எனவே சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்களை நம்பாமல் அதிகாரப்பூர்வ ஆதாரங்களை மட்டுமே பொதுமக்கள் சார்ந்திருக்க வேண்டுமென நுகர்வோர் விவகார அதிகார சபை கேட்டுக் கொண்டுள்ளது. தனது கைது மற்றும் தடுப்பு வைப்பு நடவடிக்கைகளை சமாளக்குள்படுத்தி முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மேஜர்னல் சுரேஷ் சலே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கு அனுமதி வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பான உத்தரவை வரும் நவம்பர் 27 அறிவிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து கல்முனை நற்பட்டி முனையில் உள்ள அனோஜன் சிவராசாவின் வீட்டுக்கு சென்ற முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுதீன் அவரது குடும்பத்தினரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது வழக்கின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து நடவடிக்கை எடுப்பதாக ரிசாத் பதியுதீன் உறுதியளித்துள்ளார். இந்த மரண தண்டனை பற்றிய தகவல்கள் இலங்கையிலுள்ள முஸ்லீம் சமூகத்தினரிடமும் பெரும் கவலையை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைத்து ஏனாதிபதி ஆண்டகுமாரி திசன் நாயக்கா மற்றும் சவுதி அரேபிய மன்னரிடம் அனோஜனின் நிலை குறித்து அவசர கோரிக்கை முன்வைக்க திட்டமிட்டுள்ளதாக ரிசாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த காலத்தில் வீட்டு பணிப்பெண்ணாக சென்று மரண தண்டனைக்குள்ளான ரிசானா நபீருக்கு நேர்ந்த கதி அனோஜனுக்கு ஏற்படக்கூடாது என்ற ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ஹலிலூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். சவுதியின் கடுமையான சட்டங்களை விட மன்னிப்பும் கருணையுமே இஸ்லாத்தின் உண்மையான சாராம்சமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சவுதி அரசு இஸ்லாத்தின் மன்னிக்கும் பண்பின் அடிப்படையில் அனோஜனை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சவுதியில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அனோஜன் சிவராசா தனது குடும்பத்தாருடன் நேற்று தொலைபேசியில் உரையாடியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அனோஜனின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் இதனை உறுதிப்படுத்தினார். இந்த உரையாடலின் போது தன்னை சாதாரண கைதிகள் தடுத்து வைத்திருக்கும் சிறையில் இருந்து சிறப்பு சிறைக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறியுள்ளார். எனினும் இந்த தண்டனை குறித்த அடுத்த கட்டம் தொடர்பாக எந்த தகவலும் தனக்கு அறிவிக்கப்படவில்லை எனவும் அனோஜன் தெரிவித்ததாக குடும்ப உறுப்பினர் கூறினர். இதனிடையே அனோஜனின் நலனை உறுதி செய்ய ராஜதந்திர ரீதியாக தங்களால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது.
வெளிவிவகார அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் இதனை தெரிவித்தார். அதேபோன்று சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அனோஜனுக்கு மனிதாபிமான அடிப்படையில் மன்னிப்பு வழங்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். அத்துடன் இலங்கை அரசாங்கம் உடனடியாக இந்த விடயத்தில் தலையிட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பொதுமக்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தொடர்ந்து பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரியவுக்கு எதிராக நேற்று கையூட்டல் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து நிலை அதிபர்கள் சங்கத்தினால் குறித்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து திணைக்களத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் முறைகேடுகள், தொடர்ந்து பயணச்சீட்டு விநியோகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடிகள் மற்றும் திணைக்களத்துக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிதி இழப்புகள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரி இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அன்றாசபுரம் சந்தியில் அமைந்துள்ள மதுபான கடையொன்றில் இருவரால் மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை முயற்சியை அதன் ஊழியர்கள் முறியடித்துள்ளனர். நேற்றிரவு 9:45 அளவில் உந்துருளியில் வந்த இரு கொள்ளையர்கள் பணத்தை திருடி தப்பிச் செல்ல முயன்றனர். இருப்பினும் ஊழியர்களின் கடும் போராட்டத்துக்கு பின்னர் பணப்பையுடன் கொள்ளையர்களில் ஒருவரை பிடிக்க முற்பட்டனர். அந்த சமயத்தில் துப்பாக்கி வைத்திருந்த மற்றிய நபர் ஊழியர்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்த முயன்ற போதிலும் இலக்கு தவறியுள்ளது.

11 வயது சிறுவன் ஒருவர் போதைப் பொருள் பயன்படுத்துவது போன்ற காணொளி ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவதை அடுத்து இலங்கை காவல்துறை விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இந்த காணொளியை அடுத்து சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகம், அதாவது சில்ட்ரன் அண்ட் வுமன் பியூரோ விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இதன்படி காவல்துறை பிரதி காவல்துறை அதிபர் தர்சிகா குமாரியின் அறிவுறுத்தலின் பேரில் காவல்துறை அதிகாரிகள் செப்டம்பர் 18 அன்று கணேமுள்ள பகுதியில் உள்ள சுமேதா மாபத்துள்ள ஒரு வீட்டில் குறித்த சிறுவனை கண்டறிந்துள்ளனர். குறித்த சிறுவன் அவரின் தாயாருடன் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்துக்கு அழைத்து வரப்பட்டு அவரது நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். டெலிகிராம் செயலி மூலம் இணையவழி வணிகத்தில் பெரும் தொகை பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி மோசடியில் ஈடுபட்ட 38 வயதுடைய பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பட்டுவத்தை பகுதியைச் சேர்ந்த இச்சந்தேக நபர் நேற்று காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார். டெலிகிராம் குழு ஒன்றின் ஊடாக மக்களை ஈர்த்து இணையவழி தொழில் மூலம் பணம் ஈட்ட முடியும் என கூறி இப்பண மோசடி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர்களால் வைப்பு செய்யப்பட்ட 542,877 ரூபாய் மொத்த தொகையில் 66,999 ரூபாய் பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நானுவோயாவில் இன்று காலை இடம்பெற்ற வாகன வீதி விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். லிந்துளை பகுதியைச் சேர்ந்தவர் நானுவோயாவில் வசித்து வந்தவருமான 34 வயதுடைய பெண் ஒருவரே உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.

0: நானுவயாவில் இன்று காலை இடம்பெற்ற வாகன வீதி விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். லிந்துலை பகுதியைச் சேர்ந்தவரும் நானுவயாவில் வசித்து வந்தவருமான 34 வயதுடைய பெண் ஒருவரே உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பெண் தொழில் நிமித்தம் இன்று காலை நானுவயாவில் இருந்து தலவாக்கலை நோக்கி உந்துருளியில் பயணித்துக் கொண்டிருந்த போது கட்டுநாய்க்காவிலிருந்து சுற்றுலா பயணிகளுடன் நுவரெலியா நோக்கி பயணித்த சிற்றூர்த்தி ஒன்று மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. தடங்களுக்கு மன்னித்துக் கொள்ளவும். நாடு முழுவதும் விபத்துக்கள் அதிகம் நடக்கக்கூடிய மற்றும் ஆபத்தான 712 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக சட்டத்திறனியும் காவல்துறை மா அதிபருமான பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். காவல்துறை மா அதிபரின் கூற்றுப்படி வீதி விபத்துக்கள் அடிக்கடி நிகழும் இடங்களை கண்டறிவதற்காக நாடு தழுவிய அளவில் ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் விபத்து ஏற்படக்கூடிய 712 இடங்கள் கண்டறியப்பட்டு அது தொடர்பான தரவுகள் தொகுக்கப்பட்டு உரிய அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இது தொடர்பில் பிரியந்த வீரசூரிய மேலும் தெரிவிக்கையில், மேலும் 2021 இதுவரை 1849 வீதி விபத்துக்கள் பதிவாகி உள்ளதாகவும், இது கடந்த ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் 8 விபத்துக்கள் அதிகம். கடந்த ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடும் போது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 16 அதிகரித்துள்ளன. மேலும் வீதி விபத்துகளால் பாதசாரிகளும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களுமே மிகவும் கடுமையாக பாதிக்கப்படும் குழுக்களாக தொடர்கின்றனர். பாதசாரி உயிரிழப்புகளில் பெரும்பாலானவை வீதியோரமாக நடந்து செல்பவர்கள் அல்லது நின்று கொண்டிருப்பவர்களுக்கே நேரிடுகின்றன. மோட்டார் சைக்கிள் தொடர்பான உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதுடன், இத்தகைய விபத்துக்கள் பிற வாகனங்களுடன் மோதுவதை விட வீதியோர நிலையான தடைகள் அல்லது பிற பொருட்கள் மீதும் மோதும் போதே அடிக்கடி நிகழ்கின்றன என்று வலியுறுத்தினார். அதிவேக வீதியில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் ஆசனப்பட்டி அணிவது இன்று சனிக்கிழமை நள்ளிரவு முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சுமார் 1 வருடத்துக்கு முன்பு வெளியிடப்பட்ட விதிமுறைகளின்படி இந்த நடைமுறை அமலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதிவேக வீதியில் பயணிகள் அனைவரும் ஆசனப்பட்டி அணிய வேண்டும் என்ற விதிமுறைகள் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும், சில வாகனங்களின் பின் இருக்கைகளில் ஆசனப்பட்டிகள் இல்லாததால் அதன் அமலாக்கம் தாமதமானது. அதன்படி பின் இருக்கையில் ஆசனப்பட்டிகளை பொருத்துவதற்கு வழங்கப்பட்ட 1 வருட அவகாசம் முடிவடைந்ததை தொடர்ந்து, அதிவேக வீதிகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் ஆசனப்பட்டி அணிய வேண்டும் என்ற விதிமுறை வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்தது. அங்குருமாதொட காவல்துறை பிரிவுக்குள்பட்ட வெதிக மூவசந்த பகுதியில் இன்று சனிக்கிழமை நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் கிடைத்த தகவலுக்கு அமைவாக அங்குருமாதொட காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் மழை வீழ்ச்சி இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசன்னை வழங்கினார்கள். இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் .com. இனி தொடர இருக்கும் இந்திய செய்திக்கு பரிசு லாட்சப்பில் அமைந்திருக்கும் VT கேஷன்கரி, காலிலி கொனிசில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர், உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் VTS ஃபினான்ஸ் EMBS நிறுவனத்தினார்.
1: பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாது இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Gala Gonesse Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58-58.
2: நேரம் சரியாக 2:17. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளை தொடர்கிறது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியில் அமைந்திருக்கும் விடி கேசன்கரி, கார்லில் கோணசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர். தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகள் வேண்டாம், தேவைப்பட்டால் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்று தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தெலுங்கானா உயர்நீதிமன்றம் தானம் நாகேந்தரை சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்து அதிரடி உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் திமுக தலைவர் முக ஸ்டாலின் தலைமையில் இன்று கட்சியின் முகப்பெரும் விழா நடைபெறுகின்றது. பிரதமர் மோடியின் 76வது பிறந்தநாளை ஒட்டி நாடு முழுவதும் ஆசீர்வாதம் தீபம் ஏற்ற அழைப்பு விடுத்த பாஜக அரசு ராஜஸ்தானில் பிறந்தநாள் நிகழ்ச்சிகளில் மாணவர்களையும் அரசு ஊழியர்களையும் ஈடுபடுத்துவதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர்களின் பட்டியல் இன்று வெளியாகின்றது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் டெங்கு காய்ச்சலை தடுக்கும் முதல் தடுப்பூசி அடுத்த ஆண்டில் அறிமுகம் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் டெங்கு காய்ச்சலால் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஜனவரி 1 முதல் செப்டம்பர் 18 வரையில் 2.10 பேரிடம் பரிசோதனை செய்யப்பட்டு 16,830 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. மேலும் இதுவரையில் 9 பேர் பலியாகியுள்ளனர். மாநிலத்தில் காய்ச்சலால் யாரேனும் பாதிக்கப்பட்டால் முன்னெச்சரிக்கையாக மருத்துவமனையில் பரிசோதனை செய்து கொள்ள மருத்துவத்துறை சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. காவிரியில் உரிய நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அவசர மனுவினை தாக்கல் செய்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை முடக்கிய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர்கள் தேர்தல் ஆணையத்துடன் கைகோர்த்து எதிர்க்கட்சிகளை முடக்கும் உத்தியை பாஜக தொடர்வதாக சாடியுள்ளார். மேற்குவங்க இடைத்தேர்தலில் முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி ஆதரவளித்த சில மணி நேரங்களில் காங்கிரஸ் கட்சியின் நந்திகிராம் தொகுதி வேட்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்குள் ஏற்பட்ட பிளவை தொடர்ந்து அந்த கட்சியின் பெயரையும் சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் இன்று முடக்கியது. வரும் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு மம்தா பானர்ஜி தலைமையிலான அணிக்கு மம்தா அனைத்திந்திய திரிணாமுல் காங்கிரஸ் என்னும் பெயரும் கால்பந்து வீரர் சின்னமும் ஒதுக்கப்பட்டன. இதுடன் மம்தா அணியின் சார்பில் நந்திகிராம் தொகுதியின் இடைத்தேர்தலில் களமிறக்கப்பட்ட வேட்பாளர் சஞ்சா பிரதாண்டே தனது வேட்பு மனுவை திரும்ப பெற்றுள்ளார். முதல்வர் சுவேந்து அதிகாரியுடனான சந்திப்புக்கு பிறகு அவர் தனது வேட்பு மனுவை வாபஸ் பெற்றதாக கூறப்படுகின்றது. இதனால் நந்திகிராம் தொகுதியில் போட்டியிட உள்ள காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் மில்லன் பிரதானுக்கு மம்தா பானர்ஜி இன்று தனது ஆதரவை தெரிவித்திருந்தார். தாராபுரம் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் காரை சேதப்படுத்தியதாக அதிமுக வேட்பாளர் பானுமதி மாச்சி அமைச்சர்கள் மீது 10 பிரிவுகளில் வழக்கு போடப்பட்டுள்ளது. முதல்வர் விஜயின் வெளிநாட்டு பயணத்தில் ரீல்ஸ் தான் வந்தது, முதலீடு வரவில்லை என்று திமுக முன்னாள் அமைச்சர் டி ஆர் பி ராஜா விமர்சித்துள்ளார். ரீல்ஸ் போடுவதற்காகவே முதல்வர் விஜய் வெளிநாட்டு சென்றதாக எண்ண தோன்றுகின்றது. வெளிநாட்டில் தமிழ்நாட்டுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தாதீர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் துளு மொழிக்கு 2வது கூடுதல் நிர்வாக மொழி அந்தஸ்து வழங்கி முதல்வர் டி கே சிவகுமார் தலைமையில் மங்களூருவில் நடந்த சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஐஐடி மும்பையில் 2வது ஆண்டு பொறியியல் படித்து வந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மலேசியாவில் ஆராய்ச்சி படிப்பு படிக்கும் மாணவர் பாரதிதாசனுக்கு சமூக நீதித்துறை சார்பில் 23.92 லட்சம் கல்வி உதவித்தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு கல்விக்காக ஏற்கனவே 12 லட்சம் விடுவிக்கப்பட்ட நிலையில் மேலும் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை அருகே நடந்த இருட்டை கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நெஸ்டல் நிறுவனம் குழந்தைகளுக்காக தயாரிக்கும் பால் மாவில் தரம் இல்லை என்று இந்திய அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். நிறுவனம் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அரபிக்கடலில் பாகிஸ்தான் சிறப்பு பொருளாதார மண்டல பகுதிக்குள் இந்திய கடற்படை கப்பல் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் கடற்படை கப்பல் மீது மோதியதாக பாகிஸ்தான் முன்வைத்த குற்றச்சாட்டை இந்தியா நேற்று வலுவாக நிராகரித்தது. அமெரிக்காவில் இந்தியாவைச் சேர்ந்த சீக்கியர் மீது வெள்ளை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் 17 முறை கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தினார். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். முதலமைச்சர் விஜயின் தொகுதியான பெரம்பலூர் உள்பட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரமாற்சவத்தின் 4வது நாளான நேற்று கற்பக வீச்ச வாகனத்தில் மலையப்பசோ சுவாமி 4 மாட வீதியில் வலம் வந்து அல்பாளித்தார். இரவில் தங்க சர்வ பூபால வாகனத்தில் வலம் வந்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரமோற்சவம் கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. 4வது நாளான நேற்று கற்பக வீச்ச வாகனத்தில் மலையப்பசோ சுவாமி 4 மாட வீதியில் வலம் வந்துள்ளார். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 1,040 உயர்ந்து 1,14,180 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 130 உயர்ந்து 14,185 விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 உயர்ந்து 160 விற்பனை செய்யப்படுகின்றது. தொடர்வது உலகச் செய்தி. உலகச் செய்திக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் சுவிஸில் அமைந்துள்ள விடிஎஸ் ஃபினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தம் மூத்த மகன் அவருடைய திருமணச் செலவை ரஷ்ய தொழில் அதிபரிடம் திருப்பி கொடுத்து விட்டதாக கூறியிருக்கிறார். அமெரிக்க அதிபரின் மூத்த மகன் டொனால்டு டிரம்ப் ஜூனியர் அவருடைய திருமணம் மே மாதம் பஹாமாஸில் நடந்தது. ரஷ்ய தொழிலதிபர் உமர் கிரேம்ப்ளவ் ஜூனியர் டிரம்பின் திருமண கொண்டாட்டத்துக்கு செலவு செய்ததாக தெரிய வந்தது. 2 நாள் திருமண கொண்டாட்டத்துக்கு பல 100,000 டாலர் பணத்தை மாறி இறைத்தார் திரு கிரம்ப். அதனால் வெளிநாட்டு செல்வாக்கு பற்றி பலரும் கேள்வி எழுப்பினர். திரு கிரம்ப்ளவ் அனைத்துலக குத்துச்சண்டை சங்கத்தின் தலைவராக இருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் இந்த ஆண்டு தொடக்கத்தில் திரு கிரம்ப்ளவ்க்கு ஆர்டர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் விருது வழங்கினார். அவரிடமிருந்து திருமண கொண்டாட்ட செலவுக்கான பரிசை ஏற்றுக்கொள்ள அனுமதி உண்டு என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இருப்பினும் தம் மகன் அதற்கான தொகையை திரு கிரம்ப்ளவிடம் திருப்பிக் கொடுத்து விட்டதாக திரு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானில் நடத்தப்பட்ட

மறுத்திருந்ததுடன் மினாப்பில் என்ன நடந்தது என்பது குறித்து விசாரித்து வருவதாகவும் கூறியுள்ளது. அந்த அறிக்கையில் உள்ள கண்டுபிடிப்புகளுக்கு அமெரிக்கா நம்பகத்தன்மை அளிக்கவில்லை என்று வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன அதிகார சபை அதிகாரிகளுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்களுக்கும் எதிரான விசா தடைகளை நீடிக்கப் போவதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பொது சபையின் அமர்வில் அடுத்த வாரம் உரையாற்றுவதற்காக நியூயார்க்கு பாலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் பயணமாக இருந்தார். இந்த நிலையில் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை விமான நிலையத்துக்கே சென்று வரவேற்க தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ஒருவர் விமான நிலையத்துக்கே சென்று வெளிநாட்டு தலைவரை வரவேற்பது வழக்கத்துக்கு மாறானது. சீன அதிபர் அடுத்த வாரம் அதிகாரத்துவ பயணமாக அமெரிக்கா செல்கின்றார். அவருக்கு வெள்ளை மாளிகையில் சடங்கற்பூர்வ வரவேற்பு அளிக்கப்படும். சீன அதிபருக்கு சிறப்பு இரவு விருந்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு ஆதரவு அளித்து வரும் போலந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் மீது ட்ரோன்கள் அல்லது ராக்கெட்டுகளை பயன்படுத்தி ஹைபிரிட் தாக்குதல் நடத்துவதற்கு ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக போலந்து பிரதமர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் டென்மார்க்கும் கிரீலாந்தும் பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு இணங்கியுள்ளன. அடுத்த வாரம் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும். பாதுகாப்பு உள்ளிட்ட எல்லா தேவைகளுக்கும் ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு நிரந்தர கட்டுப்பாடு வழங்கும் என்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் பள்ளிவாசலில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 4 வயது சிறுவர் உள்பட 21 பேர் இறந்தனர். அவர்களில் 15 பேர் காவல்துறை அதிகாரிகள், 100க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். ஹைபர் பங்துவா மாநிலத்தின் ஹோபத் நகரில் தாக்குதல் நடத்தப்பட்டது. வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக மக்கள் கூடியிருந்த வேளையில் வெடிபொருள் நிரப்பப்பட்ட கார் பள்ளிவாசல் மீது மோதப்பட்டது. பிறகு காவல்துறை வளாகத்தை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் தாலிபான் குழு தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெவாஸ் ஷெரீப் தற்கொலை தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். வளைகுடா மோதல் காரணமாக எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் எரிசக்தி சேமிக்கும் நோக்கில் எடுக்கப்பட்ட தொடர் சிக்கன நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அரசு வாகனங்களுக்கான எரிபொருள் குறைப்பு, அரசு வாகனங்கள் வாங்குவதற்கும் அதிகாரிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கும் அரசு விருந்தளுக்கும் தடை விதிப்பதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்க சில நிறுவனங்களுக்கு தடை விதித்துள்ளார். சிஎன்என், எம்எஸ் நவ், பாலிட்டிகோ ஆகிய நிறுவனங்களுக்கான தடை உடனே நடப்புக்கு வருகின்றது. அந்த செய்தி நிறுவனங்கள் தம் நிர்வாகம் குறித்து தொடர்ந்து கற்பனையான அல்லது பொய்யான தகவல்களை எழுதி வருவதாக திரு ட்ரம்ப் சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஏமனில் நடைபெறும் உள்நாட்டு மோதலால் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 1.12 லட்சம் மக்கள் அந்த நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கை வீட்டு காவலில் வைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எதிரிகளின் தாக்குதல்களை சமாளிக்கும் வகையில் விண்வெளியில் ஆயுதங்களை நிலைநிறுத்தி இருப்பதாக அமெரிக்கா முதன்முறையாக வெளிப்படையாக தெரிவித்துள்ளது. இதனை சீனா வன்மையாக கண்டித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் உயர்நிலை பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மாணவர்கள் 3 இறந்தனர். அவர்களில் ஒருவர் தாக்குதலை நடத்திய சந்தேக நபர், 16 வயதான அந்த மாணவர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்ததாக நம்பப்படுகிறது. சம்பவம் மிண்டனா பகுதியில் நடந்துள்ளது. 8 பேர் காயமுட்டதாக பங்கா வட்டார மேயர் ஆல்பிரட் பலன்சியா கூறியுள்ளார். அவர்களின் 4 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர். அனைவரும் 14 வயதுக்கும் 17 வயதுக்கும் இடைப்பட்டவர்களாகும். சூடான் மக்களின் பாரம்பரியத்தில் மருதாணிக்கு முக்கியம் இடம் கொடுக்கப்படுகின்றது. திருமணங்கள், குடும்ப நிகழ்ச்சிகள், சமய கொண்டாட்டங்களில் மருதாணி பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் தண்ணீர் பற்றாக்குறை, பருவநிலை மாற்றம், 3 ஆண்டுகளாக நீடிக்கும் போர் ஆகியவை அந்த நாட்டு மருதாணி உற்பத்தியில் தடங்கனை ஏற்படுத்தியுள்ளது. மருதாணி போடுவது தமக்கு பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பாரம்பரியமும் வாழ்வாதாரமும் கூட என்கிறார் மருதாணி கலைஞர் நைமா முபாரக்.

அங்கீகாரம் பெற்ற ஓர் உணவகத்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சோலில் உள்ள அந்த நிறுவனம் எறும்புகளால் அலங்கரித்த இனிப்பு பண்டத்தை விற்பனை செய்தது. அதற்காக அந்த நிறுவனத்துக்கு சுமார் 10,950 அமெரிக்க டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. உலர்ந்த எறும்புகளை இறக்குமதி செய்து இனிப்பு பண்டத்தை அலங்கரித்து அந்த உணவகம் மாடிக்காரருக்கு பரிமாறி இருக்கிறது. 2021 இந்த ஆண்டின் தொடக்கம் வரை அவ்வாறு செய்திருக்கிறது உணவகம். தென்கொரியாவில் உணவுப் பொருட்களில் எறும்புகளை பயன்படுத்த அனுமதி இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உலகின் ஆகச்சிறந்த விமான நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டின் ஸ்கைரெக்ஸ் பால்ட் ஏர்லைன்ஸ் விருது விழாவில் 6வது முறையாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அந்த பெருமைக்குரிய விருதை தட்டி சென்றது. 2023 ஆண்டுக்கு பிறகு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஆகச்சிறந்த விமான நிறுவன விருதை மீண்டும் வென்றுள்ளது. மேலும் 3 விருதுகளையும் நிறுவனம் பெற்றுள்ளது. அவை ஆசியாவின் ஆகச்சிறந்த விமான நிறுவனம், உலகின் ஆகச்சிறந்த சாதாரண பயணப்பிரிவு, சாதாரண பயணப்பிரிவில் உலகின் ஆகச்சிறந்த விமான உணவு சேவை துணை நிறுவனமான ஸ்கூட்டும் விருது பெற்றது குறிப்பிடத்தக்கது. பசிபிக் மண்டலத்தின் சிறிய நாடான பிஜியில் HIV பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் HIV வைரஸால் ஏற்படும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலையில் 10 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகையை கொண்ட பிஜியில் 60 பேரில் ஒருவருக்கு கண்டறியப்பட்டிருப்பது அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. பொலிவியாவில் புதிய பூனை வகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டின் யுகாஸ் வனத்தில் மாளும் பூனை ஒன்று இதுவரை காணப்படாத ரகத்தைச் சேர்ந்தது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். அந்த பூனைக்கு உள்ளூர் மாசுகள் லீல்காயோ என்று பெயர் சூட்டினர். அது சுமார் 46 சென்டிமீட்டர் நீளமும் 1.4 கிலோகிராம் எடையும் கொண்டது. மரபணு சோதனை மூலம் டில்காயோ இதுவரை அடையாளம் காணப்படாத பூனை வகையைச் சேர்ந்தது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பூமியின் மேற்பரப்பில் சேமிக்கப்படும் நன்னீரின் அளவு கடுமையாக குறைந்து வருவதாக ஐநா எச்சரித்துள்ளது. காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் அதிகரித்து வரும் தவிர்க்க முடியாத வானிலை வெள்ளம் மற்றும் வறட்சி இரண்டையும் ஏற்படுத்தும் என ஐநாவின் வருடாந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. இந்த ஆண்டு உலக பெருங்கடல்களில் ஏற்படும் எல் நினோவினால் உண்டாகும் வெப்பமயமாதல் மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என ஐநா தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள துவாஸ் சோதனை சாவடி மூலம் 10 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹஞ்சாவை சிங்கப்பூருக்குள் கடத்த முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இருவரும் மலேசியாவைச் சேர்ந்தவர்கள். ஒருவர் 36 வயது ஆண், மற்றொருவர் 35 வயது பெண். இம்மாதம் 15ஆம் தேதி அவர்கள் பிடிபட்டனர். இருவரும் மலேசியாவில் பதிவு செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்தனர். அதில் 4 பைகளில் காய்கறிகள் இருந்ததாக முதலில் தெரிந்தது. ஆனால் அதற்குள் போதைப் பொருட்கள் இருந்ததாக அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். வீட்டை காவல் காக்கும் தெய்வங்கள் என்று நாய்கள் போற்றப்படுகின்றன. ஆனால் வாளை ஆட்டிக்கொண்டு ஒரு திருடனை வீட்டுக்குள் வரவழைக்கும் நாயை பார்த்ததுண்டா? அமெரிக்காவிலும் கலிபோர்னியா மாநிலத்தில் அதுதான் நடந்தது. ஒரு நபர் ஒரு தம்பதியின் வீட்டுக்குள் நுழைகின்றார். அந்த நேரத்தில் தம்பதி வெளியூரில் இருந்தனர். வீடு முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தன. திருட வந்தவர் வீட்டில் இருந்த குளிர் சாதன பெட்டியில் இருந்து தின்பண்டங்களை எடுத்து சாப்பிடுவது முதல் மெத்தை விரித்து படுத்து தூங்குவது வரை அனைத்து கேமராக்களில் பதிவாகின. ஆனால் மற்றொரு வேடிக்கையான தருணமும் கேமராவில் பதிவானது. தம்பதியின் நாய் மாயில் ஒரு பொம்மையுடன் மாலாட்டி கொண்டே திருடன் அருகில் வந்தது. நேஸ் என்ற பெயர் கொண்ட அந்த நாய் விடாப்பிடியாக அந்த திருடனை தன்னோடு விளையாட கூப்பிடுவது போல் இருந்தது. ஆனால் திருடன் நேசை சிறிதும் கண்டுகொள்ளவில்லை. இவை அனைத்தையும் கேமராவின் வழி பார்த்த தம்பதி உடனடியாக காவல்துறை தகவல் தெரிவித்தனர். காவல்துறையினர் துப்பாக்கியோடு வீட்டுக்குள் நுழைவதையும் பாராமல் நேஸ் மீண்டும் அந்த பொம்மையுடன் அதிகாரிகள் அருகே செல்லும் அந்த வேடிக்கையான தருணத்தையும் காணொளியில் காண முடிந்தது. கோல்டன் ரிட்ரீவர் இனத்தைச் சேர்ந்த நேஸ் திருடனுடன் விளையாட துடிக்கும் காட்சியை தம்பதி அவர்களது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டனர். நம் நாய் பத்திரமாக இருப்பதே நமக்கு பெரும் மகிழ்ச்சி என்று தம்பதி பதிவில் குறிப்பிட்டனர். எதிர்காலத்தில் செய்யறிவு நுண்ணறிவு மீது மனிதர்களுக்கு கட்டுப்பாடு இருக்கும் என்பது குறித்த கவலைகள் தற்பொழுது அதிகரித்து வருகின்றன. தற்பொழுது உலகின் 2 சக்தி வாய்ந்த
AI கருவிகள் எந்த அறிவுறுத்தல் வழங்கப்படாமலே கணினி அமைப்புகளை அணுகுவதற்காக போலியான மனித விவர குறிப்புகளை உருவாக்கியதாக பிரிட்டன் அரசாங்கம் நடத்திய இணைய தாக்கு சோதனையின் போது தெரிய வந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இதுவரை காணப்படாத அளவிலான சுயாதீன செயல்பாடு மற்றும் ஏமாற்றும் திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக பிரிட்டனின் AI பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானின் ஐசி நகோயா நகரில் இன்று அதிகாரபூர்வமாக தொடங்குகின்றன. 22 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் 45 நாடுகளிலிருந்து 10,000-க்கும் அதிகமான போட்டியாளர்கள் பங்கேற்கின்றனர். இலங்கை அணியுடன் நடந்த 2வது T20 போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வென்ற இங்கிலாந்து 2-0 என்ற முன்னிலையில் பெற்றதுடன் தொடரையும் கைப்பற்றியது. இம்பாவிக்கு எதிரான 2வது நாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 84 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 1 நாள் தொடரில் இருந்து தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளர் லுங்கி இங்கிடி காயங்கனமாக விளங்கியுள்ளார். மலம் கழித்தவாறு ஹைராக்ஸ் போட்டியில் கலந்து கொண்ட பெண் தமது வெற்றியை கைவிட முடிவெடுத்துள்ளார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் கடந்த வாரம் நடைபெற்ற போட்டியில் சம்பவம் நடந்தது. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த யோவானா விருசிக்கு வயிற்றுக் கோளாறு ஏற்பட்டது. அவர் போட்டியில் பல்வேறு உடற்பயிற்சி சாதனங்களை பயன்படுத்தியவாறு மலம் கழித்தார். அவரின் ஆடையிலும் கை கால்களிலும் மலம் படிந்து போட்டியின் ஏற்பாட்டு குழு அதில் தலையிடவில்லை. விருசிக் இறுதியில் வெற்றி பெற்றார். வெற்றி வெற்றியே, உங்களுக்கு ஆதரவுக்கு வெற்றியே என்று அவர் சமூக ஊடகத்தில் பதிவிட்டார். ஹைராக்ஸ் விர்ஸை தற்காத்து பேசியது இணையவாசியில் பலர். அவரையும் ஹைராக்ஸ் நிறுவனத்தையும் சார்ந்த நிறுவனம் விர்ஸை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும் என்றும் விர்ஸை சொந்தமாக போட்டியிருந்து வெளியேற முடிவு செய்திருக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். மலம் படிந்த ஆடையுடன் பங்கேற்றது மற்ற போட்டியாளர்களுக்கு சுவாதன அபாயத்தை ஏற்படுத்தியதாக இணையவாசிகள் கருதுகின்றனர். அதையடுத்து விர்ஸிக் போட்டியிருந்து வெளியேறதற்கு மன்னிப்பு கேட்டார். அவர் வெற்றியை கைவிடுவதாக கூறினார். ஹைராக்ஸ் நிர்வாகமும் மன்னிப்பு கேட்டது. போட்டியாளர் ஒருவரின் சத்தம், வாந்தி, சிறுநீர், மலம் ஆகியவை சுகாதார அபாயத்தை ஏற்படுத்துவதனால் அவர் இனி போட்டியிருந்து நீக்கப்படலாம் என்று நிர்வாகம் கூறியது. இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீடு கணுசனையை வழங்குகின்றார்கள் www.trttamilali.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 380 ரூபா 31 சதம், இந்திய பெறுமதியில் 110 ரூபா 22 சதம், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 331 ரூபா 11 சதம், இந்திய பெறுமதியில் 95 ரூபா 99 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402 ரூபா 37 சதம், இந்திய பெறுமதியில் 116 ரூபா 63 சதம், ஒரு ஐக்கியராட்சிய பொன் இலங்கை பெறுமதியில் 443 ரூபா 49 சதம், இந்திய பெறுமதியில் 128 ரூபா 57 சதம், ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 136 ரூபா 80 சதம், இந்திய பெறுமதியில் 68 ரூபா 85 சதம். இத்துடன் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்துடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் .com. இந்திய செய்திக்கு பரிஸ் லாட்சபில் அமைந்திருக்கும் வீட்டி கேசன்கரி, காலிய கோணசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் மங்கிலில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்சி எம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதனை சமீபடுத்த நீர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
4: விடாதீங்க போங்க போங்க.
6: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
7: 11 à 13 rue Caille 75 000 de Paris
6: VT Superstore Gare La Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Jolie Gonesse
6: Mélodie et Tordre Gélaque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரட் த்ராச 3098 குவைனிட்ஸ் சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

தஞ்சை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவையை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் ஃபோர் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.

கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும், அவளோடு காத்திருக்கும் இவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள்.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கு நிமல சிங்கத்தையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நிமல். நிமல் வணக்கம். வணக்கம் நிமல். நல்லது, அவர் இணைந்துவிட்டு சரி அவரோட பேச முடியவில்லை. இப்பொழுது அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: அன்பான இனிய மதிய வணக்கம். சோபி பொம்டிலிருந்து விபி. நாங்கள் நலம் நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு நீண்ட இடவழிக்கு பிறகு விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி கலந்து கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி.
0: ஆமாம், நாங்கள் நலமாக இருக்கிறோம். நன்றி.
1: என்ன சிங்கத்துக்கு இருமல் வந்துடுது கூட கதான் அவரால்
0: இராமல் இருக்கிறது போல பார்த்தால்
1: பரவாயில்ல. மீண்டும் தொடர்பு கொள்ளட்டும். நான் வந்து நானா நைட்டால் படத்தில இருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில சீரா எஸ் கோவிந்தராயனும் சுசிதாவும் பாடின மேகங்கள் இரண்டு வந்தால் மழை என சொல்வதென்றும் ஓடி வந்து மீட்பதற்கோர் உண்மைக்கோர் கால்களில் என தொடங்கி மேகங்கள் இரண்டு வந்தால் மழை என சொல்வதென்ற பாடலை கேட்கிறேன்.
0: மேகங்கள் இரண்டு வந்தால் என்ன பாடல் கேட்டீங்க?
1: மேகங்கள் இரண்டு வந்தால் மழை என சொல்வதென்றும்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் விபி அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

நேரம் சரியாக 2:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்கு காத்திருப்பவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் இணைந்து கொள்ளலாம்.

இப்பொழுது வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். அவருடைய தொலைபேசியும் துண்டிக்கப்பட்டு விட்டது. சரியே இன்னும் தெரியவில்லை, நீங்கள் முன்னும் இணைந்து கொள்ளுங்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம். குணநாயகி பசுபதி, நலமா இருக்கிறீர்களா?
1: ஓம் சோமா இருக்கிறேன்.
0: யாருடைய தொலைபேசி வந்தது? அது துண்டிக்கப்படுகிறது, யாருடைய தெரியவில்லை. நீங்களா இல்ல என்ன?
1: இல்ல இல்ல, நான் இப்பதான் எடுத்தேன். ஒரு தரத்துல வந்தது, இப்பதான் எடுத்தேன். ஜோஜி
0: பாத்துட்டு
1: பாட்டு முண்டும் எடுக்கல.
0: சோலைக்குயில் பாடும்.
1: அதைச்சாங்கோ, சோலைக்குயில் பாடும் சொல்லி கொடுத்தது யாரு?
0: ஓகே ஓகே,
1: அந்த பாட்டத்தாங்க சொல்லும்.
0: அந்த பாடலையும் உங்களுக்காக தருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நன்றி, வணக்கம்.
0: அவர் குணநாயகி பசுபதி அவர்கள் கேட்ட பாடல்.

0: ஹாய் தேவி, டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
2: என்ன சமையலோ, என்ன சமையலோ.
3: உங்கள் தேவையறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசுலாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
4: இத்துடன் நிறைவு பெறுவது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த பிபி மற்றும் குலநாயகி பசுபதி இவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடரும் விளம்பரத்தை தொடர்ந்து விளம்பரம் இருக்கிறது பாடலி தேடல்.

0: மாதிரி இருக்கு.
1: தெரிஞ்சாக்கள் இருக்கு.
0: கடவுள்
1: கை கொடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன், அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எம்பித்து புது வீடு ஏமா இன்சூரன்ஸும் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ளை அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
0: மறக்காதீங்க ஜோஸ் ஜெயரத்னத்தை.
1: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
2: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெயரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil, Zürich, Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMPH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம், அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: என்ன பிரிட்ஜ் வாங்கி விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, இந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GRT தமிழ் ஒளி. தமிழ் ஒளியில் தொடர்கிறது பாடலி தேடல். பாடத்தட நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கடந்த வாரம் தரவு கொடுத்திருந்தேன், அதாவது 5ஆம் தேதி கடந்த வாரம் தரவு கொடுத்திருந்தேன். அந்த தரவுக்குரிய சரியான பதில் யாரும் கூறவில்லை என்பதால் அந்த தரவை உங்களுக்காக மீண்டும் தருகிறேன். நாம் செய்ய வேண்டிய சிலவற்றில் எம்மை அறியாது செய்வதில் இருப்பதும், சில விடயங்களில் பொருத்தமில்லாத இதனை பாடலிலிருந்து தெரிந்து உயிர் வாழும் அனைத்தையும் அணைத்து வருவதை விடையாக பெறலாம். நாம் செய்ய வேண்டிய சிலவற்றில் எம்மை அறியாது செய்வதில் இருப்பதும், சில விடயங்களில் பொருத்தமில்லாத இதனை பாடலில் இருந்து தெரிந்து உயிர் வாழும் அனைத்தையும் அணைத்து வருவதை விடையாக பெறலாம். பாடலை கேட்போம். பாடலுடாக முதல் 2 தரவுக்குரிய பதிலையும் நீங்கள் கூறி 3வது தரவுக்குரிய பதில் கூறியதிலிருந்து முதல் எழுத்தை மாற்றும் போது வரும் பதிலாக அமையும். இதோ பாடல்.

0: நேரம் சரியாக 3:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடலில் தேடல்.
1: அம்பாஸ்

0: பாடலி தட நிகழ்ச்சிக்காக நான் கொடுத்த தரவை மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன். நாம் செய்ய வேண்டிய சிலவற்றில் எம்மை அறியாது செய்வதில் இருப்பதும், சில விடயங்களில் பொருத்தமில்லாத இதனை பாடலிருந்து தெரிந்து உயிர் வாழும் அனைத்தையும் அணைத்து வருவதை விடையாக பெறலாம். அந்த வயலில் வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். அவருடைய தலைமை துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் குழந்தாயி பசுபதி.
1: எந்த நம்பர் துண்டிக்கப்பட்டது? சைபர் ஒன்பதா?
0: ஆமா.
1: நான் இப்ப சத்தம் எடுத்து மொத்தம் சொல்றேன். எல்லாத்தையும் மனைஞ்சு வருவது மொத்தம்.
0: சத்தம் எடுத்து மொத்தம் சொல்லுகிறீர்கள்.
1: குறிஞ்சி வைங்க. இதும் வரும், இதுவும் வரும், ஆனா வேதா அப்படியே.
0: அப்படியா? சத்தத்துல இருந்து மொத்தம்
1: எல்லாத்தையும் அணைச்சா மொத்தமா வரும். நாங்க சில வேளை எங்களுக்கு தெரியாமலே இருந்து சத்தத்தை போட்டுக்கொண்டு இருப்போம். அது சில விஷயங்களுக்கு பொருத்தமில்லாம தானே இருக்கும். நாங்க சத்தம் போடுறோம். நான் இந்த ஊவிப்புல சொன்னேன்,
0: உயிர் வாழும் அனைத்தையும் அணைத்து வருவதை மொத்தம் சொல்லி இருக்கிறீர்கள். அது எப்படி
1: கூட்டாக கேட்க? அது மொத்தம் தானே. மொத்தம்
0: அணைத்து வருவது
1: அதுக்கு சொல்றேன். மொத்தம் உண்டு, பின் ஆக்கள் மொத்தம் இல்ல, கூட்டினா மொத்தமா மொத்தத்தொகை தானே, அதுக்கு சொல்றேன். சரி, விளைய பாருங்க.
0: நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். இந்த தொலைவேசியில் வருகிறார்கள் துண்டித்து விடுகிறார். சரி, நீங்கள் அப்படி உங்களுக்கு அதில் அழைப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் மற்றதில் இணைந்து கொள்ளலாம். நாம் செய்ய வேண்டியதை சிலவற்றில் எம்மை அறியாது செய்வதில் இருப்பதும், சில விடயங்களில் பொருத்தமில்லாத இதனை பாடல் இன்று தெரிந்து உயிர் வாழும் அனைத்தையும் அனைத்து உயிர் வாழும் அனைத்தையும் அனைத்து வருவதை விடையாக பெறலாம். அந்த வயலில் இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் வாசி.
2: சோமா இருக்கிறீங்களோ?
0: ஆம், சோமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் வாசி?
2: சோமா இருக்கிறோம். நான் இதுக்கு கதையில இருந்து சதை என்று சொல்றேன்.
0: கதையில் இருந்து
2: சதை
0: சதை என்று சொல்லுகிறீர்கள். பார்ப்போம் பொறுத்திருந்து. நன்றி
2: நன்றி
0: நன்றி.

0: நேரம் சரியாக 3:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடலை தேடல். பாடத்தேடல் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ராஜலிங்கம் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: ஓ, நலமா இருக்கிறோம். நாங்கள் தாங்கள எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நலமாகவே இருக்கிறோம். நன்றி
1: நன்றி நன்றி. நிறைய பிரதிகளை நாங்கள் கொண்டு வந்து ராஜாணையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: ஓ, கதைக்கள் காணம் கொடுத்தீங்களா?
1: ஓ, நல்ல ஒரு கதை ஒன்று தயாரித்து.
0: ராஜன் நான் மறந்து விட்டார் போல, என்னிடம் தரவில்லை. சரி, நான் பார்க்கின்றேன் என்னுடைய ஃபைல்ல.
1: அதே போல காதலர்களும் அதுக்குள்ள
0: மயங்கிடுவோம். உண்மை சம்பவமா?
1: இது நம்மளா உண்மை சம்பவம் தான். இணையதளம் மூலமாக
0: படித்து சுவைத்த சம்பவம் சொல்றீங்க.
1: சரி, அப்படி இல்லாதவங்களுக்கு இணையதளம் மூலமாக ஜாயின் பண்ணி தெரிஞ்சிருக்கு. நம்ம அதை கொண்டு வந்து
0: காட்டியிருக்கேன்.
1: பாருங்களேன், நானும் புனநேயம்மாவோட என்ன விட மொத்தமும்
0: நேரம் சரியாக 3:23. நீங்க இணைந்திருப்பது பாடல் தேடு நிகழ்ச்சியோடு. சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்வோம்.

அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இதுபோது மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில் குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். சரி மகாலில் மேலதிக விவரங்களுக்கு ஷோரி மஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாஷப்பலை ஷோரி மஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.

0: கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜாப் பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜாப் பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜாப் பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட், ஸ்ட்ராஸ்ஸே 3098, குவைட் சுவிஸ், குவைட் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிசிலே VTS Finance GmbH.
2: நிலையகலையிலும் சரியாக 3:29 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடலி தேடல். அந்த வகையிலே வந்த பதில்கள் அத்தனையும் தவறான பதில் என்பதை கூறிக்கொண்டு, அதாவது வந்த பதில்களை கூறுகின்றேன். சென்ற வாரத்தில் கொடுத்த பதில்கள் வந்தது உதவியிலிருந்து பதவி வந்திருக்குது, பயத்திலிருந்து மையம் வந்திருக்குது, வீரத்திலேருந்து கரம் வந்திருக்குது, நில்லிலேருந்து பால் வந்திருக்கு, சத்தத்திலேருந்து முத்தம் வந்திருக்குது, பயத்தில இருந்து மையம் வந்திருக்கிறது, அடுத்தது தூக்கத்தில இருந்து துக்கம் வந்திருக்கிறது, அடுத்து பாத்தில இருந்து காத்து வந்திருக்கு, திண்டாட்டத்திலிருந்து கொண்டாட்டம், சத்தத்திலேருந்து மொத்தம், கதையிலேருந்து சதை, சத்தத்திலேருந்து மொத்தம், இவைதான் வந்த பதில்கள். ஆனால் இவை அனைத்தும் தவறான பதில் என்பதை குறிப்பிடுகின்றேன். ஆகவே மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக இந்த பாடலை தருகிறேன். பாடலூடாக வடிவாக நீங்கள் பாடலை கேட்டு இல்லாட்டி தரவி எடுத்து இந்த தரவுக்குரிய பதிலோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நாம் செய்ய வேண்டிய சிலவற்றில் எம்மை அறியாது செய்வதில் இருப்பதும் சில விடயங்களில் பொருத்தமில்லாத இதனை பாடலில் இருந்து தெரிந்து உயிர் வாழும் அனைத்தையும் அணைத்து வருவதை விடையாக பெறலாம். பாடல் இதோ

0: பரிசில இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல் வந்து இறங்கி இருக்கிறாப்ப திசையும் தெரியல திக்கும் தெரியல எப்படி போக போறோம் யாழ்ப்பாணம் ஒரு ஒரு ஒரு பிள்ளை வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும் தங்கச்சி தங்கச்சி
1: வெளிநாட்டுல அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க இது தெரியாம
2: ஆமாம் இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள் பண்டா நாய்க்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா நோபரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 74 00 440 மறந்து விடாதீர்கள் தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 00 440 அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்
3: நேரம் சரியாக 3:37 இந்த வேளையிலே வந்திருப்பவர் வணக்கம்
4: புள்ளி எடுக்கிறேன் புள்ளி
3: புள்ளியா
4: புள்ளினா இப்ப செய்ய வேண்டிய சில வெற்றியாது அதை நிப்பாட்டுறது செய்வதில் இருப்பதண்ட ஒரு புள்ளி போட்டுறது அப்படியே நினைக்கிறேன் சில விடயங்களில் பொருத்தமில்லத்தானே அப்படி புள்ளி போடுறது புள்ளி எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து அள்ளி எடுக்கிற மாதிரி அள்ளி என்று சொல்றேன்
3: புள்ளியில எடுத்து அள்ளி என்று சொல்லுகிறீர்கள்
4: ஓமோ சரி தெரியாது இனி வரையில நீங்க சொல்லிக்கதான் கேட்பேன்
3: ஓகே நன்றி
4: நன்றி
3: நன்றி வணக்கம் அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம் வணக்கம் புலோமினா அவர்கள் நலம் தான் நாங்களும் நலமாக இருக்கிறோம் நன்றி
5: எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா எல்லாம் வரும் போல கிடக்குது ஆனா பின்னுக்கு வரையில நானும் அந்த புள்ளி யோசிச்சேன் பின்னுக்கு வரையில இதெல்லாம் அள்ளி அணைக்கிறண்டும் வரலாம் அது அது சரியா தெரியாது எனக்கு நான் வேற ஒன்று எடுத்தேன் செய்து சொல்லி பார்ப்போம் சரியா நாடு என்ற சொல் எடுத்து
3: நாடா
5: நாடு நாடுண்டா நான் வேற விஷயமாவும் எடுத்தேன் யார்கிட்ட நாட்டை பற்றி கேட்கிற மாதிரியும் எடுக்கலாம் அப்படியேண்டு சொல்லி எடுத்துட்டு பின்னால காடு காடுண்டா சுடலைக்கு போறத காடு அழைக்குதுன்னு சொல்லுவினோ எல்லாரையும் அது தழுவும் உயிரினங்கள் எல்லாத்தையும் வந்து காடு வந்து தழுவும் அதாவது அணைத்து கொள்ளும் அந்த கருத்துல
3: நன்றி வணக்கம் அவர் புலோமினா அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் இசை போட முடியாமல் இருக்கிறது அதனால இந்த இசையை ஒளிபரப்புகிறேன் நேரம் சரியாக 3:39 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடலில் தேடல் நாம் செய்ய வேண்டிய சிலவற்றில் அறியாது செய்வதில் இருப்பதும் சில விடயங்களில் பொருத்தமில்லாத இதனை பாடலிருந்து தெரிந்து உயிர் வாழும் அனைத்தையும் அணைத்து வருவதை விடையாக பெறலாம் அந்த வயலில் ஷியாமலா அணைந்திருக்கிறீர்கள் வணக்கம் ஷியாமலா
6: வணக்கம் ஜோபிதா.
3: நலமா இருக்கிறோம். என்னது அப்படி துருத்து? ஓகே ஓகே ஓகே, பதிலுக்கு பதில் என்ன? சரி ஓகே,
6: பூவெல்லாம் எல்லாம் சொல்லும் வந்துட்டு அதுக்குள்ளே மீனும் வேற இல்ல,
3: வேற இல்ல.
6: நான் அப்ப அமைதி எடுத்து பாக்குறேன்.
3: அமைதியா?
6: ஓ,
3: ம்,
6: சில இடங்கள சத்தம் போடாத இடத்துல நாங்க தெரியாம சத்தம் போட்டுருவோம்.
3: ஓகே,
6: சத்தம் போட வேண்டிய இடத்துல அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல சத்தம் போட்டுருவோம். அப்படி யோசிச்சேன், சொல்லும் வரட்டும்.
3: வரட்டும், எல்லாம் சொல்லும். ஓகே,
6: அமைதியிலேருந்து சுமைதி என்று சொல்லி பாக்குறேன்.
3: அமைதியிலேருந்து சுமைதியா?
6: அப்படி நினைக்கிறேன். அது சுமைதி என்றா பொறுப்பு, பேரம் அப்படி அர்த்தம் போட்டிருக்கு. அகராதி சொல்ல அல்லது
3: அப்படியா இருக்கலாம். அகராதி உடம்பெல்லாம்
6: சுமைதி என்றா பொறுப்பு, பேரம் மிகுதி என்ற அப்படி அர்த்தம் போட்டிருக்கு. சொல்லி பார்ப்போம்.
3: ஓகே சியாமலா, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சியாமலா.
6: நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
7: வணக்கம் சகோதரி சோபிதா, ஜெர்மனில இருந்து உதயன் பேசுகிறேன்.
3: வணக்கம் ஜெர்மன்ல இருந்து உதயன் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
7: நீங்க நலம் தானே?
3: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி.
7: நன்றி. கதை அது உதயமணியா வந்தவா சொல்லி கதை?
3: கதையா? ஆமாம், எங்களுடைய பசி சொல்லி இருந்தார் கதை என்று.
7: சரி சரி, அது இன்றைக்கு சொன்னவர்
3: இப்ப என்று சொன்னவர்
7: அது வந்து கடவுள் என்று சொல்லி பாக்குறேன்.
3: நீங்க ஜெர்மனிய நேரத்துக்கு போறீங்க, அது என்ன அண்ணடுகளும்
7: மறக்கணும்.
3: நன்றி, நன்றி. நிலைய கலையிடம் சரியாக 3:42.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2, B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2, C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்.
4: நேரம் சரியாக 3:45 இந்த வேளையிலே இந்த நேரமாக காத்திருப்பவர் வணக்கம். கதை நான் தவறு என்று சொல்லிவிட்டேன். கதை
5: பாப்போம், என்ன வச்சிருக்கேன் பாப்போம்.
4: ஓகே
5: ஓகே,
4: நன்றி நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா அணைந்திருக்கிறீர்கள் மீண்டும். வணக்கம் ஷியாமலா.
6: வணக்கம் சோபிதா.
4: வணக்கம், சொல்லுங்கள் ஷியாமலா.
6: இப்ப வந்ததுக்குள்ளே மட்டும் சரியா வரே இல்லையா?
4: இல்ல, இப்ப வந்ததுக்குள்ள தெரியல. ஆமாம்,
6: நான் எதிரண்டு வந்தது.
4: எதிரா?
6: ஓ, ரெண்டாவது கேள்வி, உயிர் வாழும் அனைத்தையும் அணைத்து வருவது.
4: ஓ, அணைத்து வருவது
6: என்ன அர்த்தம் இல்ல சொல்லுறது?
4: அதான் இரண்டு அணைய அணையறத இரண்டாக எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன
6: ரெண்டு? அனைத்தும் அனைத்தும் அணைத்து வருவது என்று கேட்கறீங்க. சரி, எனக்கு விளங்கையில அப்ப எதிரிலிருந்து கூதி ரெண்டு சொல்லிக்க பாக்குறேன்.
4: எதிரிலிருந்து, எதிரிலிருந்து
6: கூவண்ணா போடுறேன்.
4: ஓ, எதிரிலிருந்து கூவண்ணா, கூர்,
6: கூதிர்,
4: கூதிர், கூதிர். ஓகே,
6: அந்த கூதிர் காலம் இருக்குதானே?
4: ஓ,
6: அது என்ன குளிர்காலம் மாதிரி தானே, அது எல்லா உயிர்களுக்கும் சேர்த்து தானே கூதிர்காலம் வருது. அப்படி யோசிச்சேன்.
4: ஓகே ஓகே, பார்ப்போம். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் சாமலா.
6: நன்றி வணக்கம்.
4: நன்றி வணக்கம். நிலைய கலைநேரம் சரியாக 3:47. அந்த வயலில் இப்பொழுது வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்
7: சொல்லுங்கள்
4: பிரோமினா.
7: அப்போ சொன்ன அந்த நாடுன்ற சொல்லி எடுத்து நாடண்டா நாடு வந்து எடுத்தனா நாடி செல்றது எங்களை கேவலையில சரி வைக்கணும் போகும் நாடி செல்றது அந்த நாடுலயும் அப்படியும் எடுக்கலாம் ரெண்டையும் பொருத்தி பார்த்தால் எங்களை அணைக்க கூடியது வீடு அல்லது கூடு
4: வீடு அல்லது கூடு என்று சொல்லிருக்கீர்கள்
7: எங்களை வீட்டை தான் வீட்டை அணைக்கும் பறவைகள் மற்ற கூட்டுக்கு செல்லுங்கள் அப்ப கூடன்றும் சொல்லலாம் வீடன்றும் சொல்லலாம் எல்லாம் போடுவோம் அங்க எந்த கருத்து
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாடலி தேட. இந்த வேலை ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்வோம்.

0: வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
1: இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
0: காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
0: மேலதிக தொடர்புகளுக்கு
1: 65
0: மேலதிக தொடர்புகளுக்கு
1: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
0: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: சொல்லிவிட்டு மீண்டும் விளம்பரம் போடுவோம். அதாவது இப்போ வந்த பதில்களும் அத்தனையும் தவறான பதில். ஆகவே நீங்கள் மீண்டும் கண்டுபிடியுங்கள். பாடல்கள் இந்த சொல்லு இருக்கிறது என்று நம்புகின்றேன். பாடலுக்கு இருக்கிறபடியாக தான் இந்த தரவு கிடைக்கப்பெற்றது. ஆகவே நீங்கள் மீண்டும் இந்த பாடலை கேட்டு ஓடி வாருங்கள் உங்கள் பதிலோடு. இதோ பாடல்.

0: நேரம் சரியாக 3:56. அந்த வேளையிலே வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சசிதா. கடைசியா சொல்லி சொல்லி பாக்குறேன்.
0: சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
1: நேரம் ஆச்சு.
0: ஆமாம்,
1: நான் தில்லில இருந்து நெல் என்று சொல்லி பாப்பா.
0: தில்லில இருந்து நெல்.
1: நெல்லா உணவு தானே, எல்லாத்திலையும் வணக்க கூடியது சாப்பாடு தானே.
0: ஓகே,
1: அந்த கருத்தில் எடுத்து நான் சொல்லி பார்த்துட்டு போகிறேன். மற்றவைக்கு உடத்தை விட்டு உடைய பார்ப்போம், எதிர்பார்த்திருக்கிறோம். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் சொல்றேன்.
0: வணக்கம் வசி. நேரம் சரியாக 3:57. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடலித்தேடல். பாடலித்தேடல் நிகழ்ச்சிக்காக நான் கொடுத்த தரவை மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன். நாம் செய்ய வேண்டிய சிலவற்றில் எம்மை அறியாது செய்வதில் இருப்பதும், நாம் செய்ய வேண்டிய சிலவற்றில் எம்மை அறியாது செய்வதில் இருப்பதும், சில விடயங்களில் பொருத்தமில்லாத இதனை பாடலிருந்து தெரிந்து உயிர் வாழும் அனைத்தையும் அணைத்து வருவதே விடையாக பெறலாம். அதுவேளை நீங்கள் கூறிய பதில் அத்தனையும் தவறான பதில் என்று கூறிக்கொண்டு அடுத்த வாரம் இந்த தரவோடு செல்வோம். அப்படியே நீங்கள் அதாவது இந்த லிரிக்ஸ் வரிகளை எடுத்து கவனமாக பார்த்து இந்த தரவையும் எழுதி வைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். அடுத்த வாரம் பார்ப்போம் யார் சரியான பதில் சொல்லுகிறார்கள் இல்லையென்னு சொன்னால் நான் அந்த பதிலை சொல்லுவதற்கு இருக்கிறேன். கடைசி சொல்ல இல்லையென்னு சொன்னால்தான் நான் கூறலாம். இல்லை, நீங்களும் புத்திசாலியாக கண்டுபிடித்து அடுத்த வாரம் கூறுங்கள். இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனைகளுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
3: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு காட்டுமையாக்கள் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறோம் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
4: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
5: தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-0440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

நேரம் சரியாக 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். சம்மாந்துறை பிரதேசத்தில் பொது வீதியோரங்களில் மீன் விற்பனை செய்வோரை குறிவைத்து சிறப்பு வர்த்தக சோதனை நடவடிக்கை வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. திருவண்ணாமலை அனுராதபுரம் சந்தையில் அமைந்துள்ள மதுபான கடையொன்றில் இடம்பெற்ற கொள்ளை முயற்சியை அதன் ஊழியர்கள் முறியடித்துள்ளனர். மாத்தறையில் உள்ள 1.5 ஏக்கர் காணியை 60 மில்லியன் ரூபாய்க்கு கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கில் தொடர்ச்சியாக நீதிமன்றில் முன்னிலையாக தவறியதால் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது.

நாட்டில் தற்போதுள்ள நீதித்துறையின் சுதந்திரத்துக்கும் அதன் தன்னாட்சிக்கும் 22வது திருத்தச் சட்டம் மூலம் பல பாரிய தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டு வருகின்றன. நமது நாடு ஒரு சர்வாதிகார நாடல்ல மாறாக ஜனநாயக நாடாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நாங்கள் கற்பனையில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் கைவினைப் பொருட்களை புத்தாக்கமாக வடிவமைத்துள்ளீர்கள். இவ்வாறான புத்தாக்க சிந்தனையாளர்கள் எமது வடக்கு மாகாணத்தில் இருப்பதையிட்டு நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சுகாதார சேவையின் நடைமுறை சவால்கள், மருத்துவமனைகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் மாகாண சுகாதாரத்துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த முக்கிய கலந்துரையாடல் இன்று சனிக்கிழமை காலை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் உள்ளிட்ட சில தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த 48 மணி நேர அடையாள வேலைநிறுத்தம் நேற்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளது. இலங்கையின் கிழக்கு மாகாணத்தை மேம்படுத்தும் நோக்கில் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கான சிறப்பு 3 நாள் சுற்றுலா மேம்பாட்டு ஆய்வுப் பயணம் நேற்று ஆரம்பமானது. திருகோணமலை மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் புலம்பெயர்வு தகவல் மையம் திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால செயல்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் திருகோணமலை மாவட்ட மேலதிகார சங்க அதிபர் எஸ் சுதாகரன் அவர்களின் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக ஒன்றுகூடல் மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. திருகோணமலை அண்டாதபுரம் சந்தியில் அமைந்துள்ள மதுபான கடை ஒன்றில் இடம்பெற்ற கொள்ளை முயற்சி அதன் ஊழியர்கள் முறியடித்துள்ளனர். நாகப்பட்டினம் மற்றும் காங்கசந்தரைக்கு இடையிலான பயணிகள் படகு சேவைக்கான நிதி உதவியை இந்திய அரசாங்கம் மேலும் 1 வருடத்துக்கு நீடித்துள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் பிரதானியாக டேவிட் மாயர்ஸ் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளுக்கான கட்டணங்கள் அடங்கிய பட்டியல் ஒன்று சமூக ஊடகங்களில் பரவி வரும் நிலையில் அது தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபை முக்கிய தெளிவுபடுத்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. தனது கை மற்றும் தடுத்து வைப்பு நடவடிக்கைகளை சவாலுக்குள்படுத்தி முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மேயர் ஜெனரல் சுரேஷ் அலி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து கல்முனை நற்பிட்டி முனையில் உள்ள அனோச்சன் சிவராசாவின் வீட்டுக்கு சென்ற முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுதீன் அவரது குடும்பத்தினரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது வழக்கின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து நடவடிக்கை எடுப்பதாக ரிசாத் பதியுதீன் உறுதியளித்துள்ளார். சவுதியில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட அனோச்சன் சிவராசா தனது குடும்பத்தாருடன் இன்று தொலைபேசியில் உரையாடியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரியாவுக்கு எதிராக நேற்று கையூட்டல் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. 11 வயது சிறுவர் ஒருவர் போதைப் பொருள் பயன்படுத்துவது போன்ற காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இலங்கை காவல்துறை விசாரணை ஆரம்பித்துள்ளது. நானுஒயாவில் இன்று காலை இடம்பெற்ற வாகன வீதி விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நாடு முழுவதும் விபத்துகள் அதிகம் நடக்கக்கூடிய மற்றும் ஆபத்தான 712 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக சட்டத்தரணியும் காவல்துறை அதிபருமான பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் மழை வீழ்ச்சி இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய செய்திகளை தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகள் வேண்டாம், தேவைப்பட்டால் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்று தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று கட்சியின் முப்பெரும் விழா நடைபெறுகின்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர்களின் பட்டியல் இன்று வெளியாகின்றது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் டெங்கு காய்ச்சலை தடுக்க முதல் தடுப்பூசி அடுத்த ஆண்டில் அறிமுகம் செய்யப்படுகின்றது. தாராபுரம் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் காரை சேதப்படுத்தியதாக அதிமுக வேட்பாளர் பானுமதி மாஜி அமைச்சர்கள் மீது 10 பிரிவுகளில் வழக்கு போடப்பட்டுள்ளது. முதல்வர் விஜயின் வெளிநாட்டு பயணத்தில் ரீல்ஸ் தான் வந்தது, முதலீடு வரவில்லை என்று திமுக முன்னாள் அமைச்சர் டி ஆர் பி ராஜா விமர்சித்துள்ளார்.
மலேசியாவில் ஆராய்ச்சி படிப்பு படிக்கும் மாணவர் பாரதிதாசனுக்கு சமூக நீதித்துறை சார்பில் ரூபா 29.95 லட்சம் கல்வி உதவித்தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது. நெஸ்டல் நிறுவனம் குழந்தைகளுக்காக தயாரிக்கும் பால் மாவில் தரம் இல்லை என்று இந்திய அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். முதலமைச்சர் விஜயின் தொகுதியான பெரம்பலூர் உட்பட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட அறிவிக்கப்படாத தொடர் மீன்வெட்டால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகச் சீரில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தம் மூத்த மகன் அவருடைய திருமண செலவை ரஷ்ய தொழில் அதிபரிடம் திருப்பி கொடுத்து விட்டதாக கூறியுள்ளார். பாலஸ்தீன அதிகார சபை அதிகாரிகளுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்களுக்கும் எதிரான விசா தடைகளை நீடிக்கப் போவதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை விமான நிலையத்துக்கே சென்று வரவேற்க தயாராகுவதாக தெரிய வந்துள்ளது. உக்ரைனுக்கு ஆதரவு அளித்து வரும் போலந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் மீது ட்ரோன்கள் அல்லது ராக்கெட்டுகளை பயன்படுத்தி ஹைபிரிட் தாக்குதல் நடத்துவதற்கு ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக போலந்து பிரதமர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் டென்மார்க்கும் கிரீன்லாந்தும் பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு இணங்கியுள்ளன. பாகிஸ்தானின் பள்ளி வாசலில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 4 வயது சிறுவர் உட்பட 21 பேர் இறந்தனர். வளைகுடா மோதல் காரணமாக எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் எரிசக்தி சேமிக்கும் நோக்கில் எடுக்கப்பட்ட தொடர் சிக்கன நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அரசு வாகனங்களுக்கான எரிபொருள் குறைப்பு, அரசு வாகனங்கள் வாங்குவதற்கும் அதிகாரிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கும் அரசு விருந்துகளுக்கும் தடை விதிப்பதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்க சில நிறுவனங்களுக்கு தடை விதித்துள்ளார். ஏமனில் நடைபெறும் உள்நாட்டு மோதலால் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 1.12 லட்சம் மக்கள் அந்த நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கை வீட்டு காவலில் வைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எதிரிகளின் தாக்குதல்களை சமாளிக்கும் வகையில் விண்வெளியில் ஆயுதங்களை நிலைநிறுத்தி இருப்பதாக அமெரிக்கா முதன்முறையாக வெளிப்படையாக தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் உயர்நிலை பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மாணவர்கள் 3 இறந்தனர். சூடான் மக்களின் பாரம்பரியத்தில் மருதாணிக்கு முக்கிய இடம் உண்டு. திருமணங்கள், குடும்ப நிகழ்ச்சிகள், சமய கொண்டாட்டங்களில் மருதாணி பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் தண்ணீர் பற்றாக்குறை, பருவநிலை மாற்றம், 3 ஆண்டுகளாக நீடிக்கும் போர் ஆகியவை அந்த நாட்டு மருதாணி உற்பத்தியில் தடங்களை ஏற்படுத்தியுள்ளது. தென்கொரியாவில் மிசலின் நட்சத்திர அங்கீகாரம் பெற்ற ஒரு உணவகத்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உலகின் ஆகச்சிறந்த விமான நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பசிபிக் மண்டலத்தின் சிறிய நாடான விஜியில் HIV பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. பொலிவியாவில் புதிய பூனை வகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பூமியின் மேற்பரப்பில் சேமிக்கப்படும் நன்னீரின் அளவு கடுமையாக குறைந்து வருவதாக ஐநா எச்சரித்துள்ளது. வீட்டை காவல் காக்கும் தெய்வங்கள் என்று நாய்கள் போற்றப்படுகின்றன. எதிர்காலத்தில் செய்யறிவின் நுண்ணறிவு மனிதர்களுக்கு கட்டுப்பாடு இருக்கும் என்பது குறித்து கவலைகள் தற்பொழுது அதிகரித்து வருகின்றன. தற்பொழுது உலகின் 2 சக்தி வாய்ந்த AI கருவிகள் எந்த அறிவுறுத்தல் வழங்கப்படாமலே கணினி அமைப்புகளை அணுகுவதற்காக போலியான மனித விவர குறிப்புகளை உருவாக்கியதாக பிரிட்டன் அரசாங்கம் நடத்திய இணைய தாக்கல் சோதனையின் போது தெரிய வந்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானின் ஐசி நகோயா நகரில் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்குகின்றன. இலங்கை அணியுடன் நடந்த 2வது T20 போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வென்ற இங்கிலாந்து 2-0 என முன்னிலை பெற்றதுடன் தொடரையும் கைப்பற்றியது. ஜிம்பாவுக்கு எதிரான 2வது நாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 84 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மலம் கழித்தவாறு ஹைராக்ஸ் போட்டியில் கலந்து கொண்ட பெண் தமது வெற்றியை கைவிட முடிவெடுத்துள்ளார். இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு அனுசரணையை வழங்குகின்றார்கள் www.trttamilali.com. ஒரு ஈரோ கிழங்கே பொறுமதியில் 380 ரூபாய்
31%, இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 25%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 330 ரூபா 11%, இந்திய பெறுமதியில் 95 ரூபா 99%, ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 402 ரூபா 37%, இந்திய பெறுமதியில் 116 ரூபா 63%, ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபா 49%, இந்திய பெறுமதியில் 128 ரூபா 57%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 236 ரூபா 80%, இந்திய பெறுமதியில் 68 ரூபா 85%. இத்துடன் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் பரிசு லாட்சுபில் அமைந்திருக்கும் வீட்டி கேசன்கரை, காலையில் கொண்டு செல்ல அமைந்திருக்கும் வீட்டி சூப்பர் ஸ்டோர் இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்தியில் செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: VT Superstore, Garlagones, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: மேகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்காலொட்டி அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris, Lachapelle.
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare Lagone, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: Mélodie et Tordre-Brelaque, VT Cash and Curry, Paris, Lachapelle, Tordre-Bu, Tolébissi-Lacam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: நேரம் சரியாக 4:19. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் ரதி கோபால்சிங்கம் அவர்கள் தொகுத்து விளங்கும் கவிதையின் காணம். அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவருடைய கவிதையின் காணத்தோடு இணைந்திருங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர இருக்கின்றது. கவிதையும் கானமும். கவியின் கானம் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். அழகான கவிதைகளோடு இணைந்து உங்களுக்கு பிடித்த கானங்கள் ஒளிபரப்பாக இருக்கின்றன.

உன்னை தாழிய பெண்ணே, கட்டிக்கொள்ள நான் மண்ணில் பிறந்தேனே. உன்னை எண்ணி எண்ணி நித்தம் இருப்பதால் என்னை இழந்தேனே. குவையிதழே மெல்லவா என்னை இதமாய் கொஞ்சவா. நித்தம் நித்தம் இந்த நெஞ்சு உன்னால் துடிக்கின்றதே. அடி பச்சை குத்தி உன்னை வைத்து சிந்து படிக்கின்றதே. மனம் பச்சை குத்தி உன்னை நினைத்து சிந்து படிக்கின்றதே.

பதில் டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது கவிதையும் வார வாரம் உங்கள் மனம் கவர்ந்த புதிய பழைய பாடல்களோடும் கவிதைகளோடும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது கவிதையும் கானம். உங்கள் மனதிற்கு இசை தாளாட்டாய் இப்போதும் எப்போதும் கவிதையும் கானம். என்னை விட்டு தூரத்தில் இருந்தாலும் பெண்ணே, எனக்கென்று நான் என்ன வந்தாயே பெண்ணே, நிலவது வானத்தில் தான் போகுதே அது போலே தூரத்தில் போகின்றாயே. அலை கொஞ்ச கரையும் தூரமில்லை, உன்னை விட்டால் நீங்கள் யாரும் இல்லை. நீ என் பக்கம் வந்தால் வெளி தூரல் இல்லை. நீதானே என் வாழ்வின் காதல் இல்லை. நீதானே என் வாழ்வின் காதல் இல்லை.

இதயத்தில் எப்போதும் காதல் இருக்கும். காதலின் இதயத்தில் எப்போதும் கவிதை இருக்கும். காதலோடு கவிதை சேரும் நேரத்தில் கானத்துக்கு பஞ்சம் இருக்குமோ? உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் கானமும். காதல் என்ற சத்தம் அடி உன்னால் நெஞ்சில் யுத்தம், யாவும் இதன் கண்ணில் அடி உன்னை தாண்டி மிச்சம், பூக்கள் கொண்ட வண்ணம் நீ உன்னில் கொண்டாயே, நான் பாக்கள் சிந்திக்கொள்ள நீ காதல் தந்தாயே, என் இருளை கிழித்து கொண்டு நீ பார்வை தந்தாயே, உலகம் உண்டு வாழ என்று இதயம் தந்தாயே, இதயம் தந்தாயே.

நினைத்தால் வருவது அல்ல கவிதை, மனம் கனத்தால் வருவதுதானே கவிதை. அந்த கவிதைகள் நேயர்களே, உங்களுக்கு பிடித்தமான கானங்களுடன் இணைந்து வருகின்ற இந்த நேரம் கவிதையும் கானமும். டிஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் கானமும். என் கண்ணில் வந்த வண்ணம் கண்ணே நீதான், என் நெஞ்சில் ஊறும் கவிதை பெண்ணே நீதான். உன் வார்த்தை எந்தன் வாழ்விடம், நீ பார்த்து கொண்டால் மேலிடம். நீ சொந்தம் என்று வந்தால் பெண்ணே நான் மிதப்பேனே, நெஞ்சில் உன்னை அள்ளி கொஞ்சி நான் அணைப்பேனே. உன் காலடியில் இருந்து கொள்ள நான் நினைப்பேனே, உன் காலடியில் இருந்து கொள்ள நான் நினைப்பேன்.

தமிழ் ஒலியில் உங்கள் இல்லங்களில் மட்டுமல்ல உங்கள் உள்ளங்களிலும் ஒலித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கவிதை என்றாலே நேர்களே அழகுதானே, அது தன்னை இசையால் அலங்கரித்துக் கொள்ளும் போது பேரழகாகி விடுகிறது. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் கவிதையும் கானும். நேசம் என்றாலே சித்திரம்தான், நீ கோபம் வந்தாலே பத்திரகாளி, பூ போன்ற மனதை போலே இதயம் கொண்டாயே, தேனோரும் குரலில் பாக்கள் படித்துக் கொண்டாயே, பகல் இரவா உன்னைத்தானே நினைக்க வைத்தாயே, சுகம் சுகமாய் சொற்பனங்கள் கண்ணில் விதைத்தாயே, வசந்தங்கள் என்றால் வாழ்வில் உன் போலத்தான் என்னை

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ். கவிதையும் கானமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கேட்டவர்களுக்கு மட்டுமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கவிதையும் கானம். கவிதை என்றாலே இனிமைதானே? கவிதையோடு பாடலும் இணைந்து ஒலித்தால் இனிமையிலும் இனிமைதானே? உன் கொஞ்சு தமிழ் பிடிக்கும், தேனை சிந்தும் குரல் பிடிக்கும். உன்னிடம் கெஞ்சுவது பிடிக்கும், நீ விஞ்சுவதும் பிடிக்கும். உன் கோபங்கள் பிடிக்கும், திமிரான பார்வைகளும் பிடிக்கும். பாவை உந்தன் கால் இரண்டும் பிடிக்கும், பாதையிலே உன் என்ன நடை பிடிக்கும். தலை கோதுவது பிடிக்கும், மின்னி போகும் புன்னகை பிடிக்கும். உன் எண்ணங்கள் பிடிக்கும், உன்னை எண்ணுவது பிடிக்கும். தங்கமனத்தாலே உன்னை என்னில் சுமந்திட பிடிக்கும். இந்த பூவுலகில் பூமகளே நீ மட்டுமென்று உன்னோடு வாழ்வது பிடிக்கும்.

மனம் கனக்க கனக்க நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் தானம். பாடலும் கவிதையும் இணைந்து உங்கள் மனதில் ஊக்குவிக்கும்.

நான் கரத்த மீசை அரங்கும் போது கண்ணில் நிறைச்சேனே, என் மனசுக்குள்ளே விதம் விதமா உன்னை நிறைச்சேனே. நிலவை போலே இரவிரவா கண்ணு விழிச்சேனே, உன் குரலை கேட்டுக்கொண்டே பெண்ணே நித்தம் இழைத்தேனே. பா எழுதும் போதும் உன் தேன் குரலே கேட்கும், நான் உறங்கும் போதும் உன் பூ முகமே பூக்கும். நான் உயிராக உள்ளேன் நெஞ்சில் நீ வாழ்வதால், நான் பார்வை கொண்டேன் என்னை நீ ஆழ்வதால்.

இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது கவிதையும் காணும். மீண்டும் ஒருமுறை எல்லோருக்கும் இனிய தமிழ் வணக்கம் சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி.

0: நேர்கள் இதுவரை ரதி கோபால் சிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கிய கவிதையும் காணத்தோடு இணைந்திருந்தீர்கள். அவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடரும் விளம்பரத்தை தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது கண்டுபிடி கண்டுபிடி.
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமடைந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாக்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டனி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நுரையீரல் நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
2: 7,365 Fraser Street in Hoover, Canada.
1: மேலதிய தொடர்புகளுக்கு
2: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 778-882-40-39 அல்லது 604-375 சைபர் 55.
1: மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

கண்டுபிடி கண்டுபிடி, என் கேள்விக்கு பதிலை கண்டுபிடி. இந்நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நீங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக நான் ஏற்கனவே முதியோர் சொல்லை மீட்டி பார்ப்போம் என்றுதான் நான் கொடுத்திருக்கிறேன். அதில் முதியோர் சொல்லும் அடங்கி இருக்கும். ஆனாலும் நாங்கள் மறந்திருக்கிற சொற்கள், அதாவது கடந்த காலங்களில் எங்கள் முதியோர்கள் பாவித்த சொற்களை, நாங்கள் மறந்த சொற்களை நினைவுபடுத்துவதற்காக நாங்கள் இந்த சொற்களை நான் கொண்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றும் நாங்கள் மறந்து போன கடந்த காலங்களில் எங்கள் மறந்து போன அந்த சொல், அந்த வகையிலே கடந்த வாரம் நான் பக்கரையே அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க, பக்கரை என்று சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க. அப்படியானால் இந்த கூரி ஓலைகள் பறக்காமல் இருக்க கட்டும், அதாவது அந்த கட்டின் பெயரை சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது கடந்த வாரம் பக்கரை அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க, அப்படியானால் இந்த கூரி ஓலைகள் பறக்காமல் இருக்க கட்டும் கட்டின் பெயரை சொல்லுங்கள் பார்க்கலாம்.

0: நேரம் சரியாக 5:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக நான் கொடுத்த தரவு, அதாவது சென்ற வாரம் வக்கரை அப்படியே விட்டுட்டு போட்டீங்க, அப்போ அந்த வக்கரைக்காக அந்த அதாவது அந்த வக்கரை உங்கள் இப்பொழுது நான் கொடுக்கப்பட்ட தரவாக, அதாவது கூரை ஓலைகள் பறக்காமல் இருக்க கட்டும் அந்த கட்டின பேர். வணக்கம் ஜெனி, இணைந்திருக்கிறீர்கள். ஜெனி இணைந்திருக்கிறீர்கள்.
1: வணக்கம் சோவிதா, நலமா இருக்கிறீங்களோ?
0: ஓம் நலமாக இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி சோவிதா, நீங்கள் தொடர்ந்து நலமா இருக்கவங்களே வாழ்த்தி கொண்டு.
0: நன்றி ஜெனி.
1: நாளைக்கு எலியோடி என்று சொல்லி பாக்குறேன் சோவிதா. அந்த கூர்கட்ட மாதிரி தடியின் இடையில கூரைக்கு மேய்ஞ்சு கொண்டு வந்துட்டு மேலால குத்தி போட்டு அதுல அந்த கயிறாங்கால் எம்ஜலை மூடி கட்டுறது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை எலியோடி தான் சொல்றேன் நினைக்கிறேன், சொல்லி பாக்குறேன். வேற ஏதாவது தென்பட்டுதான் மீண்டும் நினைக்கிறேன்.
0: ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெனி. நன்றி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்
0: பிரான்ஸ்லிருந்து தேவி தனராஜ். நலமா இருக்கிறீர்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
2: என்ன கட்ட என்று சொன்னவா?
0: அவ எலியோடி என்று சொன்னவா?
2: எலியோடி நான் நெருப்பு கட்டன்னு சொல்லி பாக்குறேன்.
0: நெருப்பு கட்டு, நெருப்பு கட்டு அப்படியும் ஒரு கட்டு இருக்கிறதா?
2: நெருப்பு கட்டு சொல்றதாம கூரையை ஓலையை காற்றில் பறக்காமலுக்கு இருப்பதற்காக மேயப்பட்டு கூரையின் மேல் குறுக்காக மூங்கில் நார் வார்த்து கட்டும் கட்டுக்கு நெருப்பு கட்டு சொல்றதா தெரியல. நீங்க மலங்கி போன சொல்ல தான்
0: மலங்கி போன சொல்ல, அதாவது நாங்கள் மறந்த சொற்கள், மலங்கி போனது இல்லாமல் அழிந்த சொற்கள் சொல்லாம மலங்கப்பட்ட சொற்கள் சொல்லலாம்.
2: நல்ல அதுக்கு சொல்லொண்டு இருக்கு, மறந்து போனேன். ஊர்ல அந்த வீட்டு மேயறது கண்டு ஒராள் சிரிவாரு, அந்த காம்பச்சத்தை மாரி கட்டி போட்டா ஓலைகள் கூரைய பறந்துச்சண்டா காத்துக்கு காண்டாவன காத்தடிச்சு பல கூப்பிட கட்டுறவே சொல்லிக்கொண்டு போறேனக்கு அந்த கட்டின் பேரை நான் மறந்துட்டேன், ஞாபகம் இல்ல இருக்கு. அதான் நீங்கள் அந்த நிகழ்ச்சியில கொண்டு வரத மீட்டு பார்க்க கூடியதாகவும் இருக்குது.
0: ஆமா, மீட்டு பார்க்க கூடியதாக அந்த சொற்களை நாங்கள் மீட்டி பார்ப்போம். அதாவது மறந்து போன சொற்களை அந்த காலத்திலே எங்களுடைய அம்மா அப்பா மற்றும் எங்களுடைய முதியோர்கள் வாழ்ந்த இடங்கள் வாழ்ந்த வீடுகள்ல இப்படியாகத்தான் எல்லாம் செய்வார்கள்.
2: நெருப்பு கட்டு அந்த நெருக்கி கட்டு அந்த நீங்கள் என்ன வச்சிருக்கிறீங்களோ பாப்பம் நேரில் கொண்டு வருவார்கள் தானே.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா அணிந்திருக்கிறீர்கள், வணக்கம் ஷியாமலா.
3: வணக்கம் சோபிதா,
0: வணக்கம்.
3: இருக்கீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நாங்களும் நீங்க பார்த்த மாதிரியே இருக்கோம்.
0: அப்படியே ஓகே, நன்றி ஷியாமலா, அப்படியே இருங்கள்.
3: நான் இதுக்கு வரிச்சல் கட்டு அல்ல ஓட்டு கட்டு என்று சொல்றேன்.
0: வரிச்சல் கட்டு அல்லாட்டி
3: வரிச்சல், வரிச்சல் கட்டு.
0: வரிசல்லா
3: வேணா ரீனா வச்சேன்னாச்சான
0: வரிச்சல் கட்டு. ஓகே, வரிச்சல் கட்டு
3: அல்ல ஓட்டு கட்டு சொல்றேன்.
0: ஓட்டு கட்டு கண்டுபிடிக்க அந்த ஓலைகள் பிறகு அந்த அதோட சேர்ந்து வந்திருக்கிறது.
3: வரிச்சல் கட்டன்னு சொல்லி பாக்குறேன், நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு பாப்பா.
0: ஓகே, நன்றி ஷியாமலா.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: எனக்கு ஒரு ஞாபகம், எனக்கு இந்த விடை தெரியவில்லை. அப்போது நான் கேட்டது என்ன ஒன்றை சேர்த்து தான் கேட்டு நான் அதை இப்ப கூறி விடுகிறேன். எனக்கு இந்த கேள்விக்கான விடையை என்னுடன் வேலை செய்த நேரத்தில் இலங்கையிலேயும் அவர் அந்த வேலையை செய்திருக்கின்றார். இங்கே அப்படிப்பட்ட வேலை ஓகிறது இல்ல, ஆனால் கட்டுற வேலைகள் செய்கிறபடியால் உடனடியாக அவருக்கு தொலைபேசி அழைத்து இப்படி ஒரு கேள்வி இருக்குது என்றோ அதுக்கு எலி ஓடி கொண்டுதான் சொல்றது என்று சொன்னவர். இதுல கட்டி கூரா போட்டு பறக்காம இருக்கிறது கட்டுறேன் சொன்னவர் எலி ஓடி கண்டு. நான் வச்சிருந்த கேள்வி என்னென்று சொன்னால் ஹேண்ட்லூம், பவர்லூமில ஹேண்ட்லூம், அதாவது கைத்தறி. கைத்தறியில நீங்கள் நெசவாதி கேக்குல காலால அமாத்தீங்கன்னா கையால நூலில் கட்டி அடிச்சு கொண்டிருக்குன்னா ஒரு தக்கி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும்.
0: ஓ, அது கைத்தறியையும் அதையும் எலி ஓடி என்று சொல்லுவார்கள். கைத்தறி அந்த இது உள்ள ஓடி ஓடி திரியும், அந்த நூல் அடிக்க இழுத்து அடிக்கும் போது அங்கேயும் இங்கேயும் ஓடி திரியும் அல்ல.
4: அதுக்கும் எரியோடிதான், இதுக்கும் எரியோடிதான். அப்ப அந்த எலி அந்த உள்ளுக்குற தக்க வந்து மரத்தால மெல்லிச்ச மரத்தால இருக்கும். சில நேரத்துல நான் என்ன மட்டும் நான் பார்த்தேன்னா அந்த கரவேலை செய்வர்கள் தங்கூசி அதாவது நூல் விலை நூல் விலையில இருக்கு, அதுக்கு கொழுவி கொழுவி வச்சிருப்பார் ஒரு தக்கி
0: ஒன்று.
4: அந்த தக்கையை மாதிரி தான் இருக்கும் இந்த எடியோர் இது ஹேண்ட்லூமுக்கு செய்யறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இது பேரம் குறைவா இருக்கும், இது பிளாஸ்டிக்ல உள்ளது, இது மரத்துல உள்ளது சின்ன பேரமா இருக்கும், ஒன்று போட்டு அறுவது இருக்கு. ஆனால் ரெண்டு விதமானதே பாதுவே எங்க ஊர்ல ஹேண்ட்லூம் இருந்தது. தெரிஞ்சவர்கள் சகோதரி மாதிரி எல்லாம் நாங்களும் போய் அதை செய்து பார்த்திருக்கின்றோம். அதை வச்சு கூறிக்கொண்டு தண்டுக்கும் ஒரே விட எரி ஓடுகின்றதை கூறிக்கொண்டு மீண்டும் எனது பிரவீனங்கள் விரைக்கல நான் வருவேன், வீட்டில் தான் நிற்கின்றேன், வருவேன் தண்டு ஊர் ஆரத்துக்கு.
0: ஓகே, நன்றி
4: நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் தான் ராஜலிங்கம்.
0: வணக்கம் ராஜலிங்கம் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
5: ஆமா, நாங்கள் நலமா இருக்கோம், தாங்களும் நலமா இருக்க எல்லோரும். இல்லாமல் என்ன பிராமி ஆசையும் ஆச்சாரத்தையும் கேட்டுக்கொண்டு வேண்டிக் கொண்டு எல்லோருக்காகவும் நானும் என்ன தங்கச்சி அத்தியாவளக சொல்லிட்டா போல இருக்குது. நான் அதைத்தான் எடுத்து வந்தேன். நான் வலிச்சல் கட்டு
0: வலிச்சல் கட்டா
5: ஓ அதான் நான் சொல்லி பாக்குறேன். ஆமா, ஏன்னா அப்பவே அத கூடுதலா பெரியோர்களப்பாடப்பாங்களை அப்படி சொல்ல கேள்வியா இருக்குது. சரியா தெரியாது, நீங்க என்ன விட வச்சிருக்கீங்களோ, ஏன் நான் இந்த விடைய சொல்லி பாக்குறேன் பாப்போம்.
0: ஓகே, நன்றி.
5: கண்டிப்பா கண்டிப்பா காணாமல் போயிடாத இங்க அடிக்கடி வானிலுக்கு வரவோன்னு கேட்டுக்கொண்டு. நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். கூரி ஓலைகளை பறக்காமல் முகடு கட்டி போட்டு அந்த கூரி ஓலைகள் பறக்காமல் இருக்க கட்டும் அந்த கட்டின் பெயர் எலியோடி என்று சொல்லுவார்களா?
6: நன்றி.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம் சோவிதா, நலமா இருக்கிறீங்களோ?
0: ஆம், நலமாக இருக்கிறோம் சரோ. நீங்கள்?
7: நாங்களே நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்களும் நலமா இருக்க வேண்டிக்கொண்டு. நானும் வந்து எலியோடி என்று சொல்றோம்.
0: எலியோடி என்று சொல்லுகிறீர்கள்?
7: எனக்குண்டா அது என்ன ஜெனி வந்து சொல்லியிருக்க அத ஞாபகத்துல வருதில்ல வேற இல்லையண்டா. ஆனா அது வந்து முதியவர்கள் சொன்னது, நாங்க ஒரு தாயத்துல இருக்கேக்க இந்த காதல காதல கேட்ட நாங்கள். அப்ப எனக்கு அது வெற மாட்டேன்டுது. பாருங்க, நீங்க உண்மையா அந்த மறந்ததை கொண்டு வந்ததுக்கு உங்களை வாழ்த்துக்கள். அவ சொல்ல உடனே ஞாபகம் வந்துட்டுது, நான் அதைத்தான்
0: சொல்றேன்.
7: வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நேரம் சரியாக 5:20. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. அந்த மாதிரி அதாவது கூரி ஓலைகள் பறக்காமல் இருக்க கட்டும் கட்டின் பெயர் என்னவென்று கேட்டிருந்தேன். எல்லோரும் ஒவ்வொரு பதிலையும் சொல்லியிருந்தீர்கள். அந்த வேலையை எலி முதலாவது நீராக இணைந்து எலியோடி என்று சொல்லியிருந்தீர்கள். எலியோடிதான் நான் வைத்திருந்த சொல், அதாவது எலியோடிதான் அதுக்கு பெயர். நீங்கள் இப்போ அடுத்து தேவி தரராஜ் வந்து நெருப்பு கட்டுன்னு சொல்லியிருந்தீங்க, ஷியாமலா வரிச்சல் கட்டு இல்லாட்டி ஓட்டு கட்டுன்னு சொல்லியிருந்தீங்க, விபி அவர்களும் எலியோடி என்று அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். மற்ற ராஜலிங்கம் அவர்களும் ஷியாமலாவுடைய பதிலோடு யோகேஸ்வரி அம்மா எலியோடி என்று சொல்லியிருந்தார். சரவும் எலியோடின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் எலியோடி என்பதுதான் நான் வைத்திருந்த பதில். எலியோடிதான் மற்றதுக்கு நீங்கள் சில வேளையில் அது வேறு வேறு பெயராக இருந்தாலும் ஆனால் அதனுடைய முற்றும் முழுதான பெயர் வந்து எலியோடி என்பது சரியான பதில். இது எல்லாமே இது மறந்த சொற்களாக இருக்குன்னு எல்லாம் அந்த பழைய காலத்து சொற்கள். இப்போ என்னென்ன இப்போ எல்லாம் அது சொல்ல மாட்டார்கள் என்று கேட்டால் எல்லாம் அது விடுபட்டு போய்விட்டது. இப்போ ஓட்டு வீடுகள் மற்றும் மாபிள்கள் அப்படி இப்படி எல்லாம் சீட்டு வீடுகள் செய்யும்போது ஆனால் அந்த ஓலை வீடுகளை எல்லாரும் மறந்து விட்டார்கள். அந்த ஓலை வீடுகள் எப்படி மேயப்பட்டது, எப்படி அந்த எதனால் மேயப்பட்டது, அது அந்த மேயப்படும் போது அதுக்கு மேலே வைக்கிற அதுகளெல்லாம் அந்த முகடுகள் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி சொல்லுவார்கள். அப்போ அதெல்லாம் மறக்கப்பட்ட சொற்கள். அப்போ அதை நினைவூட்டும் பதில் நினைவூட்டும் வகையாக இந்த சொல்லி கொண்டிருந்தேன். வாழ்த்துக்கள் எனி உங்களுக்கும், அடுத்து எலியோடி என்று கூறிய அனைவருக்கும் மற்ற சொல்லி செல்வருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து பாட்டும் பைந்தமிழும் இரண்டாவது பகுதியாக பாட்டும் பைந்தமிழும்

அடுத்து பாட்டும் பெந்தமில்ல திரைப்படம் வந்து ஜல்லிக்கட்டு காளை திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடல் ஜல்லிக்கட்டு காளை திரைப்படத்தில் அன்னக்கிளி சேலை கட்டி என்ற பாடல். இந்த பாடலை கேளுங்கள். இந்த பாடலுக்கு நான் தரவு கொடுப்பேன். நீங்கள் சொற்களை தெரிந்து வைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அப்படியே படிப்படியாக சொற்களை எடுத்து வைங்க. நான் இடையிலும் கேட்பேன், முதலிலும் கேட்பேன், கடைசியாகவும் கேட்பேன். சரியா? அப்போ அந்த வகையில் இந்த பாடலை கேட்போம்.

0: பாடை நடந்து பொன்னே அன்ன கிளி சேலை கட்டி அண்ணன் போல நடை நடந்து அண்ணாந்து பார்த்ததில்லை ஆசையுள்ள வயசு புள்ள
1: ஆத்துக்குள்ள தோப்புக்குள்ள.

லோலாக்கு ஜிமிக்கு போட்டு ஒட்டியான காப்பு போட்டு பொண்ணு லோலாக்கு ஜிமிக்கு போட்டு ஒட்டியான காப்பு போட்டு காஞ்சிபுரம் புடவ கட்டி உனக்கு கடலோரம் காட்ட போறோம் கார் வச்சு வாட்ட போறோம்.

0: ஆறு தர்மலிங்கம் சின்ன சேலா நாகலிங்கம் ஐயப்பா செய்யாறு தர்மலிங்கம் சின்ன சேலா நாகலிங்கம் அடத்தையலூர் சிவலிங்கம் பையப்புடி அமிர்தலிங்கம்
1: ஆஹா முன்னியே.

0: கால தகடெடுத்து சரடு செஞ்சு போட போறேன் பொண்ணே. தங்கத்தால தகடெடுத்து சரடு செஞ்சு போட போறேன், வெள்ளியால முத்து செஞ்சு கொலுசு ரெண்டு மாட்ட போறேன்,
1: எங்க பௌச உனக்கு காட்ட போறேன்.
0: ஓ தங்கத்தால தக

0: நேரம் சரியாக 5:29 அருமையான பாடல் ஒன்று கேட்டீர்கள். எல்லுக்கட்டை காளை, எல்லுக்கட்டு காளை திரைப்படத்தில் இடம்பெற்ற அன்னக்கிளி சேலை கட்டி அன்னம் போல் என்ற ஒரு அருமையான பாடல் ஒன்றை கேட்டிருந்தீங்க. சரி, நானும் கேள்வி கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா பதில் சொல்வதற்கு? அந்த வகையிலே இப்பொழுது வந்திருப்பவரை என்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: தேவி தர்ராஜ் அவர்கள். உங்களுக்கான முதலாவது தரவு, கடவுள் அருளை வேண்டி எழுதப்படும் முதல் பாடல். கடவுளுடைய அருளை வேண்டி எழுதப்படும் முதல் பாடல். கடவுளுடைய அருளை வேண்டி, இப்ப கடவுளுடன் நாங்கள் அருள் வேண்டி எழுதப்படுற முதல் பாடல் இது.
1: பாடல் பெரிய பாடல் என்ன அருள வேண்டி நாங்க எழுதப்படும் கடவுள் வணக்கம் தானே முதலிடம் பிள்ளையார் சொல்லி போட்டு வணக்கம் வணக்கம் வந்த மாதிரி தெரியல தெரியல சோபி நான் மீண்டும் பாருங்க.
0: மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 5:31. நான் பாடலுக்குள்ள நான் கேட்ட தரவு, கடவுள் அருளை வேண்டி எழுதப்படும் முதல் பாடல். கடவுள் அருளை வேண்டி எழுதப்படும் முதல் பாடல்.

0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் குடிநாயகி பசுபதி, நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறது. எனக்கு பாட்டு வெரி வெரி இது
0: ஏன்
1: பாட்டு வெரி வருகுதா?
0: ஓ வருகிறது.
1: கடவுள் வாழ்த்தா?
0: இல்லை இல்லை, கடவுள் வாழ்த்து இல்லை.
1: காப்பு?
0: காப்பு என்பது சரியான என்னென்ன தெரியும் காப்பு என்று?
1: காப்பு தான் பாட்டுல முதலே வரி நீங்க பாடினதுல சொல்லி எழுதினான்.
0: ஓ
1: காப்பு.

0: காப்பு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: வெண்ப காப்பு என்று இந்த சில பாடல்களை பார்த்திருக்கேன்.
0: ஓகே, அதாவது கடவுளுடைய அருளை வேண்டி எழுதப்படுற முதல் பாடல் அதுதானா?
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். அடுத்து இரண்டாவது தரவு. கேள்வி ஒன்றின் தரத்தை வேறுபடுத்தி. கேள்வி அதாவது ஒன்றின் தரத்தை, நான் கேட்கிற கேள்வி ஒன்றின் தரத்தை வேறுபடுத்தி அறியக்கூடிய வகையில் அமைவது. பாடலுக்குள்ள கேள்வி ஒன்றின் தரத்தை வேறுபடுத்தி அறியக்கூடிய வகையில் அமைவது எது?

0: அதாவது கேள்வி ஒன்றின் தரத்தை வேறுபடுத்தி அறியக்கூடிய வகையில் அமைவது. வணக்கம். வணக்கம் வசி, நலமாயிருக்கிறீர்களா? நலமாயிருக்கிறோம் வசி, நன்றி.
1: என்ன
0: சொன்னீங்க? இல்ல அண்ணம் இல்ல. அதாவது ஒன்றின் தரத்தை வேறுபடுத்தி அறியக்கூடிய வகையில் அமைவது.
1: தெரியல, நம்புறதா?
0: ஓகே, நன்றி வசி, நன்றி, வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சாரோ.
1: ஆமா, நான் தங்கம்னு சொல்லி பாக்குறேன்.
0: இல்லை, தங்கமும் தவறு.
1: மீண்டும் வருகிறேன்.
0: ஓகே, நன்றி நன்றி நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் ஜோபி.
0: வணக்கம் தேவி தர்ராஜ்.
2: சொல்லுங்க.
0: ஒன்றின் தரத்தை வேறுபடுத்தி அறியக்கூடிய வகையில் அமைவது. ஒரு ஒரு ஒன்றின தரம், இப்ப தரம் ஒன்றின தரத்தை வந்து, அதாவது தங்கமாக இருக்கலாம் என்னமாகவும் இருக்கலாம், அதன் தரத்தை வேறுபடுத்தி அறியக்கூடிய வகையில் அமைவது.
2: அது வேறுபடுத்து வித்தியாசமா எடுக்கிறது, ஒரே இதா வராது. அச்சண்டும் வராது. அச்சு வச்சு எனக்கு வித்தியாசம் தினசும் அது ஒரே இது தினசும் தெரியல சுபி.
0: நன்றி நன்றி. சொல்லுங்கள். ஒன்றின் தரத்தை வேறுபடுத்தி அறியக்கூடிய வகையில் அமைவது. பாடலில் வந்தது.

0: வணக்கம்.
1: எனக்கு முழங்கையில இது ஒட்டியா நம்பருமா?
0: இல்லையே.
1: ஒரு தரத்தின் மேன்மையா காட்டுறதோ காணவும் இல்லையா? விளங்கலையம்மா. சரி, நான் பார்த்துட்டு
0: ஓகே.
1: பார்வை என்று வருமா?
0: என்னது
1: பார்வை?
0: இல்லை இல்லை.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: தங்கம்மா?
0: இல்லை, இப்ப தங்கத்தையே நீங்கள் ஒரு பார்க்க கூடிய, அதாவது நான் கேட்ட தரவு, அந்த கேட்ட தரவின்படி நீங்கள் ஒன்றை வந்து, அதாவது விரிவுபடுத்த, அதாவது அத என்ன உங்கள்ட்ட கேட்டு, இல்லை வளையல் இல்லை,
2: வெள்ளி முத்து கொலுசுன்றாங்க.
0: அதாவது நான், அதாவது உங்களுக்கு என்ன அதை விளக்கமாக கொடுக்கிற ஒரு தரத்தை வந்து வேறுபடுத்தி, அதாவது வேறுபடுத்தி ஒரு வித்தியாசமான ஒரு
2: தரத்தை வித்தியாசமாக எடுக்கணும். சுட்டு என்று சொல்லி சுட்டு தங்கத்தால சரடு வேணும்.
0: ஒரு தனித்துவமான, இப்படி வைங்க, ஒரு தனித்துவமான தோற்றம் அந்த பாணியில ஒரு வெளிப்படுற விதத்தை, ஒரு தனித்துவமான தோற்றத்துல வெளிப்படுற விதம் கூட அதை சொல்லலாம்.
2: இதுக்குள்ள வருதண்ட இல்ல தெரியல, ஓடுது துப்பாட்டம். தங்கத்துல தகடெடுத்து சரடுக செஞ்சு போடுவேன் பொண்ணே. தங்கத்துல அப்படித்த கொலுசு ரெண்டு மாட்ட போறேன் அங்க மூலம்.
0: அது ஒரு விதம் சொல்லலாம், ஒரு விதம் மாதிரி. இல்ல பொருள் இல்ல, நான் கேட்டேன், அது பொருளா வராது. அது கேட்டது இப்ப வந்து ஒன்றின் தரத்தை, இப்ப ஒன்றுன்னு சொன்னா அது ஒரு பொருளா நீங்களுக்கு என்னவாம் எடுக்கலாம். என்ன ஒரு ஒன்றென்று சொல்லும் போது அதைத்தான் நீங்க குறிப்பிட வேணும். இப்ப நான் ஒன்றின் தரத்தைன்னு சொல்லும் போது அது என்னவாக இருக்கலாம், அது இந்த தரத்தை வேறுபடுத்தி அறியக்கூடிய வகையில் அமைவது.
2: ஒருவர்
0: நன்றி. அவரை தொடர்ந்து ஷியாமலா அணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
3: வணக்கம். கண்ண நேரம் வச்சு
0: நான்
3: இதுக்கு தினுசு என்று சொல்லுவேன்.
0: தினுசு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் ஷியாமலா.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தினுசு பாடல்ல வந்தது தினுசு, அதுதான் வேறுபடுத்தி காட்டுறது. ஒரு பாணி, ஒரு விதம் அப்படி என்ன சொல்லலாம். அந்த வயலே தேவி என்றிருக்கிறீர்கள். வணக்கம்.
4: ஒரு கேள்விக்கு கண்ணீரம் எடுக்கிறேன்.
0: கண்ணீரம் எடுக்க வேண்டாம். அந்த அவரிடம் கேட்டுக்கொண்டு அவை சொல்லி கொண்டிருக்கிறதா?
4: ஒன்று வந்தது பாட்டில்
0: சொல்லுங்கள். ஹலோ, அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. வணக்கம்.
5: வணக்கம்.
0: ஓ வணக்கம் வாசி.
5: நான் அழகண்டு வச்சிருந்தேன், நீங்க சிபேர கேளுங்க பாப்போம்.
0: ஆ சரி சரி. இப்ப அதாவது அந்த தனுசம் வந்து ஒரு, இந்த தினுசம் வந்து ஒரு வித்தியாசமா அழகண்டும் கூட அதை வர விபரித்து சொல்லலாம். என்ன அந்த விரிவாக்கி சொல்லலாம் அதை.
5: அழகண்டு வந்ததா பதத்தை அடுத்த.
0: ஆ சரி ஓகே. தினுசுதான் சரியான பதில். உங்களுக்கான தரவு வந்து வாசி, முத்து கட்டி கம்மலில தொடுக்கிறது தெரியும் தானே? முத்து கட்டி கம்மல், கம்மல் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் தானே? தோடு கம்மலில் தொடுத்து அணியும் காதணி வகை ஒன்று. கிமிக்கி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
5: நன்றி
0: நன்றி. அடுத்து நான்காவது தரவு, சூழல் காரணமாக ஒன்றிற்கு ஏற்படும் மதிப்பு. சூழல் காரணமாக ஒன்றிற்கு ஏற்படும் மதிப்பு. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: மனசுக்கு வரவே இல்லையா? வாழ்த்துக்கள். என்ன கேட்ட நீங்க இப்ப?
0: சூழல் காரணமாக ஒன்றிற்கு ஏற்படும் மதிப்பு.
2: சூழல்
0: இப்ப ஒரு அதுக்கு நன்றாக வெளியே விளக்கம் சொன்னால் அப்ப அது நேர அந்த நேரம் சொல்லுங்கள். அப்ப நான் அந்த விளக்கங்கள் கேட்காமல் நீங்கள் அதுக்கு மாற்றி யோசித்து சொல்லுங்களா? சூழல் காரணமாக ஒன்றுக்கு ஏற்படும் மதிப்பு. நன்றி
2: நன்றி
0: வணக்கம். நேரம் சரியாக 5:42.

0: இப்பொழுது பைபிளுடாக தேவி என்று இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம் தேவி
1: என்றன். எனக்கு கொஞ்ச நேரம் எடுத்து எடுத்து பார்த்து எனக்கு அதுல டெலிபோன் கட் ஆ போயிட்டு
0: வாழ்த்துக்கள், நன்றி.

0: அடுத்த தரவு தொண்டைமான் இளந்தெரியனின், அதாவது தொண்டைமான் இளந்தெரியனின் தலைநகரம். தொண்டமான் இளந்திரியனின் தலைநகரம். பாடல்ல வந்தது. வணக்கம்.
1: வணக்கம் சோவிதா.
0: வணக்கம் குணநாயகி பசுபதி.
1: மவுஸ் உங்களுக்கு பாட்டுல சரி, நீங்க கேள்வி கேளுங்க.
0: கேட்டுட்டேனே, தொண்டைமான் இளந்திரியனின் தலைநகரம்.
1: தொண்டமான் இளம் நிறைய
0: இளந்திரியன்.
1: இளந்திரியன்,
0: ஆமாம், தொண்டமான் இளந்திரியனின் தலைநகரம்.
1: இது ஒன்றுதானே, சேலம்
0: இல்லை. நன்றி, வணக்கம். சியாமலா சொல்லுங்கள்.
2: வணக்கம். என்ன விடாவா சொன்னவா?
0: அவா மானா மதுரையும் மற்றது சேலம். தவறு.
2: ரெண்டும் இல்லையா?
0: இல்லை.
2: நான் நினைச்ச சின்ன சேலம் வந்து அப்ப என்னண்டு தெரியல, திருப்பி வாரம்.
0: ஓகே, நன்றி சியாமலா.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் ஜோதிதா. காஞ்சிபுரம்.
0: காஞ்சிபுரம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் வசி. நன்றி, நன்றி. அடுத்த கேள்வி. இலக்கியத்தில் ஆற்றுணா என்று குறிப்பிடப்படுவது, இலக்கியத்தில் ஆற்றுணா என்று குறிப்பிடப்படுவது எது? பைபருடாக தேவி என்று இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: என்ன சொல்றீங்க?
0: இலக்கியத்துல ஆற்றுணா, ஆற்றுணா என்று குறிப்பிடப்படுவது இலக்கியத்துல. பாடல்ல வந்தது.
4: ஆறு அப்படியா?
0: இல்லை. கட்டுச்சோறு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி. கேள்வி. காதுகளில் தொங்க விடப்பட்டு அணியப்படும் காதணி ஒன்று பாடல்ல வந்தது. காதுகளில் தொங்க விடப்பட்டு அணியப்படும் காதணி. சியாமலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சியாமலா.
2: வணக்கம். லோலாக்கு.
0: லோலாக்கு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி சியாமலா. நன்றி, வணக்கம். கேள்வி. ஒரு முறை பிரசவிப்பதற்காக 3-5 ஆண்டுகள் காத்திருப்பது, ஒரு முறை பிரசவிப்பதற்காக 3-5 ஆண்டுகள் காத்திருப்பது. வணக்கம். அடுத்து தேவி என்று இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம். தேவி என்று இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம். தேவி என்ற நினைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
4: பிள்ளை, அந்த நீங்க கேட்ட கேள்வி பிள்ளைகளோட எனக்கு அந்த சொல்லு தெரிய வருது இல்லை, வந்து தெரியாது. மகப்பேறும் அப்படியே?
0: இல்ல இல்ல. ஒரு முறை பிரசவத்திற்காக 3-5 ஆண்டுகள். 3-5 ஆண்டுகள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிய வேண்டும் எத்தனை ஆண்டுகள் என்று. 3-5 ஆண்டுகள் காத்திருப்பது.
4: 15-ஆ 15-ஆ?
0: இல்லை,
4: தெரியாதது.
0: ஓகே, நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். கேள்வியே தெரியாதா?
1: 15 ஆண்டு காத்திருப்பது
0: மூவைந்து ஆண்டு காத்திருப்பது எது?
1: ஒரு
0: பாடல்ல வந்தது தான் கேட்கிறேன்.
1: ஏதோ ஒரு இதின் பேர் வந்திருக்கும். ஆஹ், ஐயோ கட்டுச்சோறு கிஞ்சால வந்துட்டேன். ஒரு மிருகம் வேண்டாம்.
0: இல்லை, நீங்களே மிருகத்துக்கு போறீங்க, மனிதனுக்கு போறீங்க. இல்லை நன்றி ஷியாமலா, நன்றி, வணக்கம். அடுத்த கேள்வி. வட்டியற்ற கடன் அல்லது பரஸ்பர நிதியுதவி என்று கூறக்கூடியதொன்று பாடல்ல வந்தது. கேள்வி, வட்டியற்ற கடன் அல்லது பரஸ்பர நிதியுதவி என்று கூறக்கூடியதொன்று

0: அந்த வயலில் வந்திருப்பவர் வணக்கம். உங்களுடைய தொலைபேசி நீங்க விட ஷியாமலா சொல்லுங்கள். ஷியாமலா,
1: மொய் மொய்
0: மொய் என்பது சரியான பதில். மொய்யை காணவில்லை போல யாரும். மொய் தானே. இப்ப வந்து ஒரு இது வச்சு வீட்டு குடிபுதல் வைக்கும் போது மொய் வைப்பார்கள். அப்ப அது வட்டி இல்லாத கடன் தானே. பரஸ்பர நிதி உதவி என்று கூறும்போது அது ஒரு வட்டி இல்லாத கடன். அப்ப அதனால மொய் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் ஷியாமலா.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். கேள்வி: சித்தர்களின் மாந்திரீக கலைகளில் ஒன்று. சித்தர்களின் மாந்திரிக கலைகளில் ஒன்று. தேவி என்ன நினைந்திருக்கிறீர்கள்? வணக்கம். வணக்கம் தேவி அன்றன். ஓ, மொய் போய்விட்டது. சித்தர்களின் மாந்திரிக கலைகளில் ஒன்று.
2: வாழ்த்துக்கள்
0: வசி. நன்றி.

0: அடுத்து வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் குழந்தைக்கு பசுவதி. மன்னராட்சி காலங்களின் அதிகார அடையாளங்களில் ஒன்று
1: எழுதி
0: வைக்க இல்லையா?
1: இல்ல, இந்த கஷ்டமான சொல்லுவாங்க மகுடம்.
0: மகுடம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம்.

0: வணக்கம், தேவி அண்டன் நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தேவி அண்டன். மன்னராட்சி காலங்களின் அதிகார அடையாளங்கள் ஒன்று மகுடம், மற்றது வசியம். நீங்க உங்கள்ட்ட முதல் கேட்டேன், சித்தர்களின் மாந்திரிய கலைகளில் ஒன்று வசியம். ஓகே, உங்களுக்கான தரம் ஒன்று கேட்கிறேனா? கேள்வி, சீதையை தேடச் சென்ற ராமனுக்கு வானரங்களின் உதவிகள் கிடைத்த இடம் பாடல்ல வந்தது. சீதையை தேடச் சென்ற ராமனுக்கு வானரங்களின் உதவிகள் கிடைத்த இடம்
1: நன்றி.
0: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் வசி.
2: கடக்கரை
0: இல்லை, கடக்கரை இல்லை, இன்னொன்று. அதாவது சீதையை தேடச் சென்ற ராமனுக்கு வானரங்களின் உதவிகள் கிடைத்த இடம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஜோபிதா.
0: வணக்கம். குழந்தை பசுபதி. மானா மதுரை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: வணக்கம். அடுத்த தரவு. சங்க காலத்தில் காஞ்சி என்ற பெயரால் அழைக்கப்பட்ட ஒரு அணிகலன். சங்க காலத்தில் காஞ்சி என்ற பெயரால் அழைக்கப்பட்ட ஒரு அணிகலன்.

0: சங்க காலத்தில் காஞ்சி என்ற பெயரால் அழைக்கப்பட்ட ஒரு அணிகலன். வணக்கம்.
1: ஒட்டியானம்
0: என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் வசி.
1: நன்றி.
0: என்ன, யாரும் ஒட்டியானத்தை காணவில்லையா? அடுத்த கேள்வி. சுந்தர இலங்கையின் முதல் தமிழ் உச்ச நீதிமன்ற நீதிபதி யார்? பாடல்ல வந்தது. சுதந்திர இலங்கையின் அதாவது இலங்கை சுதந்திரம் பெற்ற பிறகு சுதந்திர இலங்கையின் முதல் தமிழ் உச்ச நீதிமன்ற நீதிபதி. ஷியாமலா
2: வணக்கம்.
0: வணக்கம். நாகலிங்கமே தான். நாகலிங்கம் என்பது
2: நாலு லிங்கம் தொடர்ந்து அமிதலிங்கம், சிவலிங்கம்,
0: நாகலிங்கம்,
2: நாகலிங்கம், தர்மலிங்கம்,
0: நாலல்ல அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களுக்கான தரவு கேள்வி வசி. அணிமணிக்கச்சம் அதாவது அணிமணிக்கச்சம் என்னும் அணிகலன் தொகுப்பிற்குள் அடங்கக்கூடியது ஒன்று. நன்றி. அவரை தொடர்ந்து தேவி அன்றிருக்கிறீர்கள். வணக்கம்.
3: வணக்கம்.
0: அணிமணிக்கச்சம் என்னும் அணிகலன் அந்த தொகுப்புக்குள்ள அதாவது அணிமணிக்கச்சம் என்னும் அணிகலன் தொகுப்புக்குள்ள அடங்கக்கூடியதொன்று. அணிமணிக்கச்சம் என்னும் அணிகலன் தொகுப்புக்குள்ள அணிமணிக்கச்சம் என்னும் அணிகலன் தொகுப்புக்குள் அடங்கக்கூடியது ஒன்று. அணிமணிக்கச்சம் என்னும் அணிகலன் தொகுப்புக்குள் அடங்கக்கூடியது ஒன்று.
3: என்ன புது புது கேள்வியில
0: நாகலிங்கத்துக்கு சுந்தர இலங்கையின் முதல் தமிழ் உச்ச நீதிமன்ற நீதிபதி.
3: ஓ, அங்க உரிமராய
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து தேவி என்ற நீங்கள் என்னத்துக்கு வந்தீர்கள்? எதில்லை எந்த பதில் சுக்கு தேவி
3: அண்டன் அந்த
0: அணிகலன் தொகுப்புக்குள்ள அதுவும் உண்டு அடங்கக்கூடியது. கொலுசு அணிமணி அந்த எல்லா கொலுசுகள் எல்லாம் கொலுசு
3: அந்த வீடு விச்சிய செய்கிறதாம் அதான் நன்றி.
0: ஓகே, உங்களுக்கான தரவு கேட்கிறேன். சரி, அடுத்த தரவுக்கு நீங்க கேட்டுட்டு வாங்கோ. கேள்வி. நூல் கயிற்றினால் அல்லது தங்க சங்கிலியாலான தாலி. தாலியை இப்படி சொல்லுவார்கள். வணக்கம் சியாமலா.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: சரடு என்று சொல்ல
0: சரடு என்பது சரியான பதில்.
2: எங்க மெத்ததவியகான இல்ல
0: தேவையக்கா தனக்கு பதில் கஷ்டம் அந்த சொன்னந்தானே கொஞ்சம் அந்த அவ கொஞ்சம் அந்த நானும் விளக்கம் கொடுத்து கொண்டு சொல்லாமல் நிற்கிறேன்னு சில வேளையில் அதை யோசிச்சு கொண்டு நிக்கிறாவோ தெரியாது, அவ கோவிக்க மாட்டா, அந்த கொஞ்சம் சொன்னது மனசுக்கு கஷ்டமா இருந்தது தெரியாது. ஓகே, நன்றி
2: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம், அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
4: அப்ப கொண்டு புறாவுக்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பாடு கொடுத்து வந்துருக்குறேன். இப்பதான் சாப்பிடுறேன் ஓடி வந்தேன், சரையிட கண்டுபிடிச்சேன் நான், இப்பதான் சாப்பிடுறேன்
0: நான். சாப்பிட்டு சாப்பிட்டு சரி
4: புரோட்டா செஞ்சு
0: வேண்டாம், விரதம் பிடிச்சிட்டு இப்பதான் சாப்பிடுறீங்களா?
4: வேலையால வந்து சமைச்சு புறாவுக்கு சாகம் இல்ல, பின்ன வெளியில கொண்டு வச்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இப்ப சாப்பாடு சாப்பிடுகிறோம் எல்லாரும். அதான் வர முடியல எனக்கு, என்ன போவோம்
0: சொல்ல வேண்டிய கடமை. அதோட சில பேர் வந்து அந்த பதில வந்து அவர்கள்
4: அப்படி இல்ல, எனக்கு பசியில கண்ணை எல்லாம் விருட்டி போடுது, கண்ணை கட்டி போடுது.
0: சரி சரி சரி,
4: அதான் சாப்பிடுவோம் வந்துட்டு கேட்டு கேட்டு சாப்பிடுவோம் வந்துட்டு.
0: இது உங்களுக்கு சுகமான கேள்வியா? சுகமான தரவு தமிழ்நாட்டின் மாம்பழ நகரம்
4: மதுரையா?
0: இல்லை, பாடல விராமலே சொல்லலாம் அந்த மாம்பழத்தை பற்றி.
4: சேலம் தானே மாம்பழம்?
0: சேலம் மாம்பழம், சேலம் தமிழ்நாட்டின் மாம்பழம்.
4: நான் பாட்டு வரிய எடுக்கல சோபி, சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் வேலை இடத்துல. சேலம் சேலம் நன்றி சோபி,
0: நன்றி வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து தேவி அன்றன் நினைந்திருக்கிறீர்கள், என ரெண்டு தரவுகள் இருக்கின்றன. வணக்கம்.
3: வணக்கம் தெரிஞ்சா சொல்றேன்.
0: ஓகே ஓகே, உங்களுக்கான சொல்லு. தனக்கு வேண்டாதவருக்கு தீமை உண்டாகும் வகையில், அதாவது தனக்கு வேண்டாதவருக்கு தீமை உண்டாகும் வகை உண்டாகும் வகையில், ஆமாம் அதை விட்டுட்டனா? ஓகே ஓகே, தனக்கு வேண்டாதவருக்கு தீமை உண்டாகும் வகையில் மந்திரவாதியால் செய்யப்படுவதாக நம்பப்படுவது. தகடு தகடு, மந்திரவாதிகள் எல்லாம் தகடு வைத்து தானே மந்திரம் அந்த இதில் எல்லாம் சொல்லுவார்கள் செய்வினை அல்லது அல்லது. அடிக்கடி சொல்லப்படுகிறது மந்திரவாதியால. வாழ்த்துக்கள். அடுத்தது இன்னும் தரவு, உங்களுக்கான தரவு. கிறிஸ்துவுக்கு முன் எகிப்தில் தங்கத்தை விட பெருமதியாக இருந்த பொருள். கிறிஸ்துவுக்கு முன் தங்கத்தை விட பெருமதியாக இருந்த பொருள். வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம்.
5: தங்கத்தை விட பெருமதியா? வெள்ளி.
0: வெள்ளி என்பது சரியான பதில். அதாவது நீங்க தங்கத்தை விட பெருமதி, ஆனா கிறிஸ்துக்கு முன் ஐப்பில வந்து இப்ப தங்கத்தை விட பெருமதி வாய்ந்தது வெள்ளி தான்.
5: இப்ப ரெண்டாவது. சரி,
0: நன்றி வாழ்த்துக்கள்.
6: அவனை கண்டு தேடி நெஞ்சை காலவாடி ஓடிதான்.
0: அடுத்த தரவு, இதுதான் கடைசி தரவு, பாட்டும் பயந்தமுள்ள கடைசி தரவு. தொல்காப்பியர் குறிப்பிடும் மூவறிவுகளில் மூன்றாவது. தொல்காப்பியர் குறிப்பிடும் மூவறிவுகளில் மூன்றாவது.

0: பாடலில் வந்தது கேள்வி. தொல்காப்பியர் குறிப்பிடும் மூவறிவுகளில் மூன்றாவது, வணக்கம் வணக்கம் வசி, மூக்கு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் வசி.
1: நன்றி
0: வணக்கம். நல்ல தினர்களே, வசியோடு பாட்டும் பைந்தமிழும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இப்பொழுது நேரம் சரியாக 6:04. ஒரு சிறிய விளம்பரத்துக்கு சென்றவின் அடுத்த பகுதிக்குள் செல்லுவோம். அடுத்த பகுதி பதில் சொல்ல வா. பதில் சொல்லவா அடுத்த தர உங்களுக்காக காத்திருக்கிறது விளம்பர இடைவெளியின் பின்பு.

0: தஞ்சை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டி மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரூடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
0: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம்
1: பாயத்திலிருந்து உடன் மீன் வகைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: 65
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: நேரம் சரியாக 6:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கண்டுபிடி கண்டுபிடி. கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக இப்பொழுது 3வது பகுதியாக பதில் சொல்ல வா, பதில் சொல்லவா, அதாவது ஏன் ரெண்டு சொல்றேன், பதில் சொல்ல வான்னு சொன்னால் உங்களைத்தான் அழைக்கின்றேன் பதில் சொல்லமாண்டு. பதில் சொல்லமாண்டு நான் அதாவது பாஸ்டா சொல்லும்போது விரைவாக சொல்லும்போது நீங்கள் சொல்லாவிட்டால் அந்த பதிலை நான் சொல்லுவேன். நல்லது, சென்ற வாரம் அதாவது கொடுக்கப்பட்ட தரவுகளில் சில தரவுகள் நான் கொடுக்கப்படாமல் வைத்திருந்தேன். அந்த தரவுகளில் மிகுதி தரவுகளை நான் உங்களிடம் கேட்கின்றேன். அதாவது இப்பொழுது உங்களிடம் கேட்க வார்த்தை கொடுக்க போகிறது, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை இரும்பு பெட்டகம். இரும்பு பெட்டகம் தரவு. தைப்பொங்கல் என்று பாவிக்கப்படும் பொருள் ஒன்று பாடல்ல வந்தது. தைப்பொங்கல் என்று இது சென்ற வாரம் தந்தனோ தெரியவில்லை, ஆனால் எனக்கு ஞாபகம் தெரியவில்லை என்றுதான். இரும்பு பெட்டகம் இதுக்குள்ள தைப்பொங்கல் என்று பாவிக்கப்படும் பொருள் ஒன்று பாடல்ல வந்தது. இந்த பாடல்ல வெளியில இந்த வார்த்தைக்குள் வந்திருக்கிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம் வாசி. கரும்பு என்பது சரியான பதில் வாசி. வாழ்த்துக்கள். அடுத்து உதகமண்டலம். உதகமண்டலம் வார்த்தை. உதகமண்டலம் தரவு. திருமாலின் அவதாரமான கூர்மம் மறைந்துள்ளது இதற்குள். திருமாலின் அவதாரமான கூர்மம் மறைந்துள்ளது. இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் சொல்லி சொல்லுங்க. கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பார்க்கிறேன்.
2: ஓகே ஓகே
3: சொல்லுங்க.
2: திருமாலின் சொன்னா உங்களுக்கு தெரியும் தானே என்ன திருமாலின் அவதாரமான கூர்மம் மறைந்துள்ளது. அவதாரமான கூர்மம் இல்ல ஓடு இல்ல. இதுல நான் கொடுத்தது உதகமண்டலம். உதகமண்டலம் வந்து இதுக்கு அந்த ஓ, ஆனால் திருமண அவதாரம் வந்த கூர்மம் கூர்மம் வந்து இன்னொரு சொல்லு ஆமை. அப்ப ஆமைக்கு என்ன இதுல வந்தது? ஆமை என்ன பொருள் கொண்டது இதுல வந்தது? நான் இருக்கிற வார்த்தை கொடுக்கப்பட்ட வார்த்தைக்குள்
3: வந்தது.
2: ஆமா அவதாரம் எடுத்திருக்கிற அந்த ஆமையினுடைய இன்னொரு பெயர் இதுல கொடுக்கப்பட்ட வார்த்தைக்குள் வந்தது. சரி ஓகே வார்த்தைக்கு நீங்கள் ஆமைன்னு சொல்லி இருக்கிறீங்க, ஆனா அந்த சொல்லித்தான் சொல்லி நான் கேட்கிறேன்.
3: நன்றி
2: ஷியாமலா தான். நன்றி சொல்லுங்கள் ஷியாமலா.
4: வணக்கம். நானும் பிள்ளையா கொண்டாந்துட்டேன் நினைக்கிறேன்.
2: என்னகம்
4: வருமா?
2: என்னது
4: உதகம்?
2: இல்ல உதகம் இல்ல, இன்னொன்று நாலெழுத்து சொல். இதுக்கு நாலெழுத்து தான் உதகமும், ஆனால் இதுக்கு நாலெழுத்து தான்.
4: சரி அப்ப நம்ம மீண்டும் வரோம்.
2: நன்றி ஷியாமலா.
4: நன்றி
2: நன்றி வணக்கம். அதாவது திருமாலின் அவதாரம் வந்து ஆமை. அந்த ஆமை வந்து மறைந்திருக்கிறது இந்த எழுத்துக்குள்ள, அதாவது இந்த வார்த்தைக்குள்ள மறைந்திருக்கிறது. நான் கொடுத்த வார்த்தை உதகம் மண்டலம். உதக மண்டலம் அந்த ஆமையினுடைய இன்னொரு பெயர், அதாவது பொருள் இன்னொரு பெயர் இதுக்குள் மறைந்திருக்கிறது.

0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வாசி.
1: கமடம் என்பது,
0: ஆமா வாழ்த்துக்கள். கமடம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் வாசி, நன்றி. அடுத்து அதுக்கு அது அடுத்து இன்னொரு தரவும் உதகமண்டலம் தான், அதுவும் உதகமண்டலம் தான். இன்னொரு தரவுக்காக, அதாவது இன்னொரு பதிலுக்காக கொடுக்கப்படுகிறது. உதகமண்டலம் இன்னொரு தரவு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் சின்னம் இங்கே உள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் சின்னம் இங்கே உள்ளது, அது மறைந்துள்ளது. அது இல்ல, நேரடியாக இருக்கிறது. அது அப்ப நேரடியாக, அதுக்கு பெயர் வந்து இப்படித்தான். வணக்கம்.
2: வணக்கம் சோபி.
0: வணக்கம் தேவி.
2: தரவாசி சொல்லு கட்டிக்க, நான் எடுத்துக்கொண்டு ஆமையிட வேறு ரெண்டு கமடம் இருந்தது. இது என்ன கேக்குறீங்க, திருப்பி சொல்லுங்க.
0: பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் சின்னம் இங்கே உள்ளது, கொடுத்த உதக மண்டலத்துக்குள்ள.
2: உலக மண்டலத்துக்குள்ள,
0: உதக மண்டலத்துக்குள்ள நான் கொடுத்த வார்த்தை இருக்கிறது. உதக மண்டலம் கொடுத்தேன் தானே, அந்த வார்த்தைக்குள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் சின்னம் இங்கே உள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் சின்னம் இங்கே உள்ளது.
2: தேர்தல் சின்னம்,
0: ஓகே, நன்றி.

0: வணக்கம். கமலம் என்பது சரியான பதில். தாமரை தான் அந்த சொல்லுவார்கள் அவர்கள். என்ன பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தலின் தாமரை, அந்த தாமரைக்கு இன்னொரு பெயர் கமலம். அந்த கமலம் தான் இதுல வந்தது. வாழ்த்துக்கள் வசி.
1: நன்றி.
0: அடுத்து உத்தமம். வார்த்தை உத்தமம். இங்கே யானையின் உச்சக்கட்ட கோபம் உள்ளது. இங்கே யானையின் உச்சக்கட்ட கோபம் இருக்கிறது, நேரடியாகவே இருக்கிறது. எடுக்கலாம். நான் கொடுத்தது உத்தமம். இங்கே யானையின் உச்சக்கட்ட கோபம் உள்ளது. வணக்கம் ஜெனி. ஜெனி
2: வணக்கம். மதம் சொல்லி.
0: மதம். மதம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் ஜெனி. நன்றி சவிதா. சோபிதா பட்ஸ்அப் நம்பர் இருக்கா சொல்லுங்க, நான் எழுதுறேன். ஓகே ஓகே. வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுறேன். எல்லோருக்கும் கேட்டுக்கொள்ளுங்கள். 0309 0309 6589 29 86 89 29. இந்த வழியிலே வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்றேன். மதம் பிடிச்ச யானை போய் விட்டாரு.
3: ஆலயம் நீங்க ஒழிச்சு கொண்டிருக்கிறது. நீங்கள் கதைக்கிறத கொஞ்சம் கஷ்டமா இருக்கு
0: கேட்க. சரி, உங்களுக்கான வார்த்தை
3: கேக்குதா?
0: கேக்குறது
3: உங்களுக்கு கேக்குதா?
0: ஓ, மணி கேக்குறது. ஓம் ஓம். அந்த மணி உண்மையில ஒரு வீட்டுல இருக்கும் போது ஒரு தேவாலய மணி, எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த மணி ஒலிக்கும் போது மனதில் ஒரு சந்தோஷமும் அமைதியும் சமாதானமும் வரும். என்ன
3: சரியான சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. எந்த நேரம் எங்களுக்கு நாளைக்கு காலம 10:30 பெரிய பூசை நடக்கிற மணி இதே மாதிரி கேட்கும்.
0: ஓ, ஞாயிற்றுக்கிழமை தானே கேட்கும். உண்மையில அப்படி நீங்க கோயில் பக்கத்துல இருந்து தேவாலய மணி கேட்பது மிக்க சந்தோஷம். நாங்கள் ஊர்ல இருக்கும் போது கூட எங்களோட இப்போ ஊர் கோயில்ல வந்து இப்ப அந்த அந்தாதி என்ன அதையும்
3: மறந்துட்டேன்.
0: திருப்பள்ளி கழிக்கிறத விட பின்னேரத்துல அதை பாருங்க. நான் அதுக்கிட்ட
3: மறந்துட்டேனே.
0: அதிகாலையில பின்னேரம் அடிப்பார்கள். ஒரு மணி உண்டு, அந்த 6 மணிக்கு ஒரு மணி உண்டு அடிப்பார்கள். அது நல்ல ஆசையா இருக்கு கேட்க. காலையில அடிக்கிறதுக்கு
3: அந்த தேவாலயத்துல மேல வைக்கிற என்ன
0: திருந்தாதி, திருந்தாதி என்று சொல்லுவார்கள். திருந்தாதி
3: சேவல், சேவல்
0: இல்ல பின்னேரத்துல இப்ப மாலை நேரத்துல ஒரு மணிகண்டு அடிப்பார்கள். 6 மணிக்கு அப்படி திருந்தாதி என்று சொல்லி. அதுவும் நல்லா கேட்கறதுக்கு மனசுக்கு ஒரு சமாதானத்தை தரும் இருந்து.
3: நான் கேக்குறேன், தேவாலயத்துல மேல உச்சில மேல இருக்கிற குருசு, குருசண்டா சொல்றது.
0: ஓம் ஓம் ஓம். குருசு
3: அது என்ன? சேவலா?
0: அதுல சேவல் தான் இருக்கிறது. சேவல் அடையாளமா இருக்கிறது. சில பேருக்கு சேவல் இல்ல, சில தேவாலயங்கள்ல சில தேவாலயங்கள்ல இந்த குருசு தேவாலயம் இருக்கிறது.
3: உச்சியில மேல உச்சியில சேவல் நிக்கிற.
0: ஆமாம், அது சேவல் என்னத்துக்கென்று சொன்னால் இப்ப இயேசுநாதர் சிலுவையில் அறைய கொண்டு போகும் போது சேவல் 3 முறை கூவும். அந்த முதல் முறை அப்ப அந்த அவரோட இருந்த நண்பர் ராயப்பர் என்று சொல்லி அவர் அந்த எதிரிகள் வந்து அவர் அடிச்சு கொலை செய்ய போகிற எதிரிகள் வந்து அவரை கேட்கும் போது அவர் மறுதளிக்கிறார். அப்ப அந்த சேவல் கூவுறது சொல்லுகின்றார், சேவல் கூவும் முன்னே நீ என்ன மறுதளிப்பா என்று.
3: அதே போல அவர் சேவல் ஏசப்பா அந்த ஆலயத்துல சேவல் மாதா அம்மா அந்த இதுல அதுலயும் சேவல் இருக்குமா?
0: இல்ல, தேவாலயத்துல நாங்கள் அதிகமாக தேவாலயத்துல சேவல் வைக்கிறது இல்ல. குருசுதான் இருக்கிறது. ஆனா சில இடங்கள்ல சேவல் வைக்கிறத நான் பார்க்கிறேன். சில அது வித்தியாசமா இருக்குது சேவல். ஆனா இந்த சேவல் வந்து அடையாளத்துக்கு நான் கூறினது இதுதான் காரணம். இதுக்கு மேல காரணம், ஆனா அதுக்காகத்தான் அந்த சேவல் அதுல வைக்கிறார்களோ தெரியாது. ஆனா எங்கிடத்துல எல்லாம் சேவல் வைக்கிறது இல்ல, குருசு மட்டும்தான் இருக்கும். சில இடங்கள்ல
3: சேவல் உச்சியில மேல இருக்குது.
0: நாங்கள் கேள்விக்கு போவோம்.
3: என்ன
0: என்ன கொடுத்தேன் நான்? ஓ, மதம் போய்விட்டது. என்ன உங்களுக்கான வார்த்தை வந்து சுப முகூர்த்தம். சுப முகூர்த்தம் சரியா? அந்த இதுக்குள்ள நீங்க எடுக்கணும். இங்கே தூய்மையுடன் கிணறும் ஒளிந்துள்ளது. இங்கே தூய்மையுடன், ஒரு தூய்மையான வார்த்தையுடனும், ஓகே, கிணறும் ஒளிந்துள்ளது.
3: சுப முகூர்த்தத்துக்குள்ள
0: ஒரு தூய்மையுடன் கிணறும் ஒளிந்துள்ளது. நன்றி, வணக்கம். அடுத்து ஷியாமலா அணிந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம் சுவாமிலா. சுத்தம் வருமா?
0: ஆம், சுத்தம் இன்னொன்றும் வரும் பாருங்கள்.
2: தெரியலையே,
0: அதான் நான்
2: கேட்டேன்.
0: சொல்லுங்க. தூய்மையுடன், தூய்மை நீங்கள் சொன்னது சுத்தம், அதோட கிணறும் ஒளிந்துள்ளது. கிணறு, கிணறு வந்து வேற சொல்லாக வரும். ஓகே, நன்றி ஷியாமலா, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் குணநாயகி பசுபதி.
4: நான்
0: கேள்விகள் கொஞ்சம் தரவுகள் எடுக்க வேண்டியிருந்தா பதனால தான்.
4: நான் சுத்தத்தோட நானும் இதுல நிக்க கேள்வி வந்தபடியா சுத்தத்தை நினைத்தேன். கிணத்துக்கு என்ன கூர்த்தம் என்று அப்படியே சொல்லலாமோ?
0: என்னது
4: கூர்த்தம்?
0: இல்ல, கூர்த்தம் இல்ல, இது மூன்றெழுத்தி சொல்லு.
4: மூன்றெழுத்துல வருது.
0: கூபம் என்பது, கூபம் என்ற கிணறு. கூபம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்,
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அடுத்த வார்த்தை வெள்ளைக்காரன். வெள்ளைக்காரன், உழவுக்கு உதவும் விலங்கு ஒன்று பாடல்ல வந்தது. வெள்ளைக்காரன் உழவுக்கு உதவும் விலங்கு இந்த வார்த்தையில் வந்தது. வெள்ளைக்காரன் கொடுக்கப்பட்ட வார்த்தை, வெள்ளைக்காரன். வணக்கம். தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. வணக்கம். காலை என்பது சரியான பதில். வசி, வாழ்த்துக்கள்.
5: நன்றி,
0: வணக்கம். இவ்வளவு நேரம் சரியாக 6:25, 6:30 வரையும் இதை கொடுத்து விட்டு, பிறகு 6:30 ஒரு விளம்பரத்துக்கு பிறகு 6:30 இருந்து அந்தாதி கேட்பேன். அடுத்து உங்களுக்கான வார்த்தை, எனக்கு பாடல் பாடல் என்று தான் நெடுக வருகிறது. வார்த்தை சித்திரை மாதம். சித்திரை மாதம் தரவு, இதற்குள் இன்னொரு மாதம் மறைந்துள்ளது. சித்திரை மாதத்துக்குள்ள இன்னொரு மாதம் மறைந்திருக்கிறது, அது. வணக்கம். நான் கொடுக்கப்பட்ட வார்த்தை வந்து சித்திரை மாதம், இதற்குள் இன்னொரு மாதம் மறைந்துள்ளது.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஜெயிதா. மாசி.
0: மாசி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் வாசி.
1: நன்றி
0: நன்றி. அடுத்து வட்டுக்கோட்டை. வட்டுக்கோட்டை வார்த்தை வட்டுக்கோட்டை. இங்கே தழும்பு உள்ளது. இங்கே தழும்பு உள்ளது. இந்த வட்டுக்கோட்டைக்குள் தழும்பு இருக்கிறது. எது? வணக்கம்.
2: வணக்கம் பிபி. நான் மாத்திக்கிட்டா மந்திரா அது கை தட்டுப்பட்டு கட்டா போச்சு. இதுக்கு இது என்ன கேட்டீங்க?
0: நான் கொடுத்தது வட்டுக்கோட்டை.
2: வட்டுக்கோட்டை.
0: ஓ, இங்கே தழும்பு உள்ளது.
2: தழும்பு
0: தழும்பு தழும்பு
2: விளம்பரம்
0: போடுவேன், அதுக்கு பிறகு தாங்கள் அந்த அதிக்கு பிறகு முதலா. நன்றி. அவரை தொடர்ந்து எனி வட்சப்பூடாக. வணக்கம் எனி.
3: வணக்கம் சோபிதா. வடு என்று சொல்லி
0: பார்க்கிறேன். வடு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் ஜெனி.

0: சொல்லல. ஓகே, நன்றி ஷியாமலா. நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம்.
1: சொல்லுங்க.
0: இங்கே நான் கொடுத்தது பார்த்தசாரதி. வட்டுக்கோட்டைக்கு மடு போய்விட்டது, தழும்பு
1: கட்டிருந்தேன்.
0: இங்கே கல்விக்கான கடவுள் மறைந்திருக்கிறார். இவரையும் கல்விக்கான கடவுள் என்று சொல்லுவார்.
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். சரி, அவர் பதிலோட வந்தவர் பதில் போய்விட்டு போய்விடுகிறார். சரி, உங்களுக்கான வார்த்தை கன்னி மாடம். கன்னி மாடம், தரவு. இங்கே எமது உடல் மறைந்துள்ளது. இங்கே எமது உடல் மறைந்துள்ளது. கன்னி மாடம். வணக்கம். வணக்கம்
2: பாரதிக்கு வந்தனா பாரதி கொண்டு போட்டேன்.
0: கன்னி மாடம், அதுல இங்கே எமது உடல் மறைந்துள்ளது. உடல் மறைந்துள்ளது.
2: மறைந்திருக்கிறது.
0: மறைந்திருக்கா சொல்லு அந்த உடலுக்கு வேறு மாதம் சொல்லத்தான். அப்படித்தான் சொல்றது. நன்றி. அவரை தொடர்ந்து எனி இணைந்திருக்கிறீர்கள், வணக்கம். கடம் என்பது, கடம் என்பது சரியான பதில். இனி நன்றி
3: சோபிதா.
0: நன்றி, வணக்கம். கடம், அதாவது கடம் என்பது சரியான பதில். இனி கூறியிருக்கிறார், அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து வார்த்தை உதகம் மண்டலம். முதலும் கொடுத்திருந்தது இந்த உதக மண்டலத்துக்குள்ள நிறைய சொல்லு வந்திருக்கிறபடியால் அப்ப திரும்பி உதக மண்டலம். உதக மண்டலம் சரியா. தரவு 40 நாட்கள் கொண்ட காலப்பகுதி நேரடியாக உள்ளது. 40 நாட்கள் கொண்ட காலப்பகுதி நேரடியாக உள்ளது, அது எது? மண்டலம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: நன்றி, வணக்கம். மண்டலம் சென்று விட்டது. 6:31 இதோட நிப்பாட்டி, இன்னொரு தரவோடு நிப்பாட்டி விடுவேன். அடுத்து அந்தாதிக்கு செல்வோம். விபியும் ஊர்கடுக்குறத்துக்கு இருக்கிறார். இப்பொழுது நான் நினைக்கிறேன் இந்தியா தேசத்திலிருந்து அழைக்கிறீர்கள் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம், வட்ஷப்போடாக வந்திருக்கிறீர்கள். வணக்கம். சரி, அவர் ஆரம்பம் பூச்சி முச்சம் 91 வந்தபடியாக நினைக்கிறேன் இந்தியா தேசத்திலிருந்து, தமிழ்நாட்டிலேருந்து வந்து இருக்கிற நினைக்கின்றேன். நல்லது. இப்போ இறுதி தரவு, இறுதி வார்த்தை. சுங்கம் தவித்த சோழன். சுங்கம் தவித்த சோழன், எழுதுங்கள். சுங்கம் தவித்த சோழன். தரவு அழகிற்கான, அழகிற்கான ஒத்த சொல் இங்கே உள்ளது. அழகிற்கான ஒத்த சொல் இங்கே உள்ளது. ஷியாமலா சொல்லுங்கள். ஷியாமலா, பெரிய சொல்லு ஆனால் சிறிய பதில். அழகிற்கான ஒத்த சொல் இங்கே உள்ளது. அதாவது நான் கொடுத்தது சுங்கம் தவித்த
4: சோழன்.
0: எந்த பொய்ய, எந்த பொய்?
3: இந்த பெரிய
0: இந்த பெரிய இந்த பெரிய சொல்ல அதுக்கெல்லாம் நீங்கள்

0: கண்டுபிடிக்க வேண்டுமே. அப்போ நான் சின்ன சொல்லா கொடுத்தான்னு சொன்னால் அது இதுக்கு கொஞ்சம் உடனே சொல்லிடுவீங்க. அதான் அப்ப இது வந்து பெரிய
1: லலிதா ஆண்டு வாடுறதா
0: விளங்கல
1: இந்தியாவில இருந்து வந்தீங்க.
0: ஓம்
1: அவர் லலிதா ஆண்ட ஒரு நேயர் வாடுறவா?
0: ஆ சரி சரி, அவருடைய வந்து அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார், அதனால அவருடைய பேச முடியல.
1: எனக்கு இது தெரியல, பின்னால விட்டுட்டு போறேன்.
0: ஓகே, நன்றி ஷியாமலா.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: தங்கம் வருமா?
0: இல்லையே, தங்கம் இல்லை.
2: கவின்
0: கவின் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி கவின்.
0: நன்றி நன்றி, வணக்கம். அவரை சரி, நான் இப்பொழுது நான் உங்களை இணைத்துக் கொள்ள யார் இணைத்துங்கன்னு பார்ப்போம் என்றால் நான் அடுத்த தரவுக்கு செல்ல போறேன். வணக்கம். சரி, அவருடைய தொலைபேசி துணிக்கப்பட்டு விட்டது. நல்லது நேர்களே, இத்துடன் பதில் சொல்ல வா முடிவடைந்து விட்டது. விளம்பர இடைவெளியின் பின்பு அடுத்தது அந்தாதி. இப்பொழுது 6:34 ஒரு சிறிய விளம்பரத்துக்கு செல்வோம். அதன் பிறகு இடம்பெற 4வது பகுதியாக இடம்பெற இருக்கிறது அந்தாதி.
3: பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லா ஷோபல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லா ஷோபலில் ஷெரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 கடை காலை 10:30 இரவு 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நிலவிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
4: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ் குயினிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
4: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
3: 07-8-920-58.
5: பெங்களூருக்கு வந்து 15 வருஷம் ஆ போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு ஐயோ
6: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்ப இந்த நேரம் புரிஞ்சுருந்து இப்ப விஷயத்த போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
3: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
7: உனக்கு நானோ சரித்திரமே எழுதும்
8: நாள் முடி
9: நெஞ்சை காலவாடி ஓடிது தான் கண்டு பீடி கண்டு.
0: நேரம் சரியாக 6:41. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் 4வது பகுதியாக அந்தாதி. உங்களுக்கு அந்தாதி தெரியும், நான் தரவு கொடுப்பேன். அந்த தரவுக்குள் நீங்கள் பதில் சொல்லும்போது அந்த பதிலிலிருந்து முடிவடைகிற எழுத்திலிருந்து அடுத்த தரவுக்குரிய பதில் வரும். அந்த முதல் தரவுக்குரிய பதில் நீங்கள் கூறும் போது நான் அடுத்த தரவுக்குரிய தரவை சொல்லும் போது நீங்கள் அந்த முடிவடைகிற எழுத்திலிருந்து பதில் சொல்ல வேண்டும். சென்ற வாரம் நிறைவடைந்தது குச்சு, அதாவது உங்களுக்கு தெரியும் குடிசை கேட்டிருந்தேன். ஓலையால் வெய்யப்பட்ட சிறு குடிசை ஆனால் குடில் அல்லன்னு சொன்னப்போ நீங்கள் குச்சு என்று சொல்லியிருந்தீர்கள். அடுத்தது அதில் தொடர்கிறது. அப்போ தொடரும்போது என்ன எழுத்தில் இப்போ குச்சு வந்து முடி சொல்லியிருக்கிறீர்கள், பதில் சொல்லியிருக்கிறது. அப்போ அதில் என்ன எழுத்தில் முடிவடைஞ்சி இருக்கிறதோ அந்த சொல்லுக்கு அந்த எழுத்திலேருந்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நான் கேட்கிற தரவுக்கு இப்பொழுது இயேசு எருசலேமிற்குள் நுழைந்த ஞாயிற்றுக்கான அடைமொழி. இயேசு எருசலேமுக்குள் நுழைந்த ஞாயிற்றுக்கான அடைமொழி பாடல்ல வந்தது. நேரம் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, இணைந்து கொள்ளுங்கள். இயேசு எருசலேமுக்குள் நுழைந்த ஞாயிற்றுக்கான அடைமொழி இது. சென்ற வாரம் நான் கொடுக்கப்பட்ட தரவிலுக்கு நான் இல்ல மன்னிக்கவும், முதல் தரவை நான் கேட்காமல் இருந்துவிட்டேன். அதாவது சென்ற வாரம் குச்சு குச்சு என்று பதில் வந்தது, அதுல சூனாமில முடிவடைந்திருக்கிறது. இப்ப நீங்கள் அடுத்த தரவுக்குரிய பதிலை நீங்கள் எதுல சொல்ல போற? திரிகடுகம் குறிப்பிடும் மருந்து பொருட்கள் ஒன்று. திரிகடுகம் குறிப்பிடும் மருந்து பொருட்கள் ஒன்று. இன்னும் ஒருமுறை சொல்லுகிறேன், அதை ஞாபகப்படுத்துகிறேன். ஆனால் இனி நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எழுத்தில் முடிவடைகிற, நான் தரவு கொடுக்கும்போது பதிலில் சொல்லுவீர்கள். அந்த பதிலில் எந்த எழுத்தில் முடிவடைகிறதோ அந்த எழுத்திலிருந்து அடுத்த தரவுக்குரிய பதில் பெற வேண்டும். இப்பொழுது எனி இணைந்திருக்கிறீர்கள் வெட்சப்பூடாக. வணக்கம் எனி.
10: வணக்கம் சோவிதா. சுக்கு.
0: சுக்கு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் எனி.
10: நன்றி.
0: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: சுக்கு
0: இப்ப ஓகே சரி, உங்களுக்கான தரவு அது எனி சென்று கொடுத்து விட்டார். சுக்கு
2: தொடங்கணுமா?
0: அப்படி கேட்கப்படாது. நீங்களா தொடங்கணுமா அதுன்னு கேட்கப்படாது, நீங்களா யோசித்து சொல்லணும். ஓகே, அதான் இயேசு எருசலேமுக்கு நுழைந்த ஞாயிற்றுக்கான அடைமொழி. தெரியும், நிச்சயமாக இது எல்லாரும் எல்லா ஆக்களும் தெரிந்திருக்கும் என்றுதான் நான் இதை கொண்டது. எல்லாருக்கும் தெரியும் இது. நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள் வைபருடாக. வணக்கம். இல்லை, இப்ப கூனாவில தான் முடிவடைந்திருக்கிறது.
11: பாஸ்கா திருவொழிப்பு, பாஸ்கா ஞாயிறு. என்ன ஞாயிறுக்குரிய அடைமொழி எனக்கு விளங்க இல்லை.
0: இப்ப இயேசு எருசலேமுக்குள்ள அவர் இப்ப உங்களுக்கு அது விளங்கப்படுத்தணும். நான் கணக்கு விளங்கப்படுத்த
11: பெரிய வியாழன் சொல்றீங்கள், ஓத்தானு சொல்லி கொடுக்கணும்.
0: அப்ப அது என்ன, அது என்னத்துக்கான ஒரு ஒரு ஒரு ஞாயிற்றுக்கான ஒரு இது என்ன, ஒரு அடைமொழியாக அது வருகிறது?
11: எனக்கு தெரியல. பாஸ்கா ஞாயிறு தான் தெரியும். பாஸ்கா
0: வியாழக்கிழமை இல்லாது ஞாயிற்று ஞாயிறு என்று வருகிறது. அதாவது நான் கேட்டது இயேசு எருசலேமுக்கு நுழைந்த அப்ப என்ன வரும்? சுக்கு கூனால முடிவடைந்தது குருத்து என்றுதானே வரும். நான் அடைமொழியைத்தானே கேட்டேன், அடைமொழிதான் கேட்டேன். ரைட், குருத்து என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வைபருடாக மேரி தேவி என நீங்க இணைந்திருக்கிறபடியா அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
12: வணக்கம் தேவி.
0: வணக்கம் தேவி தனராஜ். உயிர்த்தினாருக்கு முதல் ஞாயிறு வந்து இயேசு 40 நாள் உபவாசம் இருந்துட்டு கழுதையில ஏறி வரும்போது அந்த குருத்தோலைகளை குருத்தோலையை விரித்து தான் வரவேற்கிறார்கள். அதைத்தான் குருத்தோலை ஞாயிறு என்று கூறப்படுகிறது. அது ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து நாங்கள் சாமி படத்துக்கு வைப்போம். அத பிறகு அந்த அடுத்த வருடம் அந்த விபூதி புதன் வரும்போது அதை கொடுத்து எரித்து விட்டு நெத்தியில பூசுவார்கள். சரி, ஓகே. உங்களுக்கான குறித்து என்ன உங்களுக்கு தெரிந்த எந்த எழுத்துல முடிவடைந்த? அடுத்தது மிதம் மிஞ்சிய குறும்புத்தனம் உண்டு. மிதம் மிஞ்சிய
12: குறும்பு
0: குறும்பு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
12: நன்றி
0: வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா இணைந்திருக்கிறீர்கள் வணக்கம். ஷியாமலா
13: வணக்கம். நீங்க என்ன குறும்பு வரும்
0: குறும்பு கேட்டு நான் பெருங்குமாறன்
13: என்ன குறும்பு வரும்
0: துடுக்கு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஷியாமலா. நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். உங்களுக்கான ராணியாகவும் வாய்ப்பிருந்தும் இளவரசியாகவே வாழ்ந்தவர் இவர்.
2: குமரி
0: இல்லை, நல்ல பதில் குமரி. குமரி என்பது அங்க ரீனாவில வார்த்தை இருக்காது, சொல் இருக்காது. ராணியாகவும் வாய்ப்பிருந்தும் இளவரசியாகவே வாழ்ந்தவர். இல்ல, நான் ஒரு ஆளை கேக்குறேன், நீங்க குறும்புக்கு போறீங்க.
2: குழந்தை
0: இல்லை.
2: அப்ப சரி,
0: நன்றி. ஷியாம் அம்மே, தேவி என்ன நினைந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள்.
14: என்ன கேள்வி கேட்டீங்க?
0: ராணியாகவும் இப்ப உங்களுக்கு எந்த எழுத்துல முடிவடைஞ்சனு தெரியும் தானே? ராணியாகவும் வாய்ப்பிருந்தும் இளவரசியாகவே வாழ்ந்தவர். நன்றி. ராணியாகும் வாய்ப்பிருந்து இளவரசியாகவே வாழ்ந்தவர்.

0: வணக்கம் வசி.
1: குந்தவை.
0: குந்தவை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் வசி. நன்றி. சரி, குந்தவைக்கு நான் நினைக்கிறேன் யாரு ஜெனி அண்டன் சியாமனவெல்லாம் குந்தவைக்கு வந்திருக்கிறீர்கள், ஆனால் குந்தவை இப்போ சென்று விட்டது.

0: அடுத்த தரவு, சிதையாதவள் என்று நிரூபிக்க சிதையில் இடப்பட்டவள். சிதையாதவள், சிதையாதவள் என்று நிரூபிக்க சிதையில் இடப்பட்டவள் இவள் யாரு? சியாமலா
1: வைதேகியா வைஷ்ணவியா?
0: வைதேகிதான். வைஷ்ணவி என்னத்துக்கு வருவாள்? இதுக்குல்ல என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நன்றி சியாமலா. அடுத்த தரவு, கல்யாண முருங்கை. வணக்கம்.
2: கல்யாண முருங்கைக்கு இன்னொரு பேர் இருக்கா?
0: ஓம் ஓம் ஓம்.
2: தெரியாது. சென்று வருகிறேன்.
0: சென்று வாருங்கள். அடுத்து பைபிளுடக தேவி என்று இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம். வையண்ணாவில் முதல் முடிந்தது குந்தவை. இப்ப வைதேகி, வைதேகி கீனாவில வந்தபடியா நீங்கள் கீனாவில சொல்ல வேண்டும். கல்யாண முருங்கை.
2: கல்யாண முருங்கை, அது அந்த முள்முருங்கை தான் எனக்கு அந்த பேர் ஞாபகம். நன்றி.
0: வணக்கம். வணக்கம் சியாமலா.
1: கிளுவை என்று சொல்றாரு.
0: இல்ல, அது கிழுவ மரம் வேற, கிழுவை வேற, கல்யாண முருங்கை வேற.
1: ஓ சரியா. நாங்க கிழுவை அந்த முள்முருங்கைய கிழுவ மரம் சொல்றதா.
0: நன்றி சியாமலா. நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: கிஞ்சுகம்.
0: கிஞ்சுகமா? இந்தியாவில இருந்து வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கிறீர்களா?
4: வணக்கம்.
0: நலமாக இருக்கிறோம் சௌதரி. உங்களுடைய பெயர்? லலிதாவா?
4: மதுரையில் இருந்து, இந்தியா தமிழ்நாடு மதுரையில் இருந்து. லலிதா ரகுமான்.
0: லலிதா ரகுமான், வரவேற்றுக் கொள்ளுகிறோம். நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கிறீர்கள் என்று அப்ப எனக்கு தெரியாது. இப்ப இன்னைக்கு தான் முதன் முதலா என்னுடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுகிறீர்கள். ஆமா
4: ஆமா, நிறைய நான் கேட்கிற பதில் சொல்லிடுறாங்களா,
0: அதனால நீங்க சென்று விடுகிறீங்களா?
4: முருங்கைன்னு சொல்லுவாங்க.
0: ஓ, அப்ப நான் வந்து அந்த முள்ளு முருங்கை வந்து இப்ப அந்த முதல் கேட்ட கேள்விக்கு பதிலில் கீனாவில முடிவடைந்தவரையா கீனாவில வருகிற சொல்லு.
4: கீனாவில.
0: ஓ, கீனாவில வருகிறது. தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டுக்கொண்டிருங்களா?
4: ஆமா, கேட்டுக்கிட்டேதான் இருக்கேன். நிறைய வடு, நிறைய.
0: ஆமா, அதுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. ஆமாம். ஓகே, இணைந்து கொண்டமைக்கு நன்றி லலிதா.
4: நன்றி. அடுத்து வருகிறேன்.
0: ஓகே, நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் சோபிதா. கிஞ்சுவோம்.
0: கிஞ்சுகை என்பது சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சீர்கள்? அங்கேயோ தேடி பிடிச்சு வந்திருக்கிறீர்கள் போல. கிஞ்சுகம் இல்ல, கிஞ்சுகை. அப்ப நீங்க கிஞ்சுகம் என்ன ரொம்ப தான் சேர்ப்பீர்கள்.
3: நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து தேவி என்று நினைந்திருந்தீர்கள். சரி, இப்ப கல்யாண முருங்கை வந்து கிஞ்சுகி. அடுத்து, ஏழு தேர் பூட்டிய தேரில் பவனி வருபவன். ஏழு தேர் பூட்டிய தேரில் பவனி வருபவன். வணக்கம். இது கிஞ்சுகியா?
5: நீங்கள்
0: அதான் சொன்னீங்கள். சரி, இப்பொழுது ஏழு தேர் பூட்டிய தேரில் பவனி வருபவன்.
5: ஏழு
0: தேர் பூட்டிய தேரில் பவனி வருபவன் யாரு? கிருஷ்ணனா?
5: கிருஷ்ணன் வர ஏழு ஏழு தேர் பூட்டிய மாறி சொல்ற. என்ன என்ன கடைசியில என்ன வந்தது? முருங்கைக்கு
0: கீனா வந்தது.
5: கீனா
0: கிஞ்சுகி என்று சொல்லி இருந்தார்.
5: கிருஷ்ணர் தான் வருவாரே. கிருஷ்ணருக்கு வழி முடிகிற சொல்லு உங்களுக்கு எடுக்கக்கூடிய சொல்லா இல்ல வேற வேணும்.
0: ஆமாம்,
5: தெரியல. நான் மீண்டும் வரேன்.
0: ஓகே, நன்றி. இவ்வளவு தேவி என்று நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
2: சூரியன்
0: வராது. சூரியன் தான் ஏழு தேர் பூட்டிய தேரில் பவனி வருபவன் சூரியன். அவனுக்கு இன்னொரு பெயர் நான் கேட்டது இப்ப முடிவடைகிற எழுத்திலிருந்து அதை
2: கேட்கின்றேன். கடைசியா?
0: ஓ, கீனாவில முடிஞ்சது. கிஞ்சுகி
2: என்பது
0: சரியான பதில். சூரியனுக்கு இன்னொரு பெயர் கிரகபதி. வாழ்த்துக்கள்,
2: நன்றி.
0: நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 6:58. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. எங்க விபி அவர்களை காணவில்லை. ஊர் தருகிறேன் என்று சொல்லியிருந்தார், இரண்டு ஊர். சரி, இப்பொழுது நேரமும் ஆகிவிட்டது. 6:58. இனி 2-3 கேள்வி நான் 7 வரை கேட்பேன். அடுத்து மணிக்கு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் செல்ல வேண்டும். சரி, அசாதாரண சம்பவத்தினால் ஏற்படும் வியப்பு கலந்த அதிர்ச்சி. அசாதாரண சம்பவத்தினால் ஏற்படும் வியப்பு கலந்த அதிர்ச்சி.

0: வணக்கம். திகைப்பு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். அழைத்திருக்க வேண்டும் தொலைபேசி. நான் உங்களுக்கு சொன்னே, நீங்க முதல் வரும்போது நான் விளம்பரத்துக்கு போவேன், விளம்பரத்து வந்து அந்த தொடங்க அப்பொழுது நீங்கள் தாருங்கள் என்று சொல்லி
1: இருந்தேன்.
0: இனி நான் 7 மணியோட முடித்திடுவேன். 2 மணிக்கு ஒரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புக்குள் செல்ல வேண்டும். ஒரு தரவு மட்டும் கொடுத்துட்டு நிறுத்தி
1: போடுவேன்.
0: ஓகே, அடுத்த வாரம் நீங்க நேரடியாக வருவீர்களோ இல்லாட்டி அங்கிருந்து தருவீர்களோ தெரியாது. அடுத்த வாரமா?
1: நேரடியா இனிமேலே வர மாட்டேன், தருவேன்.
0: ஓகே, நன்றி.
1: ஓகே,
0: நன்றி. நல்லது தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் தேவி என்று. உங்களுக்கான தரவு என்னத்தில் முடிவடைந்தன்னு தெரியும் தானே? திகைப்பு பூனாவில முடிந்தது. போராட்டம் தோல்வி என்றால் அது கிளர்ச்சி, அதுவே வெற்றி என்றால் இதுதான்
3: வெற்றிக்கு. என்ன வெற்றிக்கு ஒரு சொல்ல கேக்குறீங்க? என்ன?
0: ஓ, அதான் இப்ப நான் நல்ல அழகாக இந்த தரவை கூறுகிறேன், அப்ப நீங்க பதில் சொல்ல வேண்டும். போராட்டம் தோல்வி என்றால் அது கிளர்ச்சி, அதுவே வெற்றி என்றால் இதுதான்
3: முடிவடைந்தது.
0: பூனாவில முடிவடைந்தது.
3: அப்ப புகழண்டு வருமா?
0: இல்லை, புகழண்டும் வராது. என்ன வருது கடைசியில?
3: நன்றி.
0: நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: புகழ்ச்சி.
0: என்னது
4: புகழ்ச்சி?
0: புகழ்ச்சி இல்லை, சரியாக சொல்லணும், புகழ்ச்சி இல்லை. அடுத்தவருக்கு விடுவோமா? நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம் சோதர. நான் புகழ்ச்சிக்கு தான் வந்தேன்.
0: புகழ்ச்சி இல்லை, அதாவது வெற்றி என்றால் இதுதான். போராட்டம் தோல்வி என்ற தரவை நான் படிவா சொல்லும் போது நீங்க அழகாக கவனிக்க வேண்டும். போராட்டம் தோல்வி என்றால் அது கிளர்ச்சி, அதுவே வெற்றி என்றால் இதுதான். அப்படியே டப்பன்னு வேணும். என்ன போராட்டம் தோல்வி என்றால் அது கிளர்ச்சி, அதுவே வெற்றி என்றால் இதுதான்
5: புலர்ச்சியா?
0: என்னது
5: புலர்ச்சியா?
0: இல்லை, தவறு. நன்றி.
5: அவரை
0: தொடர்ந்து அதாவது ஜெனி என்று நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஜெனி. வணக்கம் ஜெனி.
6: வணக்கம் சோவிதா. புரட்சி,
0: இதுதான் புரட்சி. வாழ்த்துக்கள். அதனால அழகாக அந்த வார்த்தையை சொல்லும் போது கண்டுபிடிக்கணும். அதான் போராட்டம் தோல்வி என்றால் அது கிளர்ச்சி, அதுவே வெற்றி என்றால் இதுதான் புரட்சி.
6: புரட்சி. நன்றி சோவிதா.
0: வாழ்த்துக்கள். நன்றி. ஆமாம், இது நிறைவடைந்து விட்டது. ஆமாம், வாழ்த்துக்கள். அடுத்து தேவி என்ற நிறைவடைந்து விட்டது. 7 மணி ஆகிவிட்டது. 7:03. நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி. ஏதாவது சொல்ல போறீங்களா? சொல்ல போறீங்களா? சரி சரி, நீங்கள் உங்களுடைய நினைக்கிறேன் உங்களை விளங்கவில்லை நான் பேசுறது. நன்றி, வணக்கம். இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை பேர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி, வணக்கம். இப்பொழுது நாங்கள் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புக்குள் செல்வோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். சம்மாந்துறை பிரதேசத்தில் பொது வீதியோரங்களில் மீன் விற்பனை செய்வோரை குறிவைத்து சிறப்பு வர்த்தக சோதனை நடவடிக்கை வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. திருவோணமலை அண்டாதுபுரம் சந்தையில் அமைந்துள்ள மதுபான கடை ஒன்றில் இடம்பெற்ற கொள்ளை முயற்சியை அதன் ஊழியர்கள் முறியடித்துள்ளனர். மாத்தறையில் உள்ள 1.5 ஏக்கர் காணியை 60 மில்லியன் ரூபாவிற்கு கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கில் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தின் முன்னிலையாக தவறியதால் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போதுள்ள நீதித்துறையின் சுதந்திரத்துக்கும் அதன் தன்னாட்சிக்கும் 22 திட்டச்சட்டம் மூலம் மீது பல பாரிய தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டு வருகின்றன.

நாங்கள் கற்பனையில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் கைவினைப் பொருட்களை புத்தாக்கமாக வடிவமைத்துள்ளீர்கள். இவ்வாறான புத்தாக்க சிந்தனையாளர்கள் நமது வடக்கு மாகாணத்தில் இருப்பதையிட்டு நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் என வடக்கு மாகாண ஆளுநர் நவீன நாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சுகாதார சேவையின் நடைமுறை சவால்கள், மருத்துவமனைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் மாகாண சுகாதாரத்துறையை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த முக்கிய கலந்துரையாடல் இன்று சனிக்கிழமை காலை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் உள்ளிட்ட சில தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த 48 மணி நேர அடையாள வேலை நிறுத்தம் நேற்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளது. இலங்கையின் கிழக்கு மாகாணத்தை மேம்படுத்தும் நோக்கில் கொழும்பிலுள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கான சிறப்பு 3 நாள் சுற்றுலா மேம்பாட்டு ஆய்வுப் பயணம் நேற்று ஆரம்பமானது. திருகோணமலை மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் புலம்பெயர்வு தகவல் மையம் திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால செயல்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் திருகோணமலை மாவட்ட மேலதி அரசாங்க அதிபர் எஸ் சுதாகரன் அவர்களின் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக ஒன்று கூடல் மண்டபத்தில் நடைபெற்றது. திருகோணமலை அன்றாதபுரம் சந்தியில் அமைந்துள்ள மதுபான கடை ஒன்றில் இடம்பெற்ற கொள்ளை முயற்சியை அதன் ஊழியர்கள் முறியடித்துள்ளனர். நாகப்பட்டினம் மற்றும் காங்கசுந்தரை இடையிலான பயணிகள் படகு சேவைக்கான நிதியுதவியை இந்திய அரசாங்கம் மேலும் ஒரு வருடத்துக்கு நீடித்துள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் பிரதி பிரதானியாக டேவிட் மாயர்ஸ் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். தனது கைது மற்றும் தடுத்து வைப்பு நடவடிக்கைகளை சவாலுக்குள்படுத்தி முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மேயர் ஜெர சூரியசாலே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். சவுதியில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அனோச்சன் சிவராஜா தனது குடும்பத்தாருடன் இன்று தொலைபேசியில் உரையாடியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரியாவுக்கு எதிராக நேற்று கையூட்டல் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலை அன்றாதபுரம் சந்தியில் அமைந்துள்ள மதுபான கடையொன்றில் இருவரால் மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை முயற்சி அதன் ஊழியர்கள் முறியடித்துள்ளனர். 11 வயது சிறுவன் ஒருவர் போதைப் பொருள் பயன்படுத்துவது போன்ற காணொலியொன்று சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இலங்கை காவல்துறை விசாரணையை ஆரம்பித்துள்ளது. நானுஓயாவில் இன்று காலை இடம்பெற்ற வாகன வீதி விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நாடு முழுவதும் விபத்துகள் அதிகம் நடக்கக்கூடிய மற்றும் ஆபத்தான 712 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. அதிவேக வீதியில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் ஆசனப்பட்டி அணிவது இன்று சனிக்கிழமை நள்ளிரவு முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் மழை வீழ்ச்சி இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய செய்திகளில் தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகள் வேண்டாம், தேவைப்பட்டால் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றும் என்று தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று கட்சியின் முப்பெரும் விழா நடைபெற்றுள்ளது. பிரதமர் மோடியின் 76வது பிறந்தநாளையொட்டி நாடு முழுவதும் ஆசீர்வாதம் தீபம் ஏற்ற அழைப்பு விடுத்த பாஜக அரசு ராஜஸ்தானில் பிறந்தநாள் நிகழ்ச்சிகளில் மாணவர்களையும் அரசு ஊழியர்களையும் ஈடுபடுத்துவதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் டெங்கு காய்ச்சலை தடுக்கும் முதல் தடுப்பூசி அடுத்த ஆண்டில் அறிமுகம் செய்யப்படுகின்றது. மேற்குவங்க இடைத்தேர்தலில் முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி ஆதரவளித்து சில மணி நேரங்களில் காங்கிரஸ் கட்சியின் நந்திகிராம் தொகுதி வேட்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். தாராபுரம் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் காரை சேதப்படுத்தியதாக அதிமுக வேட்பாளர் பானுமதி மாஜி அமைச்சர்கள் மீது 10 பிரிவுகளில் வழக்கு போடப்பட்டுள்ளது. மலேசியாவில் ஆராய்ச்சி படிப்புக்கு படிக்கும் மாணவர் பாரதிதாசனுக்கு சமூக நீதித்துறை சார்பில் ₹23.92 லட்சம் கல்வி உதவித்தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை அருகே நடந்த இரட்டை கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நெஸ்டல் நிறுவனம் குழந்தைகளுக்காக தயாரிக்கும் பால் மாவில் தரம் இல்லை என்று இந்திய அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர்.
அரபிக்கடலில் பாகிஸ்தான் சிறப்பு பொருளாதார மண்டல பகுதிக்குள் இந்திய கடற்படை கப்பல் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் கடற்படை கப்பல் மீது மோதியதாக பாகிஸ்தான் முன்வைத்த குற்றச்சாட்டை இந்தியா நேற்று வலுவாக நிராகரித்தது. அமெரிக்காவில் இந்தியாவைச் சேர்ந்த சீக்கியர் மீது வெள்ளை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் 17 முறை கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தினார். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். முதலமைச்சர் விஜயின் தொகுதியான பெரம்பலூர் உள்பட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட அறிவிக்கப்படாத தொடர் மின் வெட்டால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பதி லட்டு பிரசாதம் தயாரிப்பதற்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு பாமாயில் மற்றும் ரசாயனங்கள் கலந்த கலப்பட நெய்யை விநியோகித்த வழக்கில் சுக்ருதீப் புட்ஸ், அதாவது அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் கைலாஷ் சந்த் மங்களாவை அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செய்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரமாற்சவத்தின் 4 நாளான நேற்று கற்பக விற்சக வாகனத்தில் மலையப்ப சுவாமி 4 மாட வீதியில் வலம் வந்து அருள் பாலித்துள்ளார். உலக செய்தியில், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தம் மூத்த மகன் அவருடைய திருமண செலவை ரஷ்ய தொழில் அதிபரிடம் திருப்பிக் கொடுத்து விட்டதாக கூறியுள்ளார். ஈரானில் நடத்தப்பட்ட 2 தாக்குதல்களில் குறைந்தது 177 பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவங்களில் அமெரிக்கா போர்க்குற்றங்களை இழைத்திருப்பதாக நம்புவதற்கு நியாயமான காரணங்கள் உள்ளதாக ஐநாவின் மனித உரிமைகள் நிபுணர்கள் கூறுகின்றனர். பாலஸ்தீன அதிகார சபை அதிகாரிகளுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்களுக்கும் எதிரான விசா தடைகளை நீடிக்கப் போவதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை விமான நிலையத்திற்கே சென்று வரவேற்க தயாராவதாக தெரியவந்துள்ளது. உக்ரைனுக்கு ஆதரவு அளித்து வரும் போலந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் மீது ட்ரோன்கள் அல்லது ராக்கெட்டுகளை பயன்படுத்தி ஹைபிரிட் தாக்குதல் நடத்துவதற்கு ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக போலந்து பிரதமர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் டென்மார்க்கும் கிரீன்லாந்தும் பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு இணங்கியுள்ளன. பாகிஸ்தானின் பள்ளிவாசலில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 4 வயது சிறுவர் உட்பட 21 பேர் இறந்தனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்க சில நிறுவனங்களுக்கு தடை விதித்துள்ளார். ஏமனில் நடைபெறும் உள்நாட்டு மோதலால் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 1.12 லட்சம் மக்கள் அந்த நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கை வீட்டு காவலில் வைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் உயர்நிலை பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மாணவர்கள் 3 இறந்துள்ளனர். சூடான் மக்களின் பாரம்பரியத்தில் மருதாணிக்கு முக்கிய இடம் உண்டு. தென்கொரியாவில் மிசிலின் நட்சத்திர அங்கீகாரம் பெற்ற ஓர் உணவகத்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உலகின் ஆகச்சிறந்த விமான நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பசிபிக் மண்டலத்தின் சிறிய நாடான பிஜியில் HIV பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. பொலிவியாவில் புதிய பூனை வகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பூமியின் மேற்பரப்பில் சேமிக்கப்படும் நன்னீரின் அளவு கடுமையாக குறைந்து வருவதாக ஐநா எச்சரித்துள்ளது. சிங்கப்பூரின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள துவாஸ் சோதனை சாவடி மூலம் 10 கிலோகிராமுக்கும் அதிகமான கஞ்சாவை சிங்கப்பூருக்குள் கடத்த முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வீட்டை காவல் காக்கும் தெய்வங்கள் என்று நாய்கள் போற்றப்படுகின்றன. ஆனால் வாளை ஆட்டிக்கொண்டு ஒரு திருடனை வீட்டுக்குள் வரவழைக்கும் நாயை பார்த்ததுண்டா? அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் இதுதான் நடந்தது. விளையாட்டுச் செய்திகளில், 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானின் ஐசி நகோயா நகரில் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்குகின்றன. இலங்கை அணியுடன் நடந்த 2nd T20 போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வென்ற இங்கிலாந்து 2-0 என முன்னிலை பெற்றதுடன் தொடரையும் கைப்பற்றியது. ஜிம்பாவிக்கு எதிரான 2nd போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 84 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 1 தொடரில் இருந்து தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளர் லுங்கி இங்கிடி காயங்கணமாக விலகியுள்ளார். மலம் கழித்தவாறு கைராக்ஸ் போட்டியில் கலந்து கொண்ட பெண் தமது வெற்றியை கைவிட முடிவெடுத்துள்ளார். சீன தலைநகர் பெஞ்சிங்கில் கடந்த வாரம் நடைபெற்ற போட்டியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது.
இறுதியாக நாணய மாற்று வீதம் இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு அனுசனையை வழங்குகிறார்கள் www.trttamilali.com. ஒரு ஈரோக்கில் இங்கே பெறுமதியில் 380 ரூபாய் 31%, இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 25%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 331 ரூபாய் 11%, இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 99%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402 ரூபாய் 31%, இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 63%, ஒரு அக்கிராட்சி பண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 49%, இந்திய பெறுமதியில் 128 ரூபாய் 57%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 236 ரூபாய் 80%, இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 85%. இத்துடன் மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் பரிஷ் லாச்சபில் அமைந்திருக்கும் வீட்டி கேஷன்கரி, காலையில் கொண்டசல் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர், இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்தியில் செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Garlagonais, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த
0: மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Garlagonais, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 7:19. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. 8 மணி வரை திரைசை பாடல்களை கேட்கலாம். 8 மணியிலிருந்து 9 மணி வரை பிலிப் தேவா அவர்கள் தொகுத்து வழங்கும் பொப்பிசை பாடல்கள் கேட்கலாம். அந்த வகையில் இப்பொழுது திரைசை பாடல்கள், எஸ் எஸ் அவர்கள் பாடிய பாடல்கள் வானொலிக்கு வருகிறது. நீங்களும் கேட்டு மகிழுங்கள்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் பிபி கிஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தவன் மரக்கறியா அகத்தியில பின்னாடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம், காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறது
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
4: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலை கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்புரல் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் 96 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே.
5: தனிப்பந்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபந்தி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாக்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayo 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
6: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
7: இருக்கேன். மரக்கறிகளில் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன், குப்பையில போடுங்க.
6: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
7: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பாஸ்டர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
6: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாஸ் சொல்றதுல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டர், பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணுக்கம் ஹாலோ விக்கினா சைபர் 1 42 சைபர் 5 41 85 நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு.

நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வந்தனங்கள். இன்று சனிக்கிழமை, இப்பொழுது நேரம் 8:06. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழ் ஒலியின் அலைவரிசையில் இப்பொழுது முதல் காற்றலைக்கு வருவது துள் இசை நேரத்தில் பொப்பிசை பாடல்கள்.

நீ நெஞ்சுங்கள் டிஆர்டி தமிழரின் ஒலிபரப்பினோடாக கேட்டுக்கொண்டிருப்பது துள்ளிசனத்தில் பைலா பாடல்கள் நிலைய கலைகிநேரம் 8:09.

0: சைபர் 5 41 85 நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்க இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடன் பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 ','','//////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////// வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பயிலா டைம். தொழில் சேனத்தில் பயிலா பாடல்கள் ஒருவருப்பாகிக் கொண்டிருக்கிறது. அந்த வேலை ஒரு இணைப்பில் வந்திருக்கும் நேரே அன்போடு நான் அழைத்துக் கொள்ளப் போகின்றேன். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: ஹாய் பவன் மாத்தியா.
1: ஆ கோமுத, எங்கட புஷ்பவதி வந்திருக்கீங்க. நல்ல சுமா இருக்கீங்களா? உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து தொடர்ந்து வரும் பாடலோடு உங்களை இணைத்துக் கொள்ள போகின்றோம். இணைந்த உங்களுக்கும் நன்றிகள்.
2: போன
1: கிழமை நான் வேலை அன்பான அழைப்புகளை நிராகரிப்பது அழகில்ல
2: தானே.
1: நீங்க உங்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து மனிதர்கள் புசுவதி நன்றி வணக்கம்.
2: உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.
1: இணைப்பிலே வந்திருக்கும் அடுத்த நேரையும் அழைத்துக் கொள்ள போறேன். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: எப்படி நல்ல சுகமா இருக்கீங்களா? என்ன செய்வது, நாங்க கொஞ்சம் வேலையில செய்யணும். நீங்க நல்லமா இருக்கீங்களா?
3: நன்றி
1: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிடி தமிழலியின் காத்தலையில் தொழில் சினயத்தில் பொப்பிசைப்பாளர்கள்.
4: சன்ஃபிளவர்ஸ் ஞாபக காணி சிற்பி நெல்சன் வாஸ்.

ஒலித்த பாடலை பாடினார் சன்ஃப்ளவர்ஸ் இசைக்குழுவின் பாடகர் நெல்சன் வாஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழியின் காட்டலையில் துளசி நேரத்தில் பொப்புசே பாடல்கள். இல்லைய கலிக நேரம் 8:29 ஐக்கியராஜ்யத்தில் 7:29. இது பிரதான செய்திகள். காட்டலையில் இணையும் வரை உங்களோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். நேரடி ஒலிபரப்பில் துள்ளிசை நேரத்தில் பொப்பிசை பாடல்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொப்பிசை பாடல்களில் தொடர்ந்து வருவது துள்ளிசை நேரத்தில்.

யாரும் கடையில் தான் விட்டமின் பி என்று வைத்தியரும் சொன்னதாலே விட்டேனோ கல்லு கூடியை நான் தாவி பயலே கொஞ்சம் கேளட பால் ஊட்டி வளர்த்த நானும் தாயட தட்டி எரியுதன் தன் வயிறட கணங்களை மறந்து நீயும் வாழடா

கடவுள் கல்லை தொட்டதுண்டோ கேளுடா. வாய்க்கோலுக்கும் மனத்தி நீரும் வளர்ந்து வரும் உனக்கு நான் பாலருக்கும் நாளும் வருமோ. கல்லு கூடி உன் கூடியை கெடுத்திடும், கடன்காரனாக உன்னை மாற்றிடும். கந்த கந்த பழக்க

பல்லு குடியை விட்டோல் இங்கு திருந்தானோ அன்னை சொல்லு கேட்பான் என்றால் ஆறறிவு படைத்தவனும் பேரறிஞன் ஆகுதுவானே கல்லு

0: உழந்திடும் கைகால் உழந்திடும் இந்த கல்லாலே, கண்ணும் புகைந்திடும் நெஞ்சும் பறந்திடும் கைகால் உழந்திடும் இந்த கல்லாலே.
1: பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காற்றலையில் பிறகு சனிக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து எமது பிரதான செய்திகள் ஒலிபரப்பாகும் வரை ஒலிபரப்பாகும். தொழில் நேரத்தில் பப்பு சேப்பாடுகள் ஒலிபரப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேற்றைய தமிழ்மொழியின் காட்டலையில் பிரதி சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணியிலிருந்து எமது பிரதான செய்திகள் ஒளிபரப்பாகும் வரை கேட்டுக்கொண்டிருப்பது துள்ளிசை நிலத்தில் பப்பிசை பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலியின் காட்டலையில். பிரதி சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் 20 மணியிலிருந்து நமது பிரதான செய்திகள் காட்டலையில். இணைவரை லிசனத்தில் பப்பிசை பாடல்கள்.
1: ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரீ கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலில் ஷெரிமஹால்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் துள்ளிச நேரத்தில் அடுத்து வருவது
2: மீ ஆராதனாவ சம்சவநாயக நீல் வரணக்குள்ள

0: கட்டியாட்டை தமிழகின் காற்றலையில் இதுவரை இருமும் ஒளிபரப்பாகியது. தொழில் சேனத்தில் பொப்பிசைப்பாடல்கள் பொப்பிசைப்பாடல் நிகழ்ச்சியிலே நேரடியாக தொடர்புகளை ஏற்படுத்தி இணைந்த அன்பு நெஞ்சங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து மீண்டும் டிஆர்டி தமிழொலியின் மற்றொரு ஒளிபரப்பிலே உங்கள் அனைவரையும் காற்றலையில் இணைந்து சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் அன்புடன் திருப்தவா. நன்றி, வணக்கம் நிகழே.
1: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
3: விவரங்களுக்கு நூலகம்
4: NWLULAGA.
5: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
6: அங்கும் என்றும் Paris, Lachapalil.
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: Vicky Superstore, Garlagonais, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
8: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5-க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
9: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் 3898 Credit Suisse.
6: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
9: பெறவேசி இலக்கம் 3971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 7-8-9-20-58-58.
6: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். ஹட்டன் டிகோயா நகரசபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பை மற்றும் கழிவுகளை ஹட்டன் ரோத்தஸ் பகுதியில் அமைந்துள்ள பழைய கல்குவாரி ஒன்றில் கொண்டு சென்று மீள் சுழற்சி செய்வதுடன் கொம்போஸ்ட் உரம் மற்றும் சேதன பசலை தயாரிக்கும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து செனன், ரோத்தஸ் எபோசி மற்றும் சிரத்தன் ஆகிய தோட்டப்பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். மத்திய மாகாண ஆளுநர் தலைமையில் அந்த திட்டத்துக்கான பேர்பலகை நாட்டப்பட்டு திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்ட மறுநாளே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் செனன் சந்தியில் ஒன்று கூடிய மக்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். இயற்கை வளங்களை அடிக்க வேண்டாம், ஹட்டன் குப்பைகளை கட்டனிலே கொட்டுங்கள், கட்டன் குப்பை எங்களுக்கு வேண்டாம் போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு மக்கள் கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஊர்வலமாக சென்று குப்பை மற்றும் கழிவுகளை கொண்டு சென்று கையாளுவதற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள இடத்துக்கு அருகில் ஒன்று கூடி தமது கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். பின்னர் மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். இந்த போராட்டத்தில் பொதுமக்களுடன் இணைந்து அபுகமுவ பிரசபையின் எதிர்க்கட்சி உறுப்பினரும் கலந்து கொண்டு திட்டம் தொடர்பில் தமது கருத்துக்களை தெரிவித்தார். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் இது தொடர்பாக அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த பிரதேசத்தில் வாழும் மக்கள் தற்போதைய அரசாங்கத்துக்கு வாக்களித்தவர்கள் என்றும், நாட்டின் பொருளாதாரத்துக்காக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நீண்ட காலமாக உழைத்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். ஆனாலும் மக்கள் வாழும் இந்த பகுதிகளில் போதுமான அடிப்படை வசதிகள் கூட ஏற்படுத்தி கொடுக்கப்படாத நிலையில் தற்போது அவர்களது குடியிருப்புகளுக்கு அருகிலே குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுவதற்கும் குப்பை மீள் சுழற்சி திட்டத்தை முன்னெடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சுமத்தினார்கள். மக்களின் கருத்துக்களை பெறாமல் அல்லது அவர்களுடன் கலந்துரையாடாமல் தன்னிச்சையான முறையில் இந்த இடம் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தார்கள். பவனியா கந்தபுரம் பகுதியில் உள்ள சுடலையில் கிராம மக்கள் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டிருந்த போது T-56 ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 6 மகசின்கள் கண்டெடுக்கப்பட்டன. கந்தபுர மயான பகுதியில் அந்த பகுதி கிராம மக்கள் இணைந்து துப்புரவு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளையிலே இந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதுகுறித்து உடனடியாக போலீசாருக்கு தகவலும் வழங்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற வவனியா போலீசார் அங்கு கண்டெடுக்கப்பட்ட 6 T-56 ரக துப்பாக்கி மகசின்களையும் பாதுகாப்பாக மீட்டுச் சென்றார்கள். இந்த மகசின்கள் யாரால் எப்போது அங்கு மறைத்து வைக்கப்பட்டன என்பது குறித்தும், அந்த பகுதியில் வேறு ஏதேனும் பொருட்கள் உள்ளனவா என்பது குறித்தும் வவனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளை போலீசார் வழிமறித்த வேளையில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே திடீரென கீழே விழுந்து உயிரிழந்து போனார். இன்று காலை யாழ்ப்பாணம் கார்நகர் வீதியில் மானிப்பாய் தேவாலயத்துக்கு முன்பாக இந்த சோக சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சுன்னாகம் சபாபதி பிள்ளை வீதியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்து போனார். குறித்த இளைஞன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது வீதியில் கடமையில் இருந்த போக்குவரத்து போலீசார் அவரை வழிமறித்தார்கள். இதன்போது மோட்டார் சைக்கிளை வீதியோரமாக நிறுத்திய இளைஞன் தானாகவே கீழே சரிந்து விழுந்து அசைவற்று காணப்பட்டிருக்கிறார். உடனடியாக அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். உயிரிழந்த இளைஞனின் சடலம் மேலதிக உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் இரண்டாவது காலாண்டில் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4.2% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. மத்திய கிழக்கு யுத்த நிலைமையில் உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தாக்கங்களின் மத்தியிலும் இந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக திரைசெய்தியின் பிரதி செயலாளர் செனிவரட்ன தெரிவிக்கிறார்.
1: இந்த வருடத்தின் முதற் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5.1% வளர்ச்சியை பதிவு செய்தது. விவசாயத்துறை 1.1%, கைத்தொழில்துறை 7.2%, ஏனிக சேவைத்துறை 3.4% வளர்ச்சி அடைந்துள்ளன. மத்திய கிழக்கு யுத்தத்துக்கு மத்தியில் உலக பொருளாதாரத்தில் தாக்கங்கள் ஏற்பட்ட போதிலும் கைத்தொழில்துறை மற்றும் சேவைத்துறைகளின் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்து இந்த வருடத்தின் இரண்டாம் காலாண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்த வளர்ச்சியை அடைந்துள்ளது. இதற்கமைக்க கைத்தொழில்துறையின் வளர்ச்சி 7.3%, சேவைத்துறையின் வளர்ச்சி 2.7% பதிவாகியுள்ளது.
2: ₹2,908 பில்லியன் ஒப்பிடும் போது 2026 இரண்டாம் காலாண்டில் நிலையான விலைகளின் அடிப்படையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 3,29 பில்லியன் ரூபாவாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய 2026 இரண்டாம் காலாண்டின் பொருளாதார வளர்ச்சி 4.2% பதிவாகியுள்ளது. இக்காலாண்டில் விவசாய பொருளாதார நடவடிக்கைகள் 2.3% சுருக்கமடைந்துள்ளன. தற்போதைய விலைகளின் அடிப்படையிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கருத்தில் கொள்ளும் போது 2025 இரண்டாம் காலாண்டின் மதிப்பு 7,414 பில்லியன் ரூபாவாக பதிவாகியிருந்தது. 2026 இரண்டாம் காலாண்டின் மதிப்பு 8,254 பில்லியன் ரூபாவாக, அதாவது 11.3% வளர்ச்சி அடைந்துள்ளது. கைத்தொழில்துறை 25.9% பங்களிப்பையும் சேவைகள் துறை 52.7% உயர் பங்களிப்பையும் வழங்கும் போது விவசாயத்துறை 8.4% பங்களிப்பை வழங்கியுள்ளது.
3: நாட்டின் 4.2% பொருளாதார வளர்ச்சி, குறிப்பாக மத்திய கிழக்கில் நிலவும் யுத்த சூழ்நிலைக்கு மத்தியில் உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தாக்கங்களுக்கு மத்தியிலும் பெறப்பட்டுள்ளது. இந்த தாக்கங்களினால் குறிப்பாக எரிபொருள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்கள் சேவைகளின் விலைகள் அதிகரித்துள்ளன. எனினும் அந்த விலையேற்றத்தினால் பொதுமக்களுக்கு ஏற்படும் தாக்கத்தை குறைப்பதற்காக அரசாங்கம் வரவு செலவு திட்டத்திலிருந்து 100 பில்லியன் ரூபாவை இந்த இரண்டாம் காலாண்டுக்காக செலவிட்டுள்ளது. இதன் மூலம் எரிபொருளுக்கான நிவாரணம், மின்சாரத்திற்கான நிவாரணம் மற்றும் விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதன் மூலம் அரசாங்கத்தினால் இந்த பொருளாதார வளர்ச்சியை அடைய முடிந்துள்ளது.
1: வெளிநாட்டு பணப்பரிமாற்றங்களின் நிலை என்ன? வருடத்தின் முதல் 8 மாதங்களில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் 6,000 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான தொகையை நாட்டுக்கு அனுப்பியுள்ளனர். இதற்கமைக்க 6,131 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் நாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது 19.8% வளர்ச்சியாகும். கடந்த ஆண்டின் முதல் 8 மாதங்களில் வெளிநாட்டில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் 5,116 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை நாட்டுக்கு அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில் இந்த வருடத்தின் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் 748.6 மில்லியன் அமெரிக்க டாலர் நாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஏற்றுமதி வருமானம். இந்த வருடத்தின் முதல் 7 மாதங்களில் 10.4 பில்லியன் ரூபாய் ஏற்றுமதி வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் போது 6% வளர்ச்சியாகும். இந்த நிலையில் இந்த வருடத்தின் எஞ்சியுள்ள காலப்பகுதியில் 8 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டுவதற்கு எதிர்பார்ப்பதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. சுங்க வருமானம். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஈட்டப்பட்டுள்ள சுங்க வருமானம் 2 டிரில்லியன் ரூபாயை கடந்துள்ளது. இந்த வருடத்தின் சுங்க வருமான இலக்கு 2.2 டிரில்லியன் ரூபாவாகும். இந்த வருடம் 2.5 டிரில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்ட முடியும் என இலங்கை சுங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. கடந்த வருடம் இலங்கை சுங்கம் வருமான இலக்குகளை கடந்து உயர் வருமானத்தை பதிவு செய்திருந்தது. சுற்றுலாத்துறை வருமானம். இதேபோலே இந்த ஆண்டின் முதல் 8 மாதங்களில் சுற்றுலா பயணிகளிடமிருந்து 2,061 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் சுற்றுலா பயணிகளிடமிருந்து 264.4 மில்லியன் டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 16,09,759 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இதனிடையே 74,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த மாதத்தின் கடந்த சில நாட்களில் மாத்திரம் நாட்டுக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து 18 வெளிநாடுகளைச் சேர்ந்த தூதுவர்கள் இன்று திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள்.
2: சுற்றுலா அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு இந்த விஜயம் அமைந்திருந்தது. இதன்போது தூதுவர்கள் உள்ளிட்ட தரப்பினர் வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் ஆலயத்தையும் பார்வையிட்டனர். இந்தோனேஷியா, ஐக்கிய அரபு ராஜ்யம், லிபியா, மலேசியா, ஈரான், துருக்கி, வியட்நாம், பாலஸ்தீனம், கியூபா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, நேபாளம், ஈராக், மாலைத்தீவு, ஐரோப்பிய ஒன்றியம், பிரேசில் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தூதுவர்களே இந்த விஜயத்தில் பங்கேற்றிருந்தனர். கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர்.
0: தொடர்ந்து மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக தாம் களமிறங்க எதிர்பார்த்திருப்பதாக இலங்கை தமிழிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
4: மாகாண சபை தேர்தல் என்று கூறுகின்ற போது நீங்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனும் இந்த களத்தில் இருக்கின்றார், அவரும் இந்த போட்டியில் இறங்குவார் என்ற அடிப்படையிலே கருத்துக்கள் கூறப்படுகிறது. அதே நேரத்திலே சிலர் அவர் ஒரு தமிழ் தேசியவாதி அல்ல, அவருக்கு இந்த தமிழ் வடக்கில் இருக்கக்கூடிய மக்களின் அந்த இதய துடிப்பை உணர்வதற்கான இது இல்லை என்றெல்லாம், இதற்கான உங்களது பதிவு என்ன?
5: மாகாண சபை தேர்தல் வந்தால் அதிலே முதலமைச்சர் வேட்பாளராக என்னை நிறுத்தும்படியாக நான் என்னுடைய கட்சிக்கு ஒரு கோரிக்கையை விடுப்பேன். கட்சி தான் தீர்மானிக்க வேணும். கட்சி என்னுடைய கோரிக்கையை ஏற்று என்னை நிறுத்தினால் நான் அந்த போட்டியிலே பங்கெடுப்பேன். தமிழ் மக்கள் சார்பாகவும் தமிழ் நிலங்கள் சார்பாகவும் நான் செய்திருக்கிற அளவுக்கு அவராவது இந்த நிலங்கள் அறிவிப்பு சம்பந்தமாக, தமிழ் மக்களுடைய சட்ட நிலைமைகள் சம்பந்தமாக வேறு ஏதாவது கூடுதலாக அவராவது செய்திருக்கிறார்களா என்று மக்கள் சிந்தித்து பார்க்க வேணும். தேசியவாதி என்று சொன்னால் அந்த தேசத்து மக்களுக்கு மட்டும்தான் தவறுகள் நடந்திருக்கிறது, மற்றவர்கள் எவருக்கும் எந்த தவறும் இந்த காலத்திலேயும் நடைபெறவில்லை, அவர்களுக்கு எதிராக அநீதி இழைக்கப்படவில்லை என்று சொல்லுகிறவனல்ல தேசியவாதி. உண்மையை சொல்லுகிறதும் அந்த உண்மையின் அடிப்படையிலே எங்களுடைய மக்களுக்கும் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறவன் தான் உண்மையான தேசியவாதம். அதை சொல்லுகிற போது சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். என்னுடைய நிலைப்பாடு எப்பொழுதும் அப்படியாகத்தான் இருந்திருக்கிறது. அதை மக்கள் புரிந்து கொண்டால் அவர்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கும்.
0: தொடர்ந்து மாத்திரையில் உள்ள 1.5 ஏக்கர் காணியை 60 மில்லியன் ரூபாவுக்கு கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கில் தொடர்ச்சியாக நீதிமன்றில் முன்னிலையாக தவறியதால் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குற்ற புணர்வு திணைக்கழகத்தின் கோரிக்கைக்கு அமைய அவருக்கு எதிராக இன்றபோல் நீலன்ற அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
2: நாட்டை விட்டு தப்பியோடியுள்ள பசில் ராஜபக்சவை கைது செய்வதற்காக தற்போது 2 பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளன. 2 வழக்குகள் தொடர்பாகவே இந்த பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. பசில் ராஜபக்சவிற்கு நீல அறிவித்தல் பிறப்பிக்க காரணமாக அமைந்த வழக்குகள் யாவை? சட்டவிரோதமான முறையில் ஓட்டிய பணத்தை கொண்டு மாத்திரை டவுன்ஹில்லில் 1.5 ஏக்கர் நிலத்தை வாங்கியமை மற்றும் சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்திற்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாய் பணத்தை பயன்படுத்தி உமா மாகாண சபை தேர்தல் காலத்தில் 12,000 டிஷர்ட்களை விநியோகித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. சட்டவிரோதமான முறையில் ஈட்டிய பணத்தை கொண்டு மாத்திரை பிரவுன்ஹில் பகுதியில் 1.5 ஏக்கர் நிலத்தை கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கு மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகின்றது. குறித்த வழக்கிற்காக பசில் ராஜபக்ச நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியமையால் கடந்த மாதம் 18 அவரது ரொக்கப்பணியை அரசுடைமையாக்குமாறும் உத்தரவிடப்பட்டது. இதேவேளை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் 7.8 மில்லியன் ரூபாய் பணத்தை பயன்படுத்தி உமா மாகாண சபை தேர்தலுக்காக பிரசார நடவடிக்கைகள் மேற்கொண்டமை தொடர்பான குற்றச்சாட்டுக்குரிய வழக்கினை கோட்டை நீதவான் நீதிமன்றம் விசாரித்து வருகின்றது. கடந்த வழக்கு விசாரணையின் போது முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட பல சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கோட்டை நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டிருந்தார். நாட்டை விட்டு தப்பியோடியுள்ள முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்வதற்காக சர்வதேச போலீசார் ஊடாக நீல அறிவித்தல் வெளியிடுவது தொடர்பாக விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக சர்வதேச போலீசார் இது தொடர்பில் இலங்கையிடம் சில விவரங்களை கோரியுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் நியூஸ் பஸ்டுக்கு தெரிவித்தார்.
0: தொடர்ந்து ஒன்றிணைந்த எதிர்கட்சியினர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவுக்கு இன்று சென்றிருந்தார்கள். கடந்த 12ஆம் தேதி அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பேரணியில் தடை செய்யப்பட்ட அமைப்பான விடுதலை புலி அமைப்பை ஊக்குவிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் அந்த பேரணியின் ஏற்பாட்டாளர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர்கள் அங்கு சென்றிருந்தார்கள்.
3: கடந்த 12ஆம் தேதி அனுராதபுரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன, அதாவது முட்டு கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அரசியல் கூட்டத்தில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் வகையில் மேடையில் சில கருத்துக்களை தெரிவித்தார். அந்த கருத்துக்கள் நமது நாட்டின் அரசியலமைப்பை முற்றிலும் மீறும் செயலாகும். அத்துடன் 2011ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் எல்டிடிஇ அமைப்பு அல்லது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த தடையின் கீழ் அந்த அமைப்பை ஊக்குவிப்பது, அதில் உறுப்பினராக இருப்பது, கூட்டங்களை நடத்துவது, கூட்டங்களை ஏற்பாடு செய்வது ஆகியவை அரசியலமைப்பை முழுமையாக மீறும் செயலாகும், அடிப்படை சட்டத்தை மீறுவதாகும். அவருக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு கோரி அண்மையில் போலீஸ் மா அதிபரிடம் கடிதம் ஒன்றை கையளித்திருந்தேன். இது தொடர்பாக எமக்கு தெரிந்த தகவல்கள் மற்றும் வாக்குமூலத்தை பெறுவதற்காகவே பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் இன்று எமக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். அந்த வாக்குமூலத்தை இன்று பயங்கரவாத புலனாய்வு பிரிவினருக்கு வழங்கியுள்ளோம்.
0: தொடர்ந்து வடக்கில் திலீபனுக்கு நினைவேந்தல் நிகழ்த்தப்பட்டு உருவச்சிலை அமைக்கப்பட்டுள்ளமை ராணுவத்தை அவமதிக்கும் ஒரு செயற்பாடு. எதிர்காலத்தில் பிரபாகரனுக்கும் உருவச்சிலை அமைக்க அரசாங்கம் அனுமதி அளிக்குமா என்று முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத்வீரசேகர கேள்வி எழுப்பியிருக்கிறார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விடுதலை புலிகள் அமைப்பின் கொள்கைகள் தற்போது வெளிப்படையாகவே வெளிப்படுத்தப்படுகின்றன. பௌத்த சின்னங்களும் மரபுரிமைகளும் திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுகின்றன. வடக்கில் திலீபனுக்கு நினைவேந்தல் நிகழ்த்தப்பட்டு உருவச்சிலை அமைக்கப்பட்டுள்ளமை ராணுவத்தை அவமதிக்கும் ஒரு செயற்பாடு. திலீபனின் உருவச்சிலை திறப்பு நிகழ்வில் பாடசாலை மாணவர்கள் சீருடையுடன் பங்கு பெற்றியுள்ளார்கள். கல்வி அமைச்சரான பிரதமர் கரணி அமரசூரிய இதனை ஏற்றுக்கொள்வாரா? பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இவ்வாறான செயற்பாடுகள் ஊடாக பிரிவினவாதம் விதைக்கப்படுகிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அரசியல் ரீதியில் பிரபல்யம் அடைய வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் பாதுகாப்பு சார்ந்த விடயங்களை அலட்சியப்படுத்துகிறது. நல்லாட்சி அரசாங்கமும் இவ்வாறே செயற்பட்டது. இறுதியில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்றது. ஆகவே அரசியல் வெற்றிக்காக பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயங்களை அலட்சியப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் தற்போதுள்ள நீதித்துறையின் சுதந்திரத்துக்கும் அதன் தன்னாட்சிக்கும் 22ஆவது திருத்த சட்டம் மூலம் மீது பல பாரிய தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டு வருகின்றன. நமது நாடு ஒரு சர்வாதிகார நாடல்ல, மாறாக ஜனநாயக நாடாகும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். ஜனநாயக நாட்டின் மிக முக்கியமான ஜனநாயக கோட்பாடுகள் அரசாங்க முறைமையின் 3 தூண்களான சட்டவாக்கம், நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றின் அடிப்படையில் தான் பாதுகாக்கப்படுகின்றன. இங்கு இந்த 3 தூண்களுக்கும் அதிகார பகிர்வு இருப்பதுடன் அவற்றுக்கென தனித்துவமான அதிகாரங்கள் மத்தியிலான தடைகள் மற்றும் சமன்பாடுகளும் அமைந்து காணப்படுகின்றன. இந்த தடைகள் மற்றும் சமன்பாடுகள் ஊடாகவே இந்த அதிகாரம் சமப்படுத்தப்படுகிறது. இன்று இந்த ஜனநாயகத்துக்கு பாரிய மரண அடி கொடுக்கப்பட்டுள்ளது. நிறைவேற்று அதிகார தூணின் ஜனாதிபதியும் பெரும்பான்மை பலம் கொண்ட சட்டவாக்கமும் நாட்டின் நீதி அதிகாரத்தை கட்டுப்படுத்துகின்றன. கனம் நீதிமன்றத்தை நிறைவேற்ற அதிகாரத்தின் அடிமையாக்கி நீதித்துறையின் சுதந்திரத்தை அப்பட்டமாக மீறி 220 லட்சம் மக்கள் கன நீதிமன்றம் மற்றும் நீதிபதிகள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை இல்லாமலாக்கும் கீழ்த்தரமான முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. இதன் விளைவாகவே வந்த ஒன்றாகவே 22ஆவது அரசியலமைப்பு திருத்தத்தை குறிப்பிட முடியும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து மக்களின் இறமிய பலப்படுத்தி பாதுகாப்பதற்காகவே அரசியலமைப்பின் 3rd, 4th, 83rd, 107th பிரிவுகளை பார்க்கும் போது 22ஆவது அரசியலமைப்பு திருத்தமானது சர்வஜன வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்படுமாயின் அது மக்களின் இறையாண்மையும் அவர்களது வாக்களிக்கும் உரிமையை மீறும் செயலாகவே பார்க்கப்பட வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு தீர்வு வழங்குவதை, ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு தண்டனை வழங்குவது போன்ற போன்ற கோஷங்களை முன்னிறுத்தி கனம் நீதிமன்றத்தின் சுதந்திரத்தை இல்லாது செய்து நாட்டில் தனிக்கட்சி ஆட்சியை ஸ்தாபிக்கவே தற்போதைய அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொள்கிறது. அவ்வாறான சூழலில் மக்கள் விடுதலை முன்னணி தவிர வேறு எவருக்கும் அரசியல் சுதந்திரமோ பேச்சுரிமையோ ஒன்று கூடும் சுதந்திரமோ இல்லாது போய் ஏவிபி அரசாங்கத்தின் நிரந்தர அடிமைகளாக மாற்றுகின்ற உள்நாட்டு அடிமைத்துவ யுகத்தை நோக்கி செல்வதற்கான நடவடிக்கைகளைத்தான் அரசாங்கம் தற்போது மேற்கொண்டு வருகிறது. 22வது திருத்த சட்டத்துக்கு பதிலாக வேறு விடயங்களை செய்ய முடியாதா என்று ஜனாதிபதியிடம் நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். வறுமை அதிகரித்து வாழ்க்கை செலவு உயர்ந்து நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் குறைந்துள்ள இத்தகையதொரு தருணத்தில் 2027ஆம் ஆண்டு IMF ஒப்பந்தம் நிறைவுக்கு வரவுள்ள நிலையில் இவற்றுக்கான தீர்வாகத்தான் 22வது திருத்த சட்டம் அமைந்துள்ளதா என்று கேள்வி எழுப்புகிறேன். ஆனபடியால் இந்த அரசாங்கத்தின் தனிக்கட்சி ஆட்சியை நோக்கிய ஜனநாயக விரோத போக்கை தோற்கடிக்க எதிர்வரும் 24ஆம் தேதி காலை பொல்துவ சந்தியில் அனைவரும் ஒன்றிணையுமாறு மக்களிடம் கோரிக்கை விடுக்கிறேன் என்று சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டிருக்கிறார். 22வது அரசியல் திருத்த சட்டம் தொடர்பிலான உயர்நீதிமன்றத்தின் ரகசிய தீர்ப்பு சபாநாயகரால் எதிர்வரும் 22ஆம் தேதி பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த ரகசிய தீர்ப்பு எதிர்வரும் 21ஆம் தேதி சபாநாயகருக்கு கிடைக்க இருக்கிறது.
2: இதனிடையே எதிர்வரும் வாரத்திற்கான பாராளுமன்ற அமர்வுகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கான கட்சி தலைவர்களின் கூட்டமும் எதிர்வரும் 21ஆம் தேதி காலை 9 மணிக்கு நடைபெறவுள்ளது. இந்த கூட்டம் சபாநாயகர் தலைமையில் நடைபெறவுள்ளது. 22வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் நீதித்துறை திருத்த சட்டம் மூலம் ஆகியன எதிர்வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளவுள்ளதாக ஆளும் கட்சி தெரிவித்திருந்தது. குறித்த சட்ட மூலங்களை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை கடந்த 2ஆம் தேதி நிறைவு செய்த ஐவரணங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் ரகசிய தீர்ப்பை சபாநாயகருக்கு அனுப்பி வைப்பதாக அறிவித்திருந்தது.
0: தொடர்ந்து நாங்கள் கற்பனையில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் கைவினை பொருட்களை புத்தாக்கமாக வடிவமைத்துள்ளீர்கள். இவ்வாறான புத்தாக்க சிந்தனையாளர்கள் எமது வடக்கு மாகாணத்தில் இருப்பதையிட்டு நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார். வடக்கு மாகாணத்தின் பாரம்பரிய கைவினை கலைகளையும் கைவினைஞர்களின் ஆற்றல்களையும் வெளிக்கொணர்ந்து அவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாகாண கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விருது வழங்கும் விழா 2026 நேற்று யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது. வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களம், யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதரகம் மற்றும் புடவை கைத்தொழில் திணைக்களம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். கண்காட்சியை பார்வையிட்ட ஆளுநர் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பல்வேறு கைவினைப் பொருட்களை நேரில் பார்வையிட்டதுடன் அவற்றை உருவாக்கிய கைவினைஞர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் படைப்பாக்க முயற்சிகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார். தமது பிரதம விருந்தினர் உரையில் வடக்கு மாகாணத்தில் தான் இதற்கு முன்னரும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த கண்காட்சிகளை பார்வையிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். ஒவ்வொரு முறையும் எமது மக்கள் புத்தாக்க சிந்தனையுடன் வித்தியாசமான முறையில் பொருட்களை உருவாக்கி காட்சிப்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். ஒரே விடயத்தை திரும்ப திரும்ப கூறுவதாலும் ஒரே முறையில் மீண்டும் மீண்டும் செயற்படுவதாலும் சலிப்பு ஏற்படக்கூடும் என்று குறிப்பிட்ட ஆளுநர், ஆனால் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள கைவினைப் பொருட்கள் ஒவ்வொன்றும் பார்ப்பவர்களை ஈர்க்கும் வகையில் புத்தாக்க சிந்தனையுடனும் தனித்துவத்துடனும் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இவ்வளவு திறமையான கைவினைஞர்களும் புத்தாக்க சிந்தனையாளர்களும் எமது வடக்கு மாகாணத்தில் இருப்பதையிட்டு தான் பெருமிதம் கொள்வதாகவும் ஆளுநர் தனது உரையில் குறிப்பிட்டார். இன்று நடைபெறும் இந்த நிகழ்வு வெறும் கண்காட்சியாக மட்டும் அமையவில்லை என்று தெரிவித்த அவர், கைவினைப் பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் தளமாகவும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தும் வாய்ப்பாகவும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகளை திறக்கும் நிகழ்வாக இது அமைவதாக குறிப்பிட்டார். தேசிய மற்றும் மாகாண மட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வடக்கு மாகாண மக்களின் சார்பில் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்த ஆளுநர் அவர்களின் திறமைகள் மேலும் வளர்ச்சியடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறை படிப்படியாக வளர்ச்சியடைந்து வருவதை குறிப்பிட்ட ஆளுநர், இவ்வாறான பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் சுற்றுலாவிகளை ஈர்க்கக்கூடியவையாக உள்ளன. கைவினைஞர்கள் தமது பொருட்களை சுற்றுலாவிகளிடம் சந்தைப்படுத்துவதற்கான உரிய வாய்ப்புகளை வடக்கு மாகாண சுற்றுலா பணியகம் ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த கண்காட்சியை பார்வையிட்ட போது யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதரகத்தின் கவுன்சிலர் ஜெனரல் ஸ்ரீ சாய் முரளி தம்மிடம் சுட்டிக்காட்டிய விடயம் ஒன்றையும் ஆளுநர் குறிப்பிட்டார். கைவினைஞர்கள் தமது

0: பெற்ற விருது வழங்கும் நிகழ்வில் கைவினைத் துறையில் சிறப்பாக பங்களித்தவர்கள் கௌரவிக்கப்பட்டு அவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன. யாழ்ப்பாணம் கைதடியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தபால் அலுவலகம் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதீசாவால் இன்று திறந்து வைக்கப்பட்டது.
1: யாழ்ப்பாணம் கைதடியில் 28 மில்லியன் ரூபாய் நிதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தபால் அலுவலகம் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீசவால் இன்று திறந்து வைக்கப்பட்டது.
2: நாங்கள் மக்களை அச்சத்துக்குள்ளாக்கும் அல்லது துன்புறுத்தும் எந்த ஒரு சட்டத்தையும் நடைமுறைப்படுத்தவோ முன்னெடுத்து செல்லவோ போவதில்லை. 1978 முதல் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தையும் நாங்கள் மேலாய்வு செய்கின்றோம். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் சமூக ஊடகங்களையோ அல்லது வேறு விடயங்களை பயன்படுத்தி மக்களை துன்புறுத்த யாராவது முயன்றால் அதற்கு எதிராக சட்டங்கள் பலப்படுத்தப்படும். எனவே இது உங்களுக்காக வேலை செய்யும் அரசாங்கம், உங்களுக்காக அர்ப்பணிக்கும் அரசாங்கம். வடக்காயினும் தெற்காயினும் மேற்காயினும் கிழக்காயினும் மத்திய மலையகமாக இருந்தாலும் இலங்கையின் எந்த பகுதியிலும் மீண்டும் யாராவது சிறிய சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு மக்களை பிரிக்க முயன்றால் அதற்கு சிறிதளவும் நாம் இடமளிக்கப் போவதில்லை.
0: தொடர்ந்து வடக்கு மாகாண சுகாதார சேவையின் நடைமுறை சவால்கள், மருத்துவமனைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் மாகாண சுகாதாரத்துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த முக்கிய கலந்துரையாடல் இன்று காலை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெதிச மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையிலான மாகாண உயர் அதிகாரிகளுக்கிடையே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இலங்கையின் ஏனைய மாகாண சபைகளுடன் ஒப்பிடுகையில் வடக்கு மாகாண சபையை அதிகளவான மருத்துவமனைகளை நிர்வகித்து வருகிறது. மாவட்ட பொது மருத்துவமனைகளும் மாகாண சபையின் கீழ் இயங்கி வருவதால் இங்கு அதிகளவான மூலதன மற்றும் பராமரிப்பு நிதி ஒதுக்கீடு அவசியமாகிறது. நிதி ஆணைக்குழுவினால் ஒதுக்கப்படும் பராமரிப்பு நிதி போதுமானதாக இல்லாத நிலையில் அதிகளவிலான மருத்துவமனைகள் மற்றும் உட்கட்டமைப்புகளை பராமரிப்பது மாகாண சுகாதாரத்துறைக்கு பெரும் நிதி சுமையை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனைகளுக்கு தனித்தனியாக நிதி ஒதுக்கப்படாமல் மாகாண சுகாதார திணைக்கழகத்துக்கு ஒட்டுமொத்தமாக நிதி வழங்கப்படுவதால் நிர்வாக ரீதியாக ஏற்படும் நடைமுறை சிக்கல்கள் குறித்தும் அமைச்சருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. கொள்முதல் மற்றும் முன்னுரிமைப்படுத்தல், மருத்துவமனைகளின் தேவைகளை முறைப்படி வரிசைப்படுத்தி முன்னுரிமை அடிப்படையில் நிதி வழங்குதல் மற்றும் கொள்முதல் நடவடிக்கைகள் உள்ள நடைமுறை சிக்கல்கள் குறித்து அங்கு விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாண சுகாதாரத்துறையின் தற்போதைய தேவைகள் மற்றும் சவால்களை கேட்டறிந்த சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெதிச குறிப்பாக மேலதிக நிதி ஒதுக்கீடுகளை பெற்றுக் கொள்வது தொடர்பாக நிதி ஆணைக்குழுவுடன் நேரடியாக கலந்துரையாடி உரிய தீர்வுகளை பெற்றுத் தருவதாக அவர்கள் உறுதியளித்தார். தொடர்ந்து நிலைய அதிபர்கள் சங்கம் உள்ளிட்ட சில தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த 48 மணி நேர அடையாள வேலைநிறுத்தம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வந்துள்ளது. ஆனாலும் தொடர்ந்து பொது முகாமையாளரை அவரது பதவியிலிருந்து நீக்குவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறினால் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொடர்ந்து நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரட்ன எச்சரிக்கை விடுத்தார். எவ்வாறாயினும் தொடர்ந்து தொழிற்சங்கங்களின் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நடைமுறையில் இருந்த போதிலும் வழமை போல் தொடர்ந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது நேயர்கள் அறிந்ததே. அரசியல் அமைப்பின் 22வது திருத்தத்தின் மூலம் நீதித்துறையை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முற்படும் அரசாங்கத்தின் முயற்சியை முறியடிக்க எதிர்வரும் 24ஆம் தேதி பாராளுமன்றத்தை சுற்றியுள்ள அனைத்து பிரதான பாதைகளையும் முற்றுகையிடுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஐக்கிய ஒருங்கிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் அமைப்பாளர் ஆனந்த பாலித அழைப்பு விடுத்திருக்கிறார். 22வது திருத்தத்துக்கு சர்வசன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்காத எந்தொரு பாராளுமன்ற உறுப்பினரையும் பாராளுமன்றத்துக்குள் நுழைய அனுமதிக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். அரசாங்கம் தனது ஊழல்வாதிகளை பாதுகாக்கவும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை அவசரமாக நிறைவேற்ற முயல்கிறது. மக்கள் இறையாண்மையை பாதுகாக்கும் வகையில் பாராளுமன்றத்தின் 1/3 பெரும்பான்மைக்கு மேலாக இதற்கு சர்வசன வாக்கெடுப்பு நிச்சயம் நடத்தப்பட வேண்டும். இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்காத எந்தொரு பாராளுமன்ற உறுப்பினரையும் பாராளுமன்றத்துக்குள் செல்லவிடாமல் தடுப்பதே செப்டம்பர் 24ஆம் தேதி நடக்கவுள்ள போராட்டத்தின் பிரதான நோக்கமாகும். இதற்காக சட்டத்தரணிகள் சங்கம், 54 தொழிற்சங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் திரண்டு வர வேண்டும். நாட்டில் பாதாள உலக குற்றங்களும் போதைப்பொருள் புழக்கமும் பாடசாலைகள் வரை ஊடுருவியிருக்கின்ற நிலையில் சாதாரண

0: பொதுமக்களுக்கான சிவில் பாதுகாப்பு முற்றாக சீர்குலைந்து விட்டது. அண்மையில் வறிய குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு அப்பாவி சிறுவர்கள் இரவில் உறங்கிக் கொண்டிருந்த போது கொடூரமாக கொல்லப்பட்ட போதிலும் அரசாங்கம் அதுகுறித்து எந்தவித அனுதாபமும் தெரிவிக்கவில்லை. பாதாள உலகத்தையும் குற்றங்களையும் ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகிறார்கள். அதேவேளை இந்தியாவில் நடைபெற்ற பீரிக்ஸ் மாநாட்டுக்கு இலங்கைக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இந்தியா மற்றும் சீனாவிடம் பெருமளவிலான கடன்களை பெற்றுள்ள போதிலும் இவ்வாறான சர்வதேச மாநாடுகளில் இலங்கை புறக்கணிக்கப்படுவது தற்போதைய அரசாங்கத்துக்கு சர்வதேச அளவில் எந்தவித ராஜதந்திர அங்கீகாரமும் இல்லை என்பதையே காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் எரிபொருள் விலை சூத்திரத்தை சரியாக நடைமுறைப்படுத்தாமல் கனிம எண்ணெய் கூட்டு ஸ்தாபனம் 27 பில்லியன் ரூபாவை லாபமாக ஈட்டியுள்ள போதிலும் புதிய எரிபொருள் சேமிப்பு தொட்டிகளை உருவாக்காமல் திருவோணமலை தொட்டிகளையும் வெளிநாடுகளுக்கு வழங்கிவிட்டு மீண்டும் சட்டவிரோதமான முறையில் எரிபொருள் விலையை உயர்த்த அரசாங்கம் ஆயத்தமாகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தை மேம்படுத்தும் நோக்கில் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கான சிறப்பு 3 நாள் சுற்றுலா மேம்பாட்டு ஆய்வுப் பயணம் நேற்று ஆரம்பமாகியது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சகம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. கொழும்பிலிருந்து புறப்பட்ட ராஜதந்திரி குழுவினர் பாசிக்குடாவை சென்றடைந்தார்கள். பாசிக்குடா கடற்கரை பகுதியை பார்வையிடும் ராஜதந்திரிகள் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான உற்பத்தியாளர்களின் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியிலும் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த 3 நாள் சுற்றுப்பயணத்தின் போது வெளிநாட்டு ராஜதந்திரிகள் கிழக்கு மாகாண அரசியல் தலைவர்கள், மக்கள் பிரதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளை சந்தித்து எதிர்கால முதலீடுகள் மற்றும் பிராந்திய வளர்ச்சி வாய்ப்புகள் குறித்து விவாதிப்பார்கள். 2 நாள் பயணமான இன்று இஹ்ராவூர் ஏற்றுமதி செயலாக்க மண்டபம், செருவில பௌத்த விகாரை மற்றும் திருகோணமலை கோணேஸ்வரர் இந்து கோவில் ஆகியவற்றுக்கு பிரதிகள் குழு சென்றிருக்கிறது. 3 நாள் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து கொண்டு ராஜதந்திரிகள் குழு நாளை கொழும்புக்கு திரும்புகிறது. திருவோணமலை மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் புலம்பெயர்வு தகவல் மையம் திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் திருவோணமலை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் சுதாகரன் அவர்களின் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக ஒன்று கூடல் மண்டபத்தில் நடைபெற்றது. 2025-2026 காலப்பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டம் சர்வதேச புலம்பெயர்வு கொள்கை அபிவிருத்தி மையமான ICMPD, வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு மற்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பான, சட்டபூர்வமான மற்றும் ஒழுங்குமுறையான புலம்பெயர்வு தொடர்பான தகவல் மற்றும் வழிகாட்டல்களை வழங்குதல், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் சமூக மட்ட ஆதரவு பொறிமுறைகளை வலுப்படுத்தல் ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். இந்த கலந்துரையாடலில் சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் முதலாவது செயலாளர் திருமதி ஆண்ட்ரியா ஹின்செட், ஒருங்கிணைப்பாளர் ஷமீர் ஷலியா, சுமந்திரா கிழக்கு மாகாண வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் தூதரக விவகார பிரிவு அதிகாரி மற்றும் திருவோணமலை மாவட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அபிவிருத்தி அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். திருவோணமலை மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள், அடைந்துள்ள முன்னேற்றங்கள், களமட்டத்தில் எதிர்கொள்ளப்படும் சவால்கள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை எதிர்பார்க்கும் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் குறிப்பாக ஜப்பானிய மற்றும் கொரிய மொழிப்பயிற்சிகளை வழங்கும் வெளிநாட்டு மொழிப்பயிற்சி தொடர்பான முன்மொழிவுகளும் அங்கு கலந்துரையாடப்பட்டது. இத்தகைய மொழிப்பயிற்சிகள் மூலம் ஜப்பான் மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளில் வேலைவாய்ப்பை எதிர்பார்க்கும் இளைஞர்களுக்கு தேவையான மொழி திறன்களை மேம்படுத்துவதோடு பாதுகாப்பான மற்றும் சட்டபூர்வமான புலம்பெயர்வை ஊக்குவிக்க முடியும் என்று கலந்துரையாடப்பட்டது. திருவோணமலை மாவட்டத்தில் பாதுகாப்பான புலம்பெயர்வு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, மோசடி தடுப்பு, தகவல் மற்றும் வழிகாட்டல் சேவைகள் ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை தொடர்ந்தும் மேம்படுத்துவதற்கு இந்த கலந்துரையாடலில் முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருந்தது. நாகப்பட்டினம் மற்றும் காங்கிரஸ் துறை இடையிலான பயணிகள் படகு சேவைக்கான நிதியுதவியை இந்திய அரசாங்கம் மேலும் 1 வருடத்துக்கு நீடித்திருக்கிறது. 2024 ஆகஸ்ட் மாதம் படகு சேவை மீள ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இந்திய அரசாங்கம் தொடர்ந்து 3வது ஆண்டாக இந்த நிதியுதவியை வழங்குகிறது. இரு நாடுகளுக்கு இடையிலான பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதிலும் மக்கள் டு மக்கள் தொடர்புகளை பலப்படுத்துவதிலும் இந்தியாவின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை இந்த நீடிப்பு வெளிப்படுத்தியுள்ளது. இந்த நிதியுதவி வியாபிலிட்டி கேப் ஃபண்டிங் எனப்படும் செயல் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் ஆண்டுதோறும் சுமார் 300 மில்லியன் இலங்கை ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. பயணிகளுக்கு சேவை கட்டணத்தை மலிவாக வைத்திருப்பதோடு படகு சேவையின் தொடர்ச்சியான செயற்பாடு மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக முக்கியமான தளவாட மற்றும் செயற்பாட்டு செலவுகளை ஈடு செய்யும் வகையில் கடந்த ஆண்டை போன்ற நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த உதவி வழங்கப்படுகிறது. 2024 ஆகஸ்ட் மாதம் மீள ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இந்த படகு சேவை மூலம் சுமார் 52,000 பயணிகள் பயணித்துள்ளார்கள். இதன் மூலம் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான கலாச்சார பொருளாதார மற்றும் சமூக பரிமாற்றங்களுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான கடல்சார் இணைப்பை மீண்டும் வலுப்படுத்துவதில் இந்த படகு சேவை முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த படகு சேவைக்கான நிதியுதவியை தொடர்ந்து வழங்குவது இரு நாடுகளுக்கு இடையிலான மேம்படுத்தப்பட்ட கடல்சார் இணைப்பு தொடர்பான பகிரப்பட்ட நோக்கத்துடனும் ஒத்துப்போகிறது. இந்த நோக்கம் 2024 டிசம்பர் மாதம் இலங்கை ஜனாதிபதி இந்தியாவுக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போதும், 2025 ஏப்ரல் மாதம் இந்திய பிரதமர் இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போதும் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. எதிர்கால திட்டங்களில் மொத்தம் 65 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான இந்திய அரசாங்கத்தின் மானிய உதவியின் கீழ் காங்கேந்துறை துறைமுகத்தை புனரமைத்தல் உள்ளிட்ட திட்டங்கள் இடம்பெறுகின்றன. மேலும் இந்தியா இலங்கை இடையிலான கடல்சார் இணைப்பை மேலும் விரிவுபடுத்துவதற்கும் பொருளாதார மற்றும் மக்கள் டு மக்கள் தொடர்புகளை ஆழப்படுத்துவதற்கும் புதிய கடல் வழித்தடங்கள் மற்றும் சேவைகளை அறிமுகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளும் ஆராயப்பட உள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் பிரதி பிரதானியாக டேவிட் மயஸ் தனது கடமைகளை பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த தகவலை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. டேவிட் மயஸ் வடக்கு மசடோனியாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் தனது மிக அண்மைய பணிக்காலத்தில் தூதரக பதில் பிரதி பிரதானியாகவும் அரசியல் பொருளாதார பிரிவின் தலைவராகவும் பணியாற்றியவர். அமெரிக்க ராஜேந்திர சேவையில் இணைவதற்கு முன்னர் டேவிட் மயஸ் ஏகபோக எதிர்ப்பு சட்டம் தொடர்பான வழக்கறிஞராக பணியாற்றியிருக்கிறார். வாஷிங்டன் டிசியில் உள்ள அமெரிக்க நீதித்துறையின் அண்டிரிஸ்ட் டிவிஷன், ஆஸ்திரேலியாவின் மெல்பேர்னில் உள்ள ஆஸ்திரேலியன் காம்பிடிஷன் அண்ட் கன்சமர் கமிஷன் மற்றும் பல்வேறு தனியார் சட்ட நிறுவனங்களிலும் அவர் பணியாற்றியவர். அமெரிக்க ராஜாங்க துறையில் இணைந்த பின்னர் சீனாவின் குவாங்சோ, கம்போடியாவின் புனம்பென், வியட்நாமின் ஹோசிமின் நகரம் மற்றும் ரஷ்யாவின் மொஸ்கோ உள்ளிட்ட இடங்களில் அவர் பணியாற்றியிருக்கிறார். டேவிட் மயஸ் திருமணமானவர் என்பதோடு அவருக்கு 2 பிள்ளைகள் உள்ளார்கள். இந்த நிலையில் இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் பிரதி பிரதானியான டேவிட் மயஸை வரவேற்கிறோம் என்றும், ஆசியாவிலும் அதற்கு அப்பாலும் தரந்த ராஜேந்திர அனுபவத்தை கொண்ட டேவிட் மயஸ் அமெரிக்கா இலங்கை பங்காண்மை மேலும் மேம்படுத்துவதற்காக தூதுவர் எரிக் மயர் மற்றும் அமெரிக்க தூதரக குழுவினருடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாகவும் தூதரகம் குறிப்பிட்டிருக்கிறது. பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளுக்கான கட்டணங்கள் அடங்கிய பட்டியல் ஒன்று சமூக ஊடகங்களில் பரவி வரும் நிலையில் அது தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபை முக்கிய தெளிவுபடுத்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் அந்த அறிவித்தல் அதிகாரபூர்வமானது அல்ல என்றும், அதில் குறிப்பிடப்பட்டுள்ள கட்டணங்கள் அனைத்தும் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கட்டணங்கள் என்று பொதுமக்கள் கருத வேண்டாம் என்றும் அதிகார சபை எச்சரித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் கூற்றுப்படி மருத்துவ பரிசோதனைகளுக்கு மட்டுமே வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அதிகபட்ச கட்டணங்கள் அதிகாரபூர்வமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. முழுமையான இரத்த பரிசோதனைக்கு 400 ரூபாய், பரிசோதனை மற்றும் அறிக்கைக்கு டெங்கு NS-NDN பரிசோதனை 1200 ரூபாய், COVID-19 PCR பரிசோதனை 6500 ரூபாய், COVID-19 விரைவு NDN பரிசோதனை 2000 ரூபாய். இது தவிர்த்து பரப்பப்படும் அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ள மேலும் பிற பரிசோதனைகளுக்கான கட்டணங்கள் அதிகார சபையின் உத்தரவின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கட்டணங்கள் அல்ல என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே சமூக ஊடகங்களில் பரவும் தாவல்களை நம்பாமல் அதிகாரபூர்வ ஆதாரங்களை மட்டுமே பொதுமக்கள் சார்ந்திருக்க வேண்டும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை கேட்டிருக்கிறது. தனது கைது மற்றும் தடுப்பு வைப்பு நடவடிக்கைகளை சவாலுக்குட்படுத்தி முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேசலே மேன்முறையீட்டு நீதிமன்றில் எழுத்தாணை மனு ஒன்றை மீண்டும் தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு அனுமதி வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பான உத்தரவை வரும் நவம்பர் 27ஆம் தேதி அறிவிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து கல்முனை நட்புட்டி முனையில் உள்ள அனோஜன் சிவராசாவின் வீட்டுக்கு சென்ற முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதுதீன் அவரது குடும்பத்தினரை சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது வழக்கின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து நடவடிக்கை எடுப்பதாக ரிஷாத் பதுதீன் குடும்பத்தினருக்கு உறுதியளித்தார். இந்த மரண தண்டனை பற்றிய தகவல்கள் இலங்கையில் உள்ள முஸ்லிம் சமூகத்தினரிடமும் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைத்து ஜனாதிபதி அன்ருகுமார திஸ்நாய்கா மற்றும் சவுதி அரேபிய மன்னரிடம் அனோஜனின் நிலை குறித்து அவசர கோரிக்கை முன்வைக்க திட்டமிட்டுள்ளதாக ரிஷாத் பதுதீன் தெரிவித்தார். இதேவேளை கடந்த காலத்தில் வீட்டு படிப்பெண்ணாக சென்று மரண தண்டனைக்குள்ளான ரிசானா நபிபுக்கு நேர்ந்த கதி அனோஜனுக்கு ஏற்படக்கூடாது என்று ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் கலிலூர் ரகுமான் தெரிவித்திருக்கிறார். சவுதியின் கடுமையான சட்டங்களை விட மன்னிப்பும் கருணையுமே இஸ்லாத்தின் உண்மையான சாராம்சம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் சவுதி அரசு இஸ்லாத்தின் மன்னிக்கும் பண்பின் அடிப்படையில் அனோஜனை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இதற்கிடையில் இலங்கையரான அனோஜனுக்கு கருணை வழங்குமாறு முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அலி ஷப்ரி சவுதி அரேபிய அதிகாரிகளுக்கு அவசர கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். இந்த தகவல் குறித்து அதிர்ச்சியும் கவலையும் வெளியிட்ட அலி ஷப்ரி மரண தண்டனை விதிக்கப்பட்டதை இலங்கை வெளியுறவு அமைச்சகம் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் முறையான எழுத்துப்பூர்வ தீர்ப்புக்காக காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையில் சவுதியில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அனுஜன் சிவராசா தனது குடும்பத்தாருடன் நேற்று தொலைபேசியில் உரையாடியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அனுஜனின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் இதனை உறுதிப்படுத்தினார். இந்த உரையாடலின் போது தன்னை சாதாரண கைதிகள் தடுத்து வைத்திருக்கும் சிறையில் இருந்து சிறப்பு சிறைக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறியுள்ளார். ஆனாலும் இந்த தண்டனை குறித்த அடுத்த கட்டம் தொடர்பாக எந்த தகவலும் தனக்கு அறிவிக்கப்படவில்லை என்றும் அனுஜன் தெரிவித்ததாக குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பிட்டார்கள். இதனிடையே அனுஜனின் நலனை உறுதி செய்ய ராஜேந்திர ரீதியாக தங்களால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக வெளிவகார அமைச்சும் தெரிவித்திருக்கிறது. வெளிவகார அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் இதனை தெரிவித்தார். அதேபோன்று சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அனோஜனுக்கு மனிதாயமான அடிப்படையில் மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வருகிறார்கள். இதற்கிடையில் சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் சிவராஜா அனோஜனுக்கு மன்னிப்பு பெற்றுத்தர முடிந்தவரை முயற்சிப்பதாக சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பில் வெளிவகார அமைச்சு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் விதிக்கப்பட்டுள்ள தண்டனையை குறைப்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் குறிப்பிட்டார்.
1: இந்த தகவலை வெளிவகார அமைச்சுக்கு அறிவித்ததைத் தொடர்ந்து கடந்த பல வாரங்களாக வெளிவகார அமைச்சரின் வழிகாட்டலின் கீழ் வெளிவகார அமைச்சர் சவுதி அரேபிய அரசாங்கத்துடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியது. அத்துடன் அவருக்கு சட்ட உதவி வழங்குவதற்காக தூதரக அலுவலகமும் தலையீடுகளை மேற்கொண்டிருந்தது. இதற்காக சிறப்பு தூதுவர் ஒருவர் செயற்பட்டிருந்தார். எனினும் அந்த நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டத்திற்கு அமைவாக நாம் செயற்பட வேண்டியுள்ளது. அவருக்கு மன்னிப்பு பெற்றுக் கொடுக்கவும் தண்டனையை முடிந்தவரை குறைத்துக் கொள்ளவும் நாங்கள் எங்களால் முடிந்த முயற்சிகளை செய்கின்றோம். அதுவே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். இரண்டாவதாக ராஜதந்திர மட்டத்தில் செய்யக்கூடிய அனைத்தையும் இந்த தருணத்தில் வெளிவகார அமைச்சரின் வழிகாட்டு கீழ் வெளிவகார அமைச்சர் மேற்கொண்டு வருகின்றது.
2: சவுதி அரேபிய நீதிமன்றத்தினால் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கையரான அனுஜன் சிவராசா தொடர்பிலான நீதிமன்ற செயல்முறை குறித்து உன்னிப்பாக அவதானித்து வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. ரியாத்தில் அமைந்துள்ள இலங்கை தூதரகம் ஊடாகவும் கொழும்பில் அமைந்துள்ள சவுதி அரேபிய தூதரகத்தினுடனான ஒருங்கிணைப்புடனும் இந்த நிலைமையை தொடர்ச்சியாக அவதானித்து வருவதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ராஜதந்திர நடவடிக்கைகளூடாக சவுதி அதிகாரிகளுடன் இணைந்து செயற்பட்டு வருவதாகவும் அனோஜன் சிவராசாவிற்கு வழங்கக்கூடிய அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு தேவையான உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. கல்முனை நட்பிட்டி முனை பகுதியைச் சேர்ந்த அனோஜன் சிவராசா என்ற இளைஞருக்கே மது இடம் ஒன்றை அவமதிக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் கருத்து வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு சவுதி நீதிமன்றம் ஒன்றினால் 5 வருட சிறை தண்டனையும் 3 மில்லியன் சவுதி ரியால் அபராதமும் விதிக்கப்பட்டதாக அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் சுமார் 9 மாதங்களுக்கு முன்னர் தொழில் நிமித்தம் சவுதி அரேபியாவிற்கு சென்றிருந்தார்.
0: தொடர்ந்து பொது முகாமியாளர் ரவீந்திர பத்மபிரியாவுக்கு எதிராக நேற்று கையூட்டல் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து நிலை அதிபர்கள் சங்கத்தினால் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து திணைக்கழகத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் முறைகேடுகள், தொடர்ந்து பயணச்சீட்டு விநியோகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடிகள் மற்றும் திணைக்கழகத்துக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிதி இழப்புகள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரியே இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. திருவோணமலை அன்றாதபுரம் சந்தியில் அமைந்துள்ள மதுபான கடையொன்றில் இருவரால் மேற்கொள்ளப்பட்ட கொள்ள முயற்சியை அதன் ஊழியர்கள் நேற்று முறியடித்தார்கள். நேற்றிரவு 9:45 அளவில் உந்துருளியில் சென்ற 2 கொள்ளையர்கள் பணத்தை திருடி தப்பிச் செல்ல முயன்றார்கள். இருந்தாலும் ஊழியர்களின் கடும் போராட்டத்துக்கு பின்னர் பணப்பையுடன் கொள்ளையர்களில் ஒருவரை பிடிக்க முற்பட்டார்கள். அந்த சமயத்தில் துப்பாக்கி வைத்திருந்த மத்திய நபர் ஊழியர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்த முயன்ற போதிலும் இலக்கு தவறியது. அதனைத் தொடர்ந்து 2 கொள்ளையர்களும் உந்துருளியில் அன்றாதபுரம் வீதி வழியாக தப்பிச் சென்றார்கள். ஆனாலும் இந்த சம்பவம் குறித்து உடனடியாக செயற்பட்ட காவல்துறையினர் திடீர் தேடுதல் நடவடிக்கையை நடத்தி மீந்துபுர பகுதியில் உள்ள விடுதியொன்றில் வைத்து 2 சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளார்கள். 11 வயது சிறுவன் ஒருவர் போதைப் பொருள் பயன்படுத்துவது போன்ற காணொலியொன்று சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இலங்கை காவல்துறை விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இந்த காணொலியை அடுத்து சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இதன்படி காவல்துறை பிரதி காவல்துறை மா அதிபர் தர்சியா குமாரியின் அறிவுறுத்தலின் பேரில் காவல்துறை அதிகாரிகள் செப்டம்பர் 18 கனமுல்ல பகுதியில் உள்ள சுமேதா மாவட்டத்தில் உள்ள ஒரு வீட்டில் அந்த சிறுவனை கண்டறிந்தார்கள். அத்துடன் பாதுகாப்பற்ற சூழலில் இருந்த அந்த சிறுவன் பாதுகாப்பு காவலில் எடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். அந்த சிறுவன் அவரின் தாயாருடனும் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அவரது நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். டெலிகிராம் செயலி மூலம் இணையவழி வணிகத்திலே பெருந்தொகை பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறி மோசடியில் ஈடுபட்ட 38 வயதுடைய பெண் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். பட்டுவத்தை பகுதியைச் சேர்ந்த இந்த சந்தேக நபர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார். டெலிகிராம் குழு ஒன்றின் ஊடாக மக்களை ஈர்த்து இணையவழி தொழில் மூலம் பணம் ஈட்ட முடியும் என்று கூறி இந்த பண மோசடி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர்களால் வைப்பு செய்யப்பட்ட 542,877 ரூபாய் மொத்த தொகையில் 66,999 ரூபாய் பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. 2024 பிப்ரவரி 10 பதிவு செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக கணரி குற்றப்புலனாய்வு பிரிவின் வடமேல் மாகாண பிரிவு இந்த சோதனையை நடத்தி சந்தேக நபரை இப்போது விசாரித்து வருகிறது. மேலும் கணரி குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். நானுஓயாவில் இன்று காலை இடம்பெற்ற வாகன வீதிபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்தார். லிந்துலை பகுதியைச் சேர்ந்தவரும் நானுஓயால் வசித்து வந்தவருமான 34 வயதுடைய பெண்ணொருவரை உயிரிழந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். இந்த பெண் தொழில் நிமித்தம் இன்று காலை நானுஓயாவிலிருந்து தலவாக்கலை நோக்கி உந்துருளியில் பயணித்துக் கொண்டிருந்த போது கட்டநாயக்காவிலிருந்து சுற்றுலா பயணிகளுடன் நுவரடியா நோக்கி பயணித்த சிற்றூர்தி ஒன்று மோதியதில் இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது. இன்றும் இலங்கையில் சில பகுதிகளில் நீரில் மூழ்கி சிலர் இறந்துள்ளார்கள்.
1: கம்பஹா படல்கம பிரதேசத்தில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்த 5 பேர் இன்று பகல் படல்கம பேரவலபத்த மங்கட பகுதியில் மாவோயாவில் குளிக்க சென்றுள்ளனர். அங்கு ஒரு யுவதி நீரில் மூழ்கிய நிலையில் அவரை காப்பாற்ற சென்ற ஒரு இளைஞர் மற்றும் 2 யுவதிகளும் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். அவர்களின் 3 பேரின் சடலங்கள் படல்கம போலீசார் மற்றும் பிரதேசவாசிகளின் உதவியுடன் மீட்கப்பட்டுள்ளன. உயிரிழந்த இளைஞரும் யுவதிகளும் பதுளை காப்புத்தொலை தெமோதர இரட்டை பெரிய குளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 20 முதல் 28 வயதுக்குட்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். படல்கம போலீசாரின் தலைமையில் நீரில் மூழ்கி காணாமல் போன மற்றைய யுவதியின் சடலத்தை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை வெலிகம வெளிப்பெற்றிய இல்வத்தாமுன் அருகே நூகதுவ வீதியில் அமைந்துள்ள பாலம் ஒன்று கருகில் மீன்பிடிக்க சென்ற மூவரில் 15 வயதான சிறுவன் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார்.
0: தொடர்ந்து நாடு முழுவதும் வித்துக்கள் அதிகம் நடக்கக்கூடிய மற்றும் ஆபத்தான 712 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக சட்டத்தரணியும் போலீஸ் மா அதிபருமான பிரியந்த வீரசூரிய தெரிவித்திருக்கிறார். போலீஸ் மா அதிபரின் கூற்றுப்படி வீதி பத்துக்கள் அடிக்கடி நிகழும் இடங்களை கண்டறிவதற்காக நாடு தழுவிய அளவில் ஆய்வொன்று நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் வித்து ஏற்படக்கூடிய 712 இடங்கள் கண்டறியப்பட்டு அது தொடர்பான தரவுகள் துவக்கப்பட்டு உரிய அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இத்தொடர்பில் பிரியந்த வீரசூரிய குறிப்பிடுகையில், மேலும் 2026 ஆண்டில் இதுவரை 1849 வீதி பத்துக்கள் பதிவாகியிருக்கிறது. இது கடந்த ஆண்டுடன் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 8 பத்துக்கள் அதிகமாக காணப்படுகிறது. கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடும் போது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 16 அதிகரித்திருக்கிறது. அதிவேக வீதியில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் ஆசனப்பட்டி அணிவது இன்று நள்ளிரவு முதல் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. சுமார் ஒரு வருடத்துக்கு முன்பு வெளியிடப்பட்ட விதிமுறைகளின்படி இந்த நடைமுறை தற்போது அமலுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அங்குருவத்தோட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெதிகம கந்த பகுதியில் இன்று நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கல்தோட்டை பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய நபர் ஒருவரே உயிரிழந்திருக்கிறார். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு முற்றிய நிலையில் உயிரிழந்த நபரின் சகோதரர் இந்த தாக்குதலை மேற்கொண்டு கொலை செய்தது ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷுடா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகள் வேண்டாம், தேவைப்பட்டால் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்று தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.
4: தமிழ்நாட்டில் மத்திய அரசின் நவோதயா பள்ளிகளை தொடங்குவதை எதிர்த்த வழக்கை நேற்று முன்தினம் விசாரித்த உச்சநீதிமன்றம் நவோதயா பள்ளிகள் அமைப்பதற்கான இடங்களை 3 மாதங்களுக்குள் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் திரு உதயநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹிந்தி உள்ளிட்ட எந்த மொழிக்கும் தமிழர்கள் எதிரானவர்கள் இல்லை என்றும், தமிழ்நாடு தனி நாடாக இயங்கவில்லை, தனித்தன்மையுடன் இயங்குவதாகவும் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்திய சீன போர், வங்கதேச விடுதலை போர், கார்கில் போர், குஜராத் நிலநடுக்கம் என நம் நாடு சந்தித்த இக்கட்டான சூழல்களில் தமிழர்கள் நாட்டு பற்றை பிற மாநிலத்தவருக்கு குறைவில்லாத வகையில் வெளிப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ள அவர், ஹிந்தி மொழி திணிப்பு வேண்டாம் என்று கூறுவதாலேயே தமிழர்கள் தனி நாடாக இயங்குவதாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும், ஹிந்தியை கற்பதற்கும் நாட்டு பற்றுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இருமொழிக் கொள்கையை பின்பற்றும் தமிழ்நாடுதான் அனைத்து துறைகளிலும் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக திகழ்வதையும், உயர்கல்வி சேர்க்கையிலும் பணிபுரியும் பெண்கள் எண்ணிக்கையிலும் முன்னிலையில் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நோபல் விருதாளர்கள் முதல் இஸ்ரோ விஞ்ஞானிகள் வரை ஹிந்தி தெரியாமலேயே தமிழர்கள் சாதனை படைத்துள்ளதாக கூறியுள்ள அவர், ஹிந்தி தெரியாததால் தமிழ்நாடு எந்த விதத்திலும் பின்னடைவை சந்திக்கவில்லை என்றும், மாறாக இந்தியாவின் வளர்ச்சி இன்ஜினாக விளங்குவதையும் தெரிவித்துள்ளார். கல்வி ஒத்திசைவு பட்டியலில் உள்ளதால் மத்திய அரசின் கொள்கையை அப்படியே நிறைவேற்ற வேண்டிய தேவையில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர், மும்மொழிக் கொள்கையை ஏற்காத காரணத்தாலேயே தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி 3548 கோடி ரூபாயை மத்திய அரசு நிலுவையில் வைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிதாக அமைந்துள்ள அரசும் நவோதயா பள்ளிகளை தமிழ்நாட்டில் அனுமதிக்க தேவையில்லை என தெரிவித்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள திரு உதயநிதி, சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை கூட்டி நவோதயா பள்ளிகளை அனுமதிக்க முடியாது எனும் தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை வலியுறுத்தி தனி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார்.
0: கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தெலுங்கானா உயர்நீதிமன்றம் தானம் நாகேந்தரை சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்து அதிரடி உத்தரவினை பிறப்பித்துள்ளது.
5: 2023 நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் PRS கட்சி சார்பில் கரிதாபாத் தொகுதியில் போட்டியிட்ட திரு தானம் நாகேந்தர் பின்னர் ஆளும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த பிறகு தனது MLA பதவியை ராஜினாமா செய்யாமலேயே 2024 மக்களவைத் தேர்தலில் செகந்தராபாத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக திரு தானம் நாகேந்தர் போட்டியிட்டார். இது கட்சி தாவல் சட்டத்துக்கு எதிரானது என்று கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்க பேரவைத் தலைவரிடம் பாஜக மற்றும் PRS கட்சிகள் வலியுறுத்தின. ஆனால் போதிய ஆதாரம் இல்லை என்று கூறி அவர்களின் கோரிக்கையை பேரவைத் தலைவர் நிராகரித்தார். இதனை எதிர்த்து பாஜக சட்டமன்ற குழு தலைவர் திரு மகேஸ்வர் ரெட்டி மற்றும் PRS தலைவர் திரு கௌஷிக் ரெட்டி ஆகியோர் தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு அபரேஷ்குமார் தலைமையிலான அமர்வு திரு தானம் நாகேந்தரை தகுதி நீக்கம் செய்து உத்தரவிட்டது. மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்த 2024 ஏப்ரல் 23 முதல் MLA பதவியிலிருந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக அறிவித்தது. மேலும் கரிதாபாத் சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக அறிவித்து அங்கு விரைவில் இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீர்ப்பை வரவேற்பதாக தெரிவித்துள்ள திரு தானம் நாகேந்தர் எப்போது தேர்தல் நடந்தாலும் போட்டியிட்டு வெற்றி பெறுவேன் என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வது குறித்து சிந்திக்கவில்லை என்று கூறியுள்ள அவர் அதே சமயம் தேர்தலில் போட்டியிட தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து சென்னையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இன்று கட்சியின் முப்பெரும் விழா நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் விழா நடத்தப்பட்டு வருகிறது. அண்ணா பெரியார் பிறந்த நாளுடன் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட நாளும் இந்த மாதத்தில் வருவதால் ஆண்டுதோறும் இந்த மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழக முப்பெரும் விழா நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் கட்சியில் சிறப்பாக பணியாற்றியோருக்கு திராவிட முன்னேற்ற கழக சார்பில் பெரியார் விருது, அண்ணா விருது, கலைஞர் விருது, பாவேந்தர் விருது, பேராசிரியர் விருது, மூனாக்கானா ஸ்டாலின் விருது ஆகியவை வழங்கப்பட்டன. பிரதமர் மோடியின் 76வது பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் ஆசீர்வாத தீபமேற்ற அழைப்பு விடுத்த பாரதிய ஜனதா கட்சி அரசு ராஜஸ்தானில் பிறந்த நாள் நிகழ்ச்சியில் மாணவர்களையும் அரசு ஊழியர்களையும் ஈடுபடுத்தியதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது.
6: திரு மோடியின் பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் வீடுகளில் ஆசீர்வாத தீபம் ஏற்றி செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 17 வரை ஒரு மாத காலத்திற்கு மக்கள் நலப் பணிகளை முன்னெடுக்குமாறு பாஜக தேசிய தலைவர் திரு நிதின் நவீன் கேட்டுக் கொண்டார். இதனை ஏற்று மத்திய அமைச்சர்கள் டெல்லி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநிலங்களின் அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொது இடங்கள் வீடுகளில் தீபம் ஏற்றி பிரதமர் நலமுடன் வாழ பிரார்த்தனை செய்தனர். இந்நிலையில் பாஜக ஆட்சி நடைபெறும் ராஜஸ்தானில் திரு மோடியின் பிறந்த நாளையொட்டி ஒரு மாதத்திற்கு விக்சித் பாரத் ஜன் சேவா அபியான் என்ற பெயரில் 12 வகையான நிகழ்ச்சிகளுக்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அக்டோபர் 15 வரை சேவா ஃபர்ஸ்ட் என்ற கல்லூரி மாணவர்களுக்கான போட்டிகளை நடத்த கல்லூரி கல்வி ஆணையரகம் உத்தரவிட்டுள்ளது. பிறந்த நாள் விழா நிகழ்ச்சிகள் தொடர்பான விவரங்களை கண்காணிக்க பிரத்யேக இணைய முகப்பு ஏற்படுத்தப்பட்டு நிகழ்ச்சி விவரங்கள், புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு துறைகளும் பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மோடி பிறந்த நாள் நிகழ்ச்சிகளில் அரசு துறைகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் மாணவர்களை ஈடுபடுத்துவதற்கு காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளால் சாமானிய மக்கள் தவித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த முடியாத தங்களது தோல்வியை மறைப்பதற்காக பிரதமரின் பிறந்த நாளை ஆடம்பரமாக கொண்டாடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு திகாராம் ஜூலி விமர்சித்துள்ளார். திரு மோடியின் பிறந்த நாளை அதிகாரப்பூர்வமாக அரசு விழாவாக கொண்டாடுவதன் மூலம் பாஜக அரசு துதிப்பாடலின் அனைத்து எல்லைகளையும் கடந்துவிட்டது என்று மக்கள் சிவில் உரிமை கூட்டமைப்பு கூறியுள்ளது. தீவிர அரசியலில் இருக்கும் நபர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவது ஒருவித முகஸ்துதியாகும் என்றும் இது மாணவர்களை பழங்கால நிலப்பிரபுத்துவ மனநிலைக்குள் தள்ளிவிடும் என்று PUCL தேசிய தலைவர் செல்வி கவிதா ஸ்ரீவஸ்தவா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே விமர்சனப்பூர்வமான பார்வையை வளர்ப்பதற்கு பதிலாக அவர்களை அடிப்பணிந்து நடக்கும் குடிமக்களாக மாற்ற ஆளும் பாஜக கட்டாயப்படுத்துகிறது என்று PUCL மாநில தலைவர் திரு அனந்த் பட்நாகரும் சாடியுள்ளார்.
0: தொடர்ந்து தமிழ்நாட்டில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. தாராபுரத்தில் 22 பேரும் மதுராந்தகத்தில் 27 பேரும் களம் காண்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தனி, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தனியாகிய இரண்டு தனி தொகுதிகளுக்கும் வருகின்ற ஆகஸ்ட் 6ஆம் தேதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. தொடர்ந்து அக்டோபர் 9ஆம் தேதி வாக்கெண்ணிக்கையும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் டெங்கு காய்ச்சலை தடுக்கும் முதல் தடுப்பூசி அடுத்த ஆண்டில் அறிமுகம் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் டெங்கு காய்ச்சலால் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 18 வரையிலான பரிசோதனை செய்யப்பட்டு 16,830 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதுவரையில் 9 பேர் பலியாகியுள்ளார்கள். மாநிலத்தில் காய்ச்சலால் யாரேனும் பாதிக்கப்பட்டால் முன்னெச்சரிக்கையாக மருத்துவமனையில் பரிசோதனை செய்து கொள்ள மருத்துவத்துறை சார்பில் அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. காவிரியில் உரிய நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அவசர மனுவினை தாக்கல் செய்துள்ளது.
4: காவிரி நதி நீர் பங்கீடு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம், காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் ஆகியவை உத்தரவிட்டும் தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை திறந்து விடாமல் கர்நாடக அரசு முரண்டு பிடித்து வருகிறது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள அவசர மனுவில் ஏற்கனவே பலமுறை அறிவுறுத்தியும் தீர்ப்பை செயல்படுத்த தவறிய கர்நாடக மாநிலத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தால் கடந்த ஜூலை 30, ஆகஸ்ட் 11, ஆகஸ்ட் 25 மற்றும் செப்டம்பர் 8 ஆகிய தேதிகளில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை கர்நாடகா பின்பற்றுவதையும் நடப்பு பாசன ஆண்டில் விகிதாச்சார பங்கீட்டின்படி நீர் திறப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் உயிர் நாடியாக விளங்கும் காவிரி நீரை சார்ந்து 25 லட்சம் ஏக்கர் நிலம் உள்ள நிலையில் ஜூன் மாதம் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் குறுவை மற்றும் சம்பா சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. மேட்டூர் அணை கடந்த 1ஆம் தேதி திறக்கப்பட்ட நிலையில் தற்போதுள்ள நீர் இருப்பு அடுத்த 30 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கும் என தெரிவித்துள்ள தமிழ்நாடு அரசு இந்த சூழலை காவிரி மேலாண்மை ஆணையம் கருத்தில் கொள்ளவில்லை என கூறியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய 16.01 TMC பற்றாக்குறை நீரை பெற்றுத்தர காவிரி மேலாண்மை ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளதுடன் இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிப்பதுடன் மாநில பொருளாதாரத்திலும் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளது. எனவே தமிழகத்தின் நிலையை கருத்தில் கொண்டு ஜூன் 1 முதல் செப்டம்பர் 9 வரையிலான காலகட்டத்தில் விகிதாச்சார அடிப்படையில் கிடைக்க வேண்டிய 16.01 TMC நீரை திறந்துவிடவும் கடந்த 8ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் வினாடிக்கு 6,000 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு நீர் திறக்க பிறப்பித்த உத்தரவை தவறாமல் செயல்படுத்தவும் கர்நாடகாவுக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை முடக்கிய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர்கள் தேர்தல் ஆணையத்துடன் கைகோர்த்து எதிர்க்கட்சிகளை முடக்கும் உத்தியை பாரதிய ஜனதா தொடர்வதாக சாடியிருக்கிறார்கள்.
7: தேர்தல் ஆணையத்துடன் கைகோர்த்து எதிர்க்கட்சிகளை முடக்கும் உத்தியை பாஜக தொடர்வதாக சாடியுள்ளனர். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் தோல்வியை அடுத்து செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரசில் பிளவு ஏற்பட்டது. அக்கட்சியின் 80 MLAக்களில் 60க்கும் மேற்பட்டோர் தங்கள் பக்கம் இருப்பதாக திரு ரிதபிரதா பானர்ஜி தலைமையிலான அதிருப்தி அணி தேர்தல் ஆணையத்திடம் உரிமை கோரியது. இதையடுத்து இறுதி முடிவு எட்டப்படும் வரை கட்சியின் பெயரையும் இரட்டை மலர் சின்னத்தையும் பயன்படுத்த இருதரப்பிற்கும் தடை விதித்த தேர்தல் ஆணையம் அக்டோபர் 6ல் நடக்கும் நந்திகிராம் ரஜிநகர் இடைத்தேர்தலில் சுயேட்சை சின்னங்களை தேர்வு செய்யுமாறு உத்தரவிட்டது. இதனை அதிருப்தி அணி வரவேற்ற நிலையில் இடைத்தேர்தல் வேளையில் சின்னத்தை முடக்குவது சட்டவிரோதமானது என மம்தா தரப்பு எம்பி திரு கல்யாண் பானர்ஜி கண்டித்துள்ளார். நீதிமன்றத்தை நாட பரிசீலித்து வரும் மம்தா தரப்பு அவகாசம் முடிவடைவதால் தற்காலிக பெயர் மற்றும் விருப்ப சின்னங்களை குறிப்பிட்டு ஆணையத்திற்கு மின்னஞ்சலில் அனுப்பியுள்ளது. இதனை ஏற்று மம்தா அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் என்ற பெயரையும் கால்பந்து வீரர் சின்னத்தையும் மம்தா அணிக்கு வழங்கிய தேர்தல் ஆணையம் எதிர்த்தரப்பிற்கு ஜனநாயக திரிணாமுல் காங்கிரஸ் என்ற பெயரையும் தபால் உரை திட்டத்தையும் ஒதுக்கியுள்ளது. இந்த சூழ்நிலையில் நந்திகிராம் தொகுதியில் மம்தா அணி வேட்பாளர் சஞ்சிதா பிரதான் போட்டியில் இருந்து விலகுவதாக கூறி கடைசி நேரத்தில் தனது வேட்புமனுவை வாபஸ் பெற்றார். இந்நிலையில் சிவசேனா தேசியவாத காங்கிரசை தொடர்ந்து தற்போது திரிணாமுல் காங்கிரசையும் பிளவுபடுத்தி சின்னம் பறிக்கப்பட்டு இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு தேர்தல் ஆணையத்துடன் கைகோர்த்து ஒரே உத்தியை தான் பாஜக பயன்படுத்துவதாக விமர்சித்துள்ள அவர் இப்படி ஒரு முழு கட்சியையே திருட முடிகிறது என்றால் கோடிக்கணக்கான இந்தியர்களின் வாக்குகள் திருடப்படுவதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். வாக்கு திருட்டு, ஆட்சி திருட்டுடன் கட்சி திருட்டு என்பதும் ஜனநாயக வீழ்ச்சியின் அடையாளமாக மாறிவிட்டதாக அவர் காட்டமாக விமர்சித்துள்ளார். மக்கள் தீர்ப்பை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் மக்கள் தீர்ப்பை தலைகீழாக மாற்றும் சக்திகளுக்குத்தான் துணை நிற்பதாக சாடியுள்ள திரு ராகுல்காந்தி, இந்த போராட்டம் செல்வி மம்தா பானர்ஜிக்கானது மட்டுமே அல்ல, நியாயமான சுதந்திரமான தேர்தலை விரும்பும் ஒவ்வொரு வாக்காளர் மற்றும் ஒவ்வொரு அரசியல் கட்சியின் போராட்டம் என்றும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்தநாளை ஒட்டி நாட்டிற்கு கொடுத்த பரிசா இது என்று கேள்வி எழுப்பியுள்ள ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால், தேர்தல் ஆணையத்தின் மூலம் எதிர்க்கட்சிகளை முடக்கித்தான் பாஜக வெல்ல பார்க்கிறதா என வினவியுள்ளார்.
0: தொடர்ந்து மேற்குவங்க இடைத்தேர்தலில் முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி ஆதரவளித்த சில மணி நேரங்களில் காங்கிரஸ் கட்சியின் நந்திகிராமம் தொகுதி வேட்பாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
5: கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் 80 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று ஆட்சியை இழந்தது. இதையடுத்து திரு ரிதபிரதா பானர்ஜி தலைமையில் அதிருப்தியாளர்கள் செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் அந்த மாநிலத்தில் நந்திகிராம் மற்றும் ரெஜி நகர் தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. திரிணாமுல் காங்கிரசின் பெயர் மற்றும் அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ சின்னமான பூக்கள் மற்றும் புல் சின்னத்தை முடக்கிய தேர்தல் ஆணையம் செல்வி மம்தா அணிக்கு மம்தா திரிணாமுல் காங்கிரஸ் என்ற பெயரையும் கால்பந்து சின்னத்தையும் ஒதுக்கியுள்ளது. திரு ரிதபிரதா அணிக்கு ஜனநாயக திரிணாமுல் காங்கிரஸ் என்ற பெயரும் அஞ்சல் உரை சின்னமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. செல்வி மம்தா அணி சார்பில் நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதியில் களமிறக்கப்பட்ட திருமதி சன்சிதா பிரதான் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரியை சந்தித்த சில மணி நேரத்தில் வேட்புமனுவை திடீரென வாபஸ் பெற்றார். இதையடுத்து காங்கிரஸ் வேட்பாளர் திரு மிலன் பிரதானை ஆதரிப்பதாக செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்தார். ஆனால் அவர் ஆதரவு அளித்த சிறிது நேரத்தில் மிலன் பிரதானை போலீசார் கைது செய்தனர். 2007ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்துதலுக்கு எதிராக நடந்த போராட்டம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது அரசியல் நோக்கமுடையது என்று மேற்குவங்க காங்கிரஸ் தலைவர் திரு சுபங்கர் சர்க்கார் குற்றம் சாட்டியுள்ளார். திடீரென ஒரு வழக்கு உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், இதன் மூலம் மாநிலத்தில் ஒரு கட்சி ஆட்சி நடத்த பாஜக முயற்சிப்பதாக புகார் தெரிவித்துள்ளார். 19 வருடங்களாக செயலற்று கிடந்த வழக்கை எடுத்து காங்கிரஸ் வேட்பாளரை கைது செய்திருப்பதன் மூலம் ஜனநாயகத்தை கடத்த பாஜக முயற்சிப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் குற்றம் சாட்டியுள்ளார்.
0: தொடர்ந்து தாராபுரம் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் காரை சேதப்படுத்தியதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் பானுமதி முன்னாள் அமைச்சர்கள் மீது 10 பிரிவுகளில் வழக்கு போடப்பட்டுள்ளது.
5: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் அக்டோபர் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திமுக, தாவேக, அதிமுக, நாத்தாக்கா, கம்யூனிஸ்ட் என 5 முனை போட்டி நிலவுகிறது. இடைத்தேர்தல் நடைபெறும் 2 தொகுதிகளும் ஏற்கனவே அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் என்ற அடிப்படையில் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வந்தனர். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த பாமக மட்டும் தமது ஆதரவை தெரிவிக்காமல் இருந்து வந்த நிலையில் அதிமுக மூத்த தலைவர்கள் உடனான சந்திப்பும் நடைபெறவில்லை. இந்நிலையில் 2 தொகுதி இடைத்தேர்தலிலும் எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்கப் போவதில்லை என திரு அன்புமணி அறிவித்துள்ளார். இதன் மூலம் அதிமுக கூட்டணியில் இருந்து பாமக அதிகாரப்பூர்வமாக வெளியேறியுள்ளது. பாமக வலுவாக உள்ள மதுராந்தகத்தில் யாருக்கும் ஆதரவு அளிக்காத நிலையில் அக்கட்சியினரின் வாக்குகள் எந்த கட்சிக்கு செல்லும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த ஒவ்வொருவருக்கும் தலா 35 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி திரு ஜெயராமன் குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் மதுராந்தகம் தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏ திருமதி மரகதம் குமரவேலும் தாராபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற திருமதி சத்யபாமாவும் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்தனர். இதனால் அந்த 2 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு அந்த தொகுதிகளில் தாவேக்கா சார்பில் மீண்டும் அவர்களே போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் அண்ணாவின் 118ஆவது பிறந்த நாளை ஒட்டி பொள்ளாச்சியில் உள்ள கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம் பகுதியில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி திரு ஜெயராமன் அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்காவில் இணைந்த ஒவ்வொருவருக்கும் தலா 35 கோடி ரூபாய் விலை பேசப்பட்டு 35 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார்.
8: இரட்டை நிலை வெற்றி பெற்று இந்த கட்சி மாறின எம்எல்ஏ அத்தனை பேரும் நபர் ஒன்றுக்கு 35 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்காக, மைனாரிட்டி ஆட்சியை காப்பாற்றுவதற்காக நபர் ஒன்றுக்கு 35 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது.
5: பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொள்ளாச்சி திரு ஜெயராமன் தாராபுரம் தாவேக்கா வேட்பாளர் திருமதி சத்யபாமாவின் காரை தாக்கியதாக தம்மீதும் திண்டுக்கல் திரு சீனிவாசன் உள்ளிட்டோர் மீதும் பொய் புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதிமுகவிலிருந்து வெளியேறி வேறு கட்சியில் இணைந்தவர்களுக்கு இந்த தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து முதல்வர் விஜயின் வெளிநாட்டு பயணத்தில் ரீல்ஸ் தான் வந்தது, முதலீடு வரவில்லை என்று திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா விமர்சித்துள்ளார். ரீல்ஸ் போடுவதற்காகவே முதல்வர் விஜய் வெளிநாடு சென்றதாக எண்ண தோன்றுகிறது, வெளிநாட்டில் தமிழ்நாட்டுக்கு அவப்பேர் ஏற்படுத்தாதீர்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.
7: முதலீடுகளை ஈர்ப்பதற்காக லண்டன் சென்ற திரு விஜய் 6 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று சென்னை திரும்பினார். இந்த பயணத்தில் 15,300 கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திரு விஜயின் லண்டன் பயணம் குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா, கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்களையே தாங்கள் கொண்டு வந்துள்ளதாக தாவேக அரசு மார்த்தட்டிக் கொள்வதாக கூறியுள்ளார். 15,300 கோடி ரூபாயில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக கூறியுள்ள நிறுவனத்தின் பெயரை அறிவிக்காதது ஏன்? அதனுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மீதமுள்ள 12,300 கோடி ரூபாயில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக கூறப்படும் மதர்சன் நிறுவனமும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும்போது எதற்காக லண்டனில் சென்று கையெழுத்திட வேண்டும் என்றும் திரு டி ஆர் பி ராஜா வினவியுள்ளார். புதிய முதலீடுகள் தொடர்பாக வெள்ளை அறிக்கையை அரசு வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
9: ரீல்ஸ் தான் வந்துச்சு, இன்வெஸ்ட்மென்ட் வந்த மாதிரி தெரியல. சரி, அந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்ததா அவங்க சொன்னது ஏற்கனவே எப்படி ஒரு வெத்து இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேட்னு ஒன்று நடத்தினாங்களோ அந்த வெத்து இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேட் மாதிரியே தான் இப்போ ஒரு பெரிய இன்னொரு ஒரு காமெடி தான் நடந்துட்டு வந்திருக்கு தான் சொல்லணும். வெறும் ரீல்ஸ் போடுறதுக்காக தான் யூகே போயிருக்காங்களோ போயிருந்தாங்களோ அப்படின்றது தான் யோசிக்க தோணுது.
7: முதலீடுகளை ஏற்க லண்டன் சென்றதற்கும் சென்னை திரும்பியதற்கும் இடையில் ஒவ்வொரு நாளும் திரு விஜய் யாரை சந்தித்தார், எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது என்பது குறித்து செய்தியாளர்களிடம் கூறாதது ஏன் என்றும் திரு டி ஆர் பி ராஜா வினவியுள்ளார். தொழில் முதலீட்டிற்காக சென்ற இடத்தில் நண்பர் அஜித்குமாரின் கார் பந்தயத்தை பார்ப்பதும் அதை விளம்பரப்படுத்துவதுமே திரு விஜயின் நோக்கமாக இருந்தது என்ற அவர், வெளிநாட்டிற்கு சென்று தமிழ்நாட்டின் மானத்தை வாங்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்.
0: கர்நாடக மாநிலத்தில் துளு மொழிக்கு 2வது கூடுதல் நிர்வாக மொழி அந்தஸ்து வழங்கி முதல்வர் டி கே சிவகுமார் தலைமையில் மங்களூருவில் நடந்த சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் தற்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஐஐடி மும்பையில் 2வது ஆண்டு பொறியியல் படித்து வந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். கல்லூரி தேர்வின் போது கைத்தொலைபேசியில் செய்யறிவு பயன்படுத்தி பதிலளித்து சிக்கியதால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தன்னுடைய வினாத்தாளை புகைப்படம் எடுத்து செய்யறிவில் பதிவேற்றி பதில் கேட்டுள்ளார். அப்போது பேராசிரியர்களிடம் சிக்கி தேர்வறையிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஐஐடி மும்பை வளாகத்தில் மாணவரின் தற்கொலைக்கு நீதி கேட்டு ஏராளமான மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கல்லூரி நிர்வாகம் மாணவர்களின் மனநலனை கருத்தில் கொள்வதில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கோஷம் எழுப்பினார்கள். இதனால் அவ்வப்போது மாணவர்கள் தற்கொலை செய்யும் நிகழ்வுகள் நடக்கின்றன. இதனை தடுக்க வேண்டும், மாணவர்களின் மனநிலையை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று மாணவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். மலேசியாவில் ஆராய்ச்சி படிப்பு படிக்கும் மாணவர் பாரதிதாசனுக்கு சமூக நீதித்துறை சார்பில் 23,95,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு கல்விக்காக ஏற்கனவே 12,00,000 ரூபாய் விடுவிக்கப்பட்ட நிலையில் மேலும் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை அருகே நடந்த இரட்டை கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் நேற்று கைது செய்திருந்தார்கள்.
6: சிவகங்கை அருகே கொடிக்காடு கண்மாயில் நேற்று முன்தினம் தெய்வேந்திரன் பூபாண்டி ஆகிய 2 இளைஞர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். இந்த கொலையில் ஈடுபட்டதாக பில்லூரைச் சேர்ந்த பாலமுருகன், தனராஜ், சந்தோஷ், மாத்தூரைச் சேர்ந்த சதீஷ்குமார், அழுப்பிள்ளை தாங்கியைச் சேர்ந்த காளீஸ்வரன் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள மற்ற நபர்களை தனிப்படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்கள் கூலிப்படையினர் என்றும் தவறான நபர்களை கொலை செய்து விட்டதாகவும் தகவல் பரவி வருகிறது. கொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்களும் கிராம மக்களும் இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்து வருகின்றனர். கொலையின் பின்னணியில் உள்ள உண்மை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி 2வது நாளாக அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காளையார் கோயில் பேருந்து நிலையம் பகுதியில் நடந்த இந்த போராட்டம் காரணமாக 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆம்புலன்ஸுக்கும் போராட்டக்காரர்கள் வழிவிட மறுத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சாலைகளில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டனர். மறியலை கைவிட்டு கலைந்து செல்லுமாறு பலமுறை எச்சரித்தும் போராட்டத்தை தொடர்ந்தவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். நாலாபுரமும் சிதறி ஓடியவர்களை போலீசார் விரட்டிப்பிடித்து கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர். கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாகனத்திற்கு வழிவிட மறுத்து போராட்டக்காரர்கள் சாலையில் அமர்ந்தனர். அவர்களையும் போலீசார் கைது செய்தனர். இதனிடையே போராட்டக்காரர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த வந்த சிவகங்கை தாவேக்காய் எம்எல்ஏ திருமதி குழந்தை ராணி நாச்சியாரிடம் அங்கிருந்தவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இரட்டை கொலையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கேட்டு நடந்த இந்த போராட்டம் காரணமாக சிவகங்கை மாவட்டம் முழுவதும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது.
0: நெஸ்டில் நிறுவனம் குழந்தைகளுக்காக தயாரிக்கும் பால் மாவில் தரமில்லை என்று இந்திய அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். நிறுவனம் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பால்மாவில் சேர்க்கப்பட்ட விட்டமின் B7 அளவு ஏற்புடையதல்ல என்று சோதனையில் தெரிய வந்திருக்கிறது. இந்திய உணவு பாதுகாப்பு தரநிலைகள் ஆணையம் அந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. பால்மாவு மீட்டுக் கொள்ளப்படுமா என்று ஆணையம் சொல்லவில்லை. இந்த நிலையில் விதிமுறைகளுக்கு முழுமையாக கட்டுப்படுவதாக நெஸ்டில் நிறுவனம் தெரிவித்தது. ஆனால் விவகாரத்தை குறிப்பிட்டு அது எதிர கருத்தையும் தெரிவிக்கவில்லை. நெஸ்டில் நிறுவனத்தின் வேறு இரண்டு உணவுப் பொருளுக்கு எதிராக வழக்கு தொடுத்ததாக இந்திய உணவு பாதுகாப்பு தரநிலைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளர்களை தவறாக வழிநடத்தக்கூடிய தகவல்களை வழங்கியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் நெஸ்டில் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் 2.4 பில்லியன் டாலர் வருவாயை ஈட்டியிருக்கிறது. அதில் மூன்றில் ஒரு பங்கு பால் ஊட்டச்சத்து பொருள் விற்பனையில் பெறப்பட்டிருக்கிறது. அரபிக்கடலில் பாகிஸ்தான் சிறப்பு பொருளாதார மண்டல பகுதிக்குள் இந்திய கடற்படை கப்பல் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் கடற்படை கப்பல் மீது மோதியதாக பாகிஸ்தான் முன்வைத்த குற்றச்சாட்டை இந்தியா நேற்று வலுவாக நிராகரித்திருக்கிறது. அமெரிக்காவில் இந்தியாவைச் சேர்ந்த சீக்கியர் மீது வெள்ளை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் 17 முறை கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அமெரிக்காவில் வெள்ளை இனத்தவர் ஆப்பிரிக்க மற்றும் தெற்காசிய பிராந்தியத்தைச் சேர்ந்தவர்கள் மீது இன ரீதியாகவும் நிற ரீதியாகவும் தாக்குதல் நடத்தும் சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் விஜயின் தொகுதியான பெரம்பலூர் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிப்படைந்துள்ளார்கள்.
5: திண்டுக்கல்லில் மின்சாரம் இல்லாததால் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து போதையில் தூங்கிய கூலி தொழிலாளி தீயில் கருகி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுக்காமேடு பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் தூங்கிக் கொண்டிருந்த போது மெழுகுவர்த்தி சாய்ந்து போர்வையில் விழுந்ததில் வீடு முழுவதும் மளமளவென தீ பரவியுள்ளது. மது போதையில் இருந்த அவரால் உடனடியாக எழுந்திருக்க முடியாமல் தீயில் கருகி உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகினர். எடையார், சீமையூர், சித்தலிங்கமடம், புதுப்பாளையம், பெரிய சபலை, குளத்தூர், திருவெண்ணெய்நல்லூர், குன்னத்தூர், கொடியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த ஒரு மாதமாக இரவு நேரங்களில் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.
10: கிட்டத்தட்ட 4-5 மணி நேரமா கரண்ட் இல்ல, ஒண்ணுமே வரல. கொசுக்கடி விஷப்பூச்சிகள் எல்லாம் வர்றதுனால பசங்க நிம்மதியா எங்க வெளியில வச்சும் படுக்க முடியல. உள்ள கொசுக்கடி, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் வெளியில உட்காந்து கிடக்குறோம்.
5: தாம்பரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மின்சாரம் இல்லாமல் இருளில் மூழ்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மகளிர் காவல் நிலையம், அதனை ஒட்டிய காவலர் குடியிருப்பு உள்ளிட்ட இடங்களில் மின்கம்பி அறுந்து விழுந்ததால் மின்சாரம் தடைப்பட்டது. இதனால் மெழுகுவர்த்தி வெளிச்சத்திலும் புகார் கொடுக்க வந்தவர்களின் செல்போன் வெளிச்சத்திலும் காவல் நிலையம் செயல்பட்டது. பெருங்களத்தூரை அடுத்த ஆலப்பாக்கம், சதானந்தபுரம், நெடுங்குன்றம் ஆகிய பகுதிகளில் நேற்றிரவு 3 மணி நேரத்துக்கும் மேலாக மின்வெட்டு நீடித்ததால் பொதுமக்கள், முதியோர், குழந்தைகள் கடும் அவதியடைந்தனர். பழுதடைந்த மின் இணைப்புகளை சரி செய்ய வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் இரவு நேரங்களில் மின்வெட்டு அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். முதலமைச்சர் திரு விஜயின் பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட வியாசர்பாடி மூர்த்திங்கர் தெருவில் கடந்த 3 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேசிங்கு நந்தபுரம், சுந்தரம் தெரு, பவர் லைன் மற்றும் எம் எம் கார்டன் ஆகிய பகுதிகளில் 3 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மின்வாரிய அதிகாரிகளும் காவல்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர்.
0: தொடர்ந்து திருப்பதி லட்டு பிரசாதம் தயாரிப்பதற்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு பாமோயில் மற்றும் ரசாயனங்கள் கலந்த கலப்பட நெய்யை விநியோகித்த வழக்கில் சுக்ருதி ஃபுட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் கைலாஷ் சந்த் மங்களாவை அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செய்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்று தடுப்பு சட்டத்தின் கீழ் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட அவர் விசாகப்பட்டினம் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரமோற்சவத்தின் 4ஆம் நாளான நேற்று கற்பக விருட்ச வாகனத்தில் மலையப்ப சுவாமி 4 மாட வீதிகளில் வலம் வந்து அருள்பாலித்தார். இரவில் தங்க சர்வ பூபால வாகனத்தில் வலம் வந்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்த பிரமோற்சவம் கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. 4ஆம் நாளான நேற்று கற்பக விருட்ச வாகனத்தில் மலையப்ப சுவாமி 4 மாட வீதியில் வலம் வந்தார். சொர்க்கத்தில் தேவர்களுக்கு கேட்கும் வரங்களை தருவது கற்பக விருட்ச மரமாகும். அதேபோன்று கலியுகத்தில் தன் பக்தர்களுக்கு கேட்கும் வரங்களை தரக்கூடிய வகையில் மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களுடன் நேற்று காலை பசுக்களை காக்கும் கோவிந்தன் அலங்காரத்தில் 4 மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்திருந்தார். சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் உயர்ந்து 1,14,280 ரூபாவுக்கும் கிராமுக்கு 130 ரூபாய் உயர்ந்து 14,285 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 260 ரூபாவுக்கு விற்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தம் மூத்த மகன் அவருடைய திருமண செலவை ரஷ்ய தொழிலதிபரிடம் திருப்பி கொடுத்து விட்டதாக கூறியிருக்கிறார். அமெரிக்க அதிபரின் மூத்த மகன் டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் அவருடைய திருமணம் மே மாதம் பஹமாஸில் நடந்தது. ரஷ்ய தொழிலதிபர் உமர் கிரெம்ளின் ஜூனியர் டிரம்பின் திருமண கொண்டாட்டத்துக்கு செலவு செய்ததாக தெரிய வந்தது. 2 நாள் திருமண கொண்டாட்டத்துக்கு பல $100,000 பணத்தை வாரி இறைத்திருந்தார் கிரெம்ளவ். அதனால் வெளிநாட்டு செல்வாக்கு பற்றி பலரும் கேள்வி எழுப்பி வந்தார்கள். கிரெம்ளவ் அனைத்துலக குத்துச்சண்டை சங்கத்தின் தலைவராகவும் இருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்த ஆண்டு தொடக்கத்தில் கிரெம்ளேவுக்கு ஆர்டர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் விருது வழங்கினார். அவரிடமிருந்து திருமண கொண்டாட்ட செலவுக்கான பரிசை ஏற்றுக்கொள்ள அனுமதி உண்டு என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறி வருகிறார். இருந்தாலும் தன் மகன் அதற்கான தொகையை கிரெம்ளேவிடம் தற்போது திருப்பி கொடுத்து விட்டதாக டிரம்ப் தெரிவித்தார். ஈரானில் நடத்தப்பட்ட 2 தாக்குதல்களில் குறைந்தது 177 பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவங்களில் அமெரிக்கா போர்க்குற்றங்களை இழைத்திருப்பதாக நம்புவதற்கு நியாயமான காரணங்கள் உள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மருதுரிம நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஈரான் மீதான சுதந்திரமான சர்வதேச உண்மை கண்டறியும் குழுவின் புதிய அறிக்கை ஒன்றின்படி மினாப்பில் உள்ள ஒரு ஆரம்ப பாடசாலை மற்றும் லெமெட்டில் உள்ள ஒரு விளையாட்டு வளாகத்தின் மீது பிப்ரவரியில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் பொதுமக்கள் உயிரிழப்புகளையும் பொது உட்கட்டமைப்பு சேதத்தையும் ஏற்படுத்திய பாகுபாடற்ற தாக்குதல்கள் என்று குறிப்பிடப்படுகிறது.
11: இதுகுறித்து ஈரான் தொடர்பான ஐநாவின் சுயாதீனமான சர்வதேச உண்மை கண்டறியும் குழு கூறியது என்னவென்றால், கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தி அமெரிக்கா போர்க்குற்றம் புரிந்துள்ளது என்று நம்புவதற்கு போதுமான காரணங்கள் இருப்பதாகவும், உயிர் சேதம், பொதுமக்களுக்கு காயம் அல்லது அவர்களின் உடைமைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 28ஆம் தேதியன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக தங்கள் போரை தொடங்கியபோது தெற்கு நகரமான மினாவில் உள்ள செஜாரி தைபே தொடக்கப்பள்ளியின் மீது டொமஹாக் ஏவுகணைகள் தாக்கியதில் 120 குழந்தைகள் உட்பட குறைந்தது 156 பேர் உயிரிழந்தனர் என்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். மற்றொரு சம்பவத்தில் லாமித் நகரத்தில் உள்ள ஒரு விளையாட்டு வளாகம் மற்றும் குடியிருப்பு பகுதி மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 7 குழந்தைகள் உட்பட குறைந்தது 21 பொதுமக்கள் கொல்லப்பட்டனா். ஊடக செய்திகளையும் ஆரம்பிக்கப்பட்ட அமெரிக்க ராணுவ விசாரணையில் அமெரிக்க படைகளே இதற்கு பொறுப்பு என கண்டறியப்பட்டதாக வெளியான தகவல்களையும் மேலும் அந்த மோதலில் டோமஹாக் ஏவுகணைகளை வைத்திருக்கும் ஒரே தரப்பு அமெரிக்கா என்பதையும் உள்ளடக்கிய ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த பள்ளி மீதான தாக்குதலை அமெரிக்காதான் நடத்தியதாக நம்புவதற்கு போதுமான காரணங்கள் உள்ளன என்று ஐநா நிபுணர்கள் தெரிவித்தனர். ஐநாவின் அறிக்கையில் உள்ள முடிவுகளை அமெரிக்க வெளியுறவுத்துறை நிராகரித்துள்ளது. அந்த அறிக்கை நம்பகத்தன்மை வாய்ந்தது அல்ல என்றும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அமெரிக்கா மிக அதிக முன்னுரிமை அளிக்கிறது என்றும் அது கூறியுள்ளது.
12: பள்ளி மீதான தாக்குதல் விவகாரத்தில் அமெரிக்கா பழைய தகவலை கொண்டு இலக்கு நிர்ணயித்துள்ளது என்று கருதப்படுவதற்கான ஆதாரங்களை இந்த அறிக்கை ஆராய்கிறது. உண்மைகளை கண்டறியும் நபர்களின் வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால் இது வெறும் கவனக்குறைவை விடவும் அதிகமானது என்று கூறுகிறது. இது பொறுப்பற்ற செயல் என்றும் கூறுகின்றனர். இதன் காரணமாக இது ஒரு ராணுவ வளாகம் அல்ல, உண்மையில் ஒரு பள்ளி என்பது அமெரிக்கர்களுக்கு தெரிந்திருக்கும் அல்லது தெரிந்திருக்க வேண்டும். அதே போல லாமர்ட் விவகாரத்திலும் இது ஒரு கண்மூடித்தனமான தாக்குதல் என்றும் இது ஒரு போர்க்குற்றம் என்று கூறுவதற்கு நியாயமான காரணங்கள் இருப்பதாகவும் அது குறிப்பிடுகிறது.
11: டிசம்பர் 2025 மற்றும் ஜனவரி 2026 ஈரான் முழுவதும் பெருமளவில் நடைபெற்ற மக்கள் போராட்டங்களை ஈரான் அதிகாரிகள் வன்முறை மூலம்

0: தொடர்ந்து பலஸ்தீன அதிகார சபை அதிகாரிகளுக்கும் பலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்களுக்கும் எதிரான விசா தடைகளை நீடிக்கப் போவதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் அமர்வில் அடுத்த வாரம் உரையாற்றுவதற்காக நியூயோர்க்கு பலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் பயணமாக இருக்கிறார். இந்த நிலையில் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறது. இதன் ஊடாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அமர்வில் பலஸ்தீன ஜனாதிபதி உரையாற்றுவது தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக தடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கு அளித்த வாக்குறுதிகளுக்கு மாறாக சீர்திருத்தம் செய்ய தவறியதாலும் அமைதிக்கான வாய்ப்புகளை குறைக்கும் அவர்களின் தொடர்ச்சியான நடவடிக்கைகளாலும் பலஸ்தீன விடுதலை அமைப்பு உறுப்பினர்கள் மற்றும் பலஸ்தீன அதிகார சபை அதிகாரிகளுக்கு விசாக்களை மறுக்கும் தடைகளை அமெரிக்கா நீடிக்கும் என்று ராஜாங்க திணைக்களம் விடுத்த ஒரு அறிக்கை தெரிவிக்கிறது. நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு வெளியில் பலஸ்தீன அரசுக்கான சர்வதேச அங்கீகாரத்தை பெற முயல்வதும் இஸ்ரேலுடனான தனது சர்ச்சையை சர்வதேச நீதிமன்றங்களுக்கு எடுத்து செல்வதும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் குற்றவாளிகள் என்று முத்திரை குத்திய தாக்குதாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு பணம் வழங்குவது ஆகியவற்றின் மூலம் பலஸ்தீன அதிகார சபை அமெரிக்க சட்டத்தை மீறுவதாக ராஜாங்க திணைக்களம் அவர்கள் மீது குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் சிசி ஜின்பிங்கை விமானியத்துக்கே சென்று வரவேற்க தயாராவதாக தெரிய வந்துள்ளது. அமெரிக்க அதிபர் ஒருவர் விமானியத்துக்கே சென்று வெளிநாட்டு தலைவரை வரவேற்பது வழக்கத்துக்கு மாறானது. சீன அதிபர் அடுத்த வாரம் அதிகாரத்துவ பயணமாக அமெரிக்கா செல்லுகிறார். அவருக்கு வெள்ள மாளிகையில் சடங்குபூர்வ வரவேற்பு அளிக்கப்படும். சீன அதிபருக்கு சிறப்பு இரவு விருந்துக்கும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் உள்ள தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைவர்கள் அதில் கலந்து கொள்வார்கள் என்று வெள்ள மாளிகையின் ஒரு அதிகாரி தெரிவித்தார். வர்த்தகம், அரிய கனிமங்கள், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அமெரிக்க சீன அதிபர்கள் கலந்துரையாடுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். உக்ரைனுக்கு ஆதரவு அளித்து வரும் போலந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் மீது ட்ரோன்கள் அல்லது ராக்கெட்டுகளை பயன்படுத்தி ஹைபிரிட் தாக்குதல் நடத்துவதற்கு ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. போலந்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போலந்து பிரதமர் டொனால்ட் டக்ஸ் கிழக்கு பகுதியில் உள்ள ஒன்று அல்லது பல நாடுகளின் எல்லைக்குள் ட்ரோன்கள் அல்லது பிற வகையான ஏவுகணைகள் நுழைந்து அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்துள்ளது. இது ஒரு விபத்து என்றும் இதற்கு பதிலடி கொடுப்பது பற்றி நேட்டோ சிந்திக்க தேவையில்லை என்றும் அதிகாரபூர்வமாக சித்தரிக்கப்படும். ஜெட் இயந்திரம் மூலம் இயங்கும் ட்ரோன்களை ரஷ்யா அதிக அளவில் பயன்படுத்துவதால் அது மிகவும் ஆபத்தாக உள்ளது. இலக்கை அடையும் முன் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இவற்றை கண்டறிவது கடினம். நேட்டோ, உக்ரைன் மற்றும் அமெரிக்காவின் உளவு அமைப்புகளின் தகவல்களின் அடிப்படையில் எனது எச்சரிக்கை துல்லியமானதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிடுகிறார். அமெரிக்காவும் டென்மார்க்கும் கிரீன்லாந்து பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்றன. அடுத்த வாரம் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும். பாதுகாப்பு உள்ளிட்ட எல்லா தேவைகளுக்கும் ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு நிரந்தர கட்டுப்பாடு வழங்கும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஆர்க்டிக், வட அட்லாண்டிக் வட்டாரத்தின் பாதுகாப்பை ஒப்பந்தம் வலுப்படுத்தும் என்று டென்மார்க் பிரதமரும் கூறுகிறார். ஆனால் சமூக ஊடக பதிவில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ள அம்சங்கள் பற்றி அவர் எதுவும் சொல்லவில்லை. தேசிய பாதுகாப்புக்காக கிரீன்லாந்தை கைப்பற்றப் போவதாக ட்ரம்ப் பல மாதங்களாக கூறி வந்த நிலையில் தற்போது இந்த ஒப்பந்தம் பற்றிய அறிவிப்பு வந்திருக்கிறது. பாகிஸ்தானின் பள்ளிவாசலில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 4 வயது சிறுவர் உட்பட 21 பேர் இறந்தார்கள். அவர்களில் 15 பேர் காவல்துறை அதிகாரிகள், 100க்கு அதிகமானோர் காயமடைந்துள்ளார்கள். கைபர் பக்துவா மாநிலத்தின் கோகத் நகரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. நேற்று தொழுகைக்காக மக்கள் கூடியிருந்த வேளையில் வெடிபொருள் நிரப்பப்பட்ட கார் பள்ளிவாசல் மீது மோதியிருக்கிறது. பிறகு காவல்துறை வளாகத்தை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் தாலிபான் குழு தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்று சந்தேகிக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தற்கொலை தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். வளைகுடா மோதல் காரணமாக எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்திருக்கின்ற நிலையில் எரிசக்தியை சேமிக்கும் நோக்கில் எடுக்கப்பட்ட தொடர் சிக்கன நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அரச வாகனங்களுக்கான எரிபொருள் குறைப்பு, அரச வாகனங்கள் வாங்குவதற்கும் அதிகாரிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கும் அரச விருந்துகளுக்கும் தடை விதிப்பதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது.
1: வளைகுடா நெருக்கடியின் காரணமாக சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் பாகிஸ்தானில் கடந்த சில நாட்களாக எரிபொருள் விலைகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. இதனைத் தொடர்ந்து பணத்தையும் எரிபொருளையும் மிச்சப்படுத்தும் நோக்கில் பாகிஸ்தான் அரசு பல்வேறு சிக்கன நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது.

0: அரசு வாகனங்களுக்கான எரிபொருள் விநியோகத்தை 50% குறைப்பதும் அடங்கும். இந்த நடவடிக்கைகளில் இருந்து ராணுவம், காவல்துறை மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகளின் வாகனங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அரசு அலுவலகங்களுக்காக புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு அதிகாரிகள் வெளிநாடு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தவிர்க்க முடியாத பயணம் என்றால் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பொருளாதார வகுப்பில் மட்டுமே பயணம் செய்ய வேண்டும் என்று அரசு தெரிவித்துள்ளது. அத்தியாவசியமான அதிகாரப்பூர்வ பணிகளுக்காக வெளிநாடு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அந்தந்த நாடுகளில் உள்ள பாகிஸ்தான் தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள் என்றும், இதனால் பாகிஸ்தானில் இருந்து எந்த அரசு அதிகாரியும் வெளிநாடு செல்ல மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் செலவுகளை குறைக்கும் நோக்கில் அரசு அலுவலகங்களுக்கு மேலும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அரசு அதிகாரிகள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வணிக நடவடிக்கைகளுக்கும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இவை புதிதாக கொண்டுவரப்பட்டவை அல்ல. அமெரிக்கா ஈரான் போர் தொடங்கிய இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே அரசு சிக்கன நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தி இருந்தது. அதன்படி வணிக வளாகங்கள், சந்தைகள், திருமண மண்டபங்கள், உணவகங்கள் உள்ளிட்டவை 9 மணியில் இருந்து 11 மணிக்குள் மூடப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் ஏற்கனவே நடைமுறையில் இருந்தன. தற்போது அந்த கட்டுப்பாடுகள் மீண்டும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அரசு வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பின்படி இக்கட்டுப்பாடுகள் குறிப்பாக அரசு செலவினங்கள் மீதான கட்டுப்பாடுகள் மூலம் எரிபொருள் மற்றும் பணத்தை மிச்சப்படுத்த முடியும் என்று அரசு கூறுகிறது. இதனால் நுகர்வோர் அல்லது சாமானிய மக்கள் மீது நேரடி தாக்கம் எதுவும் இருக்காது. இருப்பினும் இது எதிர்கால திட்டமிடலுக்கான ஒரு நடவடிக்கை என்று அரசு தெரிவிக்கிறது.
1: தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வெள்ள மாளிகையில் செய்தி சேகரிக்க சில நிறுவனங்களுக்கு தடை விதித்துள்ளார். CNN, MS Now, Politico ஆகிய நிறுவனங்களுக்கான தடை உடனே நடப்புக்கு வருவதாக குறிப்பிடப்படுகிறது. அந்த செய்தி நிறுவனங்கள் தம் நிர்வாகம் குறித்து தொடர்ந்து கற்பனையான அல்லது பொய்யான தகவல்களை எழுதி வருவதாக டிரம்ப் தனது சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதற்கான ஆதாரம் எதையும் அவர் தெரிவிக்கவில்லை. செய்தி நிறுவனங்களுக்கு மிக எளிமையான தடை என்று சொன்ன டிரம்ப் அது எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை விளக்கவில்லை. சம்பந்தப்பட்ட செய்தி நிறுவனங்களின் ஊழியர்கள் வெள்ள மாளிகைக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்படுமா என்பதும் தெளிவாக தெரியவில்லை. டிரம்ப் அறிவித்துள்ள தடை அமெரிக்க ஊடக சுதந்திரத்தின் மீதான சட்டவிரோத தாக்குதல் என்று CNN செய்தி நிறுவனம் சாடியிருக்கிறது. செய்தி நிறுவனங்கள் வெள்ள மாளிகைக்கு செல்லக்கூடாதென்று அமெரிக்க அதிபர்கள் தடை விதிப்பது அரிதினும் அரிது. அதிபர் டிரம்ப் 2ம் முறை பதவிக்கு வந்ததும் செய்தியாளர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. யமனில் நடைபெறும் உள்நாட்டு மோதலால் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 1,12,000 மக்கள் அந்த நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். யமனில் கடந்த சில வாரங்களாக சவுதி அரேபியாவின் ஆதரவு பெற்ற அரச படைகளுக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. இதனை அடுத்து யமனில் உள்ள முக்கிய தளங்களை ஹவுதிகள் கைப்பற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானுக்கு ஆதரவாக சவுதிக்கு எதிரான நடவடிக்கைகளை ஹவுதிகள் மேற்கொண்டதால் சனா நகர விமானியத்தின் மீது அரசு படைகள் தாக்குதல் நடத்தின. இதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கு இடையே மோதல் வெடித்துள்ளது. இந்த நிலையில் ஜெமனில் நடைபெறும் உள்நாட்டு மோதலால் அந்த நாட்டில் கடந்த 2 வாரங்களில் 1,12,000 மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் அவையின் இடப்பெயர்வு முகமை அறிவித்துள்ளது. இதில் சுமார் 3,000 பேர் ஜெமனிலிருந்து கடல்வழியாக பயணம் செய்து அண்டை நாடான ஜிபுத்தியில் தஞ்சமடைந்துள்ளார்கள். மேலும் 10,000 அகதிகள் அங்கு வரக்கூடும் என்பதால் அதற்கான ஏற்பாடுகளை ஜிபுத்தி அரசு மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கை வீட்டுக்காவலில் வைப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. மாமன்னர் தலைமை தாங்கும் கருணை மன்றத்திடம் அவர் முன்னர் மேல்முறையீடு செய்ததை அடுத்து நிபந்தனைகளுடன் கூடிய மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. நஜீப் 50 மில்லியன் ரிங்கிட், சுமார் 12.6 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம் செலுத்த வேண்டும் என்று மன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2020 ஜூலை மாதம் நம்பிக்கை மோசடி, கள்ளப்பணத்தை நல்ல பணமாக்குதல், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது. அவருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2022 ஆகஸ்ட் முதல் அவர் சிறை தண்டனையை நிறைவேற்ற தொடங்கினார். 2024 மலேசியாவின் முன்னாள் மாமன்னர் அரச மன்னிப்பு வழங்கியதால் நஜிபின் சிறைக்காலம் பாதியாக குறைந்தது. அவரின் சிறைக்காலம் 2028 நவம்பர் ஆகஸ்ட் 23ம் தேதி நிறைவேறிய வேண்டும். நஜிப் எஞ்சிய சிறைக்காலத்தை இனி வீட்டுக்காவலில் நிறைவேற்றலாம். அவர் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றால் வீட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்ட அனுமதி மீட்டுக் கொள்ளப்படும் என்று பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கை குறிப்பிடுகிறது. எதிரிகளின் தாக்குதல்களை சமாளிக்கும் வகையில் விண்வெளியில் ஆயுதங்களை நிலநிறுத்தியிருப்பதாக அமெரிக்கா முதல் முறையாக வெளிப்படையாக தெரிவித்துள்ளது. இதனை சீனா வன்மையாக கண்டித்துள்ளது.
0: அமெரிக்க விண்வெளி படை ஏற்கனவே பூமியில் நடைபெறும் போர்களில் அமெரிக்காவிற்கு உதவுகிறது. உதாரணமாக அது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்படுவதை கண்டறிகிறது. ஆனால் அது விண்வெளியில் ஏற்படக்கூடிய மோதலுக்கும் தயாராகி வருகிறது.
2: ஏற்கனவே இணையம் மற்றும் விண்வெளி துறைகளில் போட்டிகளை எதிர்கொண்டு வருகிறோம்.
0: ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்கள் விண்வெளியில் செயல்பட்டு வருகின்றன. இப்போது முதன்முறையாக விண்வெளியில் ஒரு ஆயுதத்தை நிலை நிறுத்தியுள்ளதை அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளது.
3: வான்பரப்பில் மட்டுமல்லாமல் விண்வெளியிலும் ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வது மிக முக்கியமானது. எனவே அச்சுறுத்தல் ஏற்படும் போது அதை சமாளிக்கும் வகையில் நாங்கள் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருந்தது.
0: அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை கண்டிப்பதோடு விண்வெளியில் ஆயுத போட்டி ஏற்படும் என்று ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளும் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இந்த இரு நாடுகளும் இதையே செய்வதாக அமெரிக்கா ஏற்கனவே குற்றம் சாட்டியுள்ளது. உண்மை என்னவென்றால், விண்வெளியில் ஏற்கனவே ஓர் ஆயுத போட்டி தொடங்கிவிட்டது. மற்ற செயற்கைக்கோள்களின் சிக்னல்களை முடக்கக்கூடிய அல்லது தகவல் தொடர்புகளை கேட்கக்கூடிய செயற்கைக்கோள்களை சீனாவும் ரஷ்யாவும் உருவாக்கி வருவதாகவும் அல்லது செயற்கைக்கோள்களை செயலிழக்க செய்வதற்கு லேசர்களை பயன்படுத்துவதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. மற்ற செயற்கைக்கோள்களை அவற்றின் சுற்றுப்பாதையில் இருந்து வெளியேற்றுவதற்கு ஏதுவாக பிடிக்கும் கருவிகளை பொருத்துவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் செயற்கைக்கோள்களை அழிப்பதற்காக விண்வெளிக்குள் அல்லது விண்வெளியில் இருந்தே ஏவக்கூடிய ஆயுதங்களை சீனாவும் ரஷ்யாவும் உருவாக்கி வருவதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் தற்போதைக்கு சுற்றுப்பாதையில் ஏவியுள்ள ஆயுதம் எதுவென அமெரிக்கா வெளிப்படையாக கூறவில்லை.
4: அமெரிக்கா குறிப்பிடுவது அநேகமாக மின்னணு போர், சிக்னல்களை முடக்கும் திறன் அல்லது போலி சிக்னல்களை அனுப்பும் திறன்களாக இருக்கலாம், அல்லது இணை சுற்றுப்பாதை ஆயுதங்கள் என்று நாம் அழைப்பவையாகவும் இருக்கலாம். அதாவது மற்றொரு செயற்கைக்கோளுக்கு அருகிலேயே சுற்றுப்பாதையில் இயங்கிக் கொண்டிருந்து தேவைப்படும் போது அதன் மீது மோதக்கூடிய ஒரு செயற்கைக்கோள்.
0: விண்வெளியை நாளுக்கு நாள் அதிகமாக சார்ந்திருப்பது ராணுவம் மட்டுமல்ல, சமூக ஊடகங்கள், தொலைபேசி அழைப்புகள் முதல் வழி கண்டறிவது என நமது அன்றாட வாழ்க்கைக்காக அனைவரும் செயற்கைக்கோளை சார்ந்திருக்கின்றோம். இது இன்னும் விண்வெளி போர் அளவுக்கு மாறவில்லை என்றாலும் விண்வெளியில் ஏற்படும் ஆயுத போட்டி என்பது நம் அனைவருக்குமே கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாகும்.
1: தொடர்ந்து ஈரானை கட்டுப்படுத்துவதற்காக தாம் தொடர் நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
5: அணு ஆயுத ஒழிப்பு மற்றும் ஹோர்முஸ் நீரிணை திறப்பு தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த 7 மாதங்களாக மோதல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், ஈரானுக்குள் நுழைந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அவர்களை முற்றிலும் அழித்தொழிப்பதா வேண்டாமா என்பது குறித்து முக்கிய முடிவை எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த மிகப்பெரிய முடிவு எப்போது வேண்டுமானாலும் எடுக்கப்படலாம் என்ற அவர், அதே நேரம் ஈரான் தங்களுடன் தொடர்பில் உள்ளதாகவும் சமாதான உடன்படிக்கைக்கு தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ஐநா பொதுசபை கூட்டத்தில் ட்ரம்ப் உரையாற்ற உள்ளார். இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ள சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்திய பிறகே ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவது குறித்து முடிவு செய்யப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையை கைப்பற்ற படைகளை அனுப்புமாறு தென்கொரியாவிற்கு ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து வருகிறார். இதனை நிராகரித்த அந்நாட்டு அதிபர் லீ ஜே மியூங், ஈரான் போரில் பங்கேற்கவோ படைகளை அனுப்பவோ போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நேரடியாக போரில் ஈடுபடவில்லை என்ற போதிலும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் மற்றும் கச்சா எண்ணெய் போக்குவரத்து வழித்தடங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக லீ ஜே மியூங் கூறியுள்ளார்.
1: பிலிப்பைன்ஸ் உயர்நிலை பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மாணவர்கள் 3 இறந்தார்கள். அவர்களில் ஒருவர் தாக்குதலை நடத்திய சந்தேக நபர், 16 வயதான அந்த மாணவர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்ததாக நம்பப்படுகிறது. சம்பவம் மிண்டனாப் மகுதியில் நடந்தது. 8 பேர் காயமுற்றதாக பங்கா வட்டார மேயர் ஆல்பர்ட் பலன்சியா தெரிவித்தார். அவர்களில் 4 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளார்கள். அனைவரும் 14 வயதுக்கும் 17 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். துப்பாக்கிச் சூட்டை நடத்த இருப்பதாக சந்தேக நபர் முன்கூட்டியே நண்பர்களிடம் கூறினார். நண்பர்கள் அதை நம்பவில்லை என்று பலன்சியா தெரிவித்தார். இந்நிலையில் துப்பாக்கிகள் பிள்ளைகளின் கைக்கு போகாமல் இருக்க பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார்கள். சூடான் மக்களின் பாரம்பரியத்தில் மருதாணிக்கு முக்கிய இடம் இருக்கிறது. திருமணங்கள், குடும்ப நிகழ்ச்சிகள், சமய கொண்டாட்டங்களில் மருதாணி பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் தண்ணீர் பற்றாக்குறை, பருவநிலை மாற்றம், 3 ஆண்டுகளாக நீடிக்கும் போர் ஆகியவை அந்த நாட்டு மருதாணி உற்பத்தியில் தடங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. மருதாணி போடுவது தமக்கு பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பாரம்பரியமும் வாழ்வாதாரமும் கூட என்கின்றார் மருதாணி கலைஞர் நஷ்வா முபராக் அவர்கள். ரிவர் நைல் மாநிலத்தின் அல்டாமர் பகுதியில் முறையாக தண்ணீர் கிடைக்காததால் மருதாணி விளைச்சல் பெரிதும் குறைந்து விட்டதாக அங்குள்ள விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறார்கள். 2023 ஏப்ரல் மாதத்தில் தொடங்கிய சூடான் போர் நீர்ப்பாசன கட்டமைப்புகளை சேதப்படுத்திவிட்டது. எல்னினோ பருவநிலை மாற்றத்தாலும் அல்டாமர் பகுதியில் நீர்மட்டம் குறைந்து ஒரு காலத்தில் மருதாணி உற்பத்தியில் சூடான் முன்னிலையில் இருந்தது. வளைகுடா நாடுகள், ஐரோப்பா, வட அமெரிக்கா உள்ளிட்ட பகுதிகளுக்கு மருதாணி ஏற்றுமதி செய்யப்பட்டது. போர் தொடங்கிய பிறகு வழக்கமான வர்த்தக பாதைகளை பயன்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டதால் மருதாணி எகிப்து வழியாக அனுப்பப்பட்டது. இத்தனை சவால்களுக்கிடையில் மருதாணி சூடான் கலாச்சாரத்தில் தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கும் என்று உள்ளூர் வாசி ஒருவர் நம்பிக்கை தெரிவிக்கிறார். தென்கொரியாவில் மிசலின் நட்சத்திர அங்கீகாரம் பெற்ற ஒரு உணவகத்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சோலில் உள்ள அந்த நிறுவனம் எறும்புகளால் அலங்கரித்த இனிப்பு பண்டத்தை விற்பனை செய்திருக்கிறது. அதற்காக அந்த நிறுவனத்துக்கு சுமார் 10,950 அமெரிக்க டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. உலர்ந்த எறும்புகளை இறக்குமதி செய்து இனிப்பு பண்டத்தை அலங்கரித்து அந்த உணவகம் வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறியிருக்கிறது. 2021 இந்த ஆண்டின் தொடக்கம் வரை அவ்வாறு செய்திருக்கிறது உணவகம். தென்கொரியாவில் உணவு பொருட்களில் எறும்புகளை பயன்படுத்த அனுமதி இல்லை. இனிப்பு பண்டத்தில் பயன்படுத்தப்பட்ட எறும்புகளின் வரம்புக்கு மீறிய அளவில் உலோகம் இருந்ததை நீதிமன்றம் கண்டறிந்தது. 4 ஆண்டில் ஏறக்குறைய 12,000 வாடிக்கையாளர்களுக்கு சுமார் 49,000 எறும்புகள் பரிமாறப்பட்டிருக்கிறது. அவற்றின் மூலம் உணவகம் $95,000 மேல் வருமானம் ஈட்டியிருக்கிறது என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். உணவகத்தை நடத்திய நிறுவனத்துக்கு தனியாக $8,200 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உலகின் ஆகச்சிறந்த விமான நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் சைட்ரிக்ஸ் வேர்ல்ட் ஏர்லைன் விருது விழாவில் 6வது முறையாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அந்த பெருமைக்குரிய விருதை தட்டிச் சென்றுள்ளது. 2023 பிறகு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஆகச்சிறந்த விமான நிறுவன விருதை மீண்டும் வென்றுள்ளது. மேலும் 3 விருதுகளையும் நிறுவனம் பெற்றுள்ளது. துணை நிறுவனமான ஸ்கொட்டும் விருது பெற்றிருக்கிறது. அது தொடர்ந்து 6வது முறையாக நீண்ட தூர பயணங்களுக்கான சிறந்த மலிவு கட்டண விமான நிறுவனம் என்ற அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. 24.8 மில்லியனுக்கு அதிகமான பயணிகள் தந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓராண்டு காலத்தில் 3,000க்கும் மேற்பட்ட விமான நிறுவனங்களை பயணிகள் மதிப்பிட்டுள்ளார்கள். பசிபிக் மண்டலத்தின் சிறிய நாடான பிஜியில் HIV பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் தேசிய அவசர நிலை அங்கு பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் HIV வைரஸால் ஏற்படும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலையில் 10 லட்சத்துக்கு குறைவான மக்கள் தொகையை கொண்ட பிஜியில் 60 பேரில் ஒருவருக்கு இந்த நோய் கண்டறியப்பட்டிருப்பது அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. விண்மணல் கடற்கரைகள் மற்றும் செழிப்பான பவளப்பாறைகளுக்கு பெயர் பெற்ற சுற்றுலா தலமான பிஜி முதல் முறையாக கடந்த 2025 ஜனவரியில் HIV பரவல் குறித்து அறிவித்தது. 5 ஆண்டுகள் முன்னதாக 170 பேரில் ஒருவருக்கு HIV வைரஸ் கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது 60 பேரில் ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் HIV வைரஸ் பரவலை கட்டுக்குள் கொண்டு வரும் விதமாக தேசிய அவசர நிலையை அந்த நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் அன்டனியோ லாலபாலவு செவ்வாய்க்கிழமை அறிவித்தார். மேலும் பிஜியில் பரவும் HIV தொடர்பாக ஆய்வு செய்யும் பிஜி குழந்தைகளை காப்போம் என்ற அமைப்பு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் சமீபத்தில் 2 மாத குழந்தைக்கு வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கடந்த ஆண்டில் மட்டும் 59 குழந்தைகளுக்கு தாயிடமிருந்து வைரஸ் பரவியதாகவும் தெரிவித்துள்ளது. நரம்பு வழியாக மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருளை ஊசி மூலம் செலுத்திக் கொள்ளும் பழக்கம் காரணமாகவே HIV வைரஸ் அதிகரிப்புக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. அமெரிக்க கண்டங்களிலிருந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளுக்கு கடத்தப்படும் போதைப் பொருட்களுக்கான முக்கிய பரிமாற்ற மையமாக பிஜி தீவுகள் உருவெடுத்ததே இதற்கு காரணமாக குறிப்பிடப்படுகிறது. பொலிவியாவில் புதிய பூனை வகையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டின் ஜுங்காஸ் வனத்தில் வாழும் பூனி ஒன்று இதுவரை காணப்படாத ரகத்தை சேர்ந்தது என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த பூனைக்கு உள்ளூர்வாசிகள் டில்காயா என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அது சுமார் 46 சென்டிமீட்டர் நீளமும் 1.4 கிலோகிராம் எடையும் கொண்டது. மரபணு சோதனை மூலம் டில்காயா இதுவரை அடையாளம் காணப்படாத பூனை வகையைச் சேர்ந்தது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிபுணர்கள் லெபோபரடோஸ் டில்காயோ என்ற புதிய பூனைவகைக்கு பெயர் அளித்திருக்கிறார்கள். அந்த பூனையின் வாழ்க்கை முறை, உணவு ஆகியவற்றை பற்றிய தெளிவான தகவல்கள் இல்லை. லியோ பரடுஸ் டில்கையோ ரகம் புலி பூனை குழுவைச் சேர்ந்தது. முன்னர் புலிப்பூனைகள் அனைத்தும் ஒரு பெரும் வகையைச் சேர்ந்தவை என்று நம்பப்பட்டது. ஆனால் அவற்றுக்குள்ளே பற்பல வகைகள் இருப்பது மரபணு சோதனைகள் மூலம் தற்போது தெரிய வந்துள்ளது. பூமியின் மேற்பரப்பில் சேமிக்கப்படும் நன்னீரின் அளவு கடுமையாக குறைந்து வருவதாக ஐக்கிய நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் அதிகரித்து வரும் தவிர்க்க முடியாத வானிலை, வெள்ளம் மற்றும் வறட்சி இரண்டையும் ஏற்படுத்தும் என்று ஐக்கிய நாடுகளின் வருடாந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இந்த ஆண்டு உலக பெருங்கடல்களில் ஏற்படும் எல்நினோவினால் உண்டாகும் வெப்பமயமாதல் மேலும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்று ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
6: We all know that water is critical for life.
0: நீர் உயிர் வாழ்வதற்கு மிகவும் அவசியமானது. ஆனால் இப்போது உலகின் பல பகுதிகளில் சில நேரங்களில் அதிகப்படியான நீரும் சில நேரங்களில் மிக குறைந்த நீரும் கிடைக்கிறது. 2025 ஆண்டில் உலகெங்கும் ஆறுகளின் நீர்மட்டம் 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. உலகின் அனைத்து பகுதிகளிலும் பனிப்பாறைகள் உருகி வருகின்றன. இதற்கு காலநிலை மாற்றம் முக்கிய காரணமாக இருந்தாலும் விவசாயம், நகரங்கள் மற்றும் மனிதர்களின் அதிகரித்து வரும் நீர் தேவையும் காரணங்களாக உள்ளன. மேலும் வலுவடைந்து வரும் எல்நின்யோ நீர் சுழற்சியை மேலும் சீர்குலைக்கக்கூடும். இந்த ஆண்டின் மீதமுள்ள காலத்திலும் இது தொடரக்கூடும். இதனால் நீர் சுழற்சி மேலும் சீர்குலையக்கூடும்.
1: தொடர்ந்து சிங்கப்பூரின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள துவாஸ் சோதனை சாவடி மூலம் 10 கிலோகிராமுக்கு அதிகமான கஞ்சாவை சிங்கப்பூருக்கு கடத்த முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருவரும் மலேசியாவைச் சேர்ந்தவர்கள். ஒருவர் 36 வயது ஆண், மற்றொருவர் 35 வயது பெண். இந்த மாதம் 15 தேதி அவர்கள் பிடிபட்டார்கள். இருவரும் மலேசியாவில் பதிவு செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்தார்கள். அதில் 4 பைகளில் காய்கறிகள் இருந்ததாக முதலில் தெரிந்தது. ஆனால் அதற்குள் போதைப்பொருட்கள் இருந்ததாக அதிகாரிகள் சந்தேகித்தார்கள். மோட்டார் சைக்கிள் கூடுதலாக சோதனைக்கு அனுப்பப்பட்டது. மத்திய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்திய போது மேலும் 6 பைகளை கண்டுபிடித்தார்கள். மொத்தத்தில் சுமார் $1,95,000 மதிப்புடைய கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது சுமார் 1,450 போதை புழங்கிகள், ஒரு வாரம் பயன்படுத்தும் போதைப் பொருளுக்கு சமம். விசாரணை தொடர்கிறது. குறைந்தது 500 கிராம் கஞ்சாவை சிங்கப்பூருக்கு கடத்த முயல்வோருக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம். வீட்டை காவல் காக்கும் தெய்வங்கள் என்று நாய்கள் போற்றப்படுகின்றன. ஆனால் வாலை ஆட்டிக்கொண்டு ஒரு திருடனை வீட்டுக்குள் வரவழைக்கும் நாய்களை நீங்கள் பார்த்ததுண்டா? அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் அதுதான் நடந்தது. ஒரு நபர் ஒரு தம்பதியின் வீட்டுக்குள் நுழைகிறார். அந்த நேரத்தில் தம்பதி வெளியூரில் இருந்தார்கள். வீடு முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தன. திருட வந்தவர் வீட்டில் இருந்த குளிர்பதன பெட்டியிலிருந்து தின்பண்டங்களை எடுத்து சாப்பிடுவது முதல் மெத்த விரித்து படுத்து தூங்குவது வரை அனைத்தும் கேமராக்களில் பதிவாகி இருக்கின்றன. ஆனால் மற்றொரு வேடிக்கையான தருணமும் கேமராவில் பதிவானது. தம்பதியின் நாய் வாயில் ஒரு பொம்மையுடன் வாலாட்டிக் கொண்டே திருடன் அருகில் வந்தது. நேசென்ற பெயர் கொண்ட அந்த நாய் விடாப்பிடியாக அந்த திருடனை தன்னோடு விளையாட கூப்பிடுவது போலிருந்தது. ஆனால் திருடன் நேசை சிறிதும் கண்டுகொள்ளவில்லை. இவை அனைத்தையும் கமராவின் வழி பார்த்த தம்பதி உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார்கள். காவல்துறையினர் துப்பாக்கியோடு வீட்டுக்குள் நுழைவதையும் பாராமல் நேஸ் மீண்டும் அந்த பொம்மையுடன் அதிகாரிகள் அருகே செல்லும் அந்த வேடிக்கையான தருணத்தையும் காணொளியில் காண முடிந்தது. கோல்டன் ரிட்ரீவர் இனத்தைச் சேர்ந்த நேஸ் திருடனுடன் விளையாட துடிக்கும் காட்சியை தம்பதி அவர்களது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார்கள். நம் நாய் பத்திரமாக இருப்பதே நமக்கு பெரும் மகிழ்ச்சி என்று தம்பதி அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார்கள். எதிர்காலத்தில் செய்யறிவு நுண்ணறிவு மீது மனிதர்களுக்கு கட்டுப்பாடு இருக்கும் என்பது குறித்த கவலைகள் தற்போது அதிகரித்து வருகின்றன. தற்போது உலகின் 2 சக்தி வாய்ந்த AI கருவிகள் எந்த அறிவுறுத்தல் வழங்கப்படாமலே கணினி அமைப்புகளை அணுகுவதற்காக போலியான மனித விவர குறிப்புகளை உருவாக்கியதாக பிரிட்டன் அரசாங்கம் நடத்திய இணைய தாக்குதல் சோதனையின் போது தெரிய வந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இதுவரை காணப்படாத அளவிலான சுயாதீன செயற்பாடு மற்றும் ஏமாற்றும் திறனை வெளிப்படுத்தியிருப்பதாக பிரிட்டனின் AI பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது.
0: மீண்டும் சில AI ஏஜென்ட்கள் எதிர்பாராத வகையில் செயல்பட்டுள்ளன. இந்த முறை பிரிட்டனின் AI பாதுகாப்பு நிறுவனம் நடத்திய சோதனையின் போது ஓபன் AI இன் சோல் மற்றும் ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் மித்தோஸ் ஆகிய இரண்டு AI மாதிரிகளும் யாரும் எதிர்பாராத வகையில் செயல்பட்டுள்ளன. ஆனால் இந்த AI ஏஜென்ட்கள் தங்களுக்கான டிஜிட்டல் கட்டுப்பாடுகளில் இருந்து இவ்வளவு அடிக்கடி எவ்வாறு தப்பிக்கின்றன? இந்த விவகாரத்தில் வழக்கமாக இருக்கும் சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை குறைத்ததாக அல்லது நீக்கியதாக ஆந்த்ரோபிக் மற்றும் ஓபன் AI நிறுவனங்கள் கூறுகின்றன. நிஜ உலகில் ஹேக்கர்கள் எவ்வாறு செயல்படுவார்களோ அந்த செயல்பாடுகளை சோதனையில் பிரதிபலிப்பதற்காகவே தாங்கள் இவ்வாறு செய்ததாக AI பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் மித்தோஸ் என்ற AI மாதிரி மிகவும் மோசமாக செயல்பட்டது. அதற்கு ஒரு பணி வழங்கப்பட்ட நிலையில் அது தனது இலக்கை எவ்வாறு அடைய முயல்கிறது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் பார்க்க விரும்பினர். கொடுக்கப்பட்ட பணியை முடிக்க மென்பொருள் உருவாக்குநர்கள் கணினி குறியீடுகளை பகிரும் வலைதளமான கிட்ஹப்பிற்கான அணுகல் தேவை என்று ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் AI முடிவு செய்தது. ஆனால் ஒரு மனித மதிப்பாய்வாளர் அதற்கு தடையாக இருந்தார். இந்நிலையில் அந்த AI அங்கேயே நின்று விடாமல் கிட்ஹப்பை பராமரிக்கும் பொறுப்பில் இருந்தவர்களை அது அடையாளம் கண்டு அவர்களை பற்றி ஆய்வு செய்தது. பின்னர் அந்த நபர்களைப் போல ஆள் மாறாட்டம் செய்து பல போலி கணக்குகளை உருவாக்கியது. மேலும் அந்த கணக்குகளை பயன்படுத்தி மனித பயனர்களை தொடர்பு கொண்டு அதன் குறியீட்டுக்கு ஒப்புதல் அளிக்குமாறு அவர்களை வற்புறுத்த முயன்றது. அதன் செயல்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது தான் முன்பு மேற்கொண்ட செயல்பாடுகள் தீங்கற்றவை போல தோன்றும் வகையில் அவற்றை மாற்றியமைத்தது. தொடர்ந்து முயற்சி செய்வதற்காக புதிய அடையாளம் ஒன்றை உருவாக்குவது குறித்தும் அந்த AI பரிசீலித்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் அது வெற்றி பெறவில்லை. நடந்து கொண்டிருந்ததை மனித மதிப்பாய்வாளர்கள் கண்டறிந்து எந்த குறியீடும் கிட்ஹப்பை சென்றடைவதற்கு முன்பே அதை தடுத்து நிறுத்தியதாக AI பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு செயல்படுமாறு மித்தோஸ் அமைப்பை தாங்கள் அறிவுறுத்தவில்லை என்றும் இத்தகைய நடவடிக்கைகள் செயற்கை நுண்ணறிவின் தன்னிச்சையான மற்றும் ஏமாற்றும் வகையிலான செயல்பாடுகளால் ஏற்படும் ஆபத்தை வெளிப்படுத்துவதாகவும் AI பாதுகாப்பு நிறுவனம் கூறுகிறது.
7: நாம் இதுவரை பார்த்தது நிஜ உலகத்தை பிரதிபலிப்பதாக இல்லை. இது இணைய பாதுகாப்பு சூழல்களில் AI ஏஜென்ட்களை சோதனை செய்த போது நடந்ததாகும். அங்கே தவறான முறையில் வடிவமைக்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டதால் நாம் எதிர்பார்க்காத சில நடவடிக்கைகளை அவை மேற்கொண்டன. இன்று நாம் எதிர்கொள்ளும் ஆபத்துகளை இது பிரதிபலிக்கவில்லை. ஆனால் தீங்குழைக்கும் நோக்கத்துடன் இந்த மாதிரிகள் பயன்படுத்தப்படும் போது அவை எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்ததாகவும் கற்பனை திறன் மிக்கதாகவும் செயல்படக்கூடும் என்பதை இது காட்டுகிறது. மேலும் நம்மை இலக்கு வைத்து இவற்றை ஏவக்கூடிய எதிரி நாடுகள் தொடர்பாக சில தீவிரமான கேள்விகளையும் இது எழுப்புகிறது.
0: இத்தகைய ஆபத்துக்களை கண்டறிவதே AI பாதுகாப்பு நிறுவனத்தின் பணியாகும். மேலும் இவ்வாறு தவறாக செயல்பட்ட இரண்டு AI மாதிரிகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இதுபோன்ற சிக்கல்களை இப்போதே வெளிச்சம் போட்டு காட்டுவது எதிர்கால AI தொழில்நுட்பங்கள் கட்டுப்பாட்டை மீறி தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல்படுவதை தடுக்கக்கூடும்.
1: இனி விளையாட்டுச் செய்திகளில், 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானின் ஐசி நகோயா நகரில் இன்று அதிகாரபூர்வமாக தொடங்கியுள்ளது. 22 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் 45 நாடுகளிலிருந்து 10,000 அதிகமான போட்டியாளர்கள் பங்கெடுக்கிறார்கள். இலங்கை அணியுடன் நடந்த 2வது டி20 போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வென்ற இங்கிலாந்து 2-0 என்று முன்னிலை பெற்றதோடு தொடரையும் கைப்பற்றியிருக்கிறது. சிம்பாவைக்கு எதிரான 2வது ஒரு நாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 84 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரிலிருந்து தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளர் லுங்கி இங்கிடி காயம் காரணமாக விலகுகின்றார். மலம் கழித்தவாறு ஹராக்ஸ் போட்டியில் கலந்து கொண்ட பெண் தமது வெற்றியை கைவிட முடிவெடுத்திருக்கிறார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் கடந்த வாரம் நடைபெற்ற போட்டியில் இந்த சம்பவம் நடந்தது. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஜோவனா விர்சிக்கு வயிற்றுக்கோளாறு ஏற்பட்டது. அவர் போட்டியில் பல்வேறு உடற்பயிற்சி சாதனங்களை பயன்படுத்தியவாறு மலம் கழித்தார். அவரின் ஆடையிலும் கைகால்களிலும் மலம் படிந்திருந்தது. போட்டியின் ஏற்பாட்டு குழு அதில் தலையிடவில்லை. விர்சிக் இறுதியில் வெற்றி பெற்றார். வெற்றி வெற்றியே, உங்கள் ஆதரவுக்கு நன்றி என்று அவர் சமூக ஊடகத்திலும் பதிவிட்டார். ஹைராக்ஸ் விட்சிக்கை தற்காத்து பேசியது. இணையவாசிகள் பலர் அவரையும் ஹைராக்ஸ் நிறுவனத்தையும் சாடினார்கள். நிறுவனம் விட்சிக்கை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் என்றும் விட்சிக் சொந்தமாக போட்டியிலிருந்து வெளியேற முடிவு செய்திருக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள். மலம் படிந்த ஆடையுடன் பங்கேற்றது மற்ற போட்டியாளர்களுக்கு சுகாதார அபாயத்தை ஏற்படுத்தியதாக இணையவாசிகள் கருதுகிறார்கள். அதையடுத்து விட்சிக் போட்டியிலிருந்து வெளியேறாததற்கு மன்னிப்பு கேட்டார். அவர் வெற்றியை கைவிடுவதாக சொன்னார். ஹைராக்ஸ் நிர்வாகம் மன்னிப்பு கேட்டிருக்கிறது. போட்டியாளர் ஒருவரின் ரத்தம், வாந்தி, சிறுநீர், மலம் ஆகியவை சுகாதார அபாயத்தை ஏற்படுத்தினால் அவர் இனி போட்டியிலிருந்து நீக்கப்படலாம் என்று நிர்வாகம் தெரிவித்தது. இனி நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான www.trttamilori.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 380 ரூபாய் 31% இந்திய பிரமதியில் 110 ரூபாய் 25%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 331 ரூபாய் 11% இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 99%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 402 ரூபாய் 31% இந்திய பிரமதியில் 116 ரூபாய் 63%, ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 443 ரூபாய் 49% இந்திய பிரமதியில் 128 ரூபாய் 57%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236 ரூபாய் 80% இந்திய பிரமதியில் 68 ரூபாய் 85%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர், சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி.

0: டிஆர்டி தமிழ் ஒலி ஒலி.
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: இருப்பதுண்டோ.
1: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை, வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
0: வாழ்ந்திடச் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திடச் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உண்மை தாங்கிட நாடி உண்டோ? தாங்கிட நாடி உண்டோ?
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
0: உங்களை நம்பவும் நம்பி அன்பினில் போயவும்

இன்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களுடன் மீண்டும் தொடர்கின்றது.

0: போட்டி நிகழ்ச்சியாக வானிலைகளிலே ஒலிக்கிறது கலசம். கலசத்துக்கான பதில்கள் எப்பொழுதும் இரண்டு இரண்டு எழுத்துக்களில் மாத்திரமே. கலசத்துக்கான கேள்விகள் சோடியாக வரும். சோடியினுடைய முதல் பகுதிக்கு இரண்டு எழுத்துக்களில் விடையை கண்டுபிடித்து அந்த சோடியின் இறுதிப்பகுதியான கேள்விக்கு ஏற்கனவே கண்டுபிடித்திருக்கின்ற விடையினுடைய இரண்டு எழுத்துக்களிலிருந்து ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக அந்த சோடியினுடைய பதில்களை கண்டுபிடிக்கலாம். இந்த கேள்விக்கு ஏற்கனவே பதில் வந்துவிட்டதா என்று தெரியவில்லை. மனிதர்கள் சிலரிடமும் இன்றும் உள்ள இந்த கண், உதவிக்கான கண் அது எது என்று கேட்டிருந்தோம். மனிதர்கள் சிலரிடமும் இன்றும் உள்ள இந்த கண், உதவிக்கான கண் அது எது என்று கேட்டிருந்தோம். இதற்கான பதிலை தெரிந்தவர்கள் இணைந்து கொள்ளலாம். ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி இது. அதனுடைய அந்த சோடியினுடைய அடுத்த பகுதியையும் தந்திருந்தோம். அனைவருக்கும் நோயின்றி வாழ தேவையான வலி என்று கேட்டிருந்தோம். மனிதர்கள் சிலரிடம் இன்றும் உள்ள இந்த கண், உதவிக்கான கண் அது எது என்று முதல் பகுதி. அதனுடைய அந்த சோடியினுடைய இறுதி பகுதி, அனைவருக்கும் நோயின்றி வாழ தேவையான வலி. கலசத்துக்கான பதில்கள் எப்பொழுதும் இரண்டு இரண்டு எழுத்துக்களில் மாத்திரமே. மனிதர்கள் சிலரிடம் இன்றும் உள்ள இந்த கண், உதவிக்கான கண் அது எது? முதலில் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க வந்திருப்பவரை பார்க்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: இந்த கேள்வி நீங்க கனகாலமா கேட்டு இதுக்கு பதில் வரையில
0: அதில் வந்துட்டு இல்ல
1: இல்ல வரே இல்ல ரெண்டுக்குமே வரே இல்ல. அந்த கேள்வி இருக்கா மாத்தி தாங்கன்னு கேட்டிருந்தேன் போல முறை,
0: மனிதர்கள் சிலரிடம் இன்றும் உள்ள இந்த கண்ணானது இரக்கத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த கண், உதவிக்கான கண் அது. மனிதர்கள் சிலரிடம் இன்றும் உள்ள இந்த கண் இரக்கத்தோடு தொடர்புடைய விடை வருகிறது. இரக்கத்தோடு, அதாவது நீங்கள் இந்த கண் வந்து சில பேர்கிட்ட கண்ணை பார்த்தா பயங்கரமாக இருக்கும், இது அப்படியான பயங்கரமான கண் அல்ல, உதவி செய்யக்கூடிய கண்ணாக தெரியும். அவருடைய பார்வை அந்த கண்ணை பார்த்தாலே உதவி செய்யக்கூடியவர்களாக
1: சேர்ந்து
0: வரும். அனைவருக்கு நோயின்றி வாழ தேவையான வலி என்று கேட்டிருந்தேன். விவசாயிகளுக்கு ஆதாயம் தரக்கூடிய பயிராவது, விவசாயிகளுக்கு அந்த கேள்வியில தான் அடுத்த பகுதி. சொல்லி வருகிறோம். சரி, சிந்தித்து வாருங்கள்.

0: நிலைய கலை நேரம் இரவு 11:12, ஐக்கராட்சியத்திலே இரவு 10:12. தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம். அந்த கேள்வியை திரும்ப இருக்கா கேளுங்க. அந்த
0: ஈழத்தமிழர்கள் இன்றும் கேட்பது
1: வன்முறையோட சேர்ந்த அந்த மாதிரி
0: ஈழத்தமிழர்கள் இன்றும் கேட்பது. சரி, உங்களுக்கு உதவி செய்யற நீதிமன்றத்தின் மறுபெயர், சர்வதேச நீதிமன்றம் என்றெல்லாம் சொல்வார்கள், அது இந்த மறுபெயர் ஜோசி இரண்டு எழுத்துக்களில் உள்ள நீதிமன்றத்துக்கு தான் ஈழத்தமிழர்களுடைய இதுக்காக போகணும் என்று சொல்வார்கள். சரியாகவே இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நீர் வணக்கம். மாணவர் போயிருக்கிறார். தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நீர் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பவர். சரி, அவரது தொடர்பும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தொடர்ந்து சுவிஸில் இருந்து வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வைபரூடாக இணைந்திருக்கிறீர்கள், பதிலை சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள்
2: தான்.
0: நான் நீதிமன்றத்தின் மறுபெயர் எல்லாம் கேட்கிறேன். மறுபெயர் நீதிமன்றத்துக்கான மறுபெயர், நீதிமன்றத்துக்கான மறுபெயர். சரியா? நேரம் இரவு 11:14, ஐக்கராட்சியத்திலே இரவு 10:14. ஈழத்தமிழர்கள் இன்று கேட்பது அல்லது நாட விரும்புவது. ஈழத்தமிழர்கள் இன்று கேட்பது இங்கே போக வேண்டும் என்று கேட்பது. நடந்த அநியாயங்களுக்காக இங்கே போக வேண்டும் என்று கேட்பது. இங்கே தொடர்ந்து வைபரூடாக மீண்டும் இணைகின்றார். வணக்கம். சரி, அவர் இணைந்து தொடர்ந்து

0: தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
1: ரஜினி
0: என்ன சொல்லுங்கள். பார்க்கலாம்.
1: சபை
0: நீதிமன்றத்துக்கு மறுபெயர். நீ எல்லா விடையும் நானே சொல்லி நானே நீதிமன்றத்துக்கான மறுபெயர். இங்க போறதுக்கு விரும்ப மாட்டார்கள் என்ன சொல்லுவீங்க?
1: போறது விரும்ப மாட்டான்.
0: நம்மோர்கள் வந்து முந்தைய இங்க போறது வந்து ஒரு கூடாத விடியமாக பார்ப்பார்கள். இங்க போக கூடாதுண்டு அப்படித்தான் வாழ்ந்தார்கள் நம் முன்னோர்கள். கோட்டுக்கு போறத தமிழர்கள் விரும்ப மாட்டார்கள்.
2: இப்பொழுது ஐநாவுக்கு தான் நீங்க இப்படி கேட்டீங்க.
0: இல்ல இல்ல, இது வந்து இள தமிழர்கள் நியாயம் கேட்பதற்கு இன்று போன்ற இடம் என்ற மாதிரி
2: வருது.
0: விவசாயிகளுக்கு ஆதாயம் தரக்கூடிய பயிராவது தவறு. உங்களுக்கு கோவன்னா டூனா தெரிந்திருக்கிறது. இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
1: ரஜினியன்
0: அவர்கள் சொல்லுங்கள்.
1: ஊடுபயிர்.
0: ஊடுபயிர் என்பது சரியான பதில். பாராட்டுக்கள். அடுத்து புதிய இது கண்டுபிடிக்க இல்லை என்ன? மனிதர்கள் சிலரிடம் இன்றும் உள்ள இந்த கண் உதவிக்கான கண்ணது என்று சொல்லியிருந்தோம். சில பேர்த்த கண்ணை பார்த்தா பயங்கரமாக இருக்கும். இந்த கண் உள்ளவர்களுடைய கண் வித்தியாசமாக இருக்கும். அவர்களை அணுகக்கூடிய கண்ணுடையவர்களாக இருப்பார்கள். இரக்கம் என்றதை குறிக்க வேணும். கடவுளரின் தண்டனைக்கான நேரமாவது. அப்ப இதுக்கு சொல்லுங்க. இதை ஏற்கனவே சொன்ன பதில வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். மறுபோதிய யானைக்கு பிடியாவது அதற்கு பிடிக்காதது. இதை ஏற்கனவே கேட்டது இல்ல. யானைக்கு பிடியாவது அதற்கு பிடிக்காதது. சரியா, மறதி கூடிட்டு இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: இப்ப கேட்டதுக்கு என்ன கேள்வி இருக்க கேளுங்க.
0: இது யானைக்கு பிடியாவது?
2: இல்ல இல்ல இல்ல, அதுக்கு முதல் கேட்டது.
0: எது
2: அதுக்கு முதல் என்ன கேட்டது நீங்க?
0: அதான் இது அது பதில் சொல்லிட்டார்களே. மனிதர்கள் சிலரிடம் இருந்தும் உள்ள இந்த கண் உதவி
2: இல்ல கடவுளுக்கு பலியாவதும் பூஜை அல்லது பலி என்று சொல்லி
0: பாக்குறேன். கடவுளின் தண்டைக்கான நேரமாவது
2: அல்லது பூஜை அல்லது பலி
0: ரெண்டும் இல்ல.
2: மற்றது அந்த கண்ணுக்கு மறு கண்ணு வரும்.
0: கடவுளரின் தண்டனைக்கான நேரமாவதாக சொல்லப்படுவது. கடவுளரின் தண்டனைக்கான நேரம் என்று சொல்லப்படுவது. அல்லது அந்த கேள்வியினுடைய மறுபகுதி, யானைக்கு பிடியாவது அதற்கு பிடிக்காதது. இங்கே தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருக்கின்றார். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
3: நான் மார்கன் சொல்றேன்.
0: எதுக்கு?
3: அந்த கண்ணுக்கு வந்து மார்கன்
0: இல்லை. அது உங்கள்கிட்ட இல்லாத கண் போல விடக்கு. அதெல்லாம் கண்டுபிடிக்க கஷ்டப்படுறீங்க.
3: ஓகே.

നേരമിനോവ് 11:20 ഐക്യരാജ്യത്തിലെ 10:20. தொடர்ந்து வைபரூடாக வந்திருப்போரை பார்க்கலாம். வணக்கம். வாக்கு அண்டா மூண்டல்ல அந்த கண் உங்கள்கிட்ட இல்லையா? இல்லாதபடியால தான் சிரமப்படுறீர்கள் போல இருக்கு. இதுக்கு பதில் சொல்லுங்கள். கடவுளரின் தண்டனைக்கான நேரம் என்று குறிப்பிடப்படுவது. அல்லது யானைக்கு பிடியாவது அதற்கு பிடிக்காதது. யானைக்கு பிடியாவது அதற்கு பிடிக்காதது.

0: சரியாவே புதிய சோடிக்குள் நுழைவோம். புதிய கேள்வி, சாப்பாட்டுக்கும் கை கழுவுவதற்கும் நீருக்கும் இடையில் வருவது இதுவா? சாப்பாட்டுக்கும் கை கழுவுவதற்கும் நீருக்கும் இடையில் வருவது இதுவா? சாப்பாட்டுக்கும் கை கழுவுவதற்கும் நீருக்கும் இடையில் வருவது இதுவா? சாப்பாட்டுக்கும் கை கழுவுவதற்கும் நீருக்கும் இடையில் வருவது இதுவா? சரி, வந்திருப்போரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நல்லா ரவி அவர்கள், ஏதாவது கேட்ட கேள்விக்கு ஏதாவது பதில் தெரியுங்களா?
1: தெரியல. ஒரு கேள்விக்கு சொல்லி பாப்போம்.
0: எந்த கேள்விக்கு?
1: ஜானைக்கு பிடியா?
0: சொல்லுங்க.
1: பிணை அல்லது விதி என்று சொல்லி பாக்கட்டா?
0: அதாவது கவனமா கேளுங்கள். ஜானைக்கு பிடியாவது, அதாவது உங்களுக்கு உதவி செய்யறேன் நீங்கள் இந்த பொருங்க, நான் உதவி செய்யறேன்னு வடிவா கேளுங்கள். யானைய பிடிக்கிறதுக்கு உதவுவது, அதற்கு பிடிக்காதது. உதவி செய்யறேன். யானைக்கு, யானைய பிடிக்கிறதுக்கு இந்தாங்க என்னும் அப்படியே குழி என்பது சரியான பதில். கூனா லீனா, இதில் கடவுளரின் தண்டனைக்கான நேரம் என்று சொல்லப்படுவது உங்களுக்கு கூனா லீனா தெரிந்திருக்கிறது. இல்லை, இது இலகுவானது. கடவுளரின் தண்டனைக்கான நேரமாவது என்று சொல்லுறது வார துன்பங்கள் இதுகளை எல்லாத்தையும் வைத்து கடவுளோட சம்பந்தப்படுத்தி பாருங்க. என்ன பெரிய கஷ்டப்படுறதா இருக்கே? உங்களுக்கு கூனா லீனா தெரிந்திருக்கிறது. அவை கடவுளரின் தண்டனைக்கான நேரம் என்று குறிப்பிடப்படுவது. ஒரு காலத்தோட சேர்த்து சிந்திச்சு பாருங்க. காலத்தோட சரி, மீண்டும் சந்திப்போம். இங்கே வைபரூடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
2: வணக்கம். இருக்கு மாலகன்மர்மா?
0: இல்லை இல்லை, அது சுகமான பதில். இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். ரஜினி என்ன?
0: ரஜினி என்னென்ன எதுக்கு சொல்ல போறீங்க? சரி, இங்கு வைபரூடாக வந்து காத்திருப்போரை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வைபரூடாக திரு ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். அங்கு ராஜா அவர்களை காணையில், ராஜா அவர்கள் இணைந்திருந்தீர்கள். சரி, அவருடைய இணைப்பை காணையில். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். நான் நாளி என்று நினைச்சோம் தான் வந்து அதுக்கு மட்டும் மாத்தி சொல்லி பார்க்க. முழி முழிக்கிறது, இந்த முடித்திர முழிக்கிறது
0: எதுக்கு?
4: அந்த குழிக்கு அடுத்தது கடவுளின் தண்டை?
0: இல்லை இல்லை இல்லை, அது நான் காலத்தோட பொருந்து மட்டு சொன்னான். இப்போ வைபரூடாக அமெரிக்கா ராஜா பதில் தெரிந்து வந்திருக்கிறார்.
5: வணக்கம் தரசன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
5: வணக்கம், சொல்லுங்கள். இது இந்த கடவுள் அந்த கேள்விய சொல்லுங்க.
0: கடவுளரின் தண்டனைக்கான நேரமாக குறிப்பிடப்படுவது, அது காலத்தோடு சேர்ந்து வரக்கூடிய விட.
5: காலத்தோடு சேர்ந்து வரக்கூடிய விட.
0: உங்களுக்கு கூனா லீனா தெரிந்திருக்கு.
5: குழி லாலா ரவி சொல்லி இருந்த குழி. சரி சரி, விடப்படுறேன்.
0: சரி, நன்றி. அதாவது யானைக்கு பிடியாவது, அதற்கு பிடிக்காதது என்று கேட்டிருந்தோம். அதற்கான பதில் குழி, கூனா லீனா. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக கடவுளரின் தண்டனைக்கான நேரமாவது, அதாவது காலத்தோடு இணைத்து சொல்லலாம். இங்கே காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். லாலா ரவி அவர்கள் சொல்லுங்கள்.
1: ஊழிக்காலம்.
0: ஊழிக்காலம் என்பது சரியான பதில். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு சொல்லி எல்லாம் இப்படியே சொல்லித்தார மாதிரி தான் இருக்கு எனக்கு பார்த்தா. அப்ப இந்த இதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே நான் கேட்டிருக்கிற சாப்பாட்டுக்கும் கை கழுவுவதற்கும் நீருக்கும் இடையில் வருவது இதுவா? சாப்பாட்டுக்கும் கை கழுவுவதற்கும் நீருக்கும் இடையில் வருவது இதுவா? எல்லாரும் இலை இல்லையா சாப்பிட? இது இலை இல்லாமல் கோப்பையில சாப்பிட்றாங்களுக்கும் பொருந்தும். சரி, இல்ல. சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். அவர் காணாமல் போயிருக்கிறார். சாப்பாட்டுக்கும் கைகழுவதற்கும் நீருக்கும் இடையில் வருவது இதுவா? சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கிற அடுத்த நீர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: பிடி
0: பிடியும் அல்ல. என்ன சரியா கஷ்டப்படுறீங்க? சரி, அது இந்த இறுதி பகுதியையும் தருகிறேன். சில கலைஞர்களின் முகத்துடன் சேரக்கூடியது இதுவா? சில கலைஞர்களின் முகத்துடன் சேரக்கூடியது இதுவுமா? அந்த கேள்வியினுடைய மறுபகுதியையும் தருகின்றேன். ஏதாவது ஒன்றுக்கு பதில் சொல்லி இரண்டையும் கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். சாப்பாட்டுக்கும் கைகழுவதற்கும் நீருக்கும் இடையில் வருவது இதுவா? சில கலைஞர்களின் முகத்துடன் சேரக்கூடியது இதுவுமா?

0: அடுத்த வைபரூடாக வந்திரு பேர் சொல்லுங்கள்.
1: நுரை.
0: எதுக்கு நுரை?
1: சாப்பாடு இது கை கழுவுறது
0: இல்லை. பிள்ளை
1: ஓகே.

0: தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தர்ஷன்.
0: அந்த
1: கலைஞர்களின் முகத்துடன் ஆசை
0: இல்ல, தவறான பதில். இங்கே தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பதை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ராகினி.
0: ராகினி அவர்கள் சொல்லுங்கள், ஏதாவது விட கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருந்ததா? கண்டுபிடிக்க முடியாம
2: போயிட்டு
0: நீருக்கும் இடையில் வருவது தெரியல.
2: நன்றி.
0: இது நீங்க செய்யற நீங்க வேண்டுதானே சொல்லி நம் இது நீங்க செய்ய இது செய்யாமல் சாப்பிடுவீங்களா?
1: தொடர்ந்து
0: வந்திருக்கிற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
3: ரஜினியன்
0: அவர்கள் சொல்லுங்கள். சரி, உதவி செய்யவா? என்ன உதவி செய்யாமல் சரியா சிரமப்படுறீங்க? இப்ப அந்த எண்ணு மழுத்து மாதிரி உதவி செய்துதான் கண்டுபிடிக்க வேணும் மாதிரி கிடக்கு. இனி குருளா நெடிலாண்டு கேட்டு பதில் சொல்லுவோமா? சாப்பாட்டுக்கும் கை கழுவுவதற்கும் நீருக்கும் இடையில் வருவது இதுவா? அது காலத்தோட யோசிச்சு கண்டுபிடிங்க. காலத்தோட அது அந்த விஷயம் வந்து அதாவது சாப்பிட்றதுக்கும் இது இதுகளுக்கு இடையில் வந்து காலத்தோட இது முன்னுக்கு இது பின்னு கண்டு செய்கிறத வச்சு சொல்லுங்க. அப்போ சாப்பாட்டுக்கும் கை கழுவுவதற்கும் நீங்களும் நீருக்கும் இடையில் வருவது இதுவா? விடையும் சொல்லி தந்துட்டேன், நீயாவது சொல்லுங்க. நான் சொன்னதுக்குள்ள விடை இருக்கு.
3: சரி, அதை கவனிக்கல. ஒரு இரும்பு சொல்லியிருந்தேன்.
0: இல்லை, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நான் இப்போ சொல்லி இவ்வளோ

0: நடுவில்லையா இந்த இதோட என்ன இது செய்யற நீங்க கை
1: கழுவுறது?
0: அதாவது சாப்பாட்டுக்கும் கை கழுவுவதற்கும் நீருக்கும் இடையில் வருவது இதுவா? பாப்போம் அமெரிக்கா ராஜா அவர்கள் என்ன வடியோட வந்திருக்கிறார் என்று சொல்லுங்கள். ஆமாம், உங்களுக்கு விளக்கமா தானே சொன்னான் முதலே, சாப்பாட்டுக்கும் கை கழுவுவதற்கும் நீருக்கும் இடையில் வருவது இதுவா? அதான விடியே நான் சொல்லி தந்துட்டேன்.
2: சத்யா சொல்றா பாசி அண்டு
0: இல்ல, நான் சொன்ன விடையில பசிய பற்றி நான் சொல்ல சரி இல்ல இல்ல, அதான் நான் கேட்கிறேன். விடையிலேயே வருகுதே, சாப்பாட்டுக்கும் கை கழுவுவதற்கும் நீருக்கும் இடையில் அது நான் பேர்ந்து அவருக்கு விளக்கம்
2: சொல்றேன்.
0: விளக்கம் சொன்னதில் விட சொல்லி கொடுத்தேன்.
2: ரஜினி அண்டனாலே பிடிக்காங்க, நாங்களும்
0: என்ன மாதிரி ஆக்கள் பிடிக்கலாம், முட்டாளாக்கள் பிடிக்கலாம். சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்,
0: சித்ரா பவன் அவர்கள் சொல்லுங்கள்.
3: என்ன சாப்பாட்டுக்கு மூணு சாப்பாட்டுக்கு சின்ன?
0: அதுல என்ன என்ன என்ன சொல்ல போறீங்க?
3: முன்னு சொல்றேன்.
0: முன் என்பது சரியான சாப்பாட்டுக்கு, அதாவது இப்போ சாப்பிடறதுக்கு முன்னால கை கழுவினம். ஐயோ, எல்லாத்தையும் சொல்லி கொண்டே இருக்க உடைய நானே சொல்லி தந்து கேள்வி எழுதி போட்டு நானே இதுல விடையும் பாய்ச்சிதையும் சொன்னா நல்லா இருக்கும் போல.
3: என்ன
0: சாப்பாட்டுக்கும் கை கழுவுவதற்கும் நீருக்கும் இடையில் நீங்க சாப்பிடறதுக்கு முதல்ல என்ன செய்யற நீங்க? இலகுவாக்குவதற்காக சேர்த்திருந்தேன், பரவாயில்ல. இப்ப சொல்லுங்க அப்போ, இனிய ரஜினி என்றன் எல்லாரும் சரியாக சொல்வார்கள், கணேஷ் ஆகியோர்கள் விட சொல்வார்கள், இதுக்கு லாலா ரவியும் இதுக்கு பதில் சொல்வார். மூணா என்னென்ன உங்களுக்கு தெரிந்திருக்கிறது? சில கலைஞர்களின் முகத்துடன் சேரக்கூடியது இதுவுமா? சில கலைஞர்களின் முகத்துடன் சேரக்கூடியது இதுவுமா? உங்களுக்கு மூணா என்னென்ன தெரிந்திருக்கிறது? தெரியலையா? சரி, நன்றி. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் தர்ஷன், நான் முன்னுக்கு தான் வந்தேன்.
0: முதல் கை கழுவி போட்டு
4: சாப்பிடுவோம்,
0: கை கழுவாமலும் சாப்பிடுவீங்களா?
4: இல்ல, அதான்
0: சொல்றாங்க, முன்னுக்கும் சாப்பாட்டுக்கும் கை கழுவுவதற்கும் நீருக்கும் இடையில் வருவது இதுவா? முன் என்பது எடுத்து வைத்திருக்கிறேன் விடையாக. இப்படி உங்களுக்கு மூணா என்னென்ன தெரிந்திருக்கிறது? இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதனூடாக சில கலைஞர்களின் முகத்துடன் சேரக்கூடியது இதுவுமா? சில கலைஞர்களின் முகத்துடன் சேரக்கூடியதும் இதுவுமா?
4: சொல்லி
0: பாக்குறேன். நன்றி. இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம். ரஜினியன் அவர்கள் இப்பொழுது விட சொல்ல எல்லாரும் தெரிந்து கொள்ள போறார்கள். பன்முக கலைஞர் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே பானா இன்னா சரியான பதில். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கு? பாக்குவெட்டி போல் வெட்டக்கூடிய உங்களிடம் நெருங்கும் வெட்டி இதுவா? பாக்குவெட்டி போல் வெட்டக்கூடிய உங்களிடம் நெருங்கும் வெட்டி இதுவா?
4: நகவெட்டி.
0: அப்ப பாத்தீங்களா, டக்கண்டு சொல்றீங்க, அப்புறம் இது இதே மாதிரி தானே மற்றதுகளும். சரி, உங்களுக்கு நகவெட்டி தெரிந்திருக்கிறது, தினமும் அடிக்கடி பாவிக்கிற நகவெட்டி. உங்களுக்கு நானா கானா தெரிந்திருக்கிறது. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதனூடாக மனிதர்கள் அனைவரும் நாடி செல்லும் சாந்திகளில் இதுவுமா? மனிதர்கள் அனைவரும் நாடி செல்லும் சாந்திகளில் இதுவுமா? சாந்தி, சாந்தி, சந்தி இல்லை, சாந்திய தாகசாந்தி என்பது சரியான பதில். பாத்தீங்களா, டக்குன்னு சொல்லிட்டீங்க. சரியாக இதையும் இலகுவான கேள்வியாக தருகிறேன். சிலரது பாடல்கள் ஒலிக்கும் போது உங்களிடமிருந்து நீங்கள் சொல்லக்கூடிய பாட்டு, சிலரது பாடல்கள் ஒலிக்கும் போது உங்களிடமிருந்து நீங்கள் சொல்லக்கூடிய பாட்டு.

0: சொல்லக்கூடிய பாட்டா?
1: ஆமாம், சிலரது பாடல்கள் ஒலிக்கும் போது உங்களிடமிருந்து நீங்கள் சொல்லக்கூடிய பாட்டு. சரி, சிந்தித்து வாருங்கள். சரி, காத்திருக்கின்ற அடுத்த நேயர் இதுக்கு பதில் சொல்வாரா என்று பார்க்கலாம். வந்திருப்போர் வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: நான் முதலுக்கு தான் வந்தேன்னா நான் இது
1: அதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? முதல்
0: இல்ல, நான் அதுக்கு நான் இது நகம் கண்டுபிடிக்க இல்ல தாகசாந்தி அதுக்கு புறாக எடுத்த அப்புறம்.
1: சரி, சிலரது பாடல்கள் ஒலிக்கும் போது உங்களிடம் இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய பாட்டு.
0: பாட்டு முணு முணுக்கிறது மூணா நூனா?
1: இல்ல, தவறான பதில். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். ஸ்கந்தா.
1: ஸ்கந்தா அவர்கள் சொல்லுங்க.
2: என்ன பீட்சாட்டா?
1: ஸ்கந்தா இல்லையே.
2: எனக்கு இந்த கலசம் எவ்வளவு விருப்பமோ கேட்கறதுக்கு சந்தோஷம் இல்லாம போய் கொண்டு இருக்கு.
1: ஏற்கனவே பல கேள்விகள் போய்விட்டன. நன்றி, நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம். ரஜினி அவர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சிலரது பாடல்கள் ஒலிக்கும் போது உங்களிடம் இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய பாட்டு. வாய்ப்பாட்டு என்பது தவறான பதில். தொடர்ந்து சரி, அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பதில் சொல்வதற்காக சியாமலா அவர்கள் இணைந்திருக்கிறார். ஆகவே அவர் பதில் சொல்லுகின்ற போது நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்வீர்கள். இதோ சியாமலா அவர்கள் சொல்லுங்கள்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: நலமா இருக்கிறீங்களா?
1: நலத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறோம்.
3: நான் நிப்பாட்டு என்று சொல்றேன்.
1: பாத்தீங்களா, நீங்கள் தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்படி
3: வந்த மாதிரி இருக்குது.
1: சி, அது சும்மா கதைக்கேக்குள்ள சொல்லி இருக்கிறேன். எங்கடி ஒருத்தர் பாடிக்கொண்டிருக்கேக்குள்ள கணவர் கத்தி இருக்கிறார், நிப்பாட்டடி என்று. அவருக்கு நான் இலகுவானதா இருக்கும். ஏனென்றா அவருடைய பாடலோடு சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர். அப்ப அவர் பதில் சொல்வார்ன்றதுக்காக டக்கண்டு அதை கேட்டிருந்தேன். இப்ப ஒரு நிமிடம் தாருங்கள், அதுக்கு நான் என்ன ஒரு சோடிய தேட வேணும். அப்படியே காத்துருங்கள், நான் ஒரு நிமிடம் தாருங்கள். அதுக்குள்ளே அந்த சோடியை அடுத்த அதுக்கு பொறுத்த

0: சரி, ஞாபகத்து வந்து விட்டது. அதாவது உங்களுக்கு நீனா எப்பன்னா தெரிந்து விட்டது. கோபத்திலும் சிலர் பாடுவது இதுவா? கோபத்திலும் சிலர் பாடுவது இதுவா? இதுக்கு நீங்க பதில் சொல்லக்கூடிய கேள்விதான் இலகுவா தந்திருக்கிறேன். கோபத்திலும் சிலர் பாடுவது இதுவா? உங்களுக்கு நீனா இப்பன்னா தெரிந்திருக்கிறது. சிலரது பாடல்கள் ஒலிக்கும் போது உங்களிடமிருந்து நீங்கள் சொல்லக்கூடிய பாட்டு நிப்பாட்டு. கோபத்திலும் சிலர் பாடுவது இதுவா? சரி, பரவாயில்ல, மற்றவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து போறீர்கள். முதல் சொல்லை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நிப்பாட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்களா?
1: நிப்பாட்டு நீங்க சொல்லிட்டு
0: நீங்க அங்க வீட்டுல நீங்க சொல்லி இருக்கிறீங்க போல என்ன? கோபத்திலும் சிலர் பாடுவது இதுவா? நீங்கள் இது பாடியிருக்கிறீங்களா? சரி, நீங்க பாடுறதன்று சொல்லித்தான் நான் நினைக்கிறேன்.
1: கோபத்திலும்
0: சிலர் பாடுவது இதுவா?
1: தெரியல, மீண்டும் அடைந்து.
0: சரி, இங்கே வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம்.
2: வணக்கம்.
0: கூப்பாடு என்பது சரியான பதில். கூப்பாடு என்றது பொருந்துதா அந்த கேள்விக்கு? கோபத்தில் சிலர் பாடுவது நீங்க அனுபவ ரீதியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. கூப்பாடு போடுவார்கள் என்று சொல்வார்கள். சரி சரி, இது கேட்ட கேள்வியை தரவா? புதுசாக எழுதின கேள்விக்குத்தான் டக் டக்குன்னு பதில் சொல்றீங்க. அப்ப திருப்பி புதிய கேள்வியாக தாரன். சரி, இன்றைய உலகில் தினமும் விலையில் ஏறும் முகமாகவும் இறங்கும் முகமாகவும் மாறும் தட்டு. இன்றைய உலகில் தினமும் விலையில் ஏறும் முகமாகவும் இறங்கும் முகமாகவும் மாறும் தட்டு. சாரி, தட்டு இல்ல, நட்டு. நட்டு. இன்றைய உலகில் தினமும் விலையில் ஏறும் முகமாகவும் இறங்கும் முகமாகவும் மாறும் நட்டு.
2: புதுக்கேள்வி?
0: ஆமா, புதுக்கேள்வி. அல்லது பழைய கேட்ட கேள்வியே தரவா? கேட்ட கேள்வியே தரவா? இது இது இலகுவானது. அப்ப இது முயற்சி செய்யுங்க, பிறகு நான் புதுக்கள். இன்றைய உலகில் தினமும் விலையில் ஏறும் முகமாகவும் இறங்கும் முகமாகவும் மாறும் நட்டு. நட்டு காணாமல் போயிருக்கிறார். ஆகவே சிந்தியுங்கள், இந்த கேள்வி தொடர்பாக நீங்கள் சிந்தியுங்கள்.

0: നേരം 11:46 മേഘരാജ്യത്തിലെ 10:46 മുതലേ വാട്സപ്പ് ഊടാക വന്നവരെ പാർക്കലാം. വടക്കം വടക്കം വാട്സപ്പ് ഊടാക കാത്തിരുപ്പവർ എന്നൊരുവർ അഴക്കുറപടിയാൽ അവരുടെ ഇണപ്പ് ഇണയവില്ല നനക്കിറേൻ. അവർ കാത്തിരുങ്ങൾ. അപ്പടിയേ തുടർന്ന് இங்கே வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தரிசனண்ணா.
0: வணக்கம், சொல்லுங்கள். நகை என்பது சரியான பதில். பாராட்டுக்கள். நகை நட்டு தான். இப்ப நகைதான் ஒவ்வொரு நாளும் கூடுது குறையுது. சரி, உங்களுக்கு மேலுகம் காட்டக்கூடிய கரமும் இதுவா? உங்களுக்கு மேலுகம் காட்டக்கூடிய கரமும் இதுவா? இது வந்து நீங்கள் அகராதிய பார்த்து தான் கண்டுபிடிக்க வேணும். உங்களுக்கு நானா கையெண்ணா தெரிந்திருக்கிறது. கஷ்டமான கேள்வி. சரியாவே அந்த கேள்வியை விடுத்து அதை நீங்கள் அகராதி சென்று தான் கண்டுபிடிக்க வேணும். உங்களுக்கு பிடித்த பிடிக்காதவற்றை காட்ட உங்கள் மூக்குக்குள் நுழைவது. உங்களுக்கு பிடித்த பிடிக்காதவற்றை காட்ட உங்கள் மூக்குக்குள் நுழைவது. உங்களுக்கு பிடித்த பிடிக்காதவற்றை காட்ட உங்கள் மூக்குக்குள் நுழைவது. சரி, நன்றி. இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரிடம் செல்லலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஓ, நகைக்க உடன் நான் இதுக்கு தூசி என்றேன்.
0: தூசி என்பதும்
2: அல்லது மாசு.
0: கிட்டத்தட்ட ரெண்டும் அப்படியான விடதான். ஆனா ரெண்டும் பொருத்தமான விடதான். அதே மாதிரியானதான் உங்களுக்கு பிடித்த பிடிக்காதவற்றை காட்ட உங்கள் மூக்குக்குள் நுழைவது. சரி, இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற வைபருடாக இணைந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: நான் நகைக்குதான் வந்தேன்.
0: நகை போயிட்டு. அப்ப உங்களுக்கு மேலுகம் காட்டக்கூடிய கரமும் இதுவா? பாராட்டுக்கள். விரைவாக கண்டுபிடித்திருக்கிறீர்கள். நீங்க அகராதி என்றா தான் கண்டுபிடிப்பீங்க போல இருக்கு. என்ன
3: இல்ல, அப்படி இல்ல. சிலரு தெரியாது. நகை டாக்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன்.
0: நக்கரம் என்றா அதுக்கு வந்து முதலைக்கு இன்னொரு பெயர் நக்கரம். அதுல நானா இக்கண்ணா என்பது சரியான பதில். பாராட்டுக்கள். மற்றவர்களும் இப்பொழுது தெரிந்திருப்பார்கள். உங்களுக்கு பிடித்த பிடிக்காதவற்றை காட்ட உங்கள் மூக்குக்குள் நுழைவது.
3: கொசு வருமா?
0: கொசு என்பது தவறான பதில். இங்கே தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் ராகினி.
0: ராகினி அவர்கள் சொல்லுங்கள்.
4: முடியா?
0: தவறான பதில்.
4: நன்றி.
0: நன்றி. இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரின் பக்கம் செல்லலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் தர்சன். வழி என்று சொல்லி பாக்குறேன். காற்று என்று.
0: காற்றுமல்ல.
5: நன்றி.
0: நன்றி. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம். வணக்கம். காத்திருப்பவர் வணக்கம். சரி, அவர் தானாகவே விடுபட்டு செல்கின்றார். இங்கே தொடர்ந்து சியாமலா அவர்கள் வைபருடாக இணைந்திருக்கின்றார். அவரை
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: சளி வருமா?
0: சரி, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் புரங்குவாரன். அதுக்கு மறுபகுதியை இலகுவாக்குனா இதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நேரமும் நெருங்குது. அவை மறுபகுதியை எப்படி இலகுவாக்குவது? உங்களுக்கு பிடித்த பிடிக்காதவற்றை காட்டு.

0: சரியா, இப்ப ஞாபகம் வந்திருக்கு. எமது செய்தி அறிக்கையை சிலருக்கு கோபப்படுத்த அவர்களின் சொல்லும் நேரம். எமது செய்தி அறிக்கையை சிலருக்கு கோபப்படுத்த அவர்கள் சொல்லும் நேரம். எமது செய்தி அறிக்கையை சிலருக்கு கோபப்படுத்த அவர்கள் சொல்லுகின்ற நேரம். சரி, தவறான பதில். அவே உங்களுக்கு உதவி செய்திருந்தேன். சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற இதை இந்த
1: ரஜனியன்
0: அவர்கள் சொல்லுங்கள்.
1: மித நேரம்,
0: மித நேரம் என்பதும் தவறான பதில். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம். சரி, அவர் காணாமல் போய்விட்டார்.

0: ஒருவர் கூட என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அவரது விடை தவறான விடை. கடந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம். சரி, ஒரு விட விட்டு செடுக்கின்றார். வைபரூடாக பிபி கணேஷ் அவர்கள் நினைக்கிறேன்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அந்த செய்திக்கு வந்து கன நேரம் சொல்றேன்.
0: கன என்பது தவறான பதில். அதுக்கு பொருத்தமான சொல்லித்தான் தேவை எனக்கு. அதை கண்டுபிடித்தால்தான் நீங்க மறுபகுதியை கண்டுபிடிக்கலாம். அந்த வகையிலே வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சொல்லலாம். சித்ரா.
0: சித்ரா சொல்லுங்கள்.
2: வெகு நேரம்.
0: வெகுவும் அல்ல.
2: ஓகே.
0: சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
3: வணக்கம். நான்
0: சொல்லுங்க.
3: தொகு நேரம் உண்டு வருமா?
0: ஆ,
3: நான் வெகு நேரம் உண்டு வந்தேன். ஆனது பிள்ளையிட்டீங்க, அப்ப தொகு நேரமா?
0: இல்ல. எமது செய்தி அறிக்கையை சிலருக்கு கோபப்படுத்த அவர்கள் சொல்லும் நேரம். இங்கே சியாமலா அவர்கள் வந்திருக்கிறார். அவருடைய பதிலை பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: நெடுநேரம்.
0: நெடுநேரம் என்பது சரியான பதில். இப்பொழுது நீங்கள் அதுக்கான பதிலை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். நெடுநேரம் என்பதை வைத்து சரியா? நெடுநேரம் என்பது சரியான பதில் என்றால் அங்கே மற்ற பதிலை சொல்லி பாருங்களேன். நெடுநேரமா? நீனா டூனா? அதை வச்சு உங்களுக்கு பிடிக்காத பிடிக்காதவற்றை காட்ட உங்கள் மூக்குக்குள் நுழைவது.
4: நெளி என்று வருமா? நெளி.
0: நெளியா?
4: தெரியல.
0: நெளிக்கிறதா?
4: இல்ல, அந்த
0: நாங்கள்
5: ஓடிக்கொண்டிருக்கிறேன்.
0: அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். நல்லதையும் கண்டுபிடிக்கலாம் மூக்குக்குள் நுழைவது. உங்களுக்கு பிடித்த பிடிக்காதவற்றை காட்ட நெடி என்றதை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்கலாம், பிடிச்சதா பிடிக்க இல்லையா. சரி, இப்ப சரி, அடியில் பெறுவது எண்ணிக்கையில் கிடைப்பது. அடியில் பெறுவது எண்ணிக்கையில் கிடைப்பது. அடியில் பெறுவது எண்ணிக்கையில் கிடைப்பது. பலா என்பது தவறான பதில். இங்கே தொடர்ந்து வைபரூடாக பிபி கணேஷ் அவர்கள் காத்திருக்கிறார்.
1: வணக்கம்.
0: நடி கண்டுபிடிச்சிங்களா? வணக்கம்.
6: நான்
0: உங்களுக்கு உதவி செய்யறேன். நீங்களும் சரியா கஷ்டப்படுறீங்க. அடியில் என்பது அடியில் பெறுவது எண்ணிக்கையில் கிடைப்பது. கசியடி எவ்வளவு சொல்லுவார்கள் நீதவான் வந்து சொல்லுவார் இவருக்கு இத்தனை கசியடி உடுக்க சொல்லி என்று. அடியில் பெறுவது எண்ணிக்கையில் கிடைப்பது. கசை என்பது காணா சையன்னா தெரிந்திருக்கிறது. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக ஏவும் போது பறப்பது காதலில் வீழ்த்துவது. ஏவும் போது பறப்பது காதலில் வீழ்த்துவது. விசி என்பது தவறான பதில். நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
7: ரஜினி
0: என்ன சொல்லுங்கள். கணை என்பது சரியான பதில். இங்கே தொடர்ந்து அடுத்த பயத்தினால் வரும் ஆச்சரியத்திலும் ஒலிப்பது. பயத்தினாலும் வரும், ஆச்சரியத்திலும் ஒலிப்பது. பயத்தினாலும் வரும், ஆச்சரியத்திலும் ஒலிப்பது. சரி, அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வைபரூடாக வந்திருக்கிறார் பேபி கணேஷ் அவர்கள்.
1: வணக்கம்.
0: வணக்கம். பயத்தினாலும்
1: திகை,
0: திகை என்பது தவறான பதில். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். ஐயோ என்பது சரியான பதில். பயத்தினாலும் வரும், ஆச்சரியத்தினாலும் ஒலிப்பது. ஐயோ என்பது சரியான பதில். உண்மையை தேடுபவர் அறிய விரும்புபவரும் தேடுபவர். உண்மையை தேடுபவர் அறிய விரும்புபவரும் தேடுபவர். யோகி என்பது சரியான பதில். கேட்ட கேள்வியா? ஆமாம், இது கேட்ட கேள்வி. இந்த கசைய இதெல்லாம் கேட்ட கேள்வியை தான் கேட்கிறேன். அப்ப இனிய இந்த விடை, நீங்கள் இந்த விடையோருக்கா கண்டுபிடிக்கிறீங்களா? மனிதர்கள் சிலரிடம் இன்றும் உள்ள இந்த கண், உதவிக்கான கண், அது எது என்று
5: கேட்டிருந்தேன்.
0: இரக்கமான கண்ணுடைய, உங்கள்ட்ட பயங்கரமான கண் இருக்கா, இரக்கமான கண்? இல்ல, உங்களுக்கு கண்ணை பார்த்தா யாராவது சொல்லி இல்லையா உங்கள்ட்ட இது இருக்கு? கடைசியா இதை கண்டுபிடிக்க பாருங்கள். என்ற நீண்ட நாளாக எழுத்தடிக்குது. சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம். சரி, அவர் விடைவிட்டு சென்றார். இந்த கேமா அவர்கள் காசி என்பதை சரியான பதில போட்டிருக்கிறார். மனிதர்கள் சிலரிடம் இன்றும் உள்ள இந்த கண், உதவிக்கான கண், அது எது? தொடர்ந்து வந்திருக்கிற அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம்.
0: இடுக்கண்ணும் இல்ல. இடுக்கண்ண உங்கள்ட்ட இந்த இடுக்கண்
6: ஒரு ஆக்கள் உதவி செய்யணும் தானே?
0: அது சரி, நான் சொல்றது உங்களோட கண்ணை பார்த்தே ஒரு ஆள் சொல்லலாம். உங்களோட கண்ணை பார்த்து இது உதவிக்கான கண் தானண்டு. இரக்கத்தை காட்டுற மாதிரியான அர்த்தம் பெறக்கூடிய கண்ணா இருக்க வேணும். பார்த்து பயப்படுறதோ அது மாதிரி இல்லாத, கோபத்தை காட்டுற கண்ணா இல்லாமல் இரக்கத்தை காட்டக்கூடிய கண்ணா இருக்க வேணும். தெரியுது இல்லையா? சரியா, வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம்.
7: கொடை என்று சொல்லி பார்க்கலாம்.
0: இது கண் இல்லையா?
7: இல்ல,
0: கண்ணோட பொருந்த வேணும்.
7: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. சரி, இன்றைக்கும் கண்டுபிடிக்க மாட்டீங்கள் மாதிரி தான் தெரியுது. மனிதர்கள் சிலரிடம் இன்றும் உள்ள இந்த கண், உதவிக்கான கண், அது எந்த கண் என்பதே கேள்வி. இங்கே வந்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம். அது கண்ணோட பொருந்து தெரியல. சாது கண்ணு சொல்லி பாக்குறேன்.
0: சாதுக்கு இருக்கக்கூடிய கண். சரி, உதவி செய்யறேன். சாதுவுக்கு இப்படியான கண் தான் இருக்கும்.
8: அது ரெண்டு எழுத்துலயே எல்லாம் வர வேணும். அதெல்லாம்
0: சரியா? சரி, இங்கே தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
7: வழி என்று வழிகாட்டுறது வழி என்று சொல்லி
0: இல்ல, உங்களோட கண்ணை பார்த்து ஒருதர் சொல்லலாம். உங்கள்ட்ட இந்த கண் இருக்குதாண்டு. உங்களோட கண்ணை பார்த்து யாராவது சொல்லி இருக்கு?
7: வாக்கு. வாக்கா?
0: இல்ல, ஏன் உங்கள்ட்ட வாக்கு கண் இருக்கா?
7: இல்ல. நன்றி. வணக்கம்.
0: உங்களோட கண்ணை பார்த்து சொன்ன கண்ணை யோசிங்க. இங்கே தொடர்ந்து வந்திருக்கிற அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம். அது மென்கண்ணாய்.
0: மென்கண் என்பது சரியான பதில். இரக்கத்தை குறிக்கிற கண் மென்கண். மேனா இன்னா, அதை நீங்க தேடி பாருங்க. இரக்கம் என்று போட்டிருப்பார்கள். இரக்கத்தை காட்டுகிற கண் அண்டு. உதவி செய்தான் கண்டுபிடிக்கிறார்கள். அவை உங்களுக்கு மீனா இன்னென்னா தெரிந்திருக்கிறது. அவை அனைவருக்கும் நோயின்றி வாழ தேவையான வலி. அனைவருக்கும் நோயின்றி வாழ தேவையான வலி. அதையும் சொன்னீங்கன்னா இந்த கேள்வியை நிறைவு கொண்டு வந்துடலாம்.
9: நோயை உண்டாக்குற
0: இல்ல, அனைவருக்கும் நோயின்றி வாழ தேவையான வலி, நோயின்றி வாழறதுக்கு இந்த வலி தேவை. உங்களுக்கு மீனா என்னென்ன தெரிந்திருக்கிறது? சரி, நன்றி. சரி, இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
10: வணக்கம். உடல் கல்விக்கு ஞான கண்ணுக்கு
0: இப்ப பதில் தெரிஞ்சுட்டுதா? இதுக்கு
10: நன்றி.
0: சரி, இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரோடு நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவோம். சரி, அவராகவே விடைபெற்று சென்றார். அடுத்த நிகழ்ச்சியிலே, அதாவது உங்களுக்கு இப்பொழுது மீனா என்னென்ன தெரிந்திருக்கிறது, இதை வைத்து அனைவருக்கும் நோயின்றி வாழ தேவையான வலியை கண்டுபிடியுங்கள். இங்கே வந்திருக்கின்ற அடுத்த நேரையும் பார்க்கலாம். வந்திருப்பவர் சரி, அவரது தொடர்பு அவர் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேர் அவை இனியவர்கள் விடைபெற்று
11: ரஜினியன்
0: சொல்லுங்கள். மிது என்பது தவறான பதில். அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தப்படுத்துங்கள். என்ன கண் என்பதை அடுத்த நிகழ்ச்சியிலே நீங்கள் குறிப்பிடுங்கள். சென்னைகளை இத்துடன் டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து அதிகாலை வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமாலைகள் ஆரம்பமாகின்ற வரையில் வழமை போல் இன்றும் தொடர்கின்றது. சிங்கப்பூரிலிருந்து

முட்டை கண்ணு மல்லியப்பு என்ன முட்டை சொல்லி கேக்குதடி.

0: நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா பேசுறது சூப்பரா இருக்கு சார்.
1: இணைந்து வழங்குவோர் சென்னை சிக்கு அடிதா நந்த.

வணக்கம். காலை மணி 7, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் புதிய AI தொழில்நுட்ப ஆலோசகரை நியமிக்கவிருப்பதாக கூறியுள்ளார். புதிய AI பணிக்குழுவும் நிறுவப்படும் என்றார் அவர். அந்த அறிவிப்பை தனது சமூக ஊடகத்தில் பதிவிட்ட திரு டிரம்ப் கூடுதல் விவரம் எதனையும் வெளியிடவில்லை. AI தொழில்நுட்பம் ஏற்படுத்தும் ஆபத்துகள் குறித்த அக்கறை அதிகரித்து வரும் நிலையில் அதிபர் டிரம்பின் அறிவிப்பு வந்துள்ளது. அக்கறைகளை அவர் தொடர்ந்து நிராகரித்து வந்துள்ளார். AI தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சியை நம்மால் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது என்று அவர் சொன்னார். வெள்ளை மாளிகை சில செய்தி நிறுவனங்களுக்கான அனுமதியை ரத்து செய்துள்ளது. CNN, MS Now, Politico ஆகிய நிறுவனங்களை தடை செய்வதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தார். வெள்ளை மாளிகையில் நடக்கும் செய்தியாளர் கூட்டங்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் செல்ல அவர்களுக்கு இனி அனுமதி இல்லை. செய்தியாளர்களின் அனுமதி அட்டைகள் பறிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இது சட்டவிரோதமான தாக்குதல் என்று CNN கருத்துரைத்துள்ளது. பேச்சு சுதந்திரம் எனும் அடிப்படையில் அந்த முடிவை எதிர்த்து போரிடப்போவதாக செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் சீன துணை பிரதமர் ஹர்லி ஃபங்கை இன்று நியூயார்க் நகரில் சந்திக்க உள்ளார். AI பாதுகாப்பு, வர்த்தகம், பொருளாதார விவகாரங்கள் ஆகியவை குறித்து இருவரும் கலந்துரையாடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் அமெரிக்க பயணத்துக்கு இன்னும் சில நாள்களே எஞ்சியுள்ள நிலையில் இன்றைய சந்திப்பு இடம்பெறுகிறது. அதிபர் ஷி வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வெள்ளை மாளிகை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார். ஹவுதி கிளர்ச்சி படை சவுதி அரேபிய தலைநகர் ரியாதிலும் செங்கடலில் உள்ள எரிசக்தி ஆலைகளிலும் தாக்குதல் நடத்தியதாக கூறியிருக்கிறது. ரியாதின் முக்கிய விமான நிலையத்துக்கு அருகே கரும்புகை வெளியேறும் காட்சிகளை ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டது. தலைநகரை நோக்கி வந்த புவியீர்ப்பு ஏவுகணைகளை தகர்த்ததாக சவுதி அரேபியா முன்னதாக கூறியிருந்தது. அதனால் அந்த பகுதியில் விமான சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டன. தலைநகரில் நெடுநாள் கழித்து ஆகாய தாக்குதல் எச்சரிக்கை ஒலி ஒலித்தது. சிங்கப்பூரும் கனடாவும் எரிசக்தி, விநியோகம், AI உள்ளிட்ட பல துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உள்ளன. சில ஒப்பந்தங்கள் அடுத்த சில மாதங்களில் கையெழுத்தாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டாவா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் தனது பயணத்தை நேற்று நிறைவு செய்தார். அவரும் கனடிய வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்தும் புதிய பொருளாதார பங்காளித்துவ கட்டமைப்பை உருவாக்க இணங்கியுள்ளனர். இரு நாடுகளின் ஆற்றலை அடிப்படையாக கொண்டு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. AI, மின்னிலக்க பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும். கனடா அதன் பொருளாதார தொடர்புகளை விரிவுபடுத்துவது சிங்கப்பூரிலும் ஆசியாவிலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதாக டாக்டர் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டார். சிங்கப்பூரில் 24 மணி நேர சராசரி காற்றுத்தர குறியீடு மிதமான நிலையில் உள்ளது. காலை 6 மணி நிலவரப்படி மேற்கு, கிழக்கு, மத்திய வட்டாரங்களில் காற்றின் தரம் 100 தாண்டி ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்தது. ஆக அதிகமாக மத்திய வட்டாரத்தில் அது 123 புள்ளிகளாக பதிவானது. சென்ற செவ்வாய்க்கிழமை சிங்கப்பூரின் 5 வட்டாரங்களிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. 2019 ஆண்டு செப்டம்பருக்கு பிறகு அவ்வாறு பதிவானது அதுவே முதல் முறை. தேசிய புற்றுநோய் நிலையம் சுமார் 470 பேருக்கு தவறுதலாக அனுப்பப்பட்ட மின்னஞ்சலுக்காக மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. அதில் இருந்த எல்லா மின்னஞ்சல் முகவரிகளும் மற்றவர்களுக்கு தெரியும் வகையில் இருந்தது. தனிநபர் தகவல் பாதுகாப்பு ஆணையம் சம்பவத்தை விசாரிக்கிறது. சென்ற வெள்ளிக்கிழமை அனுப்பப்பட்ட மின்னஞ்சலில் இந்த வாரம் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றுக்கான அழைப்பு இருந்தது. நிர்வாக நடைமுறைகளில் தவறு நேர்ந்துள்ளதாக புற்றுநோய் நிலையம் தெரிவித்தது. 20 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் தொடங்கியுள்ளன. அடுத்த 2 வாரங்களில் 40 மேற்பட்ட விளையாட்டுகள் இடம்பெறும். சிங்கப்பூர் வீரர்கள் இன்று நீச்சல், கராத்தே, மேசைப்பந்து, வூஷு உள்ளிட்ட விளையாட்டுகளில் களமிறங்குகின்றனர்.
இதற்கிடையே ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தென்கொரியா கலந்து கொண்ட ஹாக்கி ஆட்டம் தொடங்குவதற்கு முன் வடகொரிய தேசிய கீதம் ஒலிபரப்பானதற்கு ஏற்பாட்டாளர்கள் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளனர். தென்கொரியாவும் பங்களாதேஷும் பொருந்திய ஆட்டம் அது. ஆட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக விளையாட்டாளர்கள் வரிசையில் நின்று இருதரப்பின் தேசிய கீதங்கள் ஒலிபரப்பப்படுவது வழக்கம். தவறான தேசிய கீதம் இடம்பெற்றதால் தென்கொரிய அதிகாரிகள் கோபமடைந்தனர். எனினும் ஆட்டம் தென்கொரியாவுக்கு சாதகமாக முடிந்தது. தென்கொரியா 5, பங்களாதேஷ் 0. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: வானொலி ஒலி என்பதாறு எட்டு கேட்டாலே பரவசம். இன்று 2026 செப்டம்பர் மாதம் 20 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இவ்வருடத்தின் 263 நாள். ஆண்டு நிறைவு பெற 102 நாட்கள் எஞ்சியிருக்கின்றன. பிரபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 3 தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஹிஜ்ரி 1448 ரபியுல் அகீர் மாதம் பிறை 8. அன்பான நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மீண்டும் உங்களுக்காக நிகழ்ச்சி படிக்க வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி என்பதாறு எட்டு கேட்டாலே பரவசம். தொடர்ந்து நம்ம போக்குவரத்து நிறுவனத்தை தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்காக கிறிஸ்துவ பாடல்கள் இடம்பெறும். அதைத் தொடர்ந்து உங்களுக்காக 2010 மேல வெளிவந்த பாடல்கள் நான் தயாரா வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம தகவல்களும் நிறைய வச்சிருக்கேன் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு. அதனால வானொலி பக்கமாக இருங்க நேயர்களை. இப்போது உங்களுக்காக போக்குவரத்து நிலவரம். போக்குவரத்து சீராக இருக்கிறது நேர்களை, தொடர்ந்து கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: நீங்கள்

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:00 கேட்டாலே பரவசம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9:06. இனி கிறிஸ்து பாடலை நாம் கேட்டு மகிழவிருக்கிறோம்.

0: இடம்பெற்ற கிறிஸ்துவ பாடல் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. இது உங்க ஒலி 968.
1: குடும்பத்தோடு கொண்டாடுங்க.
2: நரச்சனத்தி முடி மயக்குதையாள அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
1: ஒலி 968
3: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
0: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
8: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
9: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏ பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பணியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212 96 79.

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: சொந்தங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.
4: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளியன் பதாரியட்டு கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து நான் கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்த தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இது ஓரளவுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காகவும் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். நான் இந்த ஒரு தகவலை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. பெட்டி பெட்டியா ரேபிட், அதாவது முயல் குட்டிகளை வந்து விட்டு சென்றிருக்காங்க அனாதையா செலட்டா ரோட் சைட்ல. இதுல சிலவற்றுக்கு வந்து சில வயது, சில ஆண்டு வயது கூட இல்லை, அதற்கு சில நாட்கள் தான் ஆகியிருக்காது பிறந்து. அப்படிப்பட்ட அந்த சின்ன முயல் குட்டிகளை இப்படி விட்டுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த முயல் குட்டியோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருந்திருக்கு. கடி மார்க்ஸ் இருந்திருக்கு, பைட் மார்க்ஸ் இருந்திருக்கு, அது வந்து கடிக்கப்பட்ட மாதிரி இருந்திருக்கு. சில இதை வந்து குளிக்க வைக்கவே இல்லை, அது ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருந்திருக்கு. இதை விட்டு சென்றவங்க வந்து ஒரு ஆடவர் அவங்கள பின்னோக்கி வந்தப்போ அந்த வண்டியில இருந்து கத்திருக்கிறாங்க, உங்களுக்கு வேணா எடுத்துக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இதை அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 முயல் குட்டிகள் உள்ளுக்கு இருந்திருக்கு, அத்தனை பெட்டிகள் இருந்திருக்கு. பாவமா இருக்கு அந்த முயல் குட்டிகளை பார்க்கும் போதே, ரொம்ப சின்ன சின்னதா இருக்குது. இந்த முயல் குட்டிகளை வந்து தத்தெடுக்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்களாம். ஆனா அதனுடைய உடல் ரீதியா மன ரீதியா அது சரியானதுக்கு அப்புறம் மக்களால அதை தத்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூர்ல இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது என்பது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. ஆனா அதே நேரத்துல இந்த முயல் குட்டிகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும் அதுக்கப்புறமாவது. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் அடியே திரைப்படத்துல இருந்தும், டியர் காமெடி திரைப்படத்துல இருந்தும், ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் சிற்றீராம் வழங்கும் பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நாம தான் சில விஷயங்களை தீர்மானிக்கணும், மத்தவங்க கையில அதை கொடுக்க கூடாது என்பதற்கான சிறப்பான உதாரணமா தான் ஒரு சம்பவம் போன வாரம் நம்மளுடைய சிங்கப்பூர்ல நடந்துச்சு. ஒரு ஓட்டம் மற்றும் மிதி வண்டி ஓட்டுற ஒரு பந்தயத்துல ஒரு ஆடவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரு ஆடவர் கூட இல்ல, அந்த பையனுக்கு 15 வயசுதான் ஆகுது, அந்த பையன் வந்து தன்னுடைய பந்தயத்தை முடிச்சுட்டாரு. அவர் அந்த பினிஷ் லைன் கிட்ட ஓடும்போது, அந்த முடிவு கட்டத்துல ஓடும் போது, ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க நீங்க இன்னொரு தடவை ஓடணும் அப்படின்னு கை காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த பினிஷ் லைன் எப்படி இருக்கும்னா, அந்த சுத்தி வர ஓட்டத்துல நடுவுல இருக்கும் அந்த பினிஷ் லைன், 2 முறை சுத்தி வந்துட்டு தான் அந்த பினிஷ் லைனுக்கு போகணும். இவரை 2 முறை சுத்தினதுக்கு அப்புறமும் அந்த பெண்மணி சொல்லிருக்காங்க இல்ல நீங்க சுத்தணும் அப்படின்னு. இதை பார்த்தோடனே அந்த பையனுக்கு குழம்பிடுச்சு, ஆனாலும் சரி சொல்றாங்களே கேட்போம் அப்படின்னு சுத்த போயிருக்காரு. அதுக்கப்புறம் இல்லையே இது சரியா இல்லையேன்னு அவர் யோசிச்சிருக்காரு. உடனே அவருடைய பெற்றோருமே சொல்லிருக்காங்க இல்லப்பா இது சரியில்லை, நீ வந்து உடனே பினிஷ் லைனுக்கு ஓடு, நீ ஏற்கனவே ஓடிட்ட அப்படின்னு சொன்ன உடனே இந்த பையன் எடுத்தா பாருங்க ஒரு ஓட்டம் பினிஷ் லைன் ஓடி இவர் வந்து தவறான திசைக்கு திருப்பப்பட்டாலுமே இவர் அந்த பந்தயத்தை முதலாவதாக முடித்திருக்கார். இதே மாதிரிதான் அந்த பெண்மணி தெரியாம தான் செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரிந்தே சில பேர் வந்து இந்த மாதிரி தவறான பக்கங்களுக்கு நம்மள திருப்பி விடுவாங்க, தவறான விஷயங்களை நோக்கி நம்மள திருப்பி விடுவாங்க. அதையெல்லாம் தாண்டி உடைத்து கொண்டு வாழ்க்கை என்ற பந்தயத்தை நம்ம ஜெயிக்கணும். சரியான நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல் போர் திரைப்படத்திலிருந்து சஞ்சித் ஹெட்கே இசையில் கேட்டு மகிழுங்க.

0: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளியன்பதாரியிட்டு கேட்டாலே பிரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நானுங்கள் யாழினி. நாம காலத்தை வென்றவர்கள் அங்கத்துல MS விஸ்வநாதன் அவரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் தமிழ் சினிமா இசையை கர்நாடக சங்கீதத்துடைய கடுமையான பிடியிலிருந்து விடுவித்து சாமானிய மக்களும் பாடும் வகையில் மெல்லிசை என்ற புதிய வடிவத்தை கொடுத்தவர் தான் MS விஸ்வநாதன். அதனால்தான் அவருக்கு மெல்லிசை மன்னர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ் பாடல்களில் முதன் முதலில் லத்தீன் ரிதம்ஸ், ஜாஸ், ஸ்பானிஷ் கிட்டார் மற்றும் சிம்பனி இசையை மிக நேர்த்தியாக புகுத்தி உலகத்திற்கு உயர்த்தியவர் அவர்தான். கவிஞர் கண்ணதாசனின் வரிகளுக்கு உயிர் கொடுத்தவர் MS விஸ்வநாதன். வரிகள் தெளிவாக கேட்க வேண்டும் என்பதற்காக இசையின் சத்தத்தை குறைத்து பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தனித்துவமான பாணியை கையாண்டிருக்காரு இவரு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? தன்னுடைய இசை சத்தம் கம்மியாக இருந்தாலுமே அந்த பாடலுடைய வரிகள் இன்னும் தெளிவாக தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் நிச்சயமாக. அது மட்டும் இல்லாம நேர்களே, இவர் MGR மற்றும் சிவாஜிக்கு இரு வேறு அடையாளம் கொடுத்திருக்கிறாரு. மக்கள் திலகம் MGRக்கு அரசியல் மற்றும் தத்துவ பாடல்களையும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு உணர்ச்சி பூர்வமான நாடகத்துவ பாடல்களையும் தந்து இரு பெரும் ஆளுமைகளின் திரை வாழ்விற்கும் தன்னுடைய இசையால் வலு சேர்த்தாரு. தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ மாநில வாழ்த்து பாடலான நீராறும் கடலுத்த என்ற தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கு இசையமைத்த பெருமை இவருக்கே சேரும். இத்தகைய பெருமைகளை கொண்ட MS விஸ்வநாதன் அவருடைய பாடல்களை நாம இன்னும் கேட்க முடியுது அப்படிங்கறது நிச்சயமா ஒரு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட அழகான மாற்றங்களை நம்முடைய தமிழ் சினிமாவிற்கு இவர் கொண்டு வந்திருக்கிறாரு. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் வீர சிவாஜி திரைப்படத்திலிருந்தும் ஜில்லா திரைப்படத்திலிருந்தும் டி மணிசியில் கேட்டு மகிழுங்க.

0: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களை, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
5: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
5: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
7: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
0: நேர்களை, இந்த காலத்தை வென்றவர்கள் அங்கத்துல அடுத்து நம்ம பார்க்க போறவர் வார்த்தைகளாலேயே மந்திரம் செய்த ஒருத்தரை பற்றி தான். அது யாருன்னா நம்மளுடைய கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசன் பேப்பரும் பேனாவும் எடுத்து எழுதவே மாட்டாராம். ஒரு ராஜா போல படுத்துக்கொண்டு வரிகளை சொல்ல சொல்ல உதவியாளர்கள் தான் அந்த வரிகளை எழுதுவாங்களாம். 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே இவர் படித்திருக்கிறாரு. ஒரு பத்திரிகை ஆசிரியர் இவரை பார்த்து உனக்கு எல்லாம் எழுதவே வராது என்று அவமானப்படுத்தினாராம். ஆனால் இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியர் முதல் தேசிய விருதை வாங்கியவர் இவர் தான். அவருடைய முதல் பாடல் கலங்காதிரு மனமே பல கோடி பேருக்கு தைரியம் கொடுத்த ஒரு பாடல். ஆனா இந்த பாடல் அவர் எழுதும் போது அவர் பணமே இல்லாமல் மிகுந்த மனக்கவலையில் இருந்த போது தனக்குத்தானே ஆறுதல் சொல்ல எழுதினாராம். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று எழுதினாரு. அவர் சொன்னபடியே இன்றும் அவருடைய பாடல்கள் மூலம் நம்மோடு வாழ்கிறார். ஒருமுறை இயக்குனர் கதை சொல்லி முடிப்பதற்குள் அடுத்த சில நிமிடங்களிலேயே முழு காவிய பாடலையும் அந்த ஸ்பாட்லயே கம்போஸ் செய்து அசைத்திருக்கிறாரு கவிஞர் கண்ணதாசன். இது நமக்கு ஒரு ஆச்சரியமே இல்லை, ஏன்னா அவருடைய பாடல் வரிகள் அவ்வளவு அழகாக இருக்கும். அதை போன்ற ஒரு கவிஞர் நமக்கு கிடைத்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமைதான் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய நான் 8 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறேன் நேயர்களை. இப்போது உங்களுக்காக பாடல்கள். எங்கேயும் காதல் திரைப்படத்துல இருந்தும், என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்தும் ஹாரிஸ் ஜெயராஜ் கேட்டு மகிழுங்க.

வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். தமிழர் பேரவை இணை அமைப்பில் துடிப்பான பங்காற்றி சிங்கப்பூர் இந்திய சமூகத்தின் அடுத்த அத்தியாயத்தை எழுத உதவ வேண்டும் என்று பிரதமர் வாங் வலியுறுத்தியுள்ளார். பேரவையின் 75 ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் பேசிய போது பிரதமர் அவ்வாறு சொன்னார். தனிமரம் தோப்பாகாது என்ற தமிழ் பழமொழியை சுட்டிக்காட்டிய பிரதமர், தனி மனிதர்கள் முன்னேறுவது மட்டும் போதாது என்றார். அவர்கள் தங்கள் அடையாளத்தை மறக்காமல் சமூகத்துடன் இணைந்திருப்பது அவசியம் என்றார் அவர். கோலாகலமான ஆண்டு நிறைவு கொண்டாட்ட நிகழ்ச்சி நேற்றிரவு நடைபெற்றது. தமிழர் பேரவை உயர்கல்வி நிலையங்களில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி நிதியுதவியை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. வேலைவாய்ப்பு, பயில்நிலை பணி, தலைமைத்துவ மேம்பாடு ஆகியவற்றிலும் இளையர்களுக்கு ஆதரவு நல்கப்படும். சிங்கப்பூரில் காலை 6 மணி நிலவரப்படி மேற்கு, கிழக்கு, மத்திய வட்டாரங்களில் 24 மணி நேர காற்றுத்தரம் 100 தாண்டி ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்தது. ஆக அதிகமாக மத்திய வட்டாரத்தில் அது 123 புள்ளிகளாக பதிவானது. சென்ற செவ்வாய்க்கிழமை சிங்கப்பூரின் 5 வட்டாரங்களிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. 2019 ஆண்டு செப்டம்பருக்கு பிறகு அவ்வாறு பதிவானது அதுவே முதல் முறை. தேசிய புற்றுநோய் நிலையம் சுமார் 470 பேருக்கு தவறுதலாக அனுப்பப்பட்ட மின்னஞ்சலுக்காக மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. அதிலிருந்த எல்லா மின்னஞ்சல் முகவரிகளும் மற்றவர்களுக்கு தெரியும் வகையில் இருந்தது. தனிநபர் தகவல் பாதுகாப்பு ஆணையம் சம்பவத்தை விசாரிக்கிறது. சென்ற வெள்ளிக்கிழமை அனுப்பப்பட்ட மின்னஞ்சலில் இந்த வாரம் நடை